இன்று சக ஆண்டு 1948, அஸ்வினி மாதம் 10, திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி மாதம் 15 நாள், அக்டோபர் மாதம் 2 வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மேட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள். நேரம் காலை 6 மணி. நேயர்கள் கேட்கலாம்

குரலோசை. பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் முதல் குரட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேயர்கள் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். ஆர்ப்பத்திற்கு இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஹொசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இன்று பங்கேற்கும் மழலை கே கதிரவன், 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00

0: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நல்லமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைவாலின் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது, 9:05 வானலையில் வசந்தம். தருமபுரி பண்பலையின் 20வது ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக மலர இருக்கிறது நேர்களே. 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள், தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் அனுக்கிரக ஆஞ்சநேயர் சமேத ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். 10:20 நீங்கள் கேட்டவை, 10:45 மகாத்மா காந்தி பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். 11:00 தருமபுரி இனிமே சேமியா மாவு வகைகள் வழங்கும், கேட்டால் சுவைக்கும். 11:05 தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி கிராமத்தை சார்ந்த தூய்மை பணியாளர் என் மலர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 விட்டக்கதை தோட்டக்கதை நாடகம் கேட்கலாம். 12:50 சுழல் கப்பம் மெலிசை அறிவிப்புகள் ஆகியன இடம்பெறும். 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம், வேளாண்மையில் உயிர்வேலியின் பங்கி, காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சிவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திமலர். இன்று அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக காலநிலைகளுக்கேற்ற கால்நடைகளுக்கான கலப்பு தீவனம், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை உளவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் குமாரவேல் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து இனப்பெருக்க மேலாண்மை, நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் இணையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கோபிகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 இளத்தென்றல் சொல்லோடு விளையாடு, 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஒரு கண்ணோட்டம், 10:20 சுகமான ராகங்கள். நேயர்கள், இதுவரை நம் பண்பலில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi has said 21st century India is moving forward with the principles of pro-people, pro-active and good governance. He said the country is progressing rapidly on the reform express and institutions conducting examinations must also undertake reforms in line with the country's needs. Addressing the centenary celebrations of the Union Public Service Commission at Bharat Mandapam in New Delhi, the Prime Minister stressed the need to bring young people into public services who are driven not by public office but by public service. The nation is paying homage to Father of the Nation, Mahatma Gandhi, on his 157th birth anniversary today. In her message on Gandhi Jayanti, President Draupadi Murmu said, Mahatma Gandhi's message of peace and non-violence has become even more relevant amid wars and conflicts in several parts of the world. She paid tribute to Mahatma Gandhi and said his life and ideals are widely respected across the world. She expressed confidence that India is advancing towards the goal of Vikasit Bharat by 2047. A Sarv Dharma Prarthana Sabha will be held at Mahatma Gandhi Samadhi at Rajghat in New Delhi

0: Union Commerce and Industry Minister Piyush Goyal has highlighted India's food security measures and reaffirmed its commitment to a rules-based multilateral trading system. Participating in the G20 trade ministers meeting in Milwaukee, Wisconsin, Mr. Goyal said, ensuring food security for all and creating greater opportunities for farmers are central to India's policy. He said food must never be used as an instrument of pressure against any country. Mr. Goyal noted that countries of the global south are among those most adversely affected by food, fuel and fertilizer crises arising from global conflicts. On the sidelines of the meeting, Mr. Goyal held separate meetings with his UK and Australian counterparts. He reviewed the implementation of the India-UK Comprehensive Economic and Trade Agreement with UK Secretary of State Jonathan Reynolds. Captain Smith Machar, who was injured in the Fly Dubai flight incident, is in stable condition and recovering well. India's ambassador to the UAE, Dr. Deepak Mittal, said in an exclusive interview with Prasar Bharati. Dr. Mittal said he met Captain Machar and his family in the UAE and found the pilot in good spirits. He said Captain Machar is receiving good medical care and the Indian embassy remains in continuous contact with the UAE authorities. Meanwhile, President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have praised Captain Machar for his courage in preventing a major tragedy. At the Asian Games in Japan, India's medal tally has risen to 66, including 10 gold, 23 silver and 33 bronze medals. The men's hockey team defeated arch rivals Pakistan 4-3 in a thrilling semi-final to reach the final, while the cricket team beat Sri Lanka by 124 runs to book a place in the gold medal match. In wrestling, Nitesh Sivaj won silver in the men's 97-kilogram Greco-Roman category. He lost 0-4 to Japan's Yuri Nakazato in the final, securing India's first silver in Greco-Roman wrestling at the Asian Games since 1962. Vice President C.P. Radhakrishnan has congratulated Indian athletes for their medal-winning performances at the Asian Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 மேடம் ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க அன்பிற் சிறந்த தவமில்லை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டுகிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பது தாயுமானவர் வேண்டுதல். ஒவ்வொருவரும் தாம் இன்புற்று வாழ விழைவது இயல்பு. மகான்கள் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ விழைகிறார்கள். அன்பின் பரிமாற்றமே அனைவரும் இன்புற்று வாழ வகை செய்கிறது. பரந்த அன்பு எல்லா உயிர்களையும் நேசித்து அரவணைக்கும் பண்பின் ஆணி வேறாக அமைகிறது. சக மனிதர்களின் துன்பங்களை களைந்து அவர்கள் இன்புற்று வாழ உலகில் உறுதுணை நின்ற தலைவர்கள் பலருள்ளும் மகாத்மா காந்தி மகத்துவமான தலைவராக போற்றப்படுகிறார். அவர் அன்பின் வழி நின்று அகிம்சை என்னும் அறத்தை அறிமுகம் செய்தார். அத்தனை அடக்குமுறைகளையும் தன் அகிம்சை என்னும் அன்பு வடிவான ஆயுதத்தாலேயே எதிர்கொண்டார். உரிமைகளுக்காக போராடிய பல நாடுகளும் போரிட்டு இரத்தம் சிந்திய தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்ததாக வரலாறு பறைசாற்றுகிறது. இந்திய சுதந்திரமோ கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை என்னும் மரவழியில் வென்றெடுக்கப்பட்டது. உலகமே வியந்து பார்த்தது. பிறரை துன்புறுத்தாது சகிப்புத்தன்மையுடன் அன்பு காட்டி தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை காந்தியடிகள் உலகிற்கு உணர்த்தினார். அன்பில் முகிழ்த்து அருளில் திளைக்கும் அகிம்சை உலகெங்கும் நிலை பெறுமானால் போர் என்பதே நிகழாது. உலகம் அமைதியுறும். உயிர்கள் இன்புற்று வாழும். போரினால் விளையும் இன்னல்கள்தான் எத்தனை. இன்றைய சூழலில் ஏதோ இரு நாடுகளுக்கிடையே போர் என்றாலும் உலகம் முழுவதும் அதன் தாக்கம் பல்வேறு வடிவங்களில் துன்பங்களை விளைவிக்கின்றன. பரந்துபட்ட உலகில் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில் பிற நாடுகளை சார்ந்தே தன்னிறைவு பெறுகின்றன. அன்பு என்னும் உன்னத பண்பு உள்ளத்தில் இடம்பெறுமானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உணர்வு உயர்ந்தோங்கும். பிரிதின் துயர் தன் துயரென கொள்ளும் மனிதநேயம் மாண்புறும். சரித்திரத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போமேயானால் அன்று

0: ஜப்பான் நாட்டில் விழுந்த அணுகுண்டு எத்தனை அப்பாவி உயிர்களை பலிகொண்டது. பிழைத்து நின்றவர்களையும் கதிர்வீச்சு சொல்லனா துயரில் ஆழ்த்திய அவலம் கண்ட அகிலமே கலங்கியது. இன்றும் புல்பூண்டுகள் வளராத களமாக காட்சியளித்து அணு ஆயுதத்தின் விபரீத விளைவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவியல் வளர்ச்சிகள் பெருகி வளர்ந்தபோதும் மனித நேயம் மங்குமேயானால் அவை அனைத்தும் உலக மக்களிடையே அச்சத்தை விளைவிக்கும் அவலநிலையே நிலவும். ஐன்ஸ்டீனும் இலக்கிய மேதை பிரட்ரன் ரசலும் இருவருமாக கூட்டாக ரசல் ஐன்ஸ்டீன் மேனிஃபெஸ்டோ என்ற அறிக்கையை வெளியிட்டனர். அதில் அவர்கள் உலகுக்கு விடுத்த செய்தி, மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம், உங்கள் மனித நேய நினைவில் கொள்ளுங்கள், மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். வி அப்பீல் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ், ரிமெம்பர் யுவர் ஹியூமனிட்டி அண்ட் ஃபர்கெட் த ரெஸ்ட். நமது கம்பரும் தனது கம்பராமாயண காவியத்தில் வசிட்டர் வாயிலாக ராமனுக்கு கூறுவதாக உலகு உணர்த்தும் செய்தி, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதே. ஆம், யாரிடமும் பகைமை பாராட்டாத பண்பு அன்பின் வழியதே. அதுவே போரில்லா உலகம் அமைய வழிவகுக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என பாரதி வலியுறுத்துகிறார். ஊனுடலே வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழிலுங்கு அன்பு செய்தில் கண்டீர் என மனித நேயத்தை உயர்த்தி பிடித்த மகாகவி, செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புற்றார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என அன்பின் மகத்துவத்தை அகிலம் உணர உரைக்கின்றார். அண்ணல் காந்தி கண்ட அன்பில் விளைந்த அகிம்சையை போற்றுவோம், உலகை இன்பக் கேணியாக மாற்றுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். நேர்களே, மறைப்பொருளாயிருக்கும் இறைவனை இசைப்பாக்கலால் வணங்கும் நேரம் இது. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூலர். பக்தி மாலை நிகழ்ச்சியில் மனதிற்கு அமைதி தரும் இனிமையான பாடல்களை கேட்க இருக்கிறோம். நேர்களே, எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள், எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை. கேட்க இருக்கும் பாடல் மகாநதி சோபனா குரலில்.

நேரம் 6:21 இணைந்திருக்கிறோம் நேர்களே. பக்தி மாலை நிகழ்ச்சியில் மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் எஸ் எம் யூசுப் குரலில்.

அழகான இந்த இனிய காலை வேளையில் மனதிற்கு அமைதி தரும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்களே. இது பக்தி மாலை. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திருவிவிலியம். கேட்க இருக்கும் பாடல் ஜோதி ஆமரிஸ் குரலில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. பக்தி மாலை ஒலித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும். நேர்களே, நேரம் 6:35 நேர்கள் கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நவீன உலகில் ரசாயன உரங்கள் மற்றும் கண்ட பூச்சிக்கொல்லி இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த வண்ணமாக உள்ளது. இதனை கண்கூடாக கவனித்து அணிவித்து விவசாயிகள் பலரும் இயற்கை விவசாயத்தை நோக்கி வேகமாக திரும்பி வருகின்றனர். வெறும் மகசூல் மட்டும் பார்க்காமல் சுற்றுப்புற சூழலுக்கேற்ற இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ள விவசாயிகள் ஆர்வமாக உள்ளனர். மண் வளம் காத்தல், அன்று மகசூலை அள்ளி அள்ளி கொடுத்த நிலம் இன்று கிள்ளி கிள்ளி கொடுக்கிறது. தொடர்ந்து அதிகப்படியான உரங்களை மற்ற விவசாயிகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு நிலத்திற்கு இடுவதால் மலடாகும் மண்ணை தொழு உரம், ஆட்டுக்கிடை மற்றும் பல தானிய விதைப்பு மூலமாக மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். நமது முன்னோர்கள் 100 வயது வரைக்கும் நோய் நொடியின்றி வாழ்ந்து வந்தனர். ஆனால் இன்று 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மருந்து மாத்திரையின் துணையுடன் வாழ்ந்து வருகின்றனர். கண்ட உணவு பழக்க வழக்கங்களும் நச்சு நிறைந்த காய்கறிகளும் பழங்களை உண்பதால் பலவிதமான கொடிய நோய்கள் அன்றாட வாழ்வில் வருவதை தடுக்க இயற்கை வேளாண்மை உதவுகின்றது. நிலத்தடி நீர் மாசுபடுவது தடுக்கப்படுகிறது. தேனீக்கள், வண்ணத்துப்பூச்சி போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளை பாதுகாக்கப்படுவதுடன் இயற்கை சமநிலையும் உணவு சங்கிலியும் பாதுகாக்கப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து ரசாயன உரங்கள் வாங்கப்படுவதை விடுவித்து கூடுதலான செலவை தவிர்க்கவும் இயற்கை வேளாண்மை உதவுகிறது. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் கூற்றுப்படி, நுண்ணி வீட்டுக்கு தண்டு மாற்றுக்கு அடி மண்ணிற்கு என்பது போல அறுவடை செய்யப்பட்ட பின் உண்டாகும் பயிர் கழிவுகளை தீயிட்டு எரிக்காமல் மண்ணில் உழுது மக்க வைக்கணும். இயற்கை வேளாண்மை முக்கிய வழிமுறைகள் என்ன? பயிர் சுழற்சி, ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிர் செய்யாமல் பயிர் சுழற்சி பயிரிடுவதால் மண் வளம் பெருகும். மூடாக்கு போடணும், பயிரிடப்பட்ட பயிரின் மூடாக்கு போடுவதால் நீர் ஆவியாவதில் தடுக்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படும். ஆட்டுக்கடை, மாட்டுக்கடை, ஜீவாமிரத கரைசல், மண்புழு உரம் போன்ற உரங்களை பயன்படுத்தணும். வேப்பங்கொட்டை கரைசல், திருச்சி கரைசல், ஐந்தலை கரைசல் போன்றவை பயன்படுத்தணும். ஆரம்பகால மகசூல் குறையுது இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய சவாலாக இதெல்லாம் கருதுது. அதிக மனித ஆற்றல் சந்தைப்படுத்தது இதெல்லாம் சவாலாக இருக்குது. எதிர்காலத்தில் தர சான்றுகள் விவசாயிகளை வியாபாரிகளாக மாறணும், இளைஞர்கள் பங்கேற்பை ஊக்குவிக்கணும். இதெல்லாம் கடைபிடிக்கும் போது இயற்கை விவசாயம் வெற்றிகரமாக அமையும். இயற்கை வழியை விதை நேர்த்தை தொழில்நுட்பங்கள், ரசாயன இடுபொருட்களை தவிர்த்து மக்கிய வேளாண் கழிவுகள், தொழு உரம், பசுந்தாள் உரம், இயற்கையில் கிடைக்கக்கூடிய தாவர பொருட்கள், இயற்கை உயிரிகளை கொண்டு அங்கக வேளாண்மையில் பயிர் மேலாண்மை செய்யப்படுகிறது. அங்கக வேளாண்மையில் விதை தேர்வும் முக்கிய பங்கு.

0: கிடைக்கிறது. சாகுபடிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விதைகள் சீரான அளவு மற்றும் நல்ல முளைப்பு திறனுடையதாக இருக்கணும். நெல் விதைகளை சாக்கு அல்லது துணிப்பையில் கட்டி தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அதை வெளியே எடுத்து ஈரசாகு பையில் மூடணும். மீண்டும் 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கணும். பின்னர் அந்த விதைகளை நாற்றங்களில் விதைப்பதன் மூலமும் முளைப்பு திறன் அதிகரிக்கிறது. அல்லது 10 முதல் 15 கிலோ நெல் விதைகளை தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைத்து 1/2 கிலோ மாட்டு சாணம், 2 லிட்டர் கோமியத்தை 5 லிட்டர் தண்ணீரில் கலந்து இந்த சாண கரைசலில் விதைகளை 5 முதல் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்தி பின்னர் விதைக்கணும். அல்லது உயிர் உரங்களான அசோஸ்பைரலாம் அசோபாக்டர் ஹெக்டேருக்கு 1.5 கிலோ எடுத்து அரிசி கஞ்சியுடன் கலந்து சுத்தமான தரையில் முளைக்கட்டி விதைகளை பரப்பி அதன் மேல் உயிர் உரம் குழுமத்தை சேர்த்து கலந்து விதைப்பதற்கு முன் விதைகளை நிழலில் 30 நிமிடம் உலர்த்தி பின்னாடி விதைக்கணும். விதை நேரத்தை செய்கிறதுனால என்ன நன்மை? விதை மற்றும் மண் மூலம் பரவக்கூடிய நோய்க்கிருமிகள் மற்றும் பூச்சிகளிலிருந்து முளைக்கும் விதை மற்றும் விதை நாற்றுகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கிறது. விதைகளுடைய முளைப்பு திறன் மேம்படுத்தி சீரான பயிர் வளர்ச்சியை உறுதி செய்கிறது. வேர் வளர்ச்சியை தூண்டி செடிகள் ஒரே சீராக வளர உதவுகிறது. பயிர் வகைகளில் வேர் முடிச்சுகள் உருவாவது அதிகப்படுத்துகிறது. குறைந்த அல்லது அதிக ஈரத்தன்மை போன்ற எதிர்மறையான சூழ்நிலைகளில் சீரான பயிர் வளர்ச்சியை தருகிறது. இவ்வாறான எளிய தொழில்நுட்பங்களை விதை நிறுத்தி முறைகளை பின்பற்றி பூச்சிகள் மற்றும் நோய்களிலிருந்து விதைகளை பாதுகாக்கலாம். நல்ல தரமான விதையும் விதை நிறுத்தி மட்டுமே 10 முதல் 12% வரை மகசூல் அதிகரிக்க செய்கின்றன. எனவே நல்ல தரமான விதைகளை கண்டறிந்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி ஒரு விதை மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணமாக செலுத்தி தரத்தை அறிந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த நானோ தொழில்நுட்பத்தினுடைய பங்கு. நானோ தொழில்நுட்பம் நானோ அளவிலான பரிணாமங்களில் பல்வேறு மாற்றங்களை கையாளுகிறது. இந்த பொருட்கள் நானோ அளவில் குறைக்கப்படும் போது அவை மேக்ரோ அளவில் வெளிப்படுத்தும் சில பண்புகளை காட்டுகிறது. இது தனித்துவமான பயன்பாடுகளை செயல்படுத்துகிறது. நானோ அறிவியல் பல்வேறு துறைகளில் புரட்சியை கொண்டு வந்துள்ளது. இது வழக்கமான முறைகள் மூலம் பரிணாமிக்க முடியாத செயல்முறைகளை தயாரிப்புகளை உருவாக்க உதவுகிறது. அவற்றில் நானோ டெலிவரி சிஸ்டம்ஸ், தீவிர சுற்றுச்சூழல் அபாயங்களை ஏற்படுத்திய டிடிடி போன்ற பூச்சிக்கொல்லிகள், விவசாயத்தில் ரசாயனங்களை பயன்படுத்துவது குறித்து புது மற்றும் ஒழுங்குமுறை விழிப்புணர்வை அதிகரித்துள்ளன. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அமைப்புகளில் பயன்பாட்டிற்கு தொழில்துறையின் கவனத்தை மாற்றுகிறது. கண்காணிப்புடன் ரசாயனங்களுடைய சிறந்த மற்றும் அதிக இலக்கு பயன்பாட்டை இணைக்கிறது. இந்த விவசாய அமைப்பு நானோடெக் இயக்கப்பட்ட ஸ்மார்ட் சாதனங்களை சிறந்த முறையில் பயன்படுத்த முடியும். அவை தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்பாக பங்கு வகிக்கின்றன. இந்த சாதனங்கள் விவசாயிகளுக்கு தெரிவதற்கு முன்பே தாவரங்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளை கண்டறிந்து ஒரே நேரத்தில் தீர்வுகள் வழங்க முடியும். சந்தையில் நானோ ஊட்டச்சத்துக்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளுக்கான விநியோக அமைப்புகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத குறைந்தபட்ச அபாயத்துடன் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதற்கு இவை அனுமதிக்கும். இந்த சமச்சீரான பயிர் ஊட்டச்சத்திற்கான நானோ உரங்கள் கடந்த பல நூற்றாண்டு காலமாக இந்த என்பி மற்றும் கேக்கு வழக்கமான உரங்களில் ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன் 30-35%, 15-20%, 50-60% விட அதிகமாக இல்லை. நானோ உரங்கள் நானோ துகள்களின் தனித்துவமான பண்புகளை பயன்படுத்தி ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. நானோ உரங்கள் ஊட்டச்சத்துக்களை தனித்தனியாக அல்லது நானோ பரிமாணத்துடன் உறிஞ்சிகளின் மீது பலப்படுத்துவதன் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இயற்கை மற்றும் ரசாயன அணுகுமுறைகள் நானோ பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. நானோ உரங்கள் 30 நாட்களுக்கு மேலாக மெதுவாகவும் சீராகவும் ஊட்டச்சத்துக்களை வெளியிடுவதாகவும் அறியப்படுகிறது. இது எந்த ஒரு தொடர்புடைய தீய விளைவுகள் இல்லாமல் ஊட்டச்சத்து பயன்பாட்டின் செயல்திறனை மேம்படுத்த உதவுகிறது. நானோ உரங்கள் நீண்ட காலத்திற்கு மெதுவாக வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளதால் ஊட்டச்சத்து இழப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பொறுத்தவரை கணிசமாக குறைக்கப்படுகிறது. நானோ உரங்களின் செயல்பாடும் பணி உலகம் முழுவதும்

0: மிகவும் குறைவாகவே உள்ளது. விவசாயத்துறையின் வளர்ச்சியில் நானோ தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
3: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
4: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்தியன் வங்கி தர்மபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் காளான் வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பயிற்சி காலம் 10 நாட்கள். இதற்கு தேவையான ஆவணங்கள் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மாற்று சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல். வயது வரம்பு 18 முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். வகுப்பு நேரம் காலை 9:30 முதல் மாலை 5 மணி வரை. பயிற்சி காலங்களில் பயிற்சியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்படும். நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தர்மபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வங்கி அரசு சான்றிதழ் பயிற்சியின் முடிவில் வழங்கப்படும். மேலும் இது தொடர்பான விவரங்கள் அறிய இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தருமபுரி, 636705 என்ற முகவரிக்கு நேரில் சென்று அறிந்து கொள்ளலாம். அல்லது 043-42-23-05-11 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் பெறலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் தவிர அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி அவசியம் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வலிமையான கிராமங்கள் வளமான தமிழ்நாடு என்ற நோக்குடன் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா்.

0: அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், தூய்மைப் பணிகளை வாழ்க்கையின் அன்றாட பணிகளில் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கோயில்கள், பணியிடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடுவதுடன் அவற்றை தொடர்ந்து பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நியாய விலைக் கடைகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க ஏதுவாக கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் முதுநிலை ஆய்வாளர் ஆகியோரை கொண்ட பிரத்யேக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளில் தூய்மையை பராமரிப்பதன் மூலம் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை பாதுகாப்பான முறையில் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறிக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய சேவைகள் என்றென்றும் போற்றத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர் குறை கூறினார். தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்கட்டணம், டாஸ்மாக், பாலியல் வன்முறை சம்பவங்கள் போன்ற எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு

0: அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று போலந்து நாட்டின் நிதியமைச்சர் திரு ஆண்டர்செஸ் டோமன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். திரிபுராவில் தர்த்தி ஆபா பழங்குடியினர் கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் கூடுதலாக 55 அங்கன்வாடி மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய எழுத்து முறை மேம்பாட்டின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் தாய்மொழிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் GST ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை ஆட்சியர் திரு மதுபாலன் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய இரத்த தானம் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீதல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக BJP மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மன்னநாள் கொண்டாடும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நேர்கள் கேட்கலாம்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: இன்றைய மரளை மலேசியா நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேங்கல் வாரை பள்ளி குழந்தை கே கதிரவன். வணக்கம் கதிரவன்.
3: வணக்கம் சார்.
2: கதிரவன் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
2: நல்லா இருக்கீங்களா? அப்படி மென்மையா பேசுறீங்க, சாப்பிடறது இல்லையா சரியா? நீங்க
3: சாப்பிட்டேன் சார்.
2: என்ன சாப்பிடுறீங்க?
3: சாப்பாடு சாப்பிட்டேன் சார்.
2: சாப்பாடு தான் சாப்பிட்றீங்களா, வேற எதுவும் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பாடு மட்டும் தான்
3: பிடிக்குமா?
2: பட்டையெல்லாம் பயங்கரமா இருக்குது. எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க?
3: கோயிலுக்குலாம் போகல சார்.
2: அப்புறம் எங்க வச்சுட்டு வந்தீங்க பொட்டு?
3: அம்மா வச்சுட்டாங்க சார்.
2: ஓ, அம்மாவே பெரிய பொட்டு வச்சுட்டாங்க, நல்லா இருக்குது உங்களுக்கு பொட்டு. சரி, அம்மா பேர் என்ன?
3: பானுபிரி.
2: அப்பா பேரு?
3: கண்ணன்.
2: எங்க போயிட்டு கண்ணன் அப்பா?
3: கடையில இருக்காரு.
2: கடையில இருக்காரா? என்ன கடை வச்சிருக்கீங்க?
3: முடி வெட்டுற கடை.
2: ஓ, முடி வெட்டுற கடை. அப்பா என்ன ஸ்டைல உங்களுக்கு முடி வெட்டு விடுவாரா?
3: என்ன
2: தெரியும்
3: அப்படி
2: அவங்க பாணியில சத்தமா பாடுங்க.
3: ஆட்டுக்குட்டியே ஆட்டுக்குட்டியே வெளியே தாண்டாதே, விரும்பி தின்ன தலை தருவேன் வெளியே.

0: செரும்பேசி செரும்பே கடித்து வைக்காதே, கட்டி வெள்ளம் நான் தருவேன் கடித்து வைக்காதே, பச்சை கிளிய பச்சை கிளிய பறந்து போகாதே, பழுத்த நல்ல பழம் தருவேன் பறந்து போகாதே.
1: அடிக்கிங்க அடுத்த பாட்டு.

0: அப்பல் விட்டு மகிழவா, ஏறி குளம் பொங்கவா, நெரு நிரும்பவா, நீர கையால் அள்ளேன் என்று குளிக்குவா.
1: நல்லா தெரியுது உங்களுக்கு பாட்டு. யார் சொல்லி கொடுத்த அந்த பாட்டுலாம்?
0: நானு பாடுகிறேன்.
1: நீங்களே பாடுறீங்களா? புக்கை பார்த்து நீங்களே படிச்சீங்களா
0: சார்?
1: டீச்சர் என்ன சொல்லி தரலையா?
0: டீச்சர் சொல்லி தருவாங்க.
1: ஆ, அவங்களும் சொல்லி தராங்க. அவங்க பேர் என்ன?
0: அருண்மொழி மிஸ்.
1: சரி கேதுரவன், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, சுட்டியா? நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையனாக இருந்தப்பறம் நீங்கள் என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸா போகிறீங்க? போலீஸா என்ன பண்ணுவீங்க? சரிங்க கதிரவன், நீங்க படிச்சு ஒரு பெரிய பையனானது அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமதி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
1: இணையநிலையே இன்றைய மனநலை மனுஷன் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேங்கல்வாரை பள்ளி குழந்தை கே கதிரவன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: நேரம் காலை 7 மணி. இது காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக கேட்கலாம்
4: ஜல காந்தி அஞ்சலி.
5: ஹேமச்சந்திரர் அவரது உடையினால் எழும் விமர்சனம் பற்றியோ பின்விளைவுகள் பற்றியோ கவலைப்படாதவராகவே இருந்தார். ஒரு முறை வேட்டி சட்டையுடன் என்னை தேடி வந்தார். ஹேமச்சந்திரரை என் வீட்டம்மாள், யாரோ பைத்தியம் போல காணப்படும் ஒருவர் உங்களை தேடி வந்துள்ளார் என்றார். அந்த அம்மாள் அவரை பார்ப்பது அதுவே முதல் முறை. சொன்னது போலவே அவர் பாரிஸ் சென்று பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டார். நூல்களை மொழிபெயர்க்கவும் செய்தார். அவர் அமெரிக்கா சென்றிருந்த சமயம் அவருடைய உடை ஆபாசமானது என்று கைதும் செய்தார். பிறகு விடுவிக்கப்பட்டார். பாரிஸ் நகரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். அங்கே அந்த சமயம் மிகப்பெரிய கண்காட்சி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கண்காட்சியில் மிக உயரமான கோபுரம் இடம்பெற்றிருந்தது. முழுதும் இரும்பினால் கட்டப்பட்ட அந்த கோபுரம் 1000 அடிகளை கொண்டது. அங்குள்ள சைவ விடுதியில் அறை எடுத்து தங்கினேன். அங்கும் மிகுந்த சிக்கனத்தை கையாண்டேன். ஒரு வார காலம் அங்கு தங்கி இருந்து கண்காட்சியையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் சுற்றி வந்தேன். கையில் பாரிஸின் வரைபடத்தை வைத்துக் கொண்டு எங்கு போவதானாலும் நடந்தே சென்று வந்தேன். ஈஃபில் கோபுரத்தில் ஆசை தீரும் வரையிலும் ஏறி இறங்கினேன். மிக உயரமான இடத்தில் சாப்பிட்டோம் என்ற திருப்திக்காக அந்த கோபுரத்தில் இருந்த உணவு விடுதியில் சாப்பிட்டேன். மிக பழமையான கிறிஸ்தவ ஆலயங்களை கண்டேன். உள்ளே தெய்வீக தன்மை நிறைந்து விளங்கியது. பாரிஸ் நகரம் முழுவதும் மிகுந்த நாகரிகமாகவும் ஆடம்பரமாகவும் காட்சியளித்தது. தேவாலயத்தில் அன்னை மேரியை வணங்குபவர்கள் அதை வெறும் கல்லாக பாவிக்கவில்லை. மிகுந்த பக்தி சிரத்தையுடன் உளப்பூர்வமாக அங்கு தொழுபவர்களை கண்டேன். ஈஃபில் கோபுரம் பற்றி இருவேறு கருத்துக்கள் அங்கு நிலவி வந்தது. அதன் கட்டட அமைப்பை பெரிதும் போற்றினார்கள் சிலர். குறை கூறியவர்களில் முக்கிய நபர் டால்ஸ்டாய். ஒரு மாணவன் தான் பாரிஸ்டர் ஆவதற்கு அதற்கான நடைமுறைகளை கடைபிடிப்பதும் தேர்வில் தேர்ச்சி பெறுவதும் முக்கியம். நடைமுறைகளை கடைபிடிப்பது என்றால் 3 ஆண்டு காலத்திற்கும் 24 முறை விருந்துகள் நடைபெறும். அவற்றில் 6 விருந்துகளிலாவது கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. குறிப்பிட்ட நேரத்தில் ஆஜராகிவிட வேண்டும். விருந்து முடியும் வரை அங்கேயே இருக்க வேண்டும். சாப்பிடுவது அவரவர் விருப்பம். மாணவர்கள் அனைவருக்கும் உயர்தரமான மதுவகைகளும் உணவுகளும் வழங்கப்பட்டன. வந்திருந்த அனைவருமே அவைகளை விரும்பி சாப்பிட்டார்கள், குடித்தார்கள். உணவிற்கான செலவை விட மதுபான வகைகளுக்கான விலை அதிகம் என்று அறிந்தேன். அது மாதிரியான விருந்துகளில் நான் சாப்பிடுவதே இல்லை. வெந்த காய்களும் ரொட்டியும் தான் நான் சாப்பிட தகுந்தவை. அப்போது எனக்கு அந்த ருசி பிடித்தமானதாக இல்லை.
6: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

0: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
0: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று அக்டோபர் 2,
3: உலக மனிதகுல வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை இவருடையது.
4: வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் தெய்வத்துக்கு இணையாக போற்றப்படுவார்கள் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க வாழ்ந்து காட்டியவர்.
3: சத்தியாகிரகம் எனும் அறவழியில் இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியவர்.
4: ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், உண்ணாவிரதம் எனும் வழியில் போராடிய இவர் சத்தியம், அகிம்சை, அன்பு, அரவணைப்பை ஊக்குவித்தார்.
3: தீண்டாமை ஒழிய வேண்டும் என்ற இவரது கனவிற்காக தவமாக இருந்து போராடியவர்.
4: தேசப்பிதா, தேச தந்தை என போற்றப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற இயற்பெயர் கொண்ட மகாத்மா காந்தி பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1869.
4: அறவழியில் விடுதலை தந்த அம்மாமனிதரின் பிறந்தநாள் இந்திய நாட்டில் காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது.
3: இந்திய விடுதலை போராட்ட வீரர், வரலாற்று நாயகர். பல்வேறு விடுதலை போராட்டங்களில் பங்கேற்ற இவர் 9 சிறைவாசமும் செய்தார்.
4: எளிமையின் உச்சமான இவர் போர்க்களத்தில் ஜெய் ஜவான் ஜெய் கிசான், வீரர்களுக்கு வெற்றி, வேளாண்மைக்கு வெற்றி எனும் முழக்கத்தை தந்தவர்.
3: எளியவர்களின் தலைவராக பார்க்கப்பட்ட, பாரத ரத்னா உட்பட பல கௌரவங்களுக்கு சொந்தக்காரரான மேனாள் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1904.
3: மக்கள் தலைவர், கர்ம வீரர், பெரும் தலைவர் ஆகிய பட்டங்களுக்கு சொந்தக்காரர்.
4: இன்று தமிழ்நாடு பெருமைப்படும் பெரும்பாலான திட்டங்களுக்கு விதையிட்ட வித்தகர்.
3: தமிழ்நாட்டின் தொழிற் புரட்சியில் பெரும் பங்காற்றிய இவர் அனைவருக்கும் இலவச கல்வி, மத்திய உணவு திட்டங்களையும் கொண்டு வந்தார்.
4: தமிழகத்தின் முதல்வராக 9 இருந்த இவர் இந்திய அரசியலில் கிங் மேக்கர் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தந்தவர்.
3: தன்னலம் பேணாமல் நாட்டின் நலனை மட்டும் மூச்சாக கொண்டு வாழ்ந்த மாமனிதர் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினம் இன்று.
4: ஆண்டு 1975.
3: 2007 ஜூன் 15 ஐக்கிய நாடுகள் பொதுசபை அக்டோபர் 2 நாளை உலக வன்முறையற்ற நாளாக தீர்மானித்தது.
4: வாழ்நாள் முழுவதும் அகிம்சையை கடைபிடித்து அதன் உன்னதத்தை அனைவருக்கும் உணர்த்திய காந்தியின் கொள்கைகளை உலக நாடுகள் அனைத்தும் பறைசாற்றி அகிம்சையின் மகத்துவத்தை அறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவரது பிறந்த நாளான அக்டோபர் 2 தேதியை உலக வன்முறை ஒழிப்பு தினமாக பிரகடனம் செய்யப்பட்டது.
3: சர்வதேச வன்முறையற்ற நாள் இன்று.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
7: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு, சேலம்.
10: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி.

0: இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
6: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
7: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க?
8: ஆமா சாமி, கண்ணுல பொறை இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல கட்டில்லாம தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
6: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
9: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். மகாத்மா காந்தி நம் நாட்டின் தேச தந்தை, நம்ம எல்லாம் வாழ்விக்க வந்த மகான் என்று போற்றப்பட்டவர் மகாத்மா காந்தி. அவர் வாழ்நாளில் சந்தித்த சவால்கள், பட்ட அவமானங்கள் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, அத்தனை சகிப்புத்தன்மையோடு தன் வாழ்நாள் முழுவதும் பல போராட்டங்களுக்கு நடுவில் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தவர் நம் மகாத்மா. ஒரு முறை அவரை வீட்டிற்கு வாருங்கள் என்று ஒரு ஆங்கில அதிகாரி அழைக்கிறார். இவருக்கு அந்த ஆங்கில அதிகாரியின் வீட்டுக்கு போக மனமில்லை. இருந்த போதிலும் அழைத்து விட்டாரே, போகாவிட்டால் அது அவரை அவமானப்படுத்துவதாக அமைந்துவிடும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் நம் மகாத்மா. அந்த நாளில் அவருடைய வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனவுடன் காந்தியை வரவேற்றார் அந்த ஆங்கில அதிகாரி. பிறகு பேசிக்கொண்டே இருந்தார். பேசிக்கொண்டிருக்கும் போது வந்தே மாதரம் வா, வந்தே மாதரம் போ என இவர் சொன்னார் அந்த ஆங்கில அதிகாரி. மகாத்மா உற்று பார்த்தார். அந்த ஆங்கில அதிகாரி தான் வளர்க்கிற செல்ல பிராணிக்கு அந்த பெயரை வைத்திருந்தார். மகாத்மா காந்திக்கு தெரியாதா, தன்னை வரவழைத்து அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர் இப்படி நடந்து கொள்கிறார் என்பதை அவர் உணர்ந்தார். பிறகு அந்த ஆங்கில அதிகாரி சொன்னார், என்னுடைய செல்ல பிராணிக்கு நான் என்ன பெயர் வைத்திருக்கிறேன் தெரியுமா என்று மீண்டும் அந்த பெயரை வந்தே மாதரம் என்று சொன்னார். காந்திக்கு கோபம் அதிகமானது. நீங்கள் எல்லோரும் கோஷம் போடுகிறீர்கள் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று, ஆனால் நான் என்ன பெயர் வைத்திருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லி சிரித்தார். அப்போது மகாத்மா காந்தி சொன்னார், வந்தே மாதரம் என்ற சொல் எங்கள் தாயை விட மேலானது. இந்த நாட்டின் விடுதலைக்காக நாங்கள் பயன்படுத்துகிற சொல், பெற்ற தாயை விட நாங்கள் அந்த சொல்லை உயர்வாக கருதுகிறோம். இந்த தேசத்தின் விடுதலை மந்திரமாக நாங்கள் வந்தே மாதரத்தை கருதுகிறோம். அதை நீங்கள் செல்ல பிராணிக்கு வைத்திருக்கிறீர்கள். அந்த பெயரை நாங்கள் தாயாக கருதுகிற ஒரு பெயரை நீங்கள் உங்கள் வீட்டு செல்ல பிராணிக்கு வைத்திருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுக்கு தாய் யார், இந்த செல்ல பிராணியா என்று கேட்டார். அவ்வளவுதான் தாமதம், அந்த ஆங்கிலேயருடைய முகத்தில் அவமானம் சூழ்ந்து கொண்டது. மகாத்மா இப்படி சொல்லுவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இப்படி தன் வாழ்நாளிலே தனக்கு சங்கடங்கள் வந்தபோது கூட மகாத்மா அதை அழகாக கையாண்டார். தன்னை உதைத்த கால்களுக்கு கூட அழகான செருப்புகளை தேய்த்து தந்த தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரர் மகாத்மா. அதனால் தான் அவரை காலங்கள் கடந்தாலும் அவரை போற்றிக்கொண்டே இருக்கிறோம். மகாத்மா நமக்கு கற்றுத்தந்த பாடங்களில் மிகவும் முக்கியமானது சத்தியம் மட்டுமல்ல சகிப்புத்தன்மையும் தான். ஒரு மனிதன் வாழ்நாளிலே சகிப்புத்தன்மை அவனுக்குள் நிரம்பிவிட்டால் அவனை வீழ்த்துவது என்பது கடினத்திலும் கடினம். மகாத்மா மீண்டும் மீண்டும் சொல்லித்தருகிற தாரக மந்திரங்கள் சத்தியம், சகிப்புத்தன்மை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: காலை வணக்கத்தில் அடுத்ததாக தருமபுரி உழவு சந்தை காய்கனி விலை நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை உங்களுக்காக தக்காளி 50, கத்திரிக்காய் 20, வெண்டைக்காய் 30, அவரைக்காய் 95, கொத்தவரை 58, முள்ளங்கி 16, பச்சை மிளகாய் 40, சுரைக்காய் 20, வாழைக்காய் 12, முருங்கைக்காய் 60, புடலங்காய் 24, பீர்க்கங்காய் 30, சர்க்கரை பூசணி 16, சின்ன வெங்காயம் 65, பெரிய வெங்காயம் 64, கேரட் 60, பீட்ரூட் 50, பீன்ஸ் 148, முட்டைக்கோஸ் 30, பூண்டு 240, இஞ்சி 220, மொச்சை 65, பாகற்காய் 40, உருளைக்கிழங்கு 30, காலிஃப்ளவர் 35, குடைமிளகாய் 68. இவை யாவும் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். இவை யாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். நேர்களே, உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காமல் துணி பைகளை எடுத்துகிட்டு போங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம். நேர்களே, அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் ஒப்படைப்போம். நேர்களே, இன்று காலை 9:05 வானலில் வசந்தம். இன்று காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தென்றலாக அமலாக இருக்கிறது. நேர்களே, உங்களுடைய வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் வாழ்த்து தென்றலாக அமலர்கிறது. நிறைவு பெற்றது காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கரு குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், அமைதி அகிம்சை குறித்த மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த தினத்தை ஒட்டி அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். காந்திஜியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போதனைகள் உலகளவில் பெருமதிப்பை பெற்றுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகல்சராயில் பிறந்த அவர் தமது இளம் வயதில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1921 ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திலும் அவர் பங்கேற்றார். நாடு சுதந்திரமடைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்த அவர் பின்னர் பிரதமராக பதவி வகித்தார். தூய்மையை கடைபிடிப்பது ஆக்கப்பூர்வமான சூழலை வளர்ப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளில் மக்கள் நேரடியாக பங்கேற்கவும் உதவுகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய சர்வதேச நடுவர் மையத்தில் தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். திரு நரேந்திரமோடி பிரதமராக பொறுப்பேற்றது முதல் நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் தூய்மை பராமரிப்பிற்கான தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திரு மேஹ்வால் குறிப்பிட்டாா்.

0: விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சமீர்குமார் சின்ஹா இதனை தெரிவித்தார். விமான நிலையங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். உயர் பாதுகாப்பு தர நிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதையும் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளதாக திரு சமீர்குமார் சின்ஹா கூறினார். இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிமிராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கிறிஸ்டோ போலண்டாக்காவுடன் பேச்சு நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக திரு சிமிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றியவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா தலமான சியால்சுக் நகரில் இருந்து ஐஸ்வால் திரும்பும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்பாலில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் எங்கம் பானே, ஐஸ்வால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் நம்பிவாவ் மரினாமை உட்பட 3 பேர் இதில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் உடல்நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின் அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அபுதாபியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் மருத்துவமனையில் கேப்டன் மச்சாரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து

அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரங்கள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதிகள் மூலம் வங்கி நிறுவனங்களில் உள்ள பங்குகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் நடைமுறைகளை எளிதாக்கும் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வரைவு நெறிமுறைகள் குறித்து நிறுவனங்கள், பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி கோரியிருந்தது. இவ்வாறு பெறப்பட்ட கருத்துக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு பொருத்தமானவற்றை இறுதி வழிகாட்டுதல் நெறிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வர்த்தக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், பணப்பரிவர்த்தனை வங்கிகள் மற்றும் ஊரக வங்கிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் அங்கிதா பகத், கீர்த்தி, கும்கும் மொஹோத் ஆகியோர் அடங்கிய இந்திய குழு 5-1 என்ற புள்ளி கணக்கில் சீனாவை வென்றது. மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
9: பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
10: சோ யூஷுவலா வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து அவங்களுக்கு பல்லு வந்து ஃபர்ஸ்ட் 6-8 மந்த்ஸ்ல முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பல் எல்லாமே வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே பால் பல்லுங்கிற அந்த செட் எல்லாமே வந்து வளர்ந்து முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட் பல் வந்து வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பெர்மனெண்ட் பல் வந்து 6-7 இயர்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாமே முளைக்கிறதுக்கு 18-25 இயர்ஸ். ஸோ யூஸ்வலி வந்து நம்ம அந்த ப்ரெஷிங்குங்கிறத விட மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து கம்பேட் ஸ்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ யூஸ்வலாக ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஈர் பகுதி மட்டும்தான் இருக்கும், பல் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த பல் முளைக்கிற அந்த 6 மாதம் வரைக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து வெட் வைப்ஸு இல்லைனா வந்து இந்த மாய்ஸ்ட் காஸ் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி அந்த பேரண்ட்ஸோட அந்த மதரோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து ரோல் பண்ணிவிட்டு கம்பேட்ஸை வந்து ஃபுல்லாக

0: க்ளீன் பண்ணணும் ஆஃப்டர் எவ்ரி ஃபீடு. ஸோ பால் வந்து ஈறு மேலே தங்கக்கூடாது. ஸோ தங்கிறதுனால தான் வந்து அந்த பிறக்கும் போது ஒரு குழந்தை வந்து அதோட வாய் வந்து ஸ்டெரைலாக இருக்கும், எந்த விதமான கிருமிகளும் இருக்காது. நம்ம பிறந்ததுக்கப்புறமா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல பொறுத்து தான் வந்து அந்த வாய்க்குள்ள வந்து அந்த கிருமிகளோட அந்த காலனைசேஷன் நடக்கும். ஸோ அந்த காலனைசேஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுமா இல்லை அன்ஹெல்த்தியாக இருக்கணுமாங்கிறது நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. பால் எதுவும் தங்காமல் இருந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா வரப்போகிற பல் ஹெல்த்தியாக வளரும். ஸோ ஃபியூச்சரில் வந்து அந்த மெயின்டெனன்ஸுங்கிற அந்த கான்செப்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இட் வில் பிகம் அ பார்ட் ஆஃப் தேர் ரொட்டீன். ஸோ அதனால் மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது அது ப்ராப்பராக இருக்கும், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஷுட் ஸ்டார்ட் ரைட் ஃப்ரம் தி பர்த். ஸோ பல் கூச்சம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ்னால வரலாம். மெயின் திங் இஸ் பிகாஸ் ஆஃப் டிகேனால இருக்கும். ஸோ இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், இம்ப்ராப்பர் ப்ரஷிங்னால பல் சொத்தை வரும். ஸோ அந்த சொத்தைனால வந்து அவங்களுக்கு வந்து பல் கூச்சம் வரும். ஸோ ஒரு பல்லுக்கு மேலே எனாமல் இருக்கிற வரைக்கும் அந்த பல்லு வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ எனாமல் போய் உள்ளே இருக்கிற அந்த டென்ட்டுங்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் பல் கூச்சம் வரும். ஸோ சொத்தனால அந்த எனாமல் வந்து போயிடுச்சுன்னா டென்டின் எக்ஸ்போஸ் ஆகும்போது சொத்தை வரலாம். இன்னொரு ரீசன் வந்து குழந்தைங்க வந்து பல்லு தேய்க்கிறதுனால, ரொம்ப அழுத்தி தேய்க்கிறதுனால இருக்கலாம், இல்லை வந்து அவங்க நர நரன்னு பல்லு தூங்கும் போது தேய்க்கிறதா இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுனால அந்த மாதிரி பல்லு வந்து தேய்க்கிறாங்கன்னா அதனால வந்து பல் தேஞ்சதுனால கூச்சம் வரலாம். இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து ஆசிட் ரீகர்ஜிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ உள்ள இருந்த ஆசிட் வந்து வாய்க்குள்ளே வந்து வந்து போகும்போது என்னாகும்னா அந்த அசிடிக் என்வாயர்மெண்ட்டுங்கிறதுனால உள்பக்கம் ஃபுல்லாக வந்து பல்லு தேயும். ஸோ அந்த தேயறதுனாலையும் பல் கூச்சம் வரும்.
1: இதுவரை பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

நேரம் 7:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 7:30 அப்படின்னாவே எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இன்றைக்கி வேலைக்கான தேவைகளை நம்ம எடுத்து வச்சிட்ருப்போம். சமையல் ரூமில் சமையல் நடந்துட்டுருக்கோம். அதே மாதிரி வேலைக்கு போகிறதுக்காக என்னென்ன நம்ம எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் கடகடான்னு எடுத்து வச்சிட்ருப்போம். அதாச்சா இதாச்சா குளிச்சாச்சா சாப்பிட்டாச்சா அப்படின்ற மாதிரி நம்மளோட வேலைகளை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். இதில் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா நமக்கு எதுவுமே சொல்ல தெரியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் நம்ம சின்ன சின்ன ரசனைகள் எல்லாமே மறந்து போயிடுறோம். நமக்காக நம்ம ஒதுக்குற ஒரு சில நேரங்களில் ரிலாக்ஸ் அப்படின்னா இசை அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுற ஒரே விஷயம் இசையாக தான் இருக்க முடியும் இல்லையா? யாருக்கு தான் இசை பிடிக்காது? இசையை ரசிக்கும் அனைவருக்குமா இது? சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஆம்நேர்களே, சந்தோஷச்சாரல்னாவே திரைசை பாடல்கள் கூடவே பொது அறிவு கேள்வியும் உங்களுக்காக காத்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி: சதுரங்க வரலாற்றில் 11 வயதில் மிக இளம் வயது பெண் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார்? இந்த வீராங்கனை யார் அப்படின்றத கண்டுபிடிங்க. பாடல்களை கேட்டுக்கிட்டே இதற்கான விடையை தேடுங்க நேர்களே. இங்கே கண்டுபிடிக்க முடியலன்னா நிறைவு பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில். கேட்போம் நேர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க் எஸ்வி ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான

0: ஃபார் ஃப்ரீ ஃப்ரீ கஃபி.
1: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 250 கிராம ஊராட்சிகளில் இன்று காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் நடைபெறும். அனைத்து துறை அலுவலர்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவிக்குழுவினர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: நேரம் 7:38. கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே, இது சந்தோஷ சாரல். ரெட்ரோ சாங்னு சொல்லக்கூடிய 80s வந்த பாடல்களை நம்ம இன்னைக்கு கேட்டுட்ருக்கோம். எல்லாமே ரொம்பவே அருமையான பாடல்கள். நிறைய பேர் கேட்ட பாடல்கள், கேட்காத பாடல்கள், எல்லா பாடல்களையும் அறிமுகப்படுத்துறது நம்ம வானொலின்னு தாங்க சொல்லணும். அடுத்த பாடல் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. அடுத்த பாடல் நெத்தியடி திரைப்படத்திலிருந்து பாண்டியராஜன் இசையில் SP பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரலில் வருகிறது இந்த பாடல். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
3: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இளநிலை உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர். இளநிலை உதவியாளர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, கணினி திறன், தட்டச்சு திறன் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தர்மபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான www.dharmapuri.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தர்மபுரி, 636705. விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் இந்த மாதம் 16ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்கள் அறிய 6382612276 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் பெறலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: ஏழு மணி 45 நிமிஷம் கேட்டு இணைஞ்சிருக்கோம் நேர்களே. இது சந்தோஷ சாரல் நேர்களே. இன்று காலை 9:05 வானலில் வசந்தம். இன்று காந்தி ஜெயந்தி, அது மட்டும் இல்லைங்க, தர்மபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள், சிறப்பு தினம். இன்னைக்கு நிகழ்ச்சி வாழ்த்து தென்றலா மலர இருக்கிறது. நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இன்று காலை 9:05 வாழ்த்து தென்றலாக மலர இருக்கிறது நேர்களே. தர்மபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக இன்றைய நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இதுவரைக்கும் பண்பலை பேசினது இல்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தால் இன்றைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இன்று காலை 9:05 பொன்னியின் புதுப்பு நாள், இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. சரிங்க, அடுத்த சந்தோஷச்சாரல என்ன பாட்டு போட போறீங்க? நாங்கள் கேட்ட பாட்டா கேட்காத பாட்டா என்ன பாட்டு அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க. கோபாலா கோபாலா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஷாகுல் ஹமீது ஸ்வர்ணலதா குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
7: 7:52 நேரிலே இணைந்திருக்கிறோம். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. 80s 90s வந்த பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேட்கலைங்க அப்படின்னு இன்னைக்கு தான் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சரி, அடுத்த பாட்டு எந்த திரைப்படத்தில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா, புது மனிதன் திரைப்படத்திலிருந்து. தெய்வா இசையில் SP பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரலில் பாடுகிறது இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி. உலக இருதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு இருதய பரிசோதனை முகாம். இருதய மருத்துவர் ஆலோசனையுடன் இசிஜி, எக்கோ ஸ்கேன், சிபிசி ரத்த பரிசோதனை, சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் பரிசோதனை ₹699 செய்யப்படுகிறது. இச்சலுகை இம்மாதம் 29 முதல் அக்டோபர் 3 வரை மட்டுமே. இடம் மருத்துவமனை வளாகம், பைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500. இன்றைய உங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
4: நேர்லேயே நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு சந்தோஷச்சாரல்ல பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தாலே அதற்கான விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சதுரங்க வரலாற்றில் 11 வயதில் மிக இளம் வயது பெண் கிராண்ட் மாஸ்டர்

பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான பதில் போதனா சிவானந்தன். இவங்க இங்கிலாந்தில் வசித்தாலும் திருச்சியை பூர்வீகமாக கொண்ட இந்திய வம்சாவளி பெண். மிகச்சிறந்த வயதில், மிகச்சிறிய வயதில் இவங்க கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றிருக்காங்க. போதனா சிவானந்தன். விடையை கண்டுபிடிச்சவங்க உங்களுக்கு நீங்களே ஒரு சம்பாஷம் சொல்லிக்கோங்க. நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி. நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று அக்டோபர் 2, உலகமெலாம் ஒப்பற்ற தலைவராக ஏற்று போற்றுகின்ற அண்ணல் காந்தியடிகளின் அவதார தினம். குஜராத் மாநிலத்தில் ஒரு சராசரி மனிதனாக தோன்றி குவலையும் முழுக்க மகாத்மாக ஏற்று போற்றுகின்ற உன்னத தலைவராக மாறிய ஒரு புனித ஆத்மாவின் அவதார தினம். அவர் வாழ்ந்த காலத்தில் வசதிகள் வாய்ப்புகள் முற்றிலும் இல்லாமல் வறுமை வயப்பட்டு நாடு பின்தங்கி இன்னல் ஒருகிற காலத்தில் ஒரு எழுச்சி மிக்க ஆன்மபலத்தை திரட்டிய பேராளுமை மகாத்மா காந்தி. மனிதராக வாழ்வதற்கே வழியில்லாத ஒரு தேசத்தில் மகாத்மாவாக தன்னை நிலை நிறுத்திக் கொள்வதற்காக அவர் நடத்திய போராட்டம் என்பது தனிநபர் போராட்டம் அல்ல, எல்லோருடைய ஆன்மாக்களுக்குள்ளும் உறைந்திருக்கக்கூடிய இறை ஆற்றலை, மனித பேராற்றலை தட்டி எழுப்பி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக மட்டுமல்ல, உலகத்தில் எந்த ஒரு ஏகாதிபத்தியம் எழுந்தாலும் அதனையும் வெல்லக்கூடிய அமானுஷ்யமான சக்திகளை மனுஷிய வடிவத்தில் கொண்டு நிலைநிறுத்துகிற பேராற்றலாக மகாத்மா காந்தி திகழ்ந்தார். யாருக்கும் தீங்கு செய்யாமல், எதிரிக்கும் இன்னல் விளைவிக்காமல், தன்னை ஒடுக்கிக் கொண்டு தவமாக ஆக்குகிற நுண்ணிய வடிவத்தை அவர் எடுத்து தந்ததுதான் உலக வரலாற்றில் உன்னதமான பாதையாக மாறியிருக்கிறது. லட்சியம் முக்கியம், அதை விட அந்த லட்சியமாகிய இலக்கை நோக்கி நடத்துகிற பயணமும் பாதையும் மிக முக்கியம் என்று வரையறுத்து தந்த தலைவர்களில் அண்ணல் காந்தியடிகளுக்கு நிகராக வேறு யாரையும் சொல்லிவிட முடியாது. அவர் தேசத்தில் வீட்டில் பட்டினி கிடந்து செத்தவர்களையெல்லாம் நாட்டின் போராட்டத்திற்காக பட்டினி கிடக்க சொல்லி பட்டினியையே ஒரு ஆயுதமாக மாற்றிய பேராளுமை அவர். அழுக்கும் கசடுகளும் நிரம்பி இருக்கக்கூடிய மனங்களையும் துரடித்தார். மக்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அப்புறப்படுத்தினார். கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கிற பெருமுயற்சியோடு அவர் நடத்திய வெற்றி பயணம் இன்னும் முடிந்துவிடவில்லை. அவர் நினைத்த இலக்குகளை இன்னும் இந்தியா அடைந்துவிடவில்லை. அந்த வகையில் அவர் தனக்கு தோழர்களாக தொண்டர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மகா மனிதர்களும் இந்த மண்ணில் உலவி இருக்கிறார்கள் என்பதுதான் இன்று நாம் கருதி பார்க்கத்தக்கது. அந்த வரிசையில் ஆண்டுதோறும் அண்ணல் காந்தியடிகளுக்கு சென்னையில் அற்புதமான விழா எடுத்த அமரர் பொள்ளாச்சி தந்த அருட்செல்வர் நா மகாலிங்கனாரின் அண்ணல் காந்தியடிகளையும் அற்புதங்களை விளைவித்து தந்த வள்ளல் ராமலிங்கனாரையும் இணைத்து நடத்திய சென்னை விழாவில் மேடையில் அண்ணல் காந்தியடிகளின் பெருமைகளை உரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓர் உரையை கேட்ட வண்ணமே அமர்ந்த வண்ணம் அண்ணல் காந்தியடிகளின் நிறைவோடு ஆத்மாக்கள் எந்தைக்கும் அழிவில்லாதவை, அந்த ஆத்மாக்கள் மனித ஆத்மாக்களாக அவதாரம் எடுத்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பேரு, மனித ஆத்மாக்களை மகாத்மாக்களாக மாற்ற முடியும் என்பதற்கான வழியினை உருவாக்கி தந்த தேசம் இந்திய தேசம்.

0: மண்ணில் தோன்றி இருக்கக்கூடிய எந்த உயிரும் மலிவானது அல்ல. இழப்புகளை கடந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய இறைவனின் திருவுருவங்கள் என்பதை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளை ஒப்புக்காக சடங்குக்காக கொண்டாடுகிற விதமாக இல்லாமல் நம் உள்ளத்தில் உள்ளோரும் அன்போடும் உணர்வு பெருக்கோடும் நினைத்து போற்றுவதுதான் இன்று நன்று என்று நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுவதும் அந்த அண்ணல் காந்தியடிகள் சொன்ன ஒரு நல்ல நெறியையேனும் பின்பற்றி அவரை போல உயர்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் இலக்காக இருக்க முடியும் என்று உங்களோடு அண்ணல் காந்தியடிகளின் வழிமுறைகளை எண்ணி பார்ப்பதற்காக இந்த தினத்தை ஒரு கணமேனும் செலுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் 8:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிற நேர்களே, இது தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. ஆம்நேர்களே, இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இதுவரைக்கும் நான் பண்பலையில் பேசினது இல்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை நீங்கள் கேட்கலாம். எந்த நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0-43-42-24-40-30, மற்றொரு 0-43-42-24-40-31. இல்லைங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேங்க அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 0-43-42-24-40-30. இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். நீங்கள் அறிமுக நேரம் மட்டும் இருக்கணுங்க.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: பொன்னையின் புதுப்பு நாள் இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. மேட்டூர்லேருந்து ஜீவா இவங்க கேட்டிருக்காங்க. நட்பை துணை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் நேர்களே.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி: பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
6: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் நேரை வரவேற்போம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
7: அரியலூர் மாவட்டம், ரஞ்சித் குமார். நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கோங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க?
6: எல்லாரும் நலம். நீங்க என்ன பண்றீங்க ரஞ்சித் குமார்?
7: நானு இது வண்டி ஓட்டுறேன் மேடம்.
6: என்ன வண்டி ஓட்டுறீங்க?
7: ட்ரக்கு.
6: ட்ரக்கா? எவ்வளவு வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க?
7: அது ஒரு 8 வருஷமா.
6: அது ஒரு கதை, அதை கேட்காதீங்கன்றீங்களா? சரிங்க. எவ்வளவு நல்லா பண்பலை எல்லாம் கேக்குறீங்க?
7: நான் எது ஒர்க் இல்லாத இப்ப கேட்பேன்.
6: ஒர்க் இல்லாத அப்பதான் கேப்பீங்களா? வண்டி போட்டு முதல்ல கேட்க மாட்டீங்களா? டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்.
7: சிக்னல் கிடைக்காது.
6: ஓஹோ, சரிங்க.
7: அதனால
6: சரிங்க. உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாமா?
7: என்ன பாட்டுன்னு கேக்கல. நீங்க என்ன
6: சொல்லுங்க, என்ன பாட்டு குடுக்கலாம்?
7: எனக்கு கோட் படத்துல இருந்து சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறது.
6: கோட் படத்துல இருந்தா? சரிங்க, குடுக்கலாம். நன்றி.
7: நன்றி
6: நன்றி நன்றி.

0: கேட்டு ரசிச்சிருக்கோம். நேர்களே, இது தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.

0: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
1: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
0: நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் CT ஸ்கேன் பரிசோதனையில் என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இரத்த கசிவு வரும்போது மூளையில் வலிப்பு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த CT ஸ்கேன் பரிசோதனை செய்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு, அதாவது நோயாளி வந்து ஒரு சீரான நிலைக்கு வந்த பிறகு அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது MRI ஸ்கேன் பரிசோதனை. MRI ஸ்கேன் பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ விஞ்ஞானத்தின் உச்சக்கட்ட ஒரு படைப்புன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த MRI ஸ்கேனில் வந்து மூளை திசுக்கள் நம்ம வந்து அணு அணுவாக கூட பார்த்துடலாம், அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. சரி, MRI ஸ்கேன்னு நம்ம வந்து அடிக்கடி எடுக்கலாமா, MRI ஸ்கேன் வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுக்கலாமான்னு நிறைய பேர் குழப்பம் இருக்கிறது. நம்ம நிகழ்ச்சி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி MRI ஸ்கேன் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு ஸ்கேன் பரிசோதனை. ஏன் அப்படின்னா, MRI அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங்னு பேர். இது வந்து ஒரு காந்தத்தை மையமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு ஸ்கேன். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், புரோட்டான் அணுக்கள் இருக்கின்றது. இந்த அணுக்கள் காந்த விசை மூலமாக அந்த அணுக்கள் திசுக்கள் மீது சென்று அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு செவத்தில் நம்ம லைட் அடித்தோம்னா நம்ம லைட்டு செவத்தில் படுது, ஆனால் செவத்தில் பட்டு சில கதிர்கள் பின்னாடி வரும். நம்ம எத்தனை பேர் கவனிச்சுக்கணும்னு தெரியல. இதுதான் ரிஃப்ளெக்ஷன்னு பேர், சரிங்களா? இதே போல் MRI ஸ்கேன் பரிசோதனை வந்து இந்த புரோட்டான் அணுக்கள் நம்ம உடலைக்கக்கூடிய திசுக்கள் மீது சென்று தாக்கி அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது காந்த விசையினுடைய ஈர்ப்பினால் திசுக்களுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விதம்தான் இந்த MRI ஸ்கேன். இது வந்து ஆங்கிலத்தில் ப்ரௌனியன் மூமெண்ட் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, விஷயத்துக்கு வரலாம். அதெல்லாம் புரியாது டாக்டர், விஷயத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த MRI ஸ்கேன் வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன், அதாவது திசுக்களை எந்த வகையிலும் பாதிப்பு உருவாக்காத பாதுகாப்பான ஸ்கேன். இதுவே CT ஸ்கேன் வந்து திசுக்களை பாதிப்பு உருவாக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த CT ஸ்கேன்கள் அயனைசிங் ரேடியேஷன், அதாவது ஊடுருவும் கருவி, ஊடுருவும் கதிர்கள், இந்த ஊடுருவும் கதிர்வீச்சு திசுக்களை தாண்டி உள்ளே சென்று பார்க்கும். அப்பொழுது திசுக்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் அடிக்கடி CT ஸ்கேன் இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் 3 மாதம் முன்னாடி ஒரு CT ஸ்கேன் எடுத்தேன், இப்போ ஒரு CT ஸ்கேன் எடுத்தேன், எனக்கு தான் கேன்சர் வருமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுவுமே CT ஸ்கேன் வந்து தொடர்ச்சியாக CT ஸ்கேன் அந்த மாதிரி பல வருஷம் எடுத்தால் தான் அதில் 1000-2 பேருக்கு கொழுப்பு கட்டி கேன்சர் கட்டி போன்ற அமைப்புகள் வரலாம். மற்றபடி யாருக்கும் இது வந்ததில்லை. இது போலவே இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு CT ஸ்கேன் பரிசோதனை செய்யக்கூடாது. அது மாதிரி பச்சிளம் குழந்தைகளுக்கும் தேவைப்பட்டால் மட்டும்தான் CT ஸ்கேன் செய்ய வேண்டும். தேவையில்லாத CT ஸ்கேன் குழந்தைங்களுக்கு செய்யக்கூடாது. அவர்களுக்கு MRI ஸ்கேன் தான் பாதுகாப்பானது. இன்னும் சொல்லப்போனால், கர்ப்பிணி தாய்கள் சில பேர் வந்து தலைகாயத்தோடு வருவாங்க, வண்டியில் போயிட்டுருப்பாங்க, மாசமாக இருப்பாங்க, திடீர்னு கீழே வந்துருப்பாங்க, அவங்களுக்கு CT ஸ்கேன் பரிசோதனை செய்ய மாட்டோம், MRI ஸ்கேன் பரிசோதனை தான் செய்வோம். ஏன்னா குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கலாம். சரி, நம்ம அடிபட்டு விழுந்தது ஒரு சின்ன கிராமத்தில், அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையில் CT ஸ்கேன் பரிசோதனை மட்டும்தான் இருக்கிறது. MRI ஸ்கேன் பரிசோதனை இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏறத்தாழ 30-35 கிலோமீட்டர் தள்ளி தான் செல்ல வேண்டும். ஆனால் வந்து சுயநினைவு இழந்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் நோயாளிக்கு, அதாவது மிக மிக அவசர நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி போய் வந்து MRI ஸ்கேனுக்காக நோயாளியை நகர்த்த முடியும்? கர்ப்பிணி பெண் தான், வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது.

0: இரண்டு உயிர்களை எப்படி காப்பாற்ற முடியும், அப்போ என்ன தான் செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதிலை நான் தொடர்ந்து நாளைக்கு பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தொடர்புக்கு 9150779329.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: 8:25 இணைஞ்சிருக்கோம் நேர்களே. இது பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வரும் நேரை வரவேற்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: கருப்பு
0: உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: சுதாகர், சேலம் மாவட்டம்.
0: சுதாகரா, என்ன பண்றீங்க சுதாகர்?
1: 10th படிக்கிறேன்.
0: 10th படிக்கிறீங்களா? சரிங்க. எவ்வளவு நாளா பண்பலை கேக்குறீங்க?
1: இந்த ஒரு வருஷமா கேட்டுக்கிறேன்.
0: ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்களா? சரிங்க. என்ன பாட்டு கொடுக்கலாம் சுதாகருக்காக?
1: கருப்பு திரைப்படத்திலிருந்து கருப்பு சாங்.
0: கருப்பு திரைப்படத்திலிருந்து கருப்பு சாங்கா கேட்போமா? சரி, கேளுங்க.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 3000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் 8:30 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
4: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
6: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
5: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
6: என்றும் இனி என்றென்றும்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
6: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
5: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
6: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
5: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
6: என்றும் இனி என்றென்றும்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
6: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
5: தருமபுரி.
4: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
7: வாட்சன், நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேக்குது. உடனே இங்க வாங்க. இந்த ஒரு வார்த்தை உலக புகழ்பெற்ற வார்த்தைங்கிறாங்க. இது என்ன அப்படி உலக புகழ்பெற்ற வார்த்தை? இதுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. டெலிபோனை கண்டுபிடித்த கிரஹாம் பெல் தன்னுடைய உதவியாளராகிய வாட்சனை அடுத்த அறையிலிருந்து இந்த அறைக்கு வருமாறு தொலைபேசியில் பேசிய முதல் வார்த்தை இதுதான். இவர் எங்க பிறந்தவர் அப்படின்னா, பிரிட்டனில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறினவர். இவருடைய தந்தையார் வந்து ஒரு இசை அமைப்பாளர், இசைக்கருவிகள் செய்கிறவர். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவருடைய தாய்க்கு காது கேட்காது. கிரகாம்பல்லுடைய தாய்க்கு காது கேட்காது. அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்தாராம், தாய் காது கேட்காத அந்த தாய் என்ன கஷ்டப்படுவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானும் அதுபோல் ஒரு பெண்ணுக்கு வாழ்வு தர வேண்டும்னு நினச்சாராம். அந்த மனைவிக்கும் காது கேட்காது, இவர் தேர்ந்தெடுத்த மனைவிக்கும் காது கேட்காது. உலகத்துக்கே கேட்க வைத்த தொலைபேசியை கண்டுபிடித்த அந்த மனிதர், ரெண்டு பேர் பெற்ற தாய், தாய்க்கு பின் தாரம் அப்படிம்பாங்க. இவராக தேர்ந்தெடுத்தது ஒன்று, கடவுளாக தந்தது ஒன்று. கடவுளாக தந்தது தாய், இவராக தேர்ந்தெடுத்தது தாரம். இவர் எப்படி இதை இது பண்ணார் அப்படின்னா, ஒலி அலைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவர் முயற்சி பண்ணுறார். 1847 பிறந்த இவர் தன்னுடைய படிப்பை முடித்த பிறகு இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறார். அப்படி ஆராய்ச்சி ஈடுபட்ட போது அதுக்கு முதல்லையே மோர்ஸினுடைய தந்தி அது மூலமாக, அதாவது டக் டக்னு அடித்து ஒளி அனுப்பக்கூடியதை பார்க்குறாங்க. தந்தி கம்பிகள் மூலமாக அதை செய்கிறது. இவரும் இந்த முயற்சியில் இறங்கி இதை கண்டுபிடிக்கிறார். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை யாருமே விலைக்கு வாங்க வரல. ஏன்னா யாருக்கு இதனுடைய பயன்

0: ஏற்பாடு என்னான்னு தெரியல. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், சிலர் வச்சுருக்கக்கூடிய கைபேசி செல் இருக்கு இல்லையா, அதில் அத்தனை ஆப்பையும் பயன்படுத்தக்கூடியவங்க எத்தனை பேர்? இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு பேச தெரியும், மெயில் பார்க்க தெரியும், வாட்ஸ்அப் அனுப்ப தெரியும், அவ்வளோதானே தவிர அதை வேறு என்னென்ன செய்ய முடியும்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதுபோல் இவர் வச்சுருந்த அந்த கருவியை கண்டுபிடிச்ச உடனே இதை வந்து ஃபிலடெல்ஃபியாவை கொண்டு போகிறார். ஒரு பெரிய தொழில் கண்காட்சி நடக்குது, அதில் டெலிஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்கார். யாரும் வாங்க வரல. அப்போ என்ன பண்ணாரா, ஒரு சவுதி அரேபியாவுடைய மன்னர் ஒருத்தர் வந்தவர், இது என்னான்னு கேட்டிருக்கார். அப்போல்லாம் டெலிஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி கையில் ஒன்றும் காதில் ஒன்றும் இப்படி வச்சுட்டு கேட்குறது இருக்கும். அப்போ இது மூலமாக பேசுனா வெகு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்க முடிக்க முடியும். உடனே என்ன பண்ணாரா மன்னர், சரி அப்படின்னா என்னுடைய அரண்மனை பொறுத்த மட்டில் 500க்கு மேற்பட்ட அறைகள் இருக்குது, நான் ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்றதுக்கு நான் பெல் அடிக்கிறதுக்கு பதிலாக இதிலேயே கூப்பிட்றலாம் அப்படின்ட்டு அவர் தான் முதல்ல வாங்கி அதை பயன்படுத்த ஆரம்பித்தாராம். பிறகு இந்த உரிமை இவர் பெற்ற உடனே இவருடைய கம்பெனி உலக புகழ் பெற்ற கம்பெனியாக மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு இதை கண்டுபிடிச்சாலும், எந்த ஒரு அலைபேசியை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதுக்கு மூல காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் ரெஹாம்பெல் தான். ஒரு வாத்தியார் கூட ஒரு பையனை கேட்டாராம், சொல்கிறா டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கார். காலிங் பெல் அப்படின்னு இருக்காமே, சரி பாதி ரைட் அப்படின்னாராம். ஏன்னா பெல்லுன்னு வருதில் ஓரளவுக்கு இருக்கட்டும். இருந்தாலும் இவருடைய இந்த முயற்சி, இவருடைய கடைசி காலம் 1922 இவர் மரணமடைவதற்கு முன்பாக இவர் எல்லா வகையான விருதுகளையும் பெறாரு. இவர் மரணமடைந்த போது அந்த தொலைபேசிகள் எல்லாவற்றையும் விடாமல் ஒழிக்கச் செய்து பிறகு கொஞ்சம் மௌனமடைய செய்தார்களாம். என்ன காரணம், இவர் கண்டுபிடித்த கருவியின் மூலமாகவே இவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அப்போ ஃபோனை கையில் எடுக்கிறப்ப யார் ஞாபகம் வரணும் அப்படின்னா, பில்லு ஞாபகம் மட்டும் இல்லைங்க, பெல்லு ஞாபகம் வரணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

நேரம் 8:36. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின்

இணைஞ்சிருக்கிறோம் நேர்களே, இது பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைஞ்சி உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை கேட்கலாம். நீங்கள் அறிமுக நேரம் மட்டும் இருக்கணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, பெரியாம்பட்டியிலிருந்து தேவி கேட்டிருக்காங்க. பாடல் கேட்போமா நேர்களே?

கண்ணா அண்டர் கட்டல தந்தர் தந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு

0: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. வேளாண் விளைபொருட்கள் விலை நிலவரம். சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குவிண்டாலுக்கு மஞ்சள் அதிகபட்சமாக 16,010 ரூபாயும், குறைந்தபட்சமாக 9,850 ரூபாயும், சராசரியாக 12,000

0: 500 ரூபாயும் விலை போனது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எள் குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 13,590 ரூபாயும் குறைந்தபட்சமாக 13,250 ரூபாயும் சராசரியாக 13,376 ரூபாயும் விலை போனது. தலைவாசல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மக்காச்சோளம் அதிகபட்சமாக குவிண்டாலுக்கு 2,680 ரூபாயும் குறைந்தபட்சமாக 2,610 ரூபாயும் சராசரியாக 2,640 ரூபாயும் விலை போனது.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றிலிருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.

0: Viking Bunions and Briefs. நேர்களினா நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேரம் 8:45. நேர்கள் கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில் கருமா
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம், அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானான். பணம் வச்சுருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட் பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான், ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான், அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க, ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது மறுபடியும், உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து

0: வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான், தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான், அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போன்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான், ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான், தொப்பியை கொளுத்தினான், எரிஞ்சுது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எறிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டு கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 to November 7 உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: பொன்னியின் புதுப்பு நல்லா இணைஞ்சிருக்கோம். நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. ரங்கம்பாளையம் சத்யா நகர்லேருந்து கோவிந்தராஜ், இவங்க வந்து ஏதாவது ஒரு புதிய பாடல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, நாம் ஒரு நல்ல பாடலை கேட்போம்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இளநிலை உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர். இளநிலை உதவியாளர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, கணினி திறன், தட்டச்சு திறன் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தர்மபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான www.dharmapuri.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தர்மபுரி, 636705. விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் இந்த மாதம் 16ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்கள் அறிய 6382612276 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் பெறலாம்.

நேர்களே, நாம் இதுவரை கேட்டும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 9:05 தர்மபுரி பண்பலையின் 20-ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக மலர இருக்கிறது. நேர்களே, உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்த்து தென்றலாக,

இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்பினல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: நேரம் காலை 9 மணி. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தாவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த தினத்தை தேசமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குன்றக்குடியில் அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினத்தன்றுதான் நமது மறைந்த மகா சன்னிதானம் திட்டக்குழு ஆய்வை நடத்துவார்கள். ஒரு கிராம சுயராஜ்யத்தை நிறுவ அண்ணல் காந்தியடிகள் கனவு கண்டார். அதை நனவாக்கும் விதமாக குன்றக்குடி கிராமத் தொழில்கள் கூட்டுறவு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கின. கூட்டுறவு தந்தை என்று போற்றக்கூடிய நிலையில் கிராம வளர்ச்சிப் பணிகளை மகா சன்னிதானம் நிறைவேற்றினார்கள். அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினத்தில் நமது சிந்தனைகள் விரிந்து செல்கிறது. காந்தியடிகள் எவ்வளவு தமிழ் மக்களை நேசித்தார், எந்த அளவிற்கு தமிழ் மக்கள் அவர் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் எண்ணி பார்க்கிறோம். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து குறிப்பிடுவார், தென்னாப்பிரிக்காவில் சுதந்திர போராட்டத்தை இகழ்த்திவிட்டு 21 தென்னாப்பிரிக்காவில் தன் பொது வாழ்க்கையை நிறைவு செய்து விட்டு புறப்படுகிற போது சொல்வார், இந்த தமிழர்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் செய்யப் போகிறேன், இவர்கள்தான் என்னை தலைவனாக்கியவர்கள், இவர்கள்தான் என்னை விடுதலை போராட்ட வீரனாக ஆக்கியவர்கள். சத்தியாகிரகம் என்ற சொல் இருக்கிறதல்லவா, அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் தமிழர்கள்தான் எண்ணி பார்க்கிறேன். சத்தியாகிரகம் என்றால் என்ன, எந்த துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்வது, எதிர்ப்பதல்ல. ஒருவன் நம்மை கொல்ல வருகிறான் என்றால் உடன்பட்டு நாம் சாவது, ஆனால் அவனை எதிர்த்து கொள்வதல்ல, இதுதான் சத்தியாகிரகம் என்று காந்தியடிகள் சொன்னார். அதைத்தான் தென்னாப்பிரிக்காவில் தில்லையாடி வள்ளியம்மை செய்தார், நாகப்பன் செய்தான், செல்வம் பிச்சை என்ற தமிழ் இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், ஏராளமான தமிழர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். இப்போது காந்தியடிகள் கண்ணீரோடு சொல்கிறார், இத்தகைய பங்களிப்புகளை தமிழர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள், சித்திரவதைப்பட்டிருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டாமா, எப்படி நான் நன்றி கடன் செலுத்த வேண்டும், ஒரே வழிதான், நீண்ட காலமாக தொன்மையாக காலத்தால் கணிக்க முடியாத நிலையில் இருக்கிற தமிழர்களின் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை நான் கற்க வேண்டும், அந்த தமிழர்களிடத்தில் நான் தமிழிலேயே பேச வேண்டும், உலகிற்கே உதாரணமாய் விளங்கிய திருக்குறளை அதன் மூலத்திலேயே படித்து அதன் பொருளை நான் உணர வேண்டும், நான் சாகப்போற நேரத்திலாவது திருக்குறளை படித்த திருப்தியும் அந்த திருக்குறளை பற்றி உலகமெங்கும் எடுத்து சொன்ன மன அமைதியும் எனக்கு கிடைக்கும், அதுதான் நான் தமிழர்களுக்கு செய்கிற உண்மையான கைமாறு. உங்களுக்கு பிடித்த ஒரு குறளை சொல்லுங்கள் என்றால் எப்போதும் காந்தியடிகள் சொல்வது, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று மலலை தமிழ் மொழியில் அவர் பேசுகிற போது மகிழ்வாய் இருக்கும். தென்னாப்பிரிக்காவில் அவர் நடத்திய டால்ஸ்டாய் பண்ணையில் 4 மொழிகள் புழக்கத்தில் இருந்தது, தமிழ், குஜராத்தி, சமஸ்கிருதம் மற்றும் இந்தி. அப்படிப்பட்ட சூழ்

0: நிலையில் ஒருமுறை தமிழாசிரியர் இல்லாமல் போய்விட்டார். உடனடியாக தமிழாசிரியரை நியமிப்பதற்கு இந்தியாவிலிருந்து தன் மகனுக்கு எவ்வளவு பணம் செலவானனும் பரவாயில்லை, ஒரு தமிழாசிரியரை உடனே அனுப்பிவை என்று கடிதம் எழுதினார். தமிழாசிரியர் வருவதற்கு தாமதம் ஏற்பட்ட போது தானே 10-15 நாட்கள் தமிழாசிரியராய் இருந்து தமிழ் பாடம் நடத்தியிருக்கிறார். எண்ணி பார்க்கிறோம் காந்திக்கு தமிழ் மொழி மீது எவ்வளவு ஆழமான பற்று. தென்னாப்பிரிக்காவிலிருந்து அவர் தாயகம் திரும்புகிற போது 2 மாதங்கள் முழுமையும் தமிழ் கற்பதற்காக தன் நேரத்தை ஒதுக்கீடு செய்தார். மக்கள் மனங்களில் காந்தியம் அணிவகுக்க வேண்டும், மக்கள் மனங்களில் காந்திய உணர்வுகள் நிறைந்து நிற்க வேண்டும். அதுவே காந்தியத்திற்கு நாம் செய்கிற, காந்திக்கு செய்கிற, மகாத்மாவுக்கு செய்கிற உண்மையான பிறந்தநாள் சிந்தனையாகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
4: வானொலி உதித்த நாள், வாழ்வோடு இசைந்த நாள், குரல்களால் உறவாகி காலத்தோடு பயணித்து இன்று நம் நெஞ்சில் இனிமையாய் ஒழிக்கும் நாள் தருமபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள். உங்கள் இல்லங்களோடும் உங்கள் இதயங்களோடும் 20 ஆண்டுகளாக உருவாடி வரும் நம் தருமபுரி வானொலியின் இனிய உதய விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு வானொலி நிலையத்தின் பயணம் என்பது வெறும் ஆண்டுகளின் எண்ணிக்கை அல்ல, அது ஆயிரக்கணக்கான குரல்களின் பயணம், எண்ணற்ற நினைவுகளின் பயணம், நேயர்களின் அன்பையும் ஆதரவையும் சுமந்து வந்த ஒரு அழகான பயணம். விவசாயத்தின் செய்தியிலிருந்து வாழ்க்கையின் செய்தி வரை, பயனுள்ள தகவல்களிலிருந்து இனிமையான இசை வரை, கிராமத்தின் குரலையும் மக்களின் மனதையும் இணைத்து வந்திருக்கிறது நம் தருமபுரி வானொலி. நம் தருமபுரி வானொலியின் வளர்ச்சி பயணத்தில் பல முக்கியமான தருணங்களோடு பயணித்தவர், விவசாயிகளின் குரலை வானொலி வழியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அதிக அக்கறை கொண்டவர், விவசாய நிகழ்ச்சிகளுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை இன்னும் சிறப்பாக வழங்க பல முயற்சிகளை மேற்கொண்டவர். அது மட்டுமல்லாமல் தருமபுரி வானொலியின் பண்பலை பயணத்திற்காக பல பாடுபட்டு அதன் வளர்ச்சியில் தன்னுடைய பங்களிப்பை ஆழமாக பதித்தவர். இன்று தருமபுரி வானொலி தனது 20ஆவது உதய விழாவை கொண்டாடும் இந்த இனிய தருணத்தில் அவருடைய நினைவுகளையும் வாழ்த்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் நிலைய இயக்குனர் பி. சின்னசாமி அவர்களை அன்போடு வரவேற்று தங்களுடைய வாழ்த்து செய்தியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா.
5: வணக்கம்.
4: எப்படி இருக்கீங்க ஐயா? வணக்கம்.
5: நேயர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு, 2007ஆம் ஆண்டு இதே நாள் உதயமான நமது தருமபுரி வானொலி நிலையம் இன்று ஆலமரமாக பறந்து விரிந்து வளர்ந்துள்ளது. அதுல 2008 முதல் 2020

6 வரைக்கும் இந்த நிலையத்தில் பணியாற்றும் பெருமை எனக்கு கிடைத்தது. அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன், ஆனந்தம் அடைகிறேன். முதலில் இங்கு ஒளிப்பதிவு செய்து சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஒளிபரப்பு செய்தது. அதன் பின்னர் இங்கிருந்து 1 மணி நேரம் மட்டும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டன. அதற்கு பிறகு 12 மணி வரைக்கும் ஒளிபரப்பானது. இந்நிலையத்தில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் எந்த ஊதியமும் இல்லாமல் ஒத்துழைப்பு நல்கிய நல் உள்ளங்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு

0: இந்நிலையத்துல எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் எந்த ஊதியமும் இல்லாமல் ஒத்துழைப்பு நல்கிய நல் உள்ளங்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கும் கிராமிய கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு தருமபுரி மட்டுமல்ல, இன்று ஏற்காடு நிலையமும் அஞ்சல் செய்து அதன் பரப்பளவை அதிகமாக ஒளிபரப்பி இன்று வெற்றி நடை போட்டுக் கொண்டுள்ளது. இதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடன் பணியாற்றிய நண்பர்களுக்கும் பகுதி நேர அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி கூறி, இந்த நிலையம் மேலும் மேலும் வளர ஆள் போல் தலைந்து அறிவு போல் வேரூன்றி இன்னும் பல சாதனைகளை படுத்த வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா. இன்று இந்த இனிய பயணத்தின் 20வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நம் வானொலிக்கும் நம் நேயர்களுக்கும் இனிய உதய விழா நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலையின் 20வது ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நேயர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42 என்ற அமுனினிப்போடு 44-40-30 அல்லது 043-42-24-40-31 என்ற எண்ணில் அழைத்து உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: காலை வணக்கம்மா.
1: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்களோட வாழ்த்துக்களை சொல்லுங்க.
2: நாகாவதிடமா ராஜா பேசுறேன்
1: ஐயா.
2: பண்பலை நேயர்களுக்கும் பண்பலை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நம்ம எஃப்எம் நிலையத்தின் காலை வணக்கம்மா.
1: சரிங்க, உதய விழா நல் வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மோலிவனூர்ல இருந்து சுகன்யா பேசுறேன் மேம்.
1: சுகன்யா சொல்லுங்க.
3: பண்பலையின் சேவை மக்களுக்கு தேவை. 20வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள், நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், உற்சாகமா இருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் கேட்க. வணக்கம்.
4: வணக்கம். ராணி முருகன், கம்பைநல்லூர்.
1: சொல்லுங்க ஐயா.
4: இந்த 20வது ஆண்டு உதய விழாவில
1: ஆள்
4: போல் தலைத்து இன்னும் பல நிகழ்ச்சிகளை நன்றாக கொடுத்து நேயர்களையும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வானொலி கேட்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். காலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
5: நாமக்கல் மாவட்டம், முகமது ராஜசேகர்மா.
1: சொல்லுங்க ஐயா.
5: ஆமா, நான் வானொலி நேரம் 45 ஆண்டுகளை இருக்கிற மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேமா. நமது தகடூர் பண்பலையோட 8 ஆண்டுகளை பயணிக்கிறோமா.
1: சரிங்க, மகிழ்ச்சி.
5: சில நாட்கள் மட்டும்தான் நான் பேச வந்திருப்பேன் தவிர தொடர்ந்து நான் வந்து இதுல பயணிக்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சிமா.
1: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி.
5: இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, காலம் பூரா நான் இதுல இருக்குமா.
1: தொடர்ந்து கேளுங்க, மகிழ்ந்தே இருங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: காலை வணக்கம்மா.
1: காலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
6: கிருஷ்ணா மாவட்டம், அரசம்பட்டி காவாகுடி தென்னை விவசாயி முருகன்மா.
1: சொல்லுங்க ஐயா.
6: இந்த 20வது விழா கொண்டாடுமா, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரெண்டாவதுமா, இத தென்னை ஆடு மாடு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றாங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிமா.
1: விவசாயிகளின் உற்ற தோழனாய் விளங்கும் நம் தர்மபுரி பண்பலை. வணக்கம். அடுத்த நேயர்
7: தகடூர் அன்பலைக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
7: இனிய அன்பளிக்கு இனிமையான 20வது ஆண்டு
8: சொந்தக்கார அறிவிப்பாளர் அம்மாவுக்கும் தகடூர் பண்பலைக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த பண்பலை ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுபடி மூங்கில் போல் கூட்டமாக எல்லா மக்களுக்கும் எல்லா விவசாயிகளின் நலனுக்கும் நற்செய்தி செய்து பல ஆயிரம் ஆண்டு தொடர்ந்து என்றென்றும் இது நிலைத்து வாழ்ந்திட இறைவன் அருள் புரிந்து வள்ளல் பெருமான் அருளால் எல்லா நலங்களையும் எல்லோருக்கும் கொடுத்து நலமாக வாழ இந்த தகடு பண்பலை தரணி போற்றும் பண்பலை நேயர்களுக்கும் முன்னாள் அறிவிப்பாளர் சின்னசாமி ஐயா, முரளி பாலகிருஷ்ணன் போன்ற அறிவிப்பாளர்களுக்கும்

0: ஐயாக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.
1: நன்றி நன்றி ஐயா. உங்களோட வாழ்த்துக்களை வந்து கொஞ்சம் சுருக்கி எளிமையா சொன்னீங்கன்னா புதிய நேயர்கள் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்ல வாய்ப்பாக இருக்கும். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கமா.
1: காலை வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் வேம்பிதளத்துல நம்மால் முடியும் சு சரவணன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: நம்மளுடைய தர்மபுரி பண்பலை பார்த்தீங்கன்னா சோதனை ஒளிபரப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன்.
1: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி.
2: இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தாலாட்டு பாடிட்டு இருக்கேன். அதனால எங்க மனமார்ந்த குடும்பத்தோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி நன்றி ஐயா. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில். இன்று தர்மபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தன்றல கேட்டு ரசிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்குறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: பாம்பு கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.

காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானிலையில் வசந்தம், தகடூர் தங்கத்தின் 20வது உதய நாள்.

0: வழிபோக்கும் நல் வழிகாட்டும் தர்மபுரி பண்பலை 102.5 நம் செல்லத்தின் பிறந்த நாள்.
1: ஏனென்றால்
0: 20 ஆண்டுகள் 20 வசந்தங்கள் தர்மபுரி மண்ணின் மக்களோடு இணைந்து பயணித்திருக்கிறது நம் தர்மபுரி வானொலி. உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல் இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: மணிமேகலை அங்கனாம்புதூர்ல பேசுறேன். தர்மபுரி மாவட்டம் அங்கனாம்புதூர் பகுதியில இருந்து என்எஸ் ஸ்டடியூர்ல இருந்து பேசுறேன் மணிமேகலை.
0: சரிங்க.
2: அதாவது வானொலி கேட்கும் நானும் சேர்த்துதான் அனைவரையும் அன்பால் அரவணைக்கும் தோழி வானொலிக்கு எங்களது அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு.
0: நன்றி. நன்றி. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: பாரதி சீனிவாசன், வாம்பூர் கோட்டை மேட்ல இருந்து.

0: சொல்லுங்க.
1: ஆமா, ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம பண்பலை கேட்டுட்டு இருக்கோம் மேம். இதுதான் எங்களுக்கு ஒரு உற்ற நண்பனா இருக்கு.
0: சரிங்க.
1: நாங்க சோர்வா இருக்கும் போது, சோகமா இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 20 ஆண்டு உதவி விழாக்கான நமது தருமபுரி பண்பலைக்கு என் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம்.
0: எங்களுக்கும் நீங்க சொல்ல சொல்ல உற்சாகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இனிப்பு இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். சேலம் சின்ன வீராணம் நேரில் நகரிலிருந்து ஜெயராமன்.
0: சொல்லுங்கய்யா.
2: வள்ளல் அதிகமான் புண்ணிய பூமியாம் தகடூர் பண்பலைக்கு வான்வெளி போல் சேவை தொடர அருளமுதம் பல்பொருள் அங்காடியின் இதமான வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
3: மாவட்டத்தில இருந்து சங்கரலிங்கம். இனிய உதய நாள் வாழ்த்துக்கள்மா.
0: நன்றிங்க ஐயா.
3: எங்களுக்கு இப்பதாம்மா கிடைச்சிருக்கு, இவ்வளவு நாள் கிடைக்கல நிகழ்ச்சி.
0: மகிழ்ச்சி ஐயா. இது இன்னுமே நீங்க கேளுங்க, கேட்டு கண்டிப்பா சந்தோஷமா
3: இருக்கமா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
4: திருப்பூர் மாவட்ட குறைநிகழ்பட்டி இருந்து கஸ்தூரி வசனுங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா. சிறப்பு வாழ்த்து
4: என்றா வாழ்த்துக்கள். அதோட நம்ம மகாத்மா காந்தியுடைய 157வது
0: நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம். தருமபுரி பண்பலையின் 20வது ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலா வளம் வர கேட்டு வச்சுட்டு இருக்கோம். வாழ்த்து சொல்லக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கங்க.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
5: கேமரூர்ல இருந்து மஞ்சுளா சரவணங்க.
0: சொல்லுங்க மஞ்சுளா சரவணன் அவர்களே.
5: எப்பமுக இனிய பிறந்த நாள் வாழ்த்துங்க.
0: நன்றி நன்றிம்மா.
5: இதே மாதிரி என்னைக்குமே இருக்கணுங்க. அந்த பூவை நேரம் கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க.
0: கண்டிப்பா. பூவே பெண் பூவே இருக்கு. பூவை நேரம் என்ன?
5: 11 மணிக்கு போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்லாம்.
0: சரிங்க.
5: அது போட்டா கொஞ்சம் அந்த குறிப்பெல்லாம் சொல்றதுக்கு பக்கம் இருக்கிற பொம்பளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ்.
0: அதற்குதான் கேட்டால் சுவைக்கும்ன்ற நிகழ்ச்சி உங்களுக்காக வந்திருக்குங்கம்மா. நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: தேச தந்தை மகாத்மா பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களோடு இன்றும் என்றும் என்றென்றும் உலகெங்கு ஓங்கி ஒழித்து ஒளிவன வந்து கொண்டிருக்கும் அன்பு பண்பலை, அசையாத பண்பலை. இடி மின்னல் புயல் பூகம்பமே வந்தாலும் அசைக்க முடியாத பண்பலை. அறிவிப்பாளர்களின் அன்பலை, என் உயிர் மூச்சு காற்றலை. நேய உறவுகளாக என் நேச நெஞ்சங்களின் அபிமான அகில இந்திய வானொலி 20வது ஆண்டு உதய நாள் கொண்டாடும் தருமபுரி பண்பலை வாழ்க வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தும்பலி உழவு தொழிலாளி செல்லவீர் வண்டி தங்கவேல்.
0: நன்றி நன்றி. அவங்க உற்சாகமான வாழ்த்துக்கள் இன்னும் பண்பலையை இன்னும் உயரத்தில் அடைய வைக்கும். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: அம்மா இனிய காலை வணக்கம். நான் செம்மாண்டப்பட்டி காசி விஸ்வநாதன்.
0: சொல்லுங்க ஐயா.
7: இன்னைக்கு வந்து உதய நாள், காந்தி பிறந்த நாள், எல்லாம் வந்து சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில 20வது பிறந்த நாளே வந்து எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி நன்றி.
7: நம்ம சகோதரர்கள் உங்களுக்கு, நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள் ஐயா சின்னசாமி ஐயா அவர்களுக்கு எல்லாருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.
0: நன்றி ஐயா. அனைவருக்கும் உதய நாள் சிறப்பு வாழ்த்து. வணக்கம்.
8: வணக்கங்க.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
8: நான் தருமபுரி நலம்பள்ளி வட்டம் கருமாரியம்மன் கோயில் அண்ணா நகர்லிருந்து கருமாரியம்மன் கருவரமா கண்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
8: 20வது ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பண்பலைக்கு மேடம்.
0: நன்றி நன்றிங்க ஐயா. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். 9:28 வாழ்த்து தென்றலா வழங்கிட்டு இருக்கு. சொல்லுங்க ராஜேஸ்வரிமா.
9: வாழ்க வாழ்க்கைன்ட்டு எப்பம் வந்து 20வது நாள் அடி எடுத்து வைக்கிறதுக்கு பல்லாண்டு வாழ்க்கைன்ட்டு வாழ்த்து. காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கங்க. நன்றி
0: நன்றிமா. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இன்று நம் தருமபுரி பண்பலையின் 20வது ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலா வளம் வர கேட்டு வச்சிருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
10: முருகேசன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
10: 20வது ஆண்டு அடி எடுத்து வைக்கும் அனைத்து நமது மண்டலத்துக்கும் ஊழியர்களுக்கும் மற்ற நேயர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம்.
0: நேயர்கள் அன்பு இருக்கும் வரை இன்னும் பல ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கும். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
11: அம்மா வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
11: மகேந்திரன்.
0: மகேஸ்வரன் சொல்லுங்க ஐயா.
11: மகேந்திரன் அம்மா.
0: சரிங்க ஐயா சொல்லுங்க.
11: தகடூர் மண்ணிலிருந்து தரணி எங்கும் ஒழிக்கும் ஏழை

0: நண்பன் விவசாயிகளின் உற்ற துணைவன் தருமபுரி பண்பலைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சேலம் இட்டாபுத்தூர் மலர் ராஜா.
1: சொல்லுங்க ஐயா.
2: தருமபுரி பண்பலைக்கு 20ஆம் ஆண்டு உதய நில நல்வாழ்த்துக்கள். நன்றி.
1: நல் வாழ்த்துக்கள் ஐயா. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மகாத்மா பிறந்த நாளில் இனிய புத்தாண்டு இனிய பிறந்த நாள் விழா காலம் 20வது பிறந்த நாள் காலம் தருமபுரி பண்படைக்கு போச்சம்பள்ளி குமார் நல்வாழ்த்துக்கள். மகாத்மாவை வணங்குகிறேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நன்றி ஐயா. இன்று பாத்தீங்கன்னா 3 சிறப்பு இருக்கு. தருமபுரி பண்பலையோட 20ஆம் ஆண்டு உதய நாள், காந்தி அவர்களின் பிறந்த நாள், நம் தருமபுரியின் 61வது பிறந்த நாள். மகிழ்ச்சி இரட்டிப்பா இருக்கலாம். இப்போ வந்து 3 மடங்கா இருக்கு இல்லையா? வாழ்த்து சொல்லக்கூடிய அடுத்த நேரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
4: இனிய காலை வணக்கங்கம்மா.
1: காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
4: ஏரியூர் ஒன்றியம் நெருப்பாங்கோடையிலிருந்து வெள்ளையும் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
4: 20வது உதய நாள் காணும் தருமபுரி பண்பலைக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நல்வாழ்த்துக்கள் ஐயா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்மா. சேலம் வேம்படி தளத்திலிருந்து தண்டபாடு.
1: சொல்லுங்க ஐயா.
5: 20ஆம் ஆண்டு உதய விழாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுங்க.
1: நன்றி. நன்றி ஐயா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம். பன்னம்பூர்ல இருந்து கே ராஜஸ்வரிமா.
1: ராஜஸ்வரிமா சொல்லுங்க.
6: மகாத்மா பிறந்தநாளில் பிறந்து 20ஆம் அகவையில் அடியெடுத்து அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலையே, நீ மகாத்மா போன்று புகழ் பெற என் எளிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மேலும் தருமபுரி பண்பலையை வழிநடத்தி வளர்த்து வரும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள்மா. நன்றி.
1: என்று நேயர்களோட அன்போடு வளர்ந்து கொண்டே இருக்கும். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். சொல்லுங்க ஐயா.
7: காந்தி ஜெயந்தி மற்றும் நமது பண்பலினுடைய பிறந்த நாள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோமா.
1: நன்றிங்க ஐயா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: வேலூர் மாவட்டம் கட்டாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேமா.
1: சொல்லுங்க ஐயா.
8: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 3 மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். நாள்தோறும் நமக்காக இனிய பாடல்களை அப்படியே ஒலிபரப்பி நமக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய அறிவிப்பாளர்களுக்கும் நம்ம தருமபுரி பண்பலைக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நம்ம தருமபுரி பண்பலையினுடைய உதய நாளுக்கு.
1: மகிழ்ச்சியா
8: இருக்குமா?
1: மகிழ்ச்சி. எங்களுக்கும் மகிழ்ச்சி. பாசமிகு நேயர்கள் இவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை கேட்கும் போது எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம்.
9: வாழ்க வளமுடன்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
9: திருச்சி மாவட்டம் பெருகமணி இருந்து வீரே முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
9: 20ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது தருமபுரி பண்பலைக்கு மேலும் நிறைய விளம்பரங்கள் கிடைத்து மேன்மேலும் சிறந்து விளங்க இருக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றமா. நன்றி.
1: நன்றி. நன்றி ஐயா. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இன்று தருமபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக வளம் வர கேட்டு ரசிச்சிருக்கோம். தொடர்ந்து நேயர்களோட வாழ்த்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக விளம்பர இடைவேளை.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
14: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தருமபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசனமா.
0: சொல்லுங்கய்யா.
1: நமது தருமபுரி தங்கப் பண்பலை 20ஆம் ஆண்டு அடி எடுத்து வைத்ததுக்கு என்னோட குடும்பத்தின் சார்பில் நெஞ்சாக வாழ்த்து சொல்லமா. நன்றி.
0: நன்றி ஐயா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சொல்லுங்கய்யா.
2: ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததம், பிறந்த போது தெய்வம் வந்தரம்மா, தெய்வம் வெறி வந்தரம்மா. 20ஆவது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: நல்வாழ்த்துக்கள் ஐயா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: இனிமையான காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதுவர்.
0: சொல்லுங்க ஐயா. ஐயா, உங்களோட இணைப்பு சரியில்லை. இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து அலையுங்க. வணக்கம்.
3: காலை வணக்கம். நான் கெங்குச்செட்டிப்படி பீமராஜ்மா.
0: சொல்லுங்க ஐயா.
3: அன்பு பண்பலை, அழகான பண்பலை, தகடூர் பண்பலை, 20ஆம் ஆண்டு நூல் அடியெடுத்து வைக்கும் அழகான பண்பலைக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களுமா.
0: நன்றி ஐயா. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தா இன்னும் பல அடிகள் எடுத்து வைக்கும் நம் பண்பலை. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் பெரிய சேலம் கிருஷ்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
4: இந்த வயலும் வாழ்வும் வர நிகழ்ச்சி, பசு பேச தெரிஞ்சிருந்தால் குழந்தைங்க பேசுனா அதுவும் வாழ்த்துங்க. வாழ்த்து.
0: சரிங்க ஐயா, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
5: நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் இருந்து ரமேஷ் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
5: தங்க பாம்பலையாம்,
0: உங்கள் வாழ்த்துக்களால் இனிமையாகி கொண்டிருக்கிறது இந்த தருணம்.
6: மண்ணின் குரலாய் ஒலிக்கும் தங்க தமிழ் இசையாய் இனிக்கும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வசந்த் அண்ட் கோ
1: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் வானொலியில் வசந்தம். இன்று நம் தர்மபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக வளம் வர கேட்டு வச்சிருக்கோம். விவசாயத்திற்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளுக்கு தேவையான தகவல்கள், புதிய தொழில்நுட்பங்கள், பயனுள்ள ஆலோசனைகள் என பலவற்றை வழங்கும் நம் பண்பலை. விவசாயியின் வயலில் விதைக்கப்படும் நம்பிக்கைக்கு தர்மபுரி வானொலியின் குரலும் ஒரு சிறு துணையாக இருக்கட்டும்.

0: தர்மபுரி பண்பலையின் 20வது ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல் வாழ்த்து சொல்ல இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூர் இருந்து எம் ஆறுமுகம் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: வானொலி ஆரம்ப காலத்துல இருந்து கேக்குறேங்க.
0: மகிழ்ச்சி ஐயா.
1: அனைத்து நிகழ்ச்சியும் நல்லா இருக்குதுங்க.
0: சிறப்பு.
1: தர்மபுரி பண்படிக்கும் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும்
2: நன்றி.
0: அடுத்த நேயர்.
3: ஹலோ வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்திமா.
3: அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களுங்க. சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம தர்மபுரி வானொலின்றது நாங்க இப்பதாங்க கேக்குறோம், ஒரு 7-8 வருஷமா.
0: சரிங்க.
3: ரொம்ப நல்லா இருக்குதுங்க.
0: மகிழ்ச்சி.
3: நிறைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நேரம் இல்ல. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமா நிறைய நேயர்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். வெள்ளார் ரங்க சொன்னீங்கம்மா.
0: சொல்லுங்கய்யா.
4: நமது 20வது ஆண்டு அடியெடுத்து வைத்துள்ள நம்ம தர்மபுரி பண்பலை தன் தங்கை ஏற்காடு பண்பலையோட இணைந்து இன்று விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இதற்கு என்னுடைய உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
5: வணக்கம். டி என் ராம், தேங்காமரத்துப்பட்டி.
0: சொல்லுங்க.
5: 20வது நூற்றாண்டு வானொலி அடியெடுத்து வைக்கும் நிலையத்துக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பண்பலையில் பணிபுரியும் அனைவருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது

0: காந்திஜி வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா. தர்மபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல். உங்கள் வாழ்த்து இன்னும் வளர்ச்சியாக்கும். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: நான் சேலம் கேஆர் தோப்பு சுப்பிரமணியம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: 20ஆம் ஆண்டு உதய விழாவுக்கு எங்க குடும்பத்து சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும்
1: சொல்லி. நன்றி ஐயா. குடும்பத்தின் ஒரு ஆளாக பார்க்கும் உங்களுக்கும் நன்றிகள். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம் அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் வானலையில் வசந்தம். இன்று தர்மபுரி பண்பலையின் 20th ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக வளம் வர கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். 20 ஆண்டுகளாக நம் வாழ்க்கை பயணத்தில் ஒரு துணையாக, நம் காலை நேரங்களில் ஒரு குரலாக, நம் மாலை நேரங்களில் ஒரு இனிய தோழனாக, நம் மகிழ்ச்சியிலும் நம் தேவைகளிலும் உடன் பயணித்து வருகிறது நம் தர்மபுரி வானொலி.

0: இருபதாம் ஆண்டு உதய நாள். இந்த வளர்ச்சிக்கு உங்களோட அன்பும் ஆதரவுமே. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: கும்பசம்பட்டி சுப்பிரமணியம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
1: நம்ம 102.5 இருபதாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் நம்ம பண்பலை மிக சிறப்பாக குடுத்ததுக்காமா நிகழ்ச்சலாம். அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றமா. நன்றிமா.
0: நன்றி ஐயா. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: பாபிட்டு வட்டம் மாலாபுரம் குமரேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா.
2: நமது 20வது ஆண்டு பண்பலை அடியெடுத்து வைக்கிது, அதனால அது நீடோடு இன்னும் 200 ஆண்டுகள் வாழ்க்கணும்னு வாழ்த்துகிறேன். நன்றி.
0: நன்றி. தொடர்ந்து கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: தர்மபுரி சாந்தி சாமிங்க.
0: சொல்லுங்கம்மா.
3: இனிய வாழ்த்துக்கள் நம்மளோட பண்பலைக்கு.
0: நன்றிம்மா. நன்றி.
3: பணிபுரிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பண்பலையை கேட்டு ரசிச்சுட்டே இருங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா.
4: இன்னைக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து, உதய நாள் வாழ்த்து. 102.5 என் மண்ணின் தோட்ட காத்து 102.5 இனிய உதய நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நன்றி.
4: வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். காலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
5: தர்மபுரி மதிவன்பாளையம் மோகன் பேசுமா.
0: சொல்லுங்க ஐயா.
5: நமது தர்மபுரி பண்பலை, தங்கமான பண்பலை, தாய் உள்ளம் கொண்ட பண்பலைக்கு 19 ஆண்டுகள் முடிந்து இன்று 20வது ஆண்டு உதய விழாவுக்கு என் இனிய உதய விழா வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி ஐயா. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும் வரை இன்னும் பல அடிகள் எடுத்து வைக்கும் நம் தர்மபுரி பண்பலை.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? தர்மபுரி பண்பலையின் 20வது ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக வளம் வர கேட்டு வச்சிருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம் விளம்பர இடைவெளிக்கு.

0: நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் வானலையில் வசந்தம். இன்று நம் தர்மபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக வளம் வர கேட்டு ரசிச்சிருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம். உங்களை வாழ்த்துக்களை சொல்லுங்க, மகிழ்ச்சியா அழுங்க. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
2: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: தர்மபுரி பண்பலைக்கும் 103.7 ஏற்காடு பண்பலைக்கு இனிய உற்சாகத்துடன் வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி நியம்பாளையம் சோமசுந்தரம்.
1: சொல்லுங்கய்யா.
2: 20 ஆண்டை அடியெடுத்து வைக்கும் தர்மபுரி பண்பலைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அழகா உற்சாகமா சொல்றாரு. வணக்கம்.
3: காலை வணக்கமா.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
3: தனது பிறந்த நாளை இனிது கொண்டாடுகிற தர்மபுரி பண்பலைக்கு நேயர் சங்கம் சார்பாக இதை பூர்வமாக நல்வாழ்த்துக்கள் கூறுவது தர்மபுரி மாவட்டம் ஏழை குணசேகரன். நன்றிமா.
1: நன்றி, நன்றி ஐயா. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம். தர்மபுரி பண்பலைக்கு மறுக்க வணக்கம். இடைப்பாடி தாவந்துருட்டை முருகன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: நல்லா நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்க ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கிறேன். தர்மபுரி பண்பலைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா. தொடர்ந்து கேளுங்க நம்ம வானொலியை. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் தர்மபுரி மாவட்டம் அக்கமணி பஞ்சாயத்து தாசனம்பட்டியில் சிறப்பு. நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கும் ஐயா. சொல்லுங்க.
5: நம்ம தர்மபுரி வானொலிக்கு 20ஆம் ஆண்டு விழாவுக்கு வெள்ளி விழாவை தலைமை தாங்கி பொறுப்பேற்று நடத்தக்கூடிய நீல வினோதன் அவர்களுக்கும், மாரிமுத்தைய அவர்களுக்கும், நம்ம நவீன் மகேந்திரன் அவர்களுக்கும், இன்னும் சோழராணி அவர்கள், சிவராணி அவர்கள்.
1: நன்றி, நன்றி ஐயா. அனைவருமே பண்பலையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் தான். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
6: நான் மாணிக்கம் பேசுறேன்மா, சேலம் ரெட்டியத்தில இருந்து.
1: சொல்லுங்க ஐயா.
6: நமது நிலையத்துல பணிபுரிய அனைத்து அன்பு உறவுகள் மற்றும் நிலை இயக்குநர்கள், அப்புறம் நம்ம பாசமிகு நேயர்கள் அனைவருக்குமே நமது 102.5 20வது உதய நாள் வாழ்த்துக்களும்மா.
1: காந்தி
6: ஜெயந்தி வாழ்த்துக்களும்மா.
1: நன்றி, நன்றி. உங்கள் பாசமும் பந்தமும் பண்பலையோடு தொடரட்டும், வளரட்டும். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
7: வணக்கம். நான் பண்பலை 20வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றிமா.
7: பண்பலையை கேட்டுட்டு இருக்கேன். ஆனா 20வதுன்றது ஒரு இதா இருக்கு. அப்புறம் 61 சொன்னீங்க, அது ஓகே. அப்புறம் என்னோட மகளுக்கு நாளைக்கு பிறந்த நாள், 12 மணிக்கு பிறந்தாங்க, 2ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடிக்கலாம்.
1: சரிங்க, மகிழ்ச்சி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
8: இனிமையான காலை வணக்கம். நான் மாவட்டம் மருதேரி சுப்பிரமணியம் நலமடியாவல்.
1: நலமையா சொல்லுங்க.
8: இன்று 20ஆம் ஆண்டு உரை விழாவுக்கு அனைத்து நேயர் நலவளங்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி.
1: நன்றி ஐயா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
9: வணக்கம். நான் சுகந்தி அன்பழகன் பேசுறேன்
1: மேம். ஒரு
9: குழந்தையின் வளர்ச்சியை கண்டு மகிழும் பெற்றோர்களை போல, பண்பலையின் வளர்ச்சியை கண்டு மகிழும் நேயர்களை போல, பண்பலையின் வளர்ச்சி மக்களின் எழுச்சி. காந்தி பிறந்த நாள், பண்பலை உதய நாள், சின்னசாமி ஐயா, முரளி ஐயா, கோபாலகிருஷ்ண ஐயா, இதை வளர்த்தி எடுத்த அவங்களுக்கும், தாலாட்டி சீராட்டி வளர்த்த அவங்களுக்கும் என்ன.
1: சரிங்க, நன்றி. இணைப்புல நமக்கு இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: நன்றி ஐயா.

0: தர்மபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக வளம் வர கேட்டு வச்சிட்டு இருக்கோம். நினைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க நிஷாமா, நலமா இருக்கும் சொல்லுங்க.
1: தங்கமான பண்பலைக்கு தங்கமான நன்றிங்க.
0: நன்றிங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பண்பலையை கேளுங்க, உங்களுடைய உற்சாகம் தான் இன்னும் எங்களை உயர்த்தும். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: பண்பலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி
2: ஐயா, சார்பாக மேடம்.
0: நன்றி ஐயா. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்று நம் தர்மபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக வளம் வர கேட்டு ரசித்தோம். 20 ஆண்டுகளாக விவசாயியின் வயல்வெளியில் ஒழித்திருக்கிறோம். தொழில் முனைவோரின் கனவுகளுக்கு துணையாக இருந்திருக்கிறோம். மருத்துவர்களின் ஆலோசனைகளை மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிறோம். விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை பகிர்ந்திருக்கிறோம். தமிழில் அறிவியலை பேசியிருக்கிறோம். உழைப்பால் உயர்ந்த மனிதர்களின் கதைகளை சொல்லியிருக்கிறோம். குழந்தைகளின் மழலை குரல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மசித்துக் கொண்டிருக்கோம். இப்படி ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் பல தளங்களிலும் மக்களோடு பயணித்திருக்கிறது நம் தர்மபுரி வானொலி. இந்த 20 ஆண்டுகள் எங்களுடையது மட்டுமல்ல, எங்களை கேட்ட ஒவ்வொரு காதுக்கும், எங்களோடு பேசிய ஒவ்வொரு குரலுக்கும், எங்களை வாழ்த்திய ஒவ்வொரு இதயத்திற்கும் சொந்தமானது. 20 ஆண்டுகளாக நம்மோடு பயணித்த நாம் என்ற உறவின் விழா. இன்னும் பல ஆண்டுகள், இன்னும் பல நிகழ்ச்சிகள், இன்னும் பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் பல இனிய பாடல்கள் உங்கள் இல்லங்களில் தொடர்ந்து ஒலிக்கட்டும் நம் தர்மபுரி வானொலி. அனைவருக்கும் இனிய 20வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய சுயநலம் ஒளிந்திருப்பதாக சொல்கிறார்கள். நம் செயல்கள் அனைத்திலுமே சுயநலம் ஒளிந்திருந்தால் பிறகு பொதுநலம் பேணுவது, பிறர் நலத்திற்காக பாடுபடுவது எப்போது? யோசிக்க வேண்டிய கேள்விதான். முதலில் நம்முடைய செயல்களில் நம்முடைய தன்னலம்தான் ஒளிந்திருக்கிறது என்று கூறுகிறார்களே, அது உண்மைதானா? நாட்டில் அடுத்தவருக்கு உதவுகிறவர்கள் எத்தனை பேர்? பிரதிபலன் கருதாமல் தர்மம் செய்பவர்கள் எத்தனை பேர்? உயிரையும் துச்சமன மதித்து நாட்டின் பாதுகாப்புக்காக உழைப்பவர்கள் எத்தனை பேர்? இவர்கள் அனைவரின் செயல்களிலும் சுயநலம் எப்படி ஒளிந்திருக்கும்? பொதுநலம்தானே மேலோங்கியிருக்கும். ஒரு கிராமத்தில் 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற நிலத்தை எல்லாம் எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துடணும்டா என்றான் முதல் ஆள். அருமையான யோசனை என்றான் 2ஆம் ஆள். இந்த உலகத்தில் இருக்கிற தங்கத்தை எல்லாம் எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துடணும்டா என்றான் 1ஆம் ஆள். சபாஷ், இதுவும் அருமையான யோசனை என்றான் 2வது ஆள். இந்த உலகத்தில் இருக்கிற ஆடுகளை எல்லாம் எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துடணும்டா என்றான் 1ஆம் ஆள். அது மட்டும் முடியாதுடா என்றான் 2வது ஆள். என்னடா அது, இதுவரைக்கும் நான் சொன்ன யோசனை எல்லாம் அருமையான யோசனைன்னு ஆமோதிச்சுக்கிட்டு இருந்த நீ இப்ப இந்த ஆடுகள் விவகாரத்துல மட்டும்

0: நீ ஏன் முடியாதுன்னு சொல்ற? முத ஆள் கேட்டான். எனக்குன்னு சொந்தமா 10 ஆடுகள் இருக்குல்ல, அதனாலதான் என்றான் இரண்டாவது ஆள். ஊருக்கென்று வரும்போது பொதுநலம் பேசுகிற நாம் தனக்கென்று வரும்போது மட்டும் தன்னலத்தை பற்றி சிந்திக்க தொடங்கி விடுகிறோம். ஓர் உளவியல் அறிஞர் சொல்லுகிறார், சாலையோரத்தில் பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போடுகிறோமே அதில் கூட தன்னலம் ஒளிந்திருக்கிறதாம். எப்படி? பிச்சை கேட்கிற முதியவர், மூதாட்டி, குழந்தை, இப்படி யாரை பார்த்தாலும் அவர்களில் நம்முடைய தாய் தந்தையர் குழந்தைகள் முகம்தான் தெரிகிறதாம். அதனால்தான் பிச்சை போடுகிறோமாம். அப்படியானால் தன்னலம் கருதாத பொதுநலம் சாத்தியமே இல்லையா? சரி, இதை இப்படி மாற்றி கேட்போமே, தன்னல சேவையிலேயே பொதுநலம் கருதுவது சாத்தியமாகுமா? நிச்சயமாக முடியும். நம்முடைய குழந்தைகளை படிக்க வைப்பது நம்முடைய தன்னலம்தான். ஆனால் அவர்கள் படிக்கிற படிப்பும் சேருகிற வேலையும் நாட்டிற்கு பயன்படுகிற வகையில் இருக்குமாறு பார்த்து கொண்டால் அதுவே போதும், பொதுநலம் ஆகிவிடும். நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிற பணத்தில் நியாயமான பகுதியை வரிப்பணமாக நாட்டிற்கு செலுத்தி விட்டால் அது கூட பொதுநலம்தான். நம்மின் எந்த செயலும் நம்மிலிருந்தே தான் தொடங்க வேண்டும். ஆனால் செயலின் முடிவு பொதுநலம் நோக்கினதாக இருந்தால் போதும், அதுவே தன்னலத்தில் பொதுநலம் கருதும் செயலாக அமைந்துவிடும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

நேரம் 10:06. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிறவர்களே, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி உலக இருதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு இருதய பரிசோதனை முகாம். இருதய மருத்துவர் ஆலோசனையுடன் ECG, எக்கோ ஸ்கேன், CBC ரத்த பரிசோதனை, சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் பரிசோதனை ₹699 செய்யப்படுகிறது. இச்சலுகை இம்மாதம் 29 முதல் அக்டோபர் 3 வரை மட்டுமே. இடம் மருத்துவமனை வளாகம் பைசுவள்ளி தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820. இன்றைய உங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி.

0: இப்படி குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி ஆதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.

இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அனுகிரக ஆஞ்சநேயர் சமேத ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி திருக்கோவில்.

0: ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பக்தி, ஞானம், கருணை ஆகியவற்றை வாழ்வின் வழியாக காட்டிய மகான். நம்பிக்கையோடு நாடி வந்தவர்களுக்கு அருளும் குருவாக, என்றும் பக்தர்களின் நம்பிக்கையாக அவரது வழிபாட்டில் ஆழமாக தொடர்கிறது. இத்திருக்கோவிலில் அனுகிரக ஆஞ்சநேயர் அருள்பாலிப்பது மேலும் சிறப்பாக உள்ளது. ஆஞ்சநேயர் என்றாலே அஞ்சாமை, வலிமை, பக்தி, சேவை என்ற நான்கு உயரிய பண்புகள் நினைவுக்கு வரும். ராமபிரானின் திருப்பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஆஞ்சநேயரை வணங்கும் போது மனதில் துணிவும் நம்பிக்கையும் பிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இப்படியாக பக்தர்களின் நம்பிக்கையில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலை குறித்து மேலும் எடுத்துரைக்கிறார் திருக்கோவிலின் அர்ச்சகர் சத்யநாராயணன் அவர்கள்.
1: வணக்கம். அனுகிரக ஆஞ்சநேயர் சமேத ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி திருக்கோவில்ல என்னவா இருக்கீங்க?
2: நமஸ்காரம். நான் வந்து ஈரோட்ல ரிக்வேதம் படிச்சு விசேஷமான ரிக்வேத அத்தியானம் பண்ணிட்டு இங்க ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு 2025 நாம வந்து அர்ச்சகரா நான் வந்து சேர்ந்திருக்கேன். இப்ப ஒருமே நாம அர்ச்சகரா பணிபுரிஞ்சிட்டு.
1: இந்த ராகவேந்திர சுவாமி திருக்கோவில் இந்த ஸ்தலம் உருவாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? இதனுடைய சிறப்பு என்ன?
2: இந்த ராகவேந்திர சுவாமி சன்னிதானமானது கடந்த 1992 இந்த ராகவேந்திர சுவாமியானது மிருத்திக பிருந்தாவனம். அந்த மிருத்திக பிருந்தாவனம் ராகவேந்திரவோடைய மூல பிருந்தாவனத்திலிருந்து அந்த மண்ணு சொல்லுவாங்க, மிருத்திக அப்படிங்கிறது அந்த மண்ணு. அந்த மண்ணை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே வந்ததே வெள்ளி பிருந்தாவனம் தான். இங்கே சிலையாக வரலை, வெள்ளி பிருந்தாவனத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே சிங்கப்பூருக்கு இந்த பிருந்தாவனத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க சிங்கப்பூரில். அந்த சிங்கப்பூரில் வந்து போக வேண்டிய பிருந்தாவனம் வந்து விசா கேன்சல் ஆகி ஒரு பிருந்தாவனம் ரெடியாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய ட்ரிஸ்டிஸ் அவங்க வந்து இங்கே ராகவேந்திர சுவாமிக்கு பிருந்தாவனம் செய்யணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்காகவே ஒரு அழைப்புதல் வருது, ஒரு பிருந்தாவனம் வந்து ரெடியாக இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. இவங்களும் போய் அந்த பிருந்தாவனத்தை எடுத்துகிட்டு வராங்க. ஒரு 3 பேரை சாதாரணமாக அந்த மண்ணில் இத்தனைக்கும் தங்கி மாட்டிக்காமல் சாதாரணமாக அந்த பிருந்தாவனமானது வந்து சேர்ந்து இங்கே பிரதிஷ்டாபனம் ஆகியிருக்கு. அப்பேற்பட்ட ஸ்தல புராணம் 1992 இங்கே கும்பாபிஷேகம் ஆச்சு. இப்போ ஒருமே ராகவேந்திர சுவாமிக்கு 3 கும்பாபிஷேகம் ஆயிருக்கு இந்த கோயிலில். விசேஷமான ஒரு அனுகிரகம் இருக்குது. இன்னொன்று இந்த பிருந்தாவனத்தில் விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, மூல பிருந்தாவனம் மந்திராலயத்தில் ரூபம் இருக்காது, வெறும் பிருந்தாவனம் மட்டும்தான். ஆனால் இந்த பிருந்தாவனத்தில் ரூபம் இருக்கும், இவருடைய அவதாரம் 3 அவதார ரூபமும் இருக்கும். பக்த பிரகலாதர் தான் ஃபர்ஸ்ட் அவதாரம், 2வது அவதாரம் வந்து வியாசராஜர் தீர்த்தர் அப்படின்ட்டு நவபிருந்தாவனம் மந்திராலயத்து பக்கத்தில் ஹம்பியில் நவபிருந்தாவனத்தில் இப்பயும் அவர் ஜீவசமாதியாக இருக்காரு. 3வது அவதாரமாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியானது அவதாரம். இந்த 3 அவதாரத்தையுடைய சொரூபம், அதாவது பிரதிபிம்பம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த பிருந்தாவனத்தில் இருக்கு. முன்னாடி ராகவேந்திர சுவாமி, ராகவேந்திர சுவாமி வலதுகை பக்கம் பிரகலாதர், ராகவேந்திர சுவாமி இடதுகை பக்கம் வந்து வியாசராஜருடைய ரூபமும் இந்த பிருந்தாவனத்தில், விசேஷமான ராகவேந்திர சுவாமியுடைய 3 அவதாரமும் இந்த பிருந்தாவனத்தில் இருக்கு. இந்த கோயிலுடைய ஸ்தல புராணத்தில் வேண்டியது எல்லாருக்குமே பலனாக கிடைச்சிருக்கு. இந்த பிருந்தாவனத்தில் வந்து விசேஷமாக யார் என்ன வேணும்னு கேட்டது கிடையாது. கல்ப விருட்ச காமதேனு அப்படின்ட்டு அவங்க வந்து வாய்விட்டு கேட்கலனாலும் அவங்க மனசில் என்ன நினச்சிருக்காங்களோ அது நிறையா பேருக்கும் காரியம் நடந்ததுக்கு சாட்சியும் இருக்குது. அவங்க இப்பயும் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கோயிலுடைய ஸ்தல புராணம்.
1: இப்போ இந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
2: கோயில் அமைப்புங்கிறத விட உங்களுக்கு கோபுரம்லாம் இருக்காது, சாதாரண வீடு மாதிரி தான் இருக்கும். உள்ள நுழைஞ்ச உடனே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ராகவேந்திர சுவாமியை பார்க்கலாம். சன்னிதானத்துக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள என்னென்ன மூர்த்தி இருக்கு அப்படின்னாக்கா, மேலே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சீதா பினாடியும் பிளஸ் ஆஞ்சநேய சுவாமியும் மேலே இருக்கார் பஞ்சலோகத்தை சிலா ரூபத்தில். அதுக்கடுத்ததாக அனுகிரக ஆஞ்சநேயர் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலா விக்கிரகம், அதுக்கு கீழே ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் இருக்கு. இங்க 2 பிரகலாதர் இருக்காரு. ஒரு பிரகலாதர் க்ஷத்ரிய ரூபத்துல இருக்கக்கூடிய பிரகலாதர், அந்த பிரகலாதருக்கு தான் கனகாபிஷேகமும் ரத்தோத்சவம் பல்லக்கோத்சவம் எல்லாமே உற்சவ மூர்த்தியா வெளியில வரார். இன்னொரு பிரகலாதர் வந்து சன்னியாசி ரூபத்துல இருப்பார். ராகவேந்திர சுவாமி உடைய சன்னியாசி ரூபத்தில் சின்ன பிரகலாதர் இருக்கார். அதை நீங்கள் கோயிலுக்குள் வரும்போது நீங்கள் பார்க்கலாம். பிரதட்சிணம் பண்ணும்போது முத முதலாக வந்திருக்கக்கூடிய பிருந்தாவனத்தை நீங்கள் வந்து சின்ன பிருந்தாவனம் கல் பிருந்தாவனம் முத முதல்ல வந்தது இல்லையா, அது நீங்கள் பார்க்கலாம். 2வது பிருந்தாவனம் நீங்க உள்ள இருக்கக்கூடியதை பார்க்கலாம்.
1: இப்ப இந்த கோயில்ல நடக்கக்கூடிய மாதாந்திர பூஜைகள் வருடாந்திர பூஜைகள்னா என்னென்ன நடக்குது, அதனுடைய சிறப்புகள் என்னென்ன, அது குறித்து சொல்லுங்க.
2: மாத பூஜை அப்படிங்கிற வரும்போது இங்க ஒவ்வொரு வேலைக்கிழமையும் ரத்தோத்சவம் நடக்கும், தொட்டில் உற்சவம் நடக்கும், சுஸ்தி நடக்கும்.

0: சொஸ்தின்னா நம்ம எல்லா விதமான பாரம்பரிய புராணங்கள் எல்லாமே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி பண்ணுவோம். அதுக்கடுத்ததாக மாதாந்திர பூஜையில் வந்து இங்கே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் கிட்டத்தட்ட கும்பாபிஷேகானத்திலிருந்து, அதை நான் சொல்கிறது வந்து 1992 இப்போ வரலுமே, சத்யநாத சுவாமி பூஜையானது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நடந்துட்டுருக்கு. விசேஷமான ஒரு மூர்த்தி அந்த சத்யநாத சுவாமி பூஜையும் ஒவ்வொரு பௌர்ணமி நடக்கும். ஒவ்வொரு மூலா நட்சத்திரமும் ஆஞ்சநேய சுவாமியுடைய மூலா நட்சத்திரத்துக்கும் ஹோமம் பண்ணி உள்ள கலச தீர்த்தம் அபிஷேகமாகும். மெயினாக கலச தீர்த்தம் மட்டும்தான், பஞ்சாரத அபிஷேகம்லாம் கிடையாது. தீர்த்தம் ஒரு நல்ல தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே ஆவாகனம் பண்ணி ஒவ்வொரு மூணா நட்சத்திரம், அப்படி இல்லைன்னா நரசிம்மருடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம், அப்படி இல்லைனா பெருமாளுடைய இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு, இந்த மூணு நட்சத்திரத்தில் அப்படி இல்லைனா நாலாவது நட்சத்திரமாக சொல்லக்கூடிய புனர்பூசம் சொல்லுவார் ராகவேந்திர சுவாமியுடைய நட்சத்திரம். இந்த நாலு நட்சத்திரத்திலும் ஏதாவது ஒரு லீவ் டேஸாக வந்து நாம் வச்சு ஹோமம் பண்ணி, ஏன்னா பக்தர்கள் வரக்கூடிய ஒரு அனுகூலமாக இருக்கும், அதனால ஹோமம் பண்ணி கலச தீர்த்தம் அபிஷேகமாகும். அப்பேற்பட்ட இந்த மாதாந்திர உற்சவமானது பௌர்ணமி பூஜையும் இந்த மூலா நட்சத்திர ஹோமமும் நடக்கும். அடுத்தபடியாக வருஷாந்திர உற்சவம் அப்படின்னாக்கா இங்கே நவராத்திரி ரொம்ப சிறப்பாக லட்சார்ச்சனை நடக்கும், துளசி அர்ச்சனை நடக்கும். பெருமாளுக்கு சாயங்காலம் சாயங்காலமும் விஜயதசமி அன்னைக்கு ஹோமம் பண்ணி அதே மாதிரி சமர்ப்பணம் செய்வோம், அன்னதானம் நடக்கும். அதுக்கடுத்ததாக ராகவேந்திர சுவாமியோட பிருந்தாவனம் அடைஞ்ச நாள், இது கரெக்டாக ஆவணி ஆவட்டம் சொல்லுவோம். ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஆவணி மாதத்துலேயும் ராகவேந்திர சுவாமியானது பிருந்தாவனம் அடைஞ்ச நாள், அப்போ ஒரு ஏழு நாள் உற்சவமாகவே இருக்கும், ஏழு பகலும் ஏழு ராத்திரியும் அப்படின்ட்டு உற்சவமாகவே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு வைபவம் கொடியேற்றதுலேருந்து ஆரம்பித்து கடைசி நாள் அஞ்சாவது நாள் வரலாம் நம்மளுக்கு உற்சவம் நடக்கும். அதில் டெய்லியும் பஞ்சரத அபிஷேகமும் சுமார் ஒரு 300-400 பேருக்கு அன்னதானம் டெய்லியுமே நடக்கும். ராகவேந்திர சுவாமிக்கு விசேஷமான மகா பஞ்சரத அபிஷேகம், கனகாபிஷேகம் சொல்லக்கூடிய கோல்டு காயின்னு 108 காயின் நம்ம கோயிலில் ஒரு பக்தர்கள் வேண்டி காரியமானதுனால, அந்த காலத்தில் நான் சொல்கிறது 2000 அவங்க வந்து ஒரு கோல்டு காயின் வந்து சமர்ப்பணம் பண்ணாங்க, தங்க காயின் வந்து 108 காயினும் நம்மளுக்கு, அது ஆராதனை டைம் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். அது கனகாபிஷேகம் விசேஷமாக நடக்கும், அப்புறம் அன்னதானம் நடக்கும், ரத உற்சவம் நடக்கும். இது வருஷாந்த உற்சவம் பார்த்தீங்கன்னா நவராத்திரியமும் பிளஸ் ராகவேந்திர சுவாமியுடைய பிருந்தாவனம் அடைஞ்ச நாள் இது உற்சவமாக கொண்டாடப்படும்.
1: இப்போ இங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வச்சுட்டு வராங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறினா அவங்க அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நிறைவேற்றுறாங்க?
0: இங்கே வேண்டுதல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கல்யாணமாகணும் அப்படின்ட்டு பெருமாள் இருக்காள், நம்ம உற்சவமூர்த்தி பெருமாள் இருக்காள், உள்ள நுழைஞ்சு நீங்கள் வந்து பெருமாளை பார்க்கலாம், பஞ்சலோக பெருமாள். அந்த பெருமாளுக்கு சுமார் 25 மேலே கல்யாண உற்சவம் ஆயிருக்கு, 25 தடவைக்கு மேலே கல்யாண உற்சவம் அந்த பெருமாளுக்கு ஆயிருக்கு. அந்த கல்யாணம் ஒவ்வொரு கல்யாண உற்சவத்திலையும் வேண்டிக்கிட்ட ஒரு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கல்யாணம் ஆயிருக்கு, அது நிதானமாகலாம் இல்லை கூடிய சீக்கிரம் நடக்கலாம், ஆனால் நிச்சயமாக கல்யாணம் ஆயிருக்கு. அந்த கல்யாணான தம்பதிகளும் மாலையோடு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி விசேஷமான வேண்டுதல் அப்படிங்கிறது அவங்களுடைய இஷ்ட பிரகாரம். இங்கே நாம் அர்ச்சகராக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, வேண்டிக்கோங்கோ அவங்க ராகவேந்திர சுவாமி ஆகட்டும் பெருமாள் ஆகட்டும் எந்த காரியங்கள் பண்ணாலும் நீங்கள் பிரதிபலனாக நீங்கள் உங்களுடைய கைங்கரிய உங்களுடைய சக்தி. இப்போ நாம் எங்ககிட்ட வேண்டுதல்னா நாம் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் வேண்டுதல் வரும்போது அது அவங்களா மனசில் என்ன தோணுதோ அதுதான் வேண்டுதல். நான் இந்த மாதிரி எனக்கு நடந்ததுன்னா நான் இந்த மாதிரி எனக்கு செய்கிறேன் அப்படின்ட்டு நாம் வேண்டிக்கிறோம் இல்லையா, வேண்டிக்கோங்கோ மனசார வேண்டிக்கோங்கோ. நடந்தது அப்படின்னாக்கா உங்களால் என்ன முடியுமோ அதை பகவானுக்கு பிரதி கைங்கரியமாக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சில பேர் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணவா, சில பேர் வந்து கல்யாண உற்சவமே திருப்பி பண்ணுவாங்க. அந்த கல்யாண உற்சவமாகவே நடக்கிறதுனால விசேஷமான நம்மளுக்கு எல்லா விதமான கைங்கரியும் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்கே குழந்தை பாக்கியம் நடந்திருக்கு, நிறையா கடன் பிரச்சனை தீர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வீடானது இங்கே நிறையாவே சொந்த வீடு வேணும் அப்படின்ட்டு நானாவிதங்கள் கடன் பிரச்சனைக்கும் இந்த கோயிலில் எல்லாருக்கும் தீர்வு கிடச்சிருக்கு. இஷ்ட பிரார்த்தி மன நிம்மதி, எல்லாருமே பக்தர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கோயிலுக்கு வந்துட்டு போனாவே எங்களுக்கு மன நிம்மதி இருக்குது அப்படிங்கிறது நிறையா பக்தர்கள் சொன்னது. அப்பேற்பட்டமான ஒரு விசேஷம்லாம் இந்த கோயில் நடந்துட்டு.
1: இப்போ பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது விசேஷம், குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் வர மகாளி அமாவாசை அப்படிங்கிறது அதுக்கான ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. இதுக்கான விசேஷ சிறப்பு பூஜைகள்லாம் நம்ம கோயிலில் நடக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம், அது குறித்து சொல்லுங்களேன்.
0: ஆமாம், இங்கே கோயிலில் வந்து தை அமாவாசையும் புரட்டாசி அமாவாசையும் ஆடி அமாவாசம் விசேஷமான இங்கே எல்லா சேர்ந்த பக்தர்கள் வந்து இங்கே பித்திருக்களுக்கு பூஜை செஞ்சுட்டு போகிற வழக்கம் இருக்குது. இந்த கோயிலில் விசேஷமான ஒரு பித்திருக்கள் ஆராதனையும் நடந்துட்டுருக்கு. இந்த புரட்டாசி பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை வருடமே இந்த 15 நாள் பித்திருக்கள் வந்து நம்ம வீட்டில் தங்கிறதாக ஒரு ஐதீகம். வருஷத்துக்கு ஒரு முறை யமபட்டினத்துலேருந்து வந்து அம்மா பக்கம் இருக்கக்கூடிய பித்திருக்களும் அப்பா பக்கம் இருக்கக்கூடிய பித்திருக்களும் மற்றும் நம்மளுக்கு சகாயம் நம்ம பிரசவ பார்த்த நர்ஸ் மோத கொண்டு இப்ப வரலுமே யார் யாரெல்லாம் நம்மளுக்கு சகாயம் பண்ணியிருக்காளோ உதவிகள் பண்ணியிருக்காங்களோ அது மரமா இருக்கட்டும் வீட்டில் வளர்க்கக்கூடிய

0: குருவி, பறவைகள், மிருகங்கள், நாய், பெட் அனிமல்ஸ் இருந்து நம்ம வீட்டில் இருந்து இறந்து போயிருக்கக்கூடிய சமயமாகட்டும், இந்த புரட்டாசி வரக்கூடிய மகாலய அமாவாசத்தில் மட்டும்தான் நாம் வந்து இந்த எல்லாருக்குமே பிண்டத்தை நாம் கொடுக்க முடியும். ரெகுலராக வரக்கூடிய அமாவாசத்தில் வந்து வெறும் முன்னோர்கள், முக்கியமான முன்னோர்களுக்கு மட்டும்தான் தர முடியும். ஆனால் இந்த புரட்டாசி அமாவாசத்தில் எல்லா விதமான பித்திருக்களுக்கும் நாம் இதை கொடுக்கலாம். அப்புறம் அதாவது மேல்லோகத்துக்கும் போகாமல் கீழோகத்தில் இல்லாமல் நடுபுற இருக்கக்கூடிய பித்திருக்கள் அவன் பிசாசியாக சொல்லலாம். ஏன்னா அது அவங்களுடைய பாவம் புண்ணிய கணக்கு பிரகாரமாக தான் அவங்களுக்கு ஜீவனங்கள் என்ன அப்படிங்கிறது முடிவு செய்யும். அவங்களுக்கும் நம்ம சத்கதி கொடுக்குறோம். சத்கத்தின்னா பித்திருக்கள் பிண்டை வச்சு நம்ம ஆராதனை பண்ணுறோம். அவளுக்கும் இந்த விசேஷமான பித்திருக்கள் போய் சேர்றது இந்த புரட்டாசி அமாவாசை. அதுவுமே இல்லாமல் ரெகுலராக வரக்கூடிய அமாவாசையில் வந்து பக்தர்களுக்கு இங்கே வந்து முன்னோர்களை வழிபட்டுட்டு போகிறாங்க. அதுவும் இங்கே கோயிலில் ஒரு விசேஷம். 15 நாள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பித்திருக்களும் நாம் இங்கே பிண்ட ரூபமாக வச்சியும் இல்லை அவங்களுக்கு வெறும் எள்ளு தண்ணியும் விட்டு நாம் இங்கே ஆராதனை செய்கிறோம். அப்பேற்பட்ட இந்த கோயிலையும் இந்த பித்திருக்களுடைய ஆராதனையும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லிக்கிறேன்.
1: நிறைவா வரக்கூடிய பக்தர்களுக்கு இங்கே வந்தால் என்ன மாதிரியான ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி நிறைவு பண்ணிடுறேன்.
0: இந்த கோயில சன்னிதானத்தில் ஹரி வாயு குருன்னு சொல்லுவாங்க. ஹரிங்கிறது பகவான், வாயு அப்படிங்கிறது ஆஞ்சநேயர், வாயு புத்திரோடைய ஆஞ்சநேயர். வாயு அப்படிங்கிறதுல நாம வந்து மூச்சு இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. ஒரு மனிதன் கண் இல்லாமல் இருந்துடலாம், காது இல்லாமல் இருந்துடலாம், காது கேட்காம இல்லாமல் இருந்துடலாம், இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்ஸ் ஏங்காம கூட இருந்துடலாம். பெட்ரெஸ்டாக அவன் கோமாவில் கூட அவன் ஜீவனை நடத்திட்டு இருப்பார். ஆனால் மூச்சு இல்லைன்னா அவர் எடுக்க கிடையாது. அதனால தான் சரீரம் சொல்லக்கூடிய இந்த தேகத்தில் மூச்சு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். வாயு அப்படின்ட்டு அந்த வாயுக்கு அதிபதி யார் அப்படின்னாக்கா ஆஞ்சநேயர். விசேஷமான இந்த குருவும், குருன்னா எல்லா சன்னிதானம் சொல்லலாம், சாய்பாபாவும் சொல்லிக்கலாம், ராகேந்திர சுவாமியும் சொல்லிக்கலாம், ஷீரடி சாய்பாபாவும் சொல்லிக்கலாம். குரு அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இருட்ட விலக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தான் குருன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ராகேந்திர சுவாமியுடைய அனுகிரகம், கிருபா கட்டாட்சம். சன்னிதானத்துக்கு நம்ம கோயிலுக்கு ஏன் வரணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எல்லா விதமான திருஷ்டிகள் போகணும். திருஷ்டிகள் போகணும் அப்படின்னாக்கா இருட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் வெளிச்சம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா இருட்டு ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்ஸ் நம்மளுக்கே என்னன்னு தெரியாது. நம்ம கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது சரியாக மூலியமா நம்மளுக்கே தெரியாது. அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கக்கூடிய ஆளுகள் யாரு அப்படின்னாக்கா வல்லமை பெற்றவர்கள் யாருன்னாக்கா தெய்வங்களும் ஹரிவாயு குருன்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள். அப்பேற்பட்ட இந்த சன்னியாசிகளும் பகவானுடைய திருஷ்டிகளும் நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னாக்கா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுக்கு சரியான முறையில் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது தான் தெய்வத்துடைய சக்தி, தெய்வத்துடைய அனுகிரகம். நம்ம ஏன் வீட்டிலேயே கும்பிடக்கூடாதா அப்படின்ட்டு கேட்குற கேள்விக்கு பதில் தான் இந்த பதில். சன்னிதானத்துக்கு வந்து வீடுங்கிறது நம்ம பூஜை பண்ணுறோம், கோயில் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமாக பூஜை பண்ணுறதுனால அங்கே நிறையா விஷயங்கள் நம்மளுக்கான விசேஷமான பாசிட்டிவ் திங்ஸ் நிறையா இருக்கும். கோயிலுக்குள்ளே வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் பாருங்க, அந்த வெப்பம் எல்லாமே பாசிட்டிவ் திங்ஸ். வரும்போது நம்ம எப்படி உணர்ந்தோம், போகும்போது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாவே இங்கே சக்தி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட இந்த சன்னிதானம் சொல்லக்கூடிய எல்லா தேவாலயங்களுக்கும் அந்த சக்தி இருக்குது. ராகேந்திர சுவாமி ஏன் ஜபம் பண்ணுறார் அப்படின்னாக்கா வரக்கூடிய பக்தர்களுக்கு வரன் வாங்கி தரணும் அப்படின்றதுக்கோசம் தான் அவர் ஜபம் பண்ணுறார். அவர் ஜபம் பண்ணி அவன் ஜபம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவருடைய புண்ணியத்தை கொடுக்குறார். அந்த புண்ணியத்தை நாம் வாங்கிட்டு போய் தான் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், வீட்டில் அரிசி இல்லை, அரிசியை வாங்கிட்டு போய் நாம் எப்படி சமையல் செஞ்சு சாப்பிட்றோமோ அதே போல் தேவாலயத்துக்கு வந்து பகவான்கிட்ட இருக்கக்கூடிய சன்னியாசிகிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்மளுக்கு பிரதிபலனாக நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. போய் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, சரி சுவாமி எனக்கு கண்ணு தெரியல, நான் குருடனாக இருக்கேன், நான் போய் முன்னாடி நின்னாலும் தெய்வத்தோடைய பார்வை நம்ம மேலே விழுது. கோயில் வர்றதுன்னா தெய்வ பார்வை நம்ம மேலே விழணுங்கிறதுக்கோசரம் தான் நம்ம கோயிலுக்கு வரோம். தப்ப நாம கோயிலுக்கு போய் நாம தெய்வ பார்வை பார்க்கணும்னு கிடையாது, அது நம்மளுடைய பாக்கியம். ஆனால் தெய்வத்துக்கு போய் தெய்வத்துடைய பார்வை நம்ம மேலே விழுந்தது அப்படின்னாக்கா அவனுக்கு அன்னின் நீக்கக்கூடிய அப்பப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் படிப்படியாக கம்மியாகி அவன் எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோனோ அந்த லெவலுக்கு பகவான் கூட்டிகிட்டு வருவார் அப்படிங்கிறது விசேஷமான ஒரு சாஸ்திரம். அதனால தான் தெய்வாலயத்துக்கு வந்து புண்ணியத்தை வாங்கிட்டு போய் அந்த புண்ணியத்தை நாம் வந்து வீட்டில் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். எல்லாருக்கும் தேவாலயத்துக்கு போய் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தெய்வ விஷத்தை நம்ம வாங்கிட்டு விசேஷமாக இந்த வாழ்க்கையில் ஆனந்தமாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் குழந்தைகளுக்கு நல்ல வித்திய புத்தி சக்தின்னு சொல்லக்கூடிய படிப்பு நல்லா படித்தாலும் அந்த படிப்பு புத்தியில் இருந்து அந்த படிப்பு விஷயத்துல அவன் லாபம் அடையணும், வெற்றி. அந்த மாதிரி ஒரு புத்தி சக்தி கொடுத்து விசேஷமான இந்த சன்னிதானத்துல எல்லாருக்கும் எல்லாரும் வந்து இந்த ராகவேந்திர சுவாமியோட அருளை வாங்கிட்டு எல்லா விதமான க்ஷேமங்களும் அடையணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஆசையது ஹிமாச்சல பரியந்தம் பாரதீனாம் பாரதானாம் சௌபாகியதா சித்தியர்த்தம் சொல்லக்கூடிய ஆசைதி ஹிமாச்சல பரியந்தனா, இமாச்சலத்திலிருந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் க்ஷேமமாக இருக்கட்டும், ஊர் சுபிக்ஷம்.

0: ஒருபுறம் குருவின் அருள், மறுபுறம் ஆஞ்சநேயரின் அருள். இவ்விரு அருட்சக்திகளும் இணைந்து விளங்கும் இத்திருத்தலம் மன அமைதியையும் ஆன்மீக நம்பிக்கையையும் தேடி வரும் பக்தர்களுக்கு ஆறுதலான இடமாக விளங்குகின்றது. குருவை நாடினால் ஞானம் பிறக்கும், ஆஞ்சநேயரை நாடினால் அஞ்சாமை பிறக்கும். இருவரின் அருளை நாடி வந்தால் வாழ்வில் நம்பிக்கை மலரும். நேரம் கிடைக்கும் பொழுது பாரதிபுரம் அருள்மிகு அனுகிரக ஆஞ்சநேயர் சமேத ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி திருக்கோவிலுக்கு குருவருளும் இறையருளும் ஒரு சேர கிடைக்க நாமும் செல்வோமாக. இன்று நாம் தரிசித்த ஆலயம் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அனுகிரக ஆஞ்சநேயர் சமேத ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி திருக்கோவில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப்பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் வளம் வரணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு, உங்களோட ஊரோட பேரையும் உங்க குரல்ல குரல் பதிவா பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. வாய்ஸ் நோட்டா எங்களுக்கு அனுப்பி வைங்க. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம், உங்க குரலையும் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு ஹாலிடே, எல்லாருமே குழந்தைகள் எல்லாமே வந்து ஜாலியா இருப்பாங்க. நல்ல பாடல் கேட்கணும்னா உங்க குரலையே உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. நெக்லி சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. சரிங்க, நிகழ்ச்சியில யாரு என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்றத கேட்போமா?
7: வணக்கம், மேட்டூர்லேருந்து டீ கடை மோனிகா பேசுகிறேன். எனக்கு காதலர் தினம் படத்திலிருந்து நினைச்சபடி நினைச்சபடி மாப்பிள்ளை அமைஞ்சதடி சாங் வேணும். நன்றி.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: பத்து மணி 37 நிமிஷத்துல கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுடைய பாடலோட உங்களுடைய குரலையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். சரிங்க, அடுத்ததா யாரோட பாடல், என்ன பாடல் கேட்டிருக்காங்க, யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
5: வணக்கம். தருமபுரி மாவட்டம் தேங்காம்பருத்தப்பட்டி சுஜிதா பேசுகிறேன். படம் நினைத்தேன் வந்தாய், பாடல் உன்னை நினைத்து நான் என்னை மறந்தேன். நன்றி.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: பாம்பு கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: நேரம் 10:45. நேயர்கள் கேட்கலாம்.
9: ஆகாஷ்வாணி வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான், மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை.

0: வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.
1: என் வாழ்வே எனது செய்தி என்று முழங்கிய அண்ணல் காந்தியடிகள் இந்திய விடுதலைப் போரின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தின் மேம்பாட்டிற்காக ஆயுள் முழுவதும் அயராது பாடுபட்ட உன்னத மா மனிதரும் ஆவார். அஹிம்சை, சத்தியாகிரகம் ஆகிய இரு வலிமையான ஆயுதங்களை கொண்டு அறவழியில் உலகின் மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர் காந்தி அவர்கள். காந்தியடிகள் 1869 அக்டோபர் 2 குஜராத்தில் போர்பந்தரில் பிறந்தார். லண்டனில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். தென்னாப்பிரிக்காவில் அவர் எதிர்கொண்ட பல்வேறு இன வெறி கொடுமைகள் மானுட விடுதலையை நோக்கிய அவரது பயணத்திற்கு ஆழமாக வித்திட்டன. மகாத்மா காந்தியின் சிந்தனையில் வறுமை, சமூக ஏற்றத்தாழ்வு, ஒடுக்குமுறை, தனி மனித சுயமரியாதை, அகிம்சை மற்றும் சமூக நீதி ஆகியவை ஒன்றோடொன்று நெருக்கமாக பின்னி பிணைந்திருந்தன. இந்தியாவின் அரசியல் விடுதலை என்பது ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல என்று காந்தியடிகள் கருதினார். கோடிக்கணக்கான ஏழை மக்கள் வறுமையிலும் சமூக பாகுபாட்டிலும் ஒடுக்குமுறையிலும் வாழும் நிலையில் கிடைக்கும் சுதந்திரமானது முழுமையான சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதே அவரது அடிப்படை கருத்தாக இருந்தது. அதனால் காந்தியடிகள் சுயராஜ்யம் என்ற கருத்து அரசியல் சுதந்திரத்தை தாண்டி சமூகத்தின் மிகவும் பின்தங்கியவர்களும் கண்ணியத்துடன் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதையும் உள்ளடக்கியதாக இருந்தது. மகாத்மா எளிமையின் மறு வடிவமாக வாழ்ந்தவர். காந்தியின் எளிமை என்பது ஒரு வாழ்க்கை தத்துவம். தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து தேவையானவற்றை மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை சமூகத்தின் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைத்துக் கொள்வதே அவரது எளிமையின் அடிப்படை. காந்தியின் செருப்பு குறித்து உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று கதையும் உண்டு. ஒருமுறை காந்திஜி வேகமாக நகரும் ரயிலில் ஏறும்போது அவருடைய ஒரு காலணி தற்செயலாக தண்டவாளத்தில் விழுந்துவிட்டது. ரயிலை நிறுத்த முடியாத சூழலில் காந்திஜி உடனே தனது மற்றொரு காலணியையும் கழற்றி அந்த முதல் செருப்பு விழுந்த இடத்திற்கு அருகிலேயே எறிந்தார். இதை கண்டு வியந்த அவரது சீடர்கள் அதற்கான காரணத்தை கேட்டபோது, யாராவது ஒரு ஏழைக்கு இந்த செருப்பு கிடைத்தால் ஒரு செருப்பை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாதல்லவா, இரண்டு செருப்புகளும் ஒன்றாக கிடைத்தால் அவனுக்கு அது முழுமையாக பயன்படும் அல்லவா என்று பதிலளித்தார். இது காந்தியின் கருணை உள்ளத்திற்கும் எளிய மக்கள் மீதான அன்பிற்கும் உதாரணமாகும். காந்தி அவர்கள் தாலிஸ்மன், அதாவது தாயத்து என்ற கொள்கை, நான் எடுக்கப் போகும் இந்த முடிவு சமூகத்தின் மிகவும் ஏழையான மற்றும் மிகவும் பலவீனமான மனிதனின் வாழ்க்கைக்கு உண்மையில் பதிலளிக்குமா என்ற அடிப்படையில் பிறந்தது. இந்த கேள்வி காந்தியின் பார்வையில் ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கான அளவுகோல் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மனித நேயத்தையும் அதன் முன்னேற்றத்தையும் மதிப்பிடுவதற்கான அளவுகோலும் ஆகும். உண்மையான முன்னேற்றம் என்பது தனிப்பட்ட அல்லது உயர் அடுக்கினரின் ஆதாயத்தை கொண்டு அளவிடப்படுவதில்லை. மாறாக சமூகத்தில் உள்ள ஏழ்மையான மற்றும் மிகவும் பின்தங்கிய நபரை ஒரு செயல் எவ்வளவு தூரம் உயர்த்துகிறது என்பதை கொண்டே அளவிடப்படுகிறது. சுய ஆட்சி, இது அன்றாட தேர்வுகளை விளிம்பு நிலை மக்களின் பரந்த சுதந்திரம் மற்றும் அதிகாரம் அளித்தலுடன் இணைக்கிறது. மனிதனின் மானம், ஒழுக்கம், கல்வி, குடிப்பிறப்பு அனைத்தையும் பசி என்பது அழித்துவிடும் என்கிறது மணிமேகலை காப்பியம். வறுமை என்பது ஒரு இயற்கை பேரிடர் அல்ல, அது மனிதனால் மனிதனுக்கு உருவாக்கப்பட்டது. அதை களைந்து மனித உரிமைகளை பாதுகாப்பது தொண்டு அல்ல, அது நம் அடிப்படை கடமை என்கிறார் நெல்சன் மண்டேலா. வறியவர்க்கு உணவு அளிப்பதே முதன்மையான அறம் என்று உயரிய கருத்தை உலகம் முழுவதும் தோன்றிய தலைவர்களும் இலக்கியங்களும் வலியுறுத்தியுள்ளதை காண முடிகிறது. காந்தி அவர்கள் வறுமையை வெறுமனே ஒரு தனி மனிதனின் தோல்வியாக கருதவில்லை. ஒருவர் தன்னுடைய விருப்பத்தால் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது வேறு, சூழ்நிலைகளால் வறுமைக்கு தள்ளப்படுவது வேறு என்று அவர் வேறுபடுத்தி பார்த்தார். எனவே ஏழைகளை வெறுமனே இரக்கத்திற்குரியவர்களாக பார்ப்பதை விட அவர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான சமூக சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே காந்தியின் அடிப்படை கருத்தாக இருந்தது. அவரை பொறுத்தவரை ஏழைகளுக்கு உதவுவது என்பது வெறும் தானம் வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் உழைத்து வாழக்கூடிய வாய்ப்பையும் சமூகத்தில் சமமாக பங்கேற்கும் உரிமையையும் சுய மரியாதையுடன் வாழும் சூழ்நிலையையும் உருவாக்குவதாக இருக்க வேண்டும். செல்வம் சிலரிடம் மட்டுமே குவிந்து கிடப்பதையும் பெரும்பான்மையான மக்கள் வறுமையில் வாழ்வதையும் காந்தியடிகள் கவலையுடன் பார்த்தார். அவருடைய பொருளாதார சமத்துவம் என்ற கருத்து செல்வத்தின் அளவுக்கு மீறிய குவிப்பை குறைப்பதோடு ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. அரசியல் சுதந்திரம் கிடைத்தாலும்

0: சமூகத்தின் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு தொடர்ந்தால் அந்த சுதந்திரம் முழுமையானதாக இருக்காது என்று கருதினார். வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்க விரும்பும் ஒரு சமூகம் கடுமையான பொருளாதார அநீதியையும் புறக்கணிக்க முடியாது என்பது காந்தியின் தொலைநோக்கு பார்வையாகும். காந்தியின் பொருளாதார சிந்தனையில் முக்கியமாக இடம்பெறுவது அறங்காவலர் கோட்பாடு என்பதாகும். இந்த கோட்பாட்டின்படி செல்வந்தர்கள் தங்களிடம் உள்ள செல்வத்தை முழுமையாக தனிப்பட்ட உரிமையாக மட்டும் கருதாமல் சமூகத்தின் நலனுக்கான ஒரு பொறுப்பாக கருத வேண்டும் என்ற அடிப்படையில் உருவான இந்த கோட்பாடு காந்தியின் சிந்தனையில் பிறந்தது. அதாவது, ஒருவர் தனது தேவைக்கேற்ப கண்ணியமான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையானதை பெற்றிருக்கலாம், ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட செல்வம் சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே இதன் தத்துவமாகும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், செல்வந்தர்களுக்கு எதிரான வெறுப்பையோ வன்முறையையோ காந்தி அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதற்கு பதிலாக செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தின் அறங்காவலர்களாக இருந்து அதை சமூக நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். காந்திக்கு சுயராஜ்யம் என்பது வெறுமனே ஆங்கிலேயர்களிடமிருந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்தியர்கள் தங்களையே ஆட்சி செய்வது மட்டுமல்லாமல் சமூகத்தின் மிகவும் எளிய மற்றும் பின்தங்கிய மனிதனும் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் வாழக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது சுயராஜ்ய கருத்தின் அடிப்படை. எனவே ஒரு நாட்டின் சுதந்திரம் அதன் ஆட்சியாளர்களின் மாற்றத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படாது, அந்த நாட்டின் கடைசி மனிதனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தாலும் அது அளவிடப்பட வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவதை வெறும் தொண்டு அல்லது தர்மம் என்ற அளவில் பார்க்கவில்லை. கிராம முன்னேற்றம், கல்வி, சுகாதாரம், தூய்மை, தொழில், சுயசார்பு மற்றும் சமூக ஒற்றுமை போன்ற துறைகளில் மக்களையே பங்கேற்க செய்வதன் மூலம் சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனால் ஏழைகள் வெறும் உதவி பெறுபவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் சமூகத்தை உருவாக்குவதில் செயல்படும் பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் அவரது சிந்தனையில் தொலைநோக்கு பார்வையுடன் ஏற்பட்ட ஒன்றாகும். காந்தியின் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களை பற்றிய சிந்தனையை அவரது அகிம்சை கொள்கையிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய காந்தியின் சிந்தனையை நான்கு முக்கிய கருத்துக்களின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணியம், சமத்துவம், பொறுப்பு, சுயராஜ்யம். ஏழைகள் வெறும் இரக்கத்திற்குரியவர்கள் அல்ல, அவர்கள் சமூக மாற்றத்தின் முக்கியமான காரணிகளும் ஆவார்கள். அதேபோல் செல்வந்தர்கள் வெறும் தானம் வழங்குபவர்கள் மட்டும் அல்ல, அவர்கள் தங்களுடைய செல்வத்திற்கும் சமூகத்திற்கும் இடையேயான பொறுப்பை உணர வேண்டும் என்பதே காந்தியின் கருத்து. காந்தியடிகள் சிந்தனைகளை வரலாற்று சூழலில் வைத்து விமர்சன ரீதியாகவும் பல்வேறு கோணங்களிலும் விவாதிப்பதும் படிப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். மகாத்மா பற்றிய மகாகவியின் புகழாஞ்சலியோடு இந்த உரையை இனிதே நிறைவு செய்கிறேன். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க.
1: வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கௌசல்யா ராஜா, நன்றி, வணக்கம் நேர்களே.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். கேட்டால் சுவைக்கும். அவசப்படாதீங்க, சொல்றேன். இன்னைக்கு அவல் வச்சு செய்யக்கூடிய ஒரு கட்லெட் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது அவல் கட்லெட்னு சொல்லலாம், இல்ல அவல் வச்சு செய்யக்கூடிய வடைன்னு கூட சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க, இந்த மாதிரியான சமயத்துல மாலை வேளையில இது ஸ்நாக்ஸ் செஞ்சு தந்து பாருங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அவல் கட்லெட்.

0: அதுக்கு தேவையான பொருட்கள் அவல் ஒரு கப் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் கடலை மாவு, 2-4 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய் அதுவும் பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கூட ஏதாவது கீரை கடிச்சா கூட நீங்க பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காம கழுவிட்டு அதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போதுமான அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாலையும் இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியா நல்லா பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவையான பொருட்கள். சரி, எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அவள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க சொல்லிட்டேன் இல்லைங்களா. நல்லா 10 நிமிஷம் ஊறின அப்புறம் நல்ல தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நான் சொன்ன கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகம், உப்பு, பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயம், பொடிசா நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. நல்லா பிணையும் போது பாத்தீங்கன்னா தண்ணி பத்தாது. அப்போ தேவைக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல வட பதத்துல பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தாராளமா விட்டு நல்ல வடை மாதிரியும் பொறிச்சு எடுக்கலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் ஆகாது இல்லைங்களா, அவங்களுக்கு தவாவில கொஞ்சமா எண்ணெய் விட்டு திருப்பி திருப்பி போட்டு கட்லெட் மாதிரியும் செய்யலாம். வடை மாதிரி தட்டி காஞ்ச எண்ணெயில நல்லா போட்டு மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான அவல் வடை தயார். அதுவே நீங்க தவாவில போட்டு எடுத்தீங்கன்னா அவல் கட்லெட் தயார். மாலை வேளையில டீ கூட ஸ்நாக்ஸா தரும்போது சூப்பரா இருக்குங்க. டீ கூட இல்லைங்க, இயல்பாகவே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு தரும்போது டிஃப்ரெண்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். பருப்பு இல்லாத சமயத்துல இதை வச்சு செஞ்சு பாருங்க, ரொம்ப புதுமையாவும் இருக்கும், கேட்டால் சுவைக்கும். கேட்டா மட்டும் இல்லைங்க, செஞ்சு பாருங்க. வீடே மணக்கும், நான் ருசிக்கும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: இனிய அமைப்புகள், வணக்கம் நேர்லே. நேரம் 11:05. கேட்டு ரசிக்கவர்

0: குரோம் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே. இன்று தூய்மையே சேவை என்ற தலைப்பில். தூய்மை என்பது நம் வாழும் இடத்தை மட்டும் சுத்தமாக வைத்திருப்பது அல்ல, நம்முடைய வாழ்க்கையையும் சமூகத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான ஒரு பொறுப்பு. தூய்மை என்ற வார்த்தையை நம்ம தினமும் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த தூய்மைக்கு பின்னால் அதிகாலை முதல் அயராது உழைக்கும் பல கரங்கள் இருக்குது. காந்தியடிகள் வலியுறுத்திய தூய்மையின் முக்கியத்துவத்தை நினைவு கூறும் இந்த காந்தி ஜெயந்தி நாளில் தூய்மையே சேவை என்ற தலைப்பில் நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்காக தங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் அர்ப்பணிக்கும் தூய்மை பணியாளர் ஒருவருடன் சில நிமிடங்கள் உரையாட இருக்கிறோம். தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி கிராமத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் என் மலர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் சுபாஷ்.
2: வணக்கம்மா.
3: வணக்கம்.
2: எத்தனை வருஷமா இந்த பணியில் இருக்கீங்க?
3: 10 வருஷமா இருக்கும்.
2: எதனால இந்த பணிக்கு நீங்க வந்தீங்க?
3: ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னே கூப்பிட்டாங்க, சரி போனங்க. அப்படியே அதுலேயே பல பேர் பல விதமாக எங்களை திட்டுறாங்க, அதுக்குன்னு நாங்கள் மனசில் ஏற்றுக்கலை. சரி மக்களுக்கு வந்து ஒரு நல்லதாக செய்யலான்றதுக்காக நாங்கள் ஒரு சேவை செய்கிற மாதிரி செய்கிறோம்.
2: சரிம்மா, உங்களுடைய வேலை வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது?
3: காலையில் 6 மணிக்கு. 6 மணிக்கு போனோம்னா 12 மணி வரையும் வீட்டு வீட்டுக்கு குப்பை வாங்குவோங்க. 12 மணிக்கு மேலே கொண்டு போய் அங்கே ஷெட்டு இருக்குது, ஷெட்டு கிட்ட பிரிக்குவோம். பேப்பர் தனியா, கவர் தனியா, பிளாஸ்டிக்கு அந்த பீங்கா கண்ணாடி தனியா, முட்டை ஓடு தனியா, எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைக்குவாங்க.
2: சரிம்மா, காலையில எவ்வளவு நேரத்துக்கு எழுந்து வேலைக்கு கிளம்புவீங்க?
3: 6 மணிக்கு.
2: 6 மணிக்கு கரெக்டா அங்க இருக்கணுங்களா? இல்ல அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரத்துக்கு எந்திரிப்பீங்கன்னு கேக்குறேன்.
3: நாங்க எந்திரிப்பு 5 மணிக்கு எந்திரிக்குவோங்க. அங்க 6 மணிக்கு போயிட்டு 6:30 போட்டு போட்டுருணும், இல்லைன்னா ஆப்சன்ட் போடுறோம்னு திட்டுவாங்க.
2: உங்க குடும்பத்துல வேற யாரும் இருக்காங்களா? நீங்க மட்டும் தானா?
3: நான் மட்டும் தான் இருக்கேன்.
2: நீங்க மட்டும் தானா? சரிம்மா, இப்ப குடும்பத்தையும் பாத்துட்டு காலையிலே வரும்போது கஷ்டமா இருக்காதுங்களா?
3: கஷ்டம் தான், என்ன பண்றது, போய் தான் ஆகணும். கஷ்டத்தை பார்த்தா படைக்க முடியாதுங்களா?
2: சரிம்மா, இப்ப வந்து ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருக்கோம்?
3: பிரிச்சு விட்டுருக்குறாங்க ஒரு ஊருக்கு 2-2 பேரா. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 75 ஓடு எடுக்கணும்.
2: 75 வீடு?
3: 75 வீடு
2: ஒருத்தருக்கு.
3: ஆமா, 2 பேரும் சேர்ந்து 150 ஓடு பார்க்கணும்.
2: இப்போ வெயிலும் அடிக்குது மழையும் அடிக்குது, எப்படி நீங்க சமாளிச்சு வெயிலே சுத்தணுமே, எப்படி இருக்கு உங்களுக்கு?
3: இப்போ வெயில இருந்தாலும் மழையா இருந்தாலும் எங்க தொழில செஞ்சுனே தான் இருக்கணும்.
2: கஷ்டமா இருக்குங்களே?
3: கஷ்டமா தான் இருக்குது. சில பேர் போனோம்னா வீட்டுல இருக்கிற கொப்பையை எடுத்து கொட்டினா வந்து கொட்டுவாங்க. சில பேர் சண்டைக்கு வருவாங்க, நீங்க அதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அத கூட நாங்க கஷ்டம் எடுத்துக்க மாட்டோம். எல்லாம் ஆனா கலேஜியா கொட்டினாலுமே அதையும் போய் அங்க பிரிக்கத்தான் சொல்றாங்க செட்டுல. ஆனா நீங்க பிரிச்சுதான் ஆகணும், அங்கேயே பிரிச்சு கொட்டுன்னு சொல்ல சொல்றாங்க, ஆனா யாரும் ஊர்ல கேக்குறதில்ல. எல்லாம் ஒன்னா வாங்கி போய் நாங்க அங்க செட்டுல கொட்டி பிரிக்குவோங்க.
2: சரிம்மா, இப்ப வெயில் காலத்துல அப்படின்னும் போது வெயிலே சுத்தணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், தண்ணி குடிக்க கூட டைம் இருக்காது. மழை காலத்துல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும்,
3: நாங்க செஞ்சுதான்.
2: சரிம்மா, இப்போ நீங்கள் குப்பை எல்லார்டையும் வந்து வாங்கிட்டே இருக்கீங்க, அப்போ வந்து தெரியாமல் ரோட்லேயே மறுபடியும் குப்பை போடுறாங்கன்னு போது உங்கள் கண்ணு முன்னாடி குப்பை போட்டாங்கன்னா நீங்கள் என்ன
3: கேட்பீங்க? அவங்ககிட்ட கேட்டால் சண்டைக்கு வர்றாங்க, நீங்கள் அதில் தானே சம்மதப்பட்டு தானே வந்தீங்க சம்பளத்துக்கு, செய்யுங்கன்னு சொல்கிறாங்க.
2: வேறுமையும் போடுறாங்க?
3: போடுறாங்க.
2: சரிம்மா, உங்களுக்கு இந்த பாதுகாப்புக்காக வந்து இந்த கை க்ளவுஸு
3: துணி மாஸ்க் வந்து ஒரு நாளைக்கு கூட சரி, மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த இத

0: தான் துளசி வச்சுக்குவாங்க.
1: துவச்சி துவச்சி பயன்படுத்துறீங்களா? சரிம்மா. இப்போ ஏதாச்சும் வந்து எடுக்கும்போது குப்பைகள் வந்து அப்புறப்படுத்தும் போது ஏதாச்சும் அடியெல்லாம் பட்டிருக்குங்களா? ஏதாச்சும் சிராய்ப்புகள்
0: அதுக்கெல்லாம் மருந்து கொடுத்துருக்குறாங்க?
1: இல்லை ஏதாச்சும் அடிப்படுங்களான்னு கேட்குறேன். ஏன்னா பீங்கான் பாட்டிலாம் இருக்கும், அதை எடுக்கும்போது கையை கழிச்சிடும் இல்லைங்களா?
0: நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி ஆகி மருந்து கவர்மெண்ட்லேருந்தே வருது, கொடுத்துக்கிறாங்க. இப்போ சாமானம் வந்து இறக்கும் போது அந்த மருந்து பாக்ஸும் வந்துடும்.
1: சரிம்மா. ரோட்டில் போகும்போது மக்கள் வந்து உங்களை பார்த்து எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க உங்ககிட்ட?
0: சில பேர் என்கிட்ட அன்பாக நடக்குவாங்க, சில பேர் குப்பைக்காரருன்னுவாங்க. நாங்கள் அதை மனசில் வச்சுக்க மாட்டோம். நாம் செய்கிறது

0: சரிம்மா. ரோட்ல போகும்போது மக்கள் வந்து உங்களை பார்த்து எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க உங்ககிட்ட?
1: சில பேர் என்கிட்ட அன்பாக நடக்குவாங்க, சில பேர் குப்பைக்காரருன்னுவாங்க. நாங்கள் அதை மனசில் வச்சுக்க மாட்டோம். நம்ம செய்கிறது குப்பை வேலைன்றதுனால அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோங்க. குப்பை வாங்கணும் கூப்பிட்டா போய் அவங்ககிட்ட வாங்கணும், வீட்டு வீட்டுக்கு போய் வாங்குவோங்க. பொட்டி வச்சுருக்குறாங்க, பொட்டிலையும் வருவோங்க, வீட்டு வீட்டுக்கு போய் குப்பையும் வாங்குவோங்க.
0: சரிம்மா. இப்போ வந்து நீங்கள் வந்து தூய்மை பணியாளராக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சுருக்கீங்களா, உங்கள் ஊரையும் வந்து சுத்தப்படுத்துவீங்க?
1: ஊரையும் சுத்தப்படுத்துவோம்.
0: உங்கள் ஊரை கேட்குறேன், நீங்கள்
1: எல்லா ஊருமே எங்களுக்கு எந்த ஏலகிரி பஞ்சாயத்துக்கு எத்தனை ஊர் இருக்குதோ அத்தனை ஊருமே சுத்தப்படுத்துவோங்க.
0: இப்போ பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் இருக்கீங்கம்மா
1: மொத்தமாக? 9 பேர்.
0: 9 பேர் தான் ஒரு பஞ்சாயத்து.
1: ஆமாம், ஆனால் 12 ஊர் இருக்குது அதில். இந்த ஏலகிரி பஞ்சாயத்துக்கு சேர்ந்து 12.
0: என்னென்ன ஊருமா?
1: கொத்தமல்லி கரங்கொட்டாயி, ஓமல்நத்தம், முத்தம்பட்டி, கவுர்காரன் கொட்டாயி, கடுதுகாரம்பட்டி, வண்டிகாரமுட்டு கொட்டாயி, அப்பா வீட்டு கொட்டாயி, கொட்டாவூர், காளிகன் கொட்டாயி, மாட்டுக்கானூர், ஏலகிரி, போலம்பட்டி, தும்பராயமுட்டு கொட்டாயி, வண்டிகாரமுட்டு கொட்டாயி.
0: சரிம்மா, இவ்வளோ ஏரியாவுக்கு நீங்கள் தான் போய் பார்த்தா?
1: நாங்கள் தான் போய் ஆகணும்.
0: சரிம்மா. எப்படி நீங்கள் நீங்களே பிரிஞ்சுப்பீங்களா இந்த ஊருக்கு போகணுன்ட்டு?
1: இல்லை, கிளார்க் பிரித்து விடுவோம். அப்படி
0: உங்கள் கிளார்க்கே இருக்காருங்களா? சரிம்மா. இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களே, நீங்கள் வேலை செய்யும்போது என்னப்பா அது, இப்போ அவங்க தூய்மை பணியாளர் வராங்க, அவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கலாம் யாராச்சும் கொடுத்துருக்காங்களா?
1: அப்படியெல்லாம் யாரும், யாராவது 100 ஒரு ஆள் இந்த இதை தலைவராக நிற்கிறவங்க அந்த டைமை கூப்பிட்டு கொடுப்பாங்க, மற்ற டைம்லாம் யாரும் எதுவும் கொடுக்கணும்,
0: யாரும் கொடுத்ததெல்லாம் இல்லை.
1: ஏதோ பண்டிகை டைமில் இது வீட்டுக்கு கேட்டோம்னா கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, இல்லைன்றவங்க எல்லாம் நிறுவாங்க.
0: அவங்களும் யாரும் கூப்பிட்டுல கொடுக்க மாட்டாங்க. சரிம்மா. இந்த பண்டிகை நாள்லாம் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களா, அப்போது வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஏதாச்சும் ஒரு நம்மளும் கொண்டாடணும்னு நினைப்போம், அந்த டைமில் வேலைக்கு போகும்போது கஷ்டமாக இருக்காதுங்களா?
1: இல்லை, லீவ் போட்டுருவாங்க.
0: லீவ் போட்டுருவீங்க?
1: சொல்லிடுவாங்க.
0: இல்லை, முன்னாடி எதுவும் செஞ்சு வச்சுருவீங்களா?
1: இல்லை இல்லை, லீவ் பண்ண முக்கியமான விசேஷம்னா அவங்ககிட்ட லீவ் கேட்டு நின்றுக்குவாங்க.
0: சரிம்மா. முக்கியமானதுன்னா தீபாவளி டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் வந்து இருக்க குப்பையெல்லாம் பார்த்தா மழை அளவு குமிஞ்சிருக்கும், எப்படி நீங்கள் அதை அப்ரூவ் படுத்துவீங்க?
1: எல்லாமே ஒன்றா சேர்ந்து செய்வோங்க, 9 பேர். ரொம்ப இருந்தா எல்லாம் 9 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்வோம்.
0: இல்ல, அதாவது மத்த நாட்களோட தீபாவளி டைம்ல டபுள் மடங்கு வேலையா இருக்கும்ல?
1: ஆமா, எல்லாமே அத 9 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி செய்வோம்.
0: சரிம்மா. இப்ப உங்க கூட பழகுறவங்க புரிஞ்சிருக்காங்களா இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு முடியாம இருக்குது, நீ சேர்த்து செய்யுங்க, நான் அடுத்த நாள் செஞ்சுக்கிறேன்னு சொன்னா
1: கேட்டுக்கலாம். அப்படியே அட்ஜஸ்ட்
0: பண்ணிக்குவாங்க. அட்ஜஸ்ட் எல்லாம் இருக்கு உங்களுக்குள்ளே. சரிம்மா. இப்போ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களே, உங்களோட உழைப்புக்கு தகுந்த வருமானம் இதுல இருக்குங்களா?
1: அந்த மாசம்பளம் 6000.
0: 6000.
1: 2600 இருந்து செய்யறேங்க. அப்புறம் 3600, அப்புறம் 5000 வந்து 6700 இருக்குது.
0: 6000 மாசம். 6000 ரூபாய்
1: மாசம். 6000.
0: ஒரு நாள் கூட தவறாம போனுங்களா?
1: இல்ல, நம்ம எத்தனை முக்கியமாவது ஏதாவது நம்மளுக்கு அர்ஜென்டான இருந்தா அப்ப லீவ் போட்டுக்கலாம்.
0: லீவ் போட்டோம்னா அதுக்கு சம்பளம் பிடிச்சிருவாங்களா?
1: பிடிக்கிறதுல, ஆனா பிடிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு நாள் ரெண்டு சம்பளம்னா பிடிக்க மாட்டாங்க. இப்ப வந்திருக்குது அந்த மாதிரி ரூல்ஸ் சொல்லி இருக்கிறாங்க, ஆனா உன்னை இதுவரையிலும் பிடிக்கல.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவல்லி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
7: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி

0: ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலக தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
1: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துலதான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டும்.

உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நிறைய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லவள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நாம் தூய்மையாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் தூய்மை பணியாளரின் உழைப்பு உணர்ந்து இருக்கிறது. காலை பொழுது நமக்கு தொடங்குவதற்கு முன்பே தங்கள் பணியை தொடங்கிவிடும் கரங்கள், இவை உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய கரங்கள்.

தூய்மையை பற்றி பேசுவது எளிது, ஆனால் அதை தினமும் செயல்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. அந்த அனுபவங்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே, இன்று தூய்மையே சேவை. தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி கிராமத்தைச் சார்ந்த தூய்மை பணியாளர் என் மலர் அவர்களோடு நேர்முகம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: இப்போ வந்து நீங்க வேலைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு எப்போ கேப்பு?
2: 12 மணிக்கு மேல பிரிக்குவங்க. காலையில 6 மணிக்கு போவாங்க. 6 மணிலேருந்து 12 மணி வரையிலும் குப்பை வாங்கணும். 12 மணிக்கு வந்து சாப்பிட்டு போய் பிரிக்குவோங்க. பிரிச்சுட்டு 3 மணிக்கு கையெழுத்து போட்டு வருவோம்.
1: சரிம்மா. இப்போ வந்து உங்கள் குழந்தைங்களையும் வந்து இந்த வேலை செஞ்சு தான் படிக்க வைக்கிறீங்களா?
2: ஆமாம்.
1: சரிம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பீங்களா? எப்படி பசங்களாம் நல்லா படிச்சிருக்காங்களா ஓரளவுக்கு?
2: ஆ, பொண்ணு, பெரிய பொண்ணு 2 டிகிரி முடிச்சிருக்குது. பையன் வந்து இது ஹிஸ்ட்ரி 2வது வருஷத்தோடு சேர்ந்து நின்னுட்டான்.
1: ஏன் நீங்கள் மேற்கொண்டு படிக்க வைக்கலையா?
2: அவன் படிக்கலை. சரி, இது மீதி பொண்ணுங்க ஒன்று 12வது படிச்சிருக்குது, இன்னொன்று 10வது.
1: சரிம்மா, இப்போ வந்து உங்கள் குழந்தைங்களே வந்து இந்த வேலை செஞ்சு தான் வச்சு படிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே.
2: கஷ்டமாக
1: வீட்டு சூழ்நிலை வந்து இன்னும் ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருக்குமே. ஏன்னா 3 பெண்கள் அப்படின்னும் போது 3 பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா?
2: 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
1: அப்படின்னா இன்னும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குமே. எப்படி
2: சமாளிக்கிறீங்க? ஒரு பையன், 4 ஆளுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு.
1: 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டீங்க. சரிம்மா, குறிப்பாக இந்த பணி செய்யும்போது யாராச்சும் வந்து நீங்கள் வந்து தூய்மை பணியாளர் பசங்களா தானே பொண்ணுங்க தானே சொல்லிட்டு உங்கள் மகளை யாராச்சும் அப்படி சொல்லியிருக்காங்க?
2: அப்படியெல்லாம் இதுவரையிலும் யாரும் இல்லை. எங்களை வேணா அந்த குப்பை வாங்கும்போது ஏதாவது அந்த பாதையில் இருக்கிறவங்க அப்படி இப்படி திட்டுவாங்க. பசங்களால யாரும் அந்த மாதிரி சொல்லுங்க.
1: திட்டும்போது நீங்கள் யார்ட்டையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லையா?
2: அந்த மாதிரி ஒன்றும் இதுவரையிலும் திட்டல. எங்களை திட்டும்போது வந்து கிளாருக்கிட்ட சொல்லுவாங்க. சரி, அவர் பாதி இழக்கும் போது நம்ம போய் கேட்டால் சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் அதை கண்டுக்கிறது
1: இல்லை. சரிம்மா, குறிப்பா அந்த சுத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வீட்டு கழிவறைய கழுவு அப்படின்லாம் காசு கொடுக்குற அப்படின்னு கூட சொல்லிருப்பாங்களா? அது மாதிரிலாம்
2: சொல்லி நாங்க போக மாட்டோம். எங்களோட வேலை வந்து ஊரை சுத்தப்படுத்துற வேலை. நாங்க பாத்ரூம் கலவரத்துக்கு வரல. நீருவங்க யாராவது சொன்னா கூட நாங்க போக மாட்டோம். ஹாஸ்பிட்டலில் சுத்தம் பண்ணவங்க, ஸ்கூலில் சுத்தம் பண்ணவங்க, ஊர் சுத்தம் பண்ணவங்க.
1: சரிம்மா, இப்போ நீங்க சுத்தம் படுத்துறதுக்கு தனியாக ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா எதாவது பணம் கொடுப்பாங்களா?
2: அப்படியெல்லாம் எதுவும் இல்லை.
1: எதுவும் இல்லை. இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பணக்காரராக இருப்பாங்க. அவங்களோட வீடு வந்து பெருசாக இருக்கும். எங்களோட வீட்டை சுத்தப்படுத்துங்கம்மா, இப்போ அந்த கலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பிடிங்கி போடுங்க அப்படின்லாம்
2: அதெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் செய்ய மாட்டோங்க. வீட்டை வந்து சுத்தம் பண்ண மாட்டோங்க. வெளி வேலையில் எது இருந்தாலே அதை செஞ்சுக்குவோங்க. ஏதாவது ஒரு அவங்க வீட்டில் விசேஷம்னா அவங்கள பார்த்து ஏதோ 100-200 கொடுப்பாங்க.
1: சரிம்மா,
2: நாங்களாம் கேட்க மாட்டோம்.
1: சரிம்மா, எல்லா நாளுமே ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கு போயிடுவீங்களா இல்லை ஒரு நாள் பிரிச்சுப்பீங்களா? ஒரு பஞ்சாயத்துக்கு இந்த நாள் அது அந்த நாள் அப்படின்ட்டு
2: ஒரு ஊருக்கு ஒரு நாள் போவாங்க.
1: ஒரு நாள்
2: ஏலகிரி, பழைய ஏலகிரி, இந்த போலம்பட்டி, கடுதுகாரம்பட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் இப்போ ஒவ்வொரு ஊர் போவாங்க. ஆனால் டெய்லியும் வேலை.
1: எவ்வளோ நேரத்துக்கு முடியுமா வேலை?
2: வேலை தான் 12 மணிக்கு வரலையும் செய்வாங்க. அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு கையெழுத்து 3 மணி வரலையும் இருக்கணும். கையெழுத்து போட்டு வருவாங்க வீட்டுக்கு.
1: 3 மணிக்குங்களா?
2: ஆமாம், சாப்பிட்டு வந்து கையெழுத்து போட்டு வந்துடுவாங்க.
1: சரிம்மா, இப்போ வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளுமே ஏதாவது என்னடாது எப்போ பார்த்தாலும் போகிறோம் அந்த குப்பையிலேயே கை வைக்கிறோமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்லாம் யோசிச்சது இல்லையா?
2: அப்படியெல்லாம் ஒன்றும் எது வேலையும் யோசிக்கலை.
1: இல்லைம்மா, இப்போ ஒரு பயிர் வேலைக்கு போகிறதுக்கோ இதை ஏதாச்சும் ஒரு இப்பெல்லாம்
2: அந்த மாதிரி விடமாட்டாங்க. போனாக்கா போனால் நீங்கள் நின்றுக்காங்க வேற ஆளாக போடணும்னு சொல்லுவாங்க.
1: இது வந்து கவர்மெண்ட் வேலை பர்மனண்ட்டுங்களா? அப்படி
2: பர்மனண்ட் ஒன்றும் ஆகலை.
1: பர்மனண்ட் ஆகலை.
2: புதுவாழ் ஆஃபீஸ் மூலிமா சம்பளம் போடுறாங்க. கவர்மெண்ட்லேருந்து புதுவாழ் சங்கத்து மூலிமா மாறிக்குது சம்பளம். அவங்களா வந்து எடுத்து எங்களுக்கு போடணும். நேரடியாக கவர்மெண்ட் மூலிமா வரதில்லை.
1: தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் கொடுக்குறாங்களா?
2: அதெல்லாம் எதுவும் இல்லை.
1: எதுவுமே கிடையாது. வேலைக்கு போனாதான் சம்பளம்.
2: வேலைக்கு போனாதான் சம்பளம். போனஸ் எல்லாம் இதுவரையிலும் எதுவுமே இல்லை.
1: சரிம்மா, இப்போ பொங்கல் டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த

0: துணியெல்லாம் ஏதாவது கொடுப்பாங்களாமா?
1: யாராவது ஊரில் அந்த தலைவருங்க அந்த நம்பரங்களை நிற்கிறவங்க பார்த்து ஏதாவது அவங்க விருப்பப்பட்டு கொடுப்பாங்க எடுத்து.
0: சரிம்மா சரிங்கம்மா. இப்போ வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க?
1: வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை பார்க்கணும்.
0: சரிம்மா, இந்த மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்றாங்கல்ல, அது எப்படி நீங்கள் தரம் பிரிப்பீங்க?
1: மக்கும் குப்பை தனி, மக்காத குப்பை தனிக்கு குப்பை இதில் சுடுகாட்டிலே குழி வெட்டி வச்சுருக்குறாங்க. அந்த மக்கும் குப்பையை தனியாக கொட்டினோம், மக்காத குப்பை தனியாக வச்சுருவோங்க. அந்த மக்கும் குப்பையை வந்து அது நல்லா உரமான பின்னாடி ஜலிச்சு அது உரமாக்க சொல்லுவாங்க, அது விற்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி செஞ்சுருக்கிற இது வெளியே யாரும் வந்து வாங்கினதில்லை. கேட்டால் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் அதெல்லாம் வெறும் கலேஜி இருக்குது அது வயனு போய் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. போய் கிருஷ்ணகிரியில் இருந்தாலும் புழுவெல்லாம் கூட வாங்கி வந்து போட்டு உரம் வளர்த்தனங்க, அதனால் யாரும் அது வாங்கலை.
0: இப்போ அந்த நீங்கள் எடுத்த குப்பையிலே வந்து உரமாக மாற்றி கொடுக்குற
1: உரமாக மாற்றி அது விற்க சொல்கிறாங்க, ஆனால் அது யாரும் அது வெளியே வாங்கினதில்லை. நாங்கள் அந்த மாதிரி செஞ்சோம்.
0: மண்புழு வாங்கிட்டு வந்து,
1: மண்புழு வாங்கிட்டு வந்து இந்த மக்கன குப்பையை வாரி கொண்டு போய் ஜலிச்சு.
0: மண்புழு எங்கே வாங்குவீங்க?
1: கிருஷ்ணகிரியில் போய் வயசு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படி ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுக்கும் ஒரு 9 குழி கட்டி விட்டுனுக்குறாங்க சுடுகாட்டிலே வலை போட்டு.
0: இப்பவும் இருக்குங்களா?
1: இருக்கு.
0: நாகர்கூடல்ல
1: அங்க மிஷின் இருக்குது அதை அரைக்கிறதுக்கு, பிளாஸ்டிக் தனியா கட்டி வச்சிருங்க அங்க எரிக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆபீசருங்க.
0: சரிம்மா, ஒவ்வொரு குப்பையும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீட்டில் வந்து சாப்பாடு ஏதோ ஹோட்டலில் வாங்கியிருப்பாங்க, சாம்பார் இருக்கும், மீந்து போன சாப்பாடு அப்படியே கட்டி அதிலே கவரில் போட்டு வச்சுருப்பாங்க.
1: அந்த
0: பழைய இட்லி தோசை ஏதாச்சும் ஒன்று பார்சல் கட்டி அப்படியே இருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்கள் எடுப்பீங்க?
1: அது கிளீன் பண்ண கலவை சொல்கிறாங்க. ஒரு வாட்டி வந்து அதே மாதிரி செஞ்சுங்க ஆஃபீஸருங்கெல்லாம் வந்து அந்த கவருங்கெல்லாம் கழுவி கலேஜ் ரொம்ப கலேஜ் இருந்தால் அதை கழுவி கட்டி வச்சுருவோங்க காய வச்சு. அது வந்து அங்கே வர சொல்லிடுறாங்க, அங்கே மிஷின் அதுக்குன்னே தயார் பண்ணியிருக்கிறாங்கன்னு அங்கே கொண்டு போய் விற்க சொல்லுவாங்க.
2: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி, அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி.

0: பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி ஆர்டரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 11:40 கேட்டு ரசிட்டு இருக்கோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே, தூய்மையே சேவை என்ற தலைப்பில் கேட்டு ரசிட்டு இருக்கோம். தூய்மை பணியாளர்களின் பணியில் இருக்கும் சவால்களை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். உழைப்புக்கு நிறம் கிடையாது, பணிக்கு உயர்வு தாழ்வு கிடையாது, சமூகத்திற்காக செய்யப்படும் ஒவ்வொரு பணியும் மதிக்கப்பட வேண்டியது. தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி கிராமத்தைச் சார்ந்த தூய்மை பணியாளர் என் மலர் அவர்களோட நேர்முகம் தான் கேட்டு ரசிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
2: சரிம்மா, இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு, எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? டெய்லி
3: சமாளிச்சுதான் ஆகணும்ட்டு செய்யறோம்.
2: இதன் மூலமா நிறைய உங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் ஏற்படுமே, குறிப்பா சுவாச பிரச்சனை எல்லாம் வருமே, எப்படி?
3: மாஸ்க் போட்டு வேலை செய்ய சொல்றாங்க. உங்களுக்கு பாதுகாப்புக்கு மாஸ்க் போட்டுக்காங்க, கை கிளவுஸ் போட்டுக்காங்கன்னு சொல்றாங்க.
2: சரிம்மா, குறிப்பா தூய்மை பணி அப்படின்னும் போது கொரோனா டைம்ல உங்களோட சவால் ரொம்ப அதிகமா இருக்குமே, எப்படி கொரோனா டைம்ல நீங்க பணி புரிஞ்சீங்களா, எப்படி இருந்தது அந்த அனுபவம்?
3: எல்லாம் பயந்துன்னு ஓடிடுவாங்க பக்கம் இருக்கிறவங்க. எங்க வீட்லயே நாங்க போயிட்டு வந்தோம்னா எங்களை தொடாதீங்கன்னுவாங்க. எங்க வீட்லயே குளிக்காம வீட்டுல போறாதுன்னுவாங்க. அதே மாதிரி குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. சரி, நம்ம அந்த தொழிலும் செய்யறோம், எல்லாரும் மாதிரி நம்ம பயற முடியாது, நம்ம தொழிலே அதுதான். நம்ம வந்து இப்ப அடுத்தவங்களுக்கு வந்து கொரோனானா நம்ம அவங்களை ஒதுங்கி போகக்கூடாது. நம்ம போய் நம்ம எதிர்த்து நின்றமானாதான் அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வரும். நாங்க அந்த மாதிரி போய் மருந்து அடிக்குவோங்க, அவங்க வீட்டுக்கிட்டையெல்லாம் கிளீன் பண்ணுவோம்.
2: சரிம்மா, இந்த டைம்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த குறிப்பா செப்டம்பர் அக்டோபர் இந்த டைம்ல வந்து கொசு நிறைய அதிகமா இருக்கு, ஏன்னா மழை காலம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிற டைம். அதுக்கெல்லாம் இந்த கொசு மருந்தெல்லாம் அடிப்பாங்கல்ல பஞ்சாயத்துல இருந்து, அதுக்கெல்லாம் வந்து நீங்க கூட போயிருக்கீங்களா?
3: போயிருக்கிறாங்க, இன்னைக்கு கூட வந்திருந்தாங்க. ஏலகிரி வந்திருந்தாங்க. ஏதோ ஒரு பொண்ணு குழந்தை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு GHல அட்மிட் பண்ணுக்கிறாங்கன்னு வந்திருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்தே டாக்டருங்க கூட மருந்து ஊத்துறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. செஞ்சுட்டு தான் வந்தாங்க இன்னைக்கும்.
2: குறிப்பா டெங்கு காய்ச்சல் எதனால வரும்னு தெரியுங்களா?
3: கொசு கடிக்கிறதுனால.
2: அது வந்து
3: கொட்டாங்குச்சி தண்ணீர் கூடாது,
2: நல்ல தண்ணியில தான் வந்து டெங்கு கொசு வந்து உருவாகும். அதனால வந்து ஏதாவது இந்த குறிப்பா ஆட்டு தொட்டி, அதான் நம்ம ஆட்டு இல்லைங்களா,
3: உரலக்கல்ல தண்ணி இருந்தா கமிட்டி விட சொல்லுவாங்க,
2: திருப்பி சொல்லுவாங்க.
3: தமிழர்ல தண்ணி இருந்தா சாச்சி விட சொல்லுவாங்க. அந்த தொட்டாங்குச்சியில இருந்தாலையும் சாச்சி விட்டுறணும். வேஸ்டான பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. எடுக்கிற பொருள் எடுத்துருவாங்க, இல்லைன்னா மீதி அங்கேயே கமித்து விட்டு வந்துருவோம்.
2: நீங்க சொல்லுவீங்களாமா மக்கள்கிட்ட, உங்க ஊர் பகுதியில இருக்கவங்கட்டெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி
3: சொல்லுவாங்க?
2: என்ன சொல்லுவாங்க எல்லாரும்?
3: செய்யறவங்க செய்யறவங்க சரி இன்னைக்கு வாங்க, மத்தவங்க நானுவாங்க ஆமா நீங்க வந்து சுத்தம் பண்ணிட்டா மட்டும் வர காய்ச்சல் வராத போதா.
2: யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, மக்கள்
3: புரிஞ்சுக்க
2: மாட்டாங்க.
3: இன்னைக்கு கூட அதை தான் சொன்னாங்க, போய் வந்து அவங்க மருந்து அடிக்கும், ஆமா நீங்க மருந்து அடிச்சிட்டா மட்டும் அந்த காய்ச்சல் வராம போயிருமா, முன்ன இருக்கறக்க நீங்க மருந்து அடிச்சு அதிகமா தான் அந்த சொல்லாம வருதுன்றாங்க.
2: மருந்து அடிக்கிறதுனால அதிகமா இருந்தாங்க, அந்த அளவு விழிப்புணர்வு இல்ல ஊர் பக்கத்துல.
3: மருந்து அடிச்சா ஒன்னும் அதிகமா கொசு வருது, நீங்க இந்த காய்ச்சலே தடுத்துருவீங்களான்றாங்க அன்னைக்கு கூட.
2: அப்படியா? சரிம்மா, இந்த ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் வந்து வார வாரம் கொடுப்பாங்களா உங்களுக்கு?
3: வார வாரமெல்லாம் இல்ல, இந்த மாதிரி யாருக்காக காய்ச்சல் வந்தா கம்பி போடுவாங்க.
2: சரிம்மா, நீங்க வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடும்போது இப்படி கை க்ளோஸ் போட்டு போடுவீங்களா?
3: கை க்ளோஸ் போட்டு போடுவாங்க.
2: போடுவீங்க. அந்த ப்ளீச்சிங் பவுடர் வாசனைக்கு உங்களுக்கு சாப்பாடு வந்து உள்ள போகாது,
3: மூஞ்செல்லாம் எரியும், கை எரியும், அந்த பவுடர் அந்த மூக்க வாய்க்க அந்த காத்து போயிட்டாவே எரியும் கப்பு கப்புன்னு. அதனால மாஸ்க் போட்டுனு கை க்ளவுஸ் போட்டுனு தான் அது போடுவாங்க.
2: சரிங்கம்மா, இப்போ உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? அவங்க டைம் இல்லைன்னா கூட வந்து உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் கூட அப்படியே மாற்றிக்கிறாங்க.
3: லேட்டாக ஒரு ஆள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, லேட்டாக போகிற மாதிரி இருந்தால் செஞ்சுக்குவாங்க.
2: சரிங்கம்மா, உங்களுக்கு வந்து குறிப்பா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வளவு வயசு வரைக்கும் வேலை செய்யலாமா?
3: 60 வயசுனா நிறுத்திடுறாங்க.
2: 60 வயசுக்கு மேல வேலை செய்ய மாட்டாங்க,
3: வேலை நிறுத்திடுறாங்க.
2: சரிம்மா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலை செஞ்சவங்க வந்து 60 வயசு இருக்கா தாண்டி வேலை செஞ்சு நின்றுருக்காங்களா?
3: நின்றுருக்காங்க.
2: அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்து எப்படி
3: போடுறாங்க,
2: எப்படி எடுப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க?
3: இப்போ 60 வயசு ஆனவங்களும் நிறுத்திட்டா கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கிறவங்களும் போடுறாங்க. போட்டிருக்கிறாங்க போட்டு 2 மாதம்

0: அதை ஒரு பொண்ணை போட்டுனுக்குறாங்க.
1: அது எப்படி அந்த குடும்பத்திலேருந்து எடுத்துப்பாங்களாமா?
0: இல்லை இல்லை, யாரே வேணாலையும் போட்டுக்கிறாங்க. அந்த குடும்பத்திலேருந்து தான் எடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. கேட்குறாங்க, ஆனால் அப்படி கொடுக்கறதில்ல.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: கேட்டிருக்கீங்க சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இன்று தூய்மையே சேவை. தருமபுரி நள்ளம்பள்ளி வட்டம் ஏலகிரி கிராமத்தை சார்ந்த தூய்மை பணியாளர் என் மலர் அவர்களோடு நேர்முகம் கேட்டு ரசிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
6: இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து இப்படி செய்யறதுக்கு முன் வர்றதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டம்ன்றதும் தாண்டி வந்து இருந்தாலும் இந்த குறைவான சம்பளமா இருந்தாலும் பர்மனன்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுல தான் வராங்க. பர்மனன்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காமா இந்த தொழில பொறுத்த வரைக்கும்?
7: போராடினே இருக்கிறாங்க. எப்ப பண்றாங்க அப்ப பண்றேன்றாங்க, எப்ப பண்ணுவாங்கன்னே தெரியல. மீட்டிங்க்கு நாங்களும் போயினே தான் இருக்கிறோம் கூப்பிடும் போதெல்லாம். ஆனா பர்மனன்ட் ஒன்றும் பண்ணல.
6: சரிம்மா, பர்மனன்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சம்பளமா நிர்ணயம் செய்வாங்கம்மா?
7: எவ்வளவு போடுறாங்கன்னா 10,000. நாங்க மீட்டிங்ல போயிருக்கும் போதே சொன்னாங்க, இதுல திருவண்ணாமலை போயிருந்தேங்க, அப்பயே சொன்னாங்க 10,000 சம்பளம் போடுங்க, அவங்க எல்லாம் நல்லது போலதெல்லாம் செய்யறாங்க, கொரோனா டைம்ல அவங்க உயிரை படைய வச்சு செய்யறாங்க, போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சங்கத்து முதலாளிங்கெல்லாம் கேட்டாங்க. அவருக்கு பின்னாடிதான் 5,000 ரூபாய் சம்பளம் இருந்ததுல 1,000 ரூபாய் சேர்த்து
6: போட்டுருக்காங்க.
7: 6,000.
6: சரிம்மா சரிம்மா. இன்னும் எத்தனை வயசு வரைக்கும் நீங்க இதை செய்யலான் இருக்கீங்க இந்த தூய்மை பணியாளர் தொழில?
7: அப்படியே இந்த 60 வயசுல நிறுத்தாம இருந்தா நம்ம சாகுள்ள வரலுமே செய்யலாம். 60 வயசுனாவே நிறுத்திடுறாங்க.
6: சரிம்மா, 6,000 தான் சம்பளம் வருது, வீட்டை சமாளிக்கிறது எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க?
7: கஷ்டம்தான், என்ன பண்றது, சமாளிச்சுதான் ஆகணும். வந்துட்டோம் வேலைக்கு. சரி, இப்ப இடையில விட்டுட்டும் போக முடியாது. விட்டுட்டு போனா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நம்மளுக்கு நிக்கிறதுக்கு இது இல்லை, சரி செய்யலாம், வந்ததும் வந்துட்டோம், செஞ்சு பார்க்கலான்னு செய்யறோம்.
6: சரிங்கம்மா, இந்த தொழிலில் வந்து மேலும் வந்து இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னா உங்களோட உறவினர்களும் யாருக்காச்சும் இந்த தொழிலில் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா?
7: சேர்த்திக்கனா பண்ணுவோம்.
6: இப்போ சேர்த்திக்கணும்னா வந்து கிளர்க் மூலமாக வரணுங்களா?
7: கிளர்க் மூலமா.
6: சரிம்மா.
7: கிளர்க்கு வந்து நம்ம கேட்டோம்னா அவர் வந்து அங்கே ஆஃபீஸில் கேட்குவாங்க. பிடி ஆஃபீஸில் கேட்டாங்கன்னா அவங்க போட்டு கொடுப்பாங்க.
6: ஏதோ இருந்தாலும் கிளர்க் மூலமா தான் வந்தோம் இல்லைங்களா?
7: ஆமா, அவங்க வந்து கிளர்க் கிட்ட இந்த மாதிரி ஆளு பத்தலன்னா போட்டுக்காங்கன்னு சொல்லுவாங்க, அவரு பார்த்து போடுவாங்க.
6: சரிம்மா, இப்போ கிளர்க்கு வந்து என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு? ஒவ்வொருத்தருக்குமே வந்து இப்போ ஆள் பிரிச்சு விடுறதுலேருந்து எல்லாமே அவரு தானா?
7: எல்லாமே அவரு தான். சீட்ல நோட்லேயே பேர் எழுதி கொடுத்துருவோம் அப்படி, இந்தந்த ஊருக்கு அவங்க அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு.
6: சரிம்மா, எப்பயாச்சும் உங்களுடைய சம்பளம் வந்து நிலுவையில் இருந்துருக்குங்களா இல்லை எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்களா?
7: சம்பளமெல்லாம் இருக்கிறதில்ல, போட்டு
6: எப்பவுமே கரெக்டாக கொடுத்துட்றாங்க.
7: ஆமாம், என்னன்னா லேட்டாக அதனால்தான்.
6: சரிம்மா, தீபாவளி பொங்கலுக்கு போனஸ்லாம் எதுவும் கிடையாது இல்லைங்களா?
7: அதெல்லாம் எதுவுமே இல்லை,
6: எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஒரு நாள் கூட நீங்கள் நிற்கக்கூடாது.
7: கூடாது, எங்களுக்காக உடம்பு சரியில்லைன்னா இல்லை முக்கியமானவங்க ஏதாவது சாவுன்னா நின்றுக்குவோங்க. ஒரு கல்யாணம்

0: கள்ளத்துக்கு எடுத்தேன்னா அதுக்கு நான் லீவ் போட்டுக்குவோம் சொல்லிட்டு.
1: சரிங்கம்மா. இப்போ தூய்மை பணியாளர் பணிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. அதாவது ஒரு வீடு சுத்தமானால் தான் நாடு சுத்தமாகும், அந்த நாடே சுத்தமானா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து தன்னோட வீடை வந்து அவங்களே சுத்தம் பண்ணிகிட்டே வரணும். இப்போ தூய்மை பணியாளர் வந்தால் தான் நான் வந்து குப்பையை இது பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லாருமே வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது தூய்மை பணியாளர்களை வந்து அவங்க வந்து மதிக்கணும் இல்லையா?
0: அந்த யாரும்
1: மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு உரிய ஒரு மதிப்பை கொடுத்து, இப்போ கூட அவங்க தூய்மை பணியாளர் கிடையாது, தூய்மை காவலராகவே வந்து கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி உங்களை வந்து தூய்மை காவலராகவே வந்து உங்களை மாற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்க சொல்லி அரசாங்கமே வந்து உங்களுக்காக அவ்வளோ மதிப்பு கொடுக்குது. ஆனாலும் உங்களுக்கு உரிய மதிப்பு கிடைக்கல. இப்போவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாழ்வான ஒரு சொற்களால் தான் உங்களை வந்து கூப்பிட்றாங்க இல்லையா? சரிங்கம்மா. இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இந்த தூய்மை பணிங்கிறது நிச்சயமாக அதை வந்து ஒரு ஒரு தாழ்மையான ஒரு இழிவான ஒரு தொழிலாக யாரும் பார்க்கக்கூடாது. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா கோவிட் தொற்றுலேருந்து பாதிக்கு பாதி நம்ம நிறைய பேர் இன்னும் பெரும் விளைவுகளை நம்ம சந்திச்சிருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஒரு வேலை செய்ய இருப்பு போராட்டம் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா மொத்த ஊருமே மிகவும் வந்து சுகாதாரம் சீர்கெட்டு போயிடும். ரொம்ப ஒரு நாற்றம் எடுக்கக்கூடிய அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து உருவாயிரும். ஸோ அந்த வகையில் தூய்மை பணியாளர்களுக்கு குறிப்பாக தூய்மை பணிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் குறைவான ஒரு பணத்தை ஒரு சம்பளமாக கொடுத்தாலுமே கூட அவங்களோட வாழ்க்கையில் மேம்படணும், உங்களுடைய வாழ்வு இன்னும் மேலும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மேலும் உங்களை வந்து மனமார வாழ்த்துதுமா. கண்டிப்பாக உங்களுடைய பணியானது இன்னும் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான உங்களை ஒரு உயரத்தை அடைகிறதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக வந்து ஒரு சிறப்பான ஒரு நேர்முகம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க ஐயா.
2: இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இன்றைய பூவே பெண் பூவே தூய்மை சேவை. தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி கிராமத்தைச் சார்ந்த தூய்மை பணியாளர் என் மலர் அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் சுபாஷ். நம்ம சுத்தமாக ஒரு தெருவில் நடக்கும்போது அந்த தூய்மைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பை ஒரு கணம் நினைச்சு பார்க்கணுங்க. குப்பையை அகற்றுவது அவங்களோட பணியாக இருந்தாலும் குப்பையை உருவாக்காமல் இருக்கிறது நம்மளோட பொறுப்பு கடமையும். தூய்மை பணியாளர்களின் உழைப்பை மதிப்போம், தூய்மையை ஒரு பழக்கமாக மாற்றுவோம். நம் வீடு மட்டுமல்ல நம் தெருவும் நம் ஊரும் தூய்மையாக இருக்க கைகோர்ப்போம். காந்தியடிகளின் தூய்மை கனவை நனவாக்கும் பயணத்தில் நாமும் சிறிய பங்களிப்பை செய்வோம். தூய்மையை விரும்புவோம், தூய்மையை பேணுவோம், தூய்மையை நம் சேவையாகட்டும்.
3: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு புள்ள.
4: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
3: படிச்சிட்டேன்னு ரொம்ப அல்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
4: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
3: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லுப்ல.
4: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
3: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
4: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது, நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
3: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
4: பொது நலன் கருதி
3: தர்ம புரிப்பண்பலை 102.5.
2: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இனி கேட்கலாம் நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். நண்பகல் 12:10 நாடகம் விட்ட கதை தொட்ட கதை, எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிப்புகள் மெல்லிசை இடம்பெறும். 1:10 நேயர் விருப்பம். கடிதம் வழியா நீங்க விரும்பி கேட்ட கானங்களை ஒலிக்கும் நேரம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு என்ன என்பதை பற்றி விளக்குகிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவர்கள். பிற்பகல் 2:30 பூங்கொத்து, 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல் பாட நீங்க செய்ய வேண்டியது நம்ம தர்மபுரி பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. காற்றலையில் பாடும் உங்க விருப்ப பாடல். 4 விடுதேடும் வினாக்கள், 5 மாலை தின்றல். 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா. அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 திரைசை, 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று அரியலூர் மாவட்ட செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் கால நிலைகளுக்கேற்ற கால்நடைகளுக்கான கலப்பு தீவனம் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உளவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் குமரவேல் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இனப்பெருக்க மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்க மற்றும் இணையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கோபி கிருஷ்ணன் அவர்கள் தரும் கேட்கலாம். எட்டு மணிக்கு இளம் தென்றல், இன்று சொல்லோடு விளையாடு. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர்.

0: 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம். 10:20 சுகமான ராகங்கள். இன்று ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, மீண்டும் உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் வேளாண்மையில் உயிர்வேலியின் பங்கு என்ன என்பதை பற்றி விளக்குகிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவர்கள். பண்பலையில் இதுவரை கேட்டீர்கள் ஒழிக்க வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra

0: சுகணேஸ்வரன், ஆர். கீதா, வி. லோகபாபு, எம். அப்துல் ரஹ்மான் ஆகியோர். அமைப்பு கே. பவானி, எம். ரமேஷ். விட்டகதை தொட்டகதை நாடகம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அலுவலக மனமகிழ் மன்ற கூட்டத்திற்கு உங்களை வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இதுவரை பல சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறோம். ஆனால் இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கதைமணி வித்தியாசமானவர். எப்படி என்றால், தமிழ் கதாசிரியர்கள் எழுதிய கதைகளை சில

0: இவருக்காக பலத்த கையொலி எழுப்பலாமா? வாங்க கதைமணி சார்.
1: அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நேராக சப்ஜெக்டுக்கே வந்துடுறேன். இங்கே இருக்கிற நண்பர்கள் என்ன டெஸ்ட் பண்ணலாம், நான் ரெடி.
0: சார், நாங்கள் முதல்லையே ரெடி. இந்தாங்க.
1: இந்த கதை கரிசல் கதைகள் தொகுப்பில் கி ராஜநாராயணன் எழுதிய நிலை நிறுத்தல்.
0: கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். இந்தாங்க அடுத்தது.
1: இது வந்து இது ஜெயகாந்தன். ஓ கோகிலா என்ன செய்து விட்டாள். இது கு அழகிரிசாமி எழுதின அழகம்மா. இது புதுமை பித்தன் சாப விமோசனம். அப்புறம் அம்மா வந்தாள் தி ஜானகிராமன். அசோகவரம் பூக்கவில்லை லக்ஷ்மி. கடல் புறா சாண்டில்யம். இது வந்து நகரம் சுஜாதா. அப்புறம் இது ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி. இது கடைசியில் சருகுகள் சோ தர்மன். இவ்வளோதான் கொடுத்துருக்கீங்க, இன்னும் இருக்கா?
0: இல்லை சார், அவ்வளவுதான். நிஜமாவே உங்களை பாராட்டணும் சார். எப்படி சார், எப்போ படிச்ச கதை, கதாசிரியர் பேரு எல்லாமே கண்ணு மூடிட்டு கண்ணை திறக்கிறதுக்குள்ளே சொல்றீங்க
1: சார். சார், முடியாத உலகத்தில் எதுவுமே கிடையாது சார். முடியும், அந்த ஆர்வம் மட்டும் இருந்தால் போறோம்
0: சார். இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி. உங்ககிட்ட பதில் சொல்ல முடியாத கதையோ அல்லது எழுத்தாளர் பேரையோ உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா?
1: இதுவரைக்கும் இல்ல. இனிமே அப்படி யாராவது வந்தா அவர் சந்திக்க நான் காத்திருக்கேன்.
0: நிச்சயமா அப்படி ஒருத்தரை இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. நன்றி சார்.
1: நன்றி சார். வாங்க வாங்க. நீங்க?
2: என் பேரு ரவி, உங்களை பார்க்கத்தான் வந்தேன்.
1: உள்ளோங்க உள்ளோங்க, உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருக்கேன், குடிக்க தண்ணி கொண்டு வரேன்.
2: சார் சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
1: சரி சொல்லுங்க, என்ன விஷயம்?
2: நேற்று எங்க ஆபீஸ்ல இருந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருந்தீங்க, அப்படியே அசத்திட்டீங்க சார்.
1: இல்ல சார், உங்க ஆபீஸ்ல இருந்தவங்க தான் பிரமாதமா கேட்டு அசத்திட்டாங்க. எல்லாரும் இலக்கியத்தனமான வாசகர்களா இருக்காங்க. சொல்லுங்க, இப்ப நீங்க ஏதாவது கேக்குறீங்களா?
2: ஆமா சார், ஆனா மத்த மாதிரி எனக்கு பெரிய இலக்கிய ஆர்வம் எல்லாம் இல்லை சார். ஆனா நாடகம் எழுதுவேன்.
1: ஓ, நாடக எழுத்தாளரா? வெரி குட் வெரி குட் வெரி குட்.
2: இப்ப நான் ஒரு புத்தகம் கொண்டாந்துருக்கேன்.
1: எங்க காட்டுங்க.
2: அதுக்கு முன்னே அது எனக்கு எப்படி கிடைச்சது அதை சொல்லணும் சார்.
1: புக்கை காட்டாம சஸ்பென்ஸா வைக்கிறீங்க. ஆக நாடக எழுத்தாளர் நிரூபிக்கிறேன். சொல்லுங்க.
2: கோயம்புத்தூர் போயிருந்தேன். ட்ரெயினில் வர்றப்ப என் சீட்டில் பழைய கதை புத்தகம் இருந்தது. நாலு பக்கம் படிச்சுட்டு வச்சிடலான்னு பார்த்தா
1: படிக்க ஆரம்பிச்சிங்க. கேள் வைக்க முடியல.
2: ஆமாம் சார்.
1: சரி சரி, அந்த கதை என்ன அதை சொல்லுங்க.
2: பார்வை இழந்த சிவான்னு ஒரு இளைஞன் காலையில் அப்பா கூட ஆள் நடமாட்டம் டிராஃபிக் இல்லாத ரோட்டில் எப்போ போல் அன்னைக்கு வாக்கிங் போகிறாங்க. அப்போ ரோட்டில் வந்த காரு அப்பா மேல மோதி நிக்காம போயிருச்சு. அப்பா செத்து போயிடுறாரு. இப்ப சிவாக்கு அந்த கார் எதுன்னு தெரியாது, டிரைவர் முகமும் தெரியாது. ஆனா எப்படி கண்டுபிடிச்சிருவேன்னு சேலஞ்சு பண்றாரு சார்.
1: ஓ கிரேட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன். இதுக்கு அப்படியே நாடகமா பண்ணிடலாமே. சரி, சிவா எப்படி இதை கண்டுபிடிச்சாரு?
2: அதான் சார், அந்த கிளைமாக்ஸ் இதுல இல்ல.
1: கிளைமாக்ஸ் இல்லையா?
2: இல்லை சார், இதான் அந்த கதை புத்தகம்.
1: ஓ, இதானா? என்னது கிழிஞ்சிருக்கு, ரொம்ப பழசாக வேற இருக்கு. பக்கம் 98 வரைக்கும் தான் இருக்கு. கதை பேர் இல்லை, எழுத்தாளர் பேர் இல்லை, எதுவுமே இல்லையே. இதில்
2: என்ன சார் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க? அன்னைக்கு என்னடான்னா பார்த்தீங்க, டக்குன்னு சொன்னீங்க.
1: சாரி, ஆனால் இதை மட்டும் வச்சு என்னால் சொல்ல முடியும்னு தோணலை.
2: ஏன் சார்?
1: பிரபல எழுத்தாளர் எழுதின கதைகள்லாம் நிறைய தடவை படிச்சிருப்பேன். அதால் அவங்க ஸ்டைலை கண்டுபிடிச்சிருவேன். இது பிரபல எழுத்தாளர் இல்லை, முதல் தடவை எழுதின மாதிரி தெரியுது.
2: அப்போ இந்த கதை எழுதினவர் யார், கதை பேர் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா சார்?
1: உங்களுக்கு என்ன, இப்போ இந்த கதையோட போக்கு முடிவு தெரியணும், அவ்வளோதானே?
2: ஆமாம் சார்.

0: ஆனா இந்த கதையை படிச்சப்ப ஒரு நாடகக்காரனா காட்சிகளா எனக்கு வருது.
1: வெரி குட். அப்போ நீங்கள் நாடகக்காரனா பாருங்க, நான் கதை படித்த அனுபவத்தில் பார்க்குறேன். ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து இதை உருவாக்குறோம். ஓகேவா?
0: சூப்பர் சார்.
1: நாடகத்தை என்ன தலைப்பு வைக்கலாம்?
0: விட்ட கதை தொட்ட கதை.
1: அருமை அருமை. சரி, நாடகத்தை எங்கிருந்து எப்படி தொடங்குறீங்க?
0: கண் பார்வை இல்லாத சிவா வீட்டிலிருந்து.
2: சார், சார்.
3: யாரு?
2: வணக்கம் சார், நான் பகலிரவு பத்திரிகை நிருபர், பேரு பிரபு. உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன்.
3: ஓ, அப்படிங்களா? பார்வை இல்லாத என்கிட்ட என்ன பேட்டி எடுக்க போறீங்க? உட்காருங்க. அந்த கையில் கொண்டாந்துருக்க பைய அந்த டேபிளில் வச்சுட்டு கொஞ்சம் வசதியாக உட்காருங்க.
2: சூப்பர் சார், பையனு கரெக்டாக சொல்றீங்க. விட்டா பையில் என்ன இருக்கு அதை கூட சொல்வீங்க போல இருக்க. இந்தாங்க ஆப்பிள் உங்களுக்கு தான்.
3: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: அன்னைக்கு நடந்த விபத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க.
3: அதுக்கு முன்னே விபத்தில் இறந்து போன என் அப்பாவை பற்றி சொல்லணும். எனக்கு பிறவியிலேயே பார்வை இல்லாத விஷயம் அப்பா அம்மாவுக்கு 6 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அம்மா துடிச்சு போயிட்டாங்க. அந்த கவலையிலேயே அம்மா இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் அப்பா கலங்கலை, இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கல. தனி ஒரு ஆளாக என்னை வளர்த்தாரு, படிக்க வச்சாரு, பட்டதாரி ஆக்கினார். இன்றைக்கி நான் அரசாங்க வேலையில் உயர் பதவியில் இருக்கேன். அதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான். எனக்கு எந்த வித தாழ்வு உணர்ச்சியும் வராமல் ஊக்கப்படுத்துறதுக்காக பல நிஜமான சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வருவார். அதே சமயம் என் வேலைகளை நானே பார்த்துக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
2: சமையலுக்கு மட்டும் ஆள் வச்சுட்டீங்களோ?
3: சமையல்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம், அந்த டேபிளில் இருக்கிற அந்த ஃப்ளாஸ்கை கொஞ்சம் எடுங்க. அப்படியே பக்கத்தில் அந்த கிளாஸ் டம்ளர் அதையும் எடுங்க.
2: இந்தங்க சார், ஃப்ளாஸ்க், டம்ளர், கிளாஸ். சார் சார், என்ன சார், நீங்களே ஃப்ளாஸ்கை திறக்கிறீங்க?
3: ஆமாம்.
2: கரெக்டாக கிளாஸில் காப்பியை ஊற்றுறீங்க? யாருக்கு சார்?
3: உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் சார். இந்தாங்க.
2: காப்பியை ஊற்றுறப்பவே வாசனை தூக்குது சார். ஆஹா சார், டேஸ்ட் பிரம்மாதம். காப்பி யார் சார் போட்டது?
3: நான் தான். ப்ளீஸ் குடிங்க. இப்போ அன்னைக்கு நடந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்பாவும் நானும் நடந்து வந்தப்பவே பிளாட்ஃபாரத்தில் அந்த பக்கம் ஏதோ தோண்டி பள்ளமாக மேடாகவும் இருக்கிறத கவனித்தேன். என்கிட்ட தீவிரமாக பேசிக்கிட்டு பள்ளத்தில் அப்பா விழப்போகிறாரோ அப்படின்னு பிடிக்கிறதுக்குள்ளே காலை வச்சு தடிக்கி ரோட்டில் விழுந்துட்டார்.
2: ஐயோ,
3: அந்த நேரமாக ஸ்பீடாக வந்த கார் அப்பா மேலே
2: ஏற்றிட்டு நிற்காமல் போயிடுச்சா சார்?
3: நோ நோ நோ, சடன் பிரேக் போட்டு ரிவர்ஸில் எடுக்கிறாங்க.
2: அப்படியே போயிட்டாங்களா?
3: இல்லை இல்லை, 20-30 மீட்டர் தள்ளி கார் நின்றுச்சு. ஓட்டினவங்க கார் கதவை திறந்துட்டு வந்தாங்க. அப்போ காருக்குள்ளே இருந்தவர், போவாத, வண்டியை எடு எடுன்னு கோமா சொன்னதை கேட்டேன். அதுக்கப்புறம் கார் போயிடுச்சு
2: சார். ரோட்டில் போகிறவங்க வரவங்க யாருமே உதவி பண்ணலையா?
3: அது ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த பக்கமாக ஒரு வேன் டிரைவர் கவனித்தார். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். ஆனால் அப்பா எப்போ இறந்து போயிட்டதா சொல்லிட்டாங்க.
2: அச்சோ, ஒருவேளை அப்பாவை அவங்க காரில் கொண்டு போயிருந்தா காப்பாற்றி இருக்கலாமோ?
3: தெரியல, போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும்.
2: இப்போ என்ன முடிவில் இருக்கீங்க?
3: நிறுத்தாமல் போன ஆள் யாருன்னு தெரியணும்.
2: அது எப்படி முடியும்?
3: என்னால் முடியும்.
2: அதை நீங்கள் இப்போவே போலீஸ்கிட்ட சொல்லலாமே. அட்லீஸ்ட் அதை ஏங்கிட்டையாவது சொல்லுங்கள் சார், பத்திரிக்கையில் போட்டுடுறேன்.
3: அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ்.
2: ஏன் சார்?
3: நானே கண்டுபிடிப்பேன்.
2: கண்டுபிடிச்சு பழி வாங்க போகிறீங்களா?
3: நோ நோ நோ நோ, பார்வை இல்லாத ஒருத்தனை ஏமாத்திடலான்னு யாரும் நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், அதை மட்டும் நீங்கள் செய்வீங்க.

0: என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? சொல்லுங்கள், செய்ய தயாராக இருக்கேன்.
1: உங்கள் பகலிரவு பத்திரிக்கை எல்லாரும் படிக்கிற ஒரு பெரிய பத்திரிக்கை. உங்கள் பத்திரிக்கையில் நல்லா தெரிகிற மாதிரி நீங்கள் போடணும்.
0: கண்டிப்பாக சார், எடிட்டர்கிட்ட சொல்லி உங்கள் பேட்டி முதல் பக்கத்திலேயே வர்ற மாதிரி செய்கிறேன்.
1: தேங்க்யூ ப்ரொஃபஸர்.

0: அப்பா அப்பா அப்பா
1: சித்ரா, ஏன் மூச்சு முட்டை பதபதப்பா ஓடி வர்ற?
0: இன்னைக்கு பகலிரவு பத்திரிக்கை பாத்தீங்களா?
1: பார்த்தேன் பார்த்தேன்.
0: என்னப்பா பார்த்தேன் பார்த்தேன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அதான் அந்த கார் ஆக்சிடென்ட்
1: நடந்தப்பவே
0: நான் காரை நிறுத்தி பார்க்க போனப்ப, சித்ரா வேணாம் வேணான்னு என்ன அதட்டினீங்க. கார்ல முதல்ல ஏறுன்னு கட்டாயப்படுத்தி ஏற வச்சீங்க. காரை ஸ்பீடா எடுக்க சொல்லிட்டீங்க.
1: ஆமா சொன்னேன். ஏன் சொன்னேன்? முதல்ல அதுவும் தப்பே இல்லை. அந்த ஆள் பள்ளத்தை பார்க்காம தடுக்கி கீழே விழுறதுக்கும், சரியா அந்த நேரம் பார்த்து நீ ஓட்டிட்டு வந்த கார் அவர் மேல மோதுறதுக்கும், நோனோ நோனோ அது கூட மோதவே இல்லை, சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்ட, அப்புறம் ரிவர்ஸ்ல காரை எடுத்து தள்ளி போய் தானே நிறுத்தினேன்.
0: இருந்தாலும் கீழே விழுந்தவரை தூக்கி இருக்க வேண்டாமா? போகாத போகாதுன்னு ஏன் என்ன அவசரப்படுத்தி கார்ல ஏற வச்சீங்க? ஏன்பா ஏன்?
1: ஏன்னா உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இருக்குமா? இந்த நேரத்தில் நீ அங்கே போய் ஹாஸ்பிட்டல் போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிட்டா?
0: அதுக்காக மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படித்தான் நடக்கணுமா? பாவம்பா, அவரோட மகனுக்கு பார்வை கிடையாது, அவருக்கு எல்லாமே அப்பா தான்ப்பா.
1: சரி சரி, இப்போ என்ன, அவருக்கு ஏதாவது நீ உதவி பண்ணணும்னு நினைச்சின்னா யாரோ மாதிரி போய் உதவி பண்ண?
0: அதுவும் முடியாது போல இருக்கே.
1: ஏன் முடியாது?
0: ஆக்சிடென்ட் பண்ணவரை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு அவர் தான் சொல்றாரு.
1: அதெல்லாம் சும்மா சித்ரா, இது ஒரு தந்திரம், குழப்பிக்காத. இப்போ உனக்கு மட்டும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்திருந்தா ஆக்சிடென்ட் அப்போ நானே காரை விட்டு இறங்கி அவருக்கு ஏதாவது உதவி பண்ணியிருப்பேன்.
0: அப்போ இதை அப்படியே விட்டுடலான்னு சொல்றீங்களா?
1: வேற என்ன பண்றது, அதை அப்படியே மறந்துடு.
0: இல்லப்பா இல்ல, நானே நேரடியா போலீஸுக்கே போய் என்ன நடந்ததுன்னு சொல்ல போறேன்.
1: அதுக்கு முன்ன நீ மேரேஜ் பண்ண போற தினேஷ் கிட்ட போய் பேசிடு.
0: நீங்க எப்படியும் இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. அதான் தினேஷை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அதோ தினேஷ் வந்துட்டாரு.
1: வாங்க தினேஷ்.
2: சாரி அங்கிள்.
1: எதுக்கு இப்போ சாரி?
2: இல்லை அங்கிள், நீங்கள் வந்து கதவை திறக்கிறக்குள்ள நானே கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டேன்.
1: சரி இத்த விடுங்க, சித்ரா ஏதாவது சொன்னாலா?
2: ஆமாம் அங்கிள், சித்ரா கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தப்போ ஏதோ ஆக்சிடென்ட்டு, அதுவும் சித்ரா மேலே தப்பு இல்லை, பெரியவர் கால் தடுக்கி ரோட்டில் விழுறதுக்கும் கரெக்டாக கார் அவர் மேலே மோதுறதுக்கும்.
1: நோ நோ நோ, முதல்ல நூல் இழையில் பிரேக் போட்டு கார் நின்றுடுச்சு.
2: ஓஹோ,
1: ஏமா சித்ரா சரியாக சொல்லக்கூடாதா? என்னமோ தப்பு உன் மேலே இருக்கிற மாதிரி இல்லை சொல்லியிருக்க.
2: அங்கிள் அங்கிள் இல்லை அங்கிள், சித்ரா சரியாக தான் சொல்லியிருக்கா, நான் தான் அதோ தவறாக சொல்லிட்டேன்.
1: ஓகே ஓகே தினேஷ், இப்போ இதை போலீஸில் சொல்லலாமா வேண்டாமா என்ன சொல்கிறீங்க?
2: அது வந்து அங்கிள், மேரேஜ் நடக்கிற சமயத்தில் அப்பா வேண்டான்னு சொல்கிறாரு.
1: பாத்தியா சித்ரா, நான் சொன்னதை தான் சம்மந்தியும் சொல்லியிருக்காரு, இதை அப்படியே விட்டுடலாம்.
2: அங்கிள், நாம் எல்லாருமே சேர்ந்து சித்ராவை வற்புறுத்துறதா இருக்க வேண்டாம். சித்ரா உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே முடிவு பண்ண. அப்போ நான் புறப்படுறேன் அங்கிள், வரேன் சித்ரா.
3: எஸ் உள்ள வாங்க.
2: சார் என் பேர் தினேஷ்.
3: சொல்லுங்க என்ன விஷயம்?
2: முதல்ல நீங்கள் என்னை மன்னிக்கணும்.
3: நீங்கள் மேட்ரே சொல்லாமல் மன்னிக்க சொல்கிறீங்க, முதல்ல விஷயத்தை சொல்லுங்கள்.
2: அது வந்து பார்வை இல்லாத ஒருத்தருக்கு எல்லாமே அவருடைய அப்பா தான். அந்த அப்பாவை அவர் உயிருக்கு உயிராக நேசித்தார். ஒரு நாள் வழக்கம் போல் அப்பா கூட வாக்கிங் போகிறாரு, பிளாட்ஃபார்ம் ஓரமாக தான் நடக்கிறாங்க. பேச்சு வாக்கில் அந்த பிளாட்பாரத்தில் இருந்த பள்ளத்தை

0: அப்பா கவனிக்கல, தவறி அதுல விழுறதுக்கும் அப்ப சரியா அந்த நேரமா அந்த பக்கம் வந்த கார் மோதுறதுக்கும் சரியா இருந்தது. ஆனா எந்த கார் மோதுச்சோ அந்த கார் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நிக்காம போயிடுச்சு சார். கடைசியில அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க, டாக்டர்ஸும் அப்பா இறந்துட்டதா சொல்றாங்க. பாவம் அந்த பார்வை இல்லாதவர்.
1: சரி, அந்த பார்வை இல்லாத அவர் யாரு?
0: அது அது நீங்க தான் சார். அப்பாவும் உங்க அப்பா தான் சார். உங்க அப்பா மரணத்துக்கு காரணம் நான் தான் சார்.
1: என்ன சொல்றீங்க, நீங்களா?
0: ஆமா சார், நிக்காம உதவி பண்ணாம போனது நான் தான் சார். அந்த நேரத்துல நான் செஞ்சது மன்னிக்கவே முடியாத பெரிய குற்றம் சார். பகலிரவு பத்திரிகையில உங்க பேட்டிய படிச்சேன். படிச்சதுல இருந்து எனக்கு மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு சார். இப்ப நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க வந்திருக்கேன் சார்.
1: அதெல்லாம் சரி, அந்த குற்றத்தை நீங்க தான் செஞ்சீங்கன்னு நான் எப்படி ஏத்துக்கிறது?
0: என்ன சார் நீங்க இப்படி கேக்குறீங்க?
1: ஆமா சார், எனக்கு பார்வை இல்லை. விபத்து நடந்தப்ப அங்க யாருமே இல்லை.
0: அதான் நானே சொல்றேனே.
1: நீங்களே சொன்னா அது உண்மைன்னு நான் எப்படி எதை வச்சு முடிவு பண்றது?
0: நான் வேணா ஓட்டிட்டு வந்த கார் நம்பரை சொல்லட்டுமா, இல்ல அது என்ன கலர் என்ன மாடல்னு சொல்லட்டுமா?
1: நீங்க சொல்றத நான் கேட்டுக்க முடியும், அவ்வளவுதான். அது சரியா தப்பா, ஒரு பார்வை இல்லாதவன் அதை எப்படி முடிவு பண்ண முடியும்?
0: அப்போ நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா சார்?
1: சந்தேகம் இல்லை சார், கண் இருக்கிறவங்களுக்கே கண்ணால் காண்பதும் பொய் அப்படின்னு பழமொழி இருக்கே.
0: ஆனா நான் சொல்றது பொய் இல்லை சார், முழுக்க முழுக்க உண்மை. பொய் சொல்றதால எனக்கு என்ன சார் லாபம்?
1: அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அப்பாவிய காட்டி கொடுத்துட்டோமோ அப்படின்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குமே.
0: ஓகே சார், அப்போ என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க.
1: சரி, நடந்தது நடந்து போச்சு, பேசாம இப்படியே இருந்துடலான்னு இருக்கேன்.
0: ஆனா குற்றவாளியை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு பத்திரிகையில பேட்டி கொடுத்துருக்கீங்களே.
1: அப்ப ஏதோ ஒரு வேகத்துல கொடுத்துட்டேன்.
0: ஓ சார், ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் சார்.
1: என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?
0: நீங்கள் புத்திசாலி மட்டும் இல்லை சார், மனிதநேயமும் உள்ளவர்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். என்னோட மொபைல் நம்பர், என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எழுதி இந்த பேப்பரில் கொடுக்குறேன், நீங்கள் வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, அடுத்த 10வது நிமிஷம் நான் வந்து இங்கே நிற்பேன்.
1: தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ.
2: சித்ரா, இன்விடேஷன் டிசைன் செலக்ட் பண்ணிட்டியா? நம்ம லேட் பண்ண பண்ண பிரஸ்காரங்க லேட் பண்ணிவிடுவாங்க, பார்த்துக்க. பியூட்டி பார்லருக்கு இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. கரெக்டாக மேரேஜ் ஹாலுக்கு எத்தனை மணிக்கு வரணும், ரிசப்ஷனுக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிடு. சித்ரா, சித்ரா.
3: என்னப்பா?
2: என்னது என்னப்பான்னு கேட்குற? அப்போ நான் சொன்னது எதுவுமே நீ கேட்கலையா? உன் கவனம் எல்லாம் எங்கம்மா இருக்கு?
3: அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா.
2: நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு மாதத்தில் கல்யாணமாக போகிற பொண்ணு மாதிரியாக இருக்க, முகத்தில் சந்தோஷமே இல்லை.
3: எப்படிப்பா இருக்கோ?
2: அப்போது அந்த கார் ஆக்சிடெண்ட்டை பற்றியே நீ நினச்சிக்கிட்டு இருக்க.
3: ஆமாப்பா.
2: அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் உனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு எவ்வளவு தரம் சொன்னாலும் ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ எனக்கு ஒரே ஒரு வழி தான் தோணுது.
3: என்னப்பா?
2: இந்த குழப்பத்திலிருந்து நீ வெளியே வரணும்னா நாம போய் டாக்டர் சந்துருவை பார்க்குறோம்.
3: சந்துருவா? அவர் மனோதத்துவ டாக்டர்ப்பா.
2: இப்போ அவர் உதவி தான் உனக்கு தேவை.
3: அப்பா அப்பா வேண்டாம்ப்பா.
2: நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறதா இல்லை.
3: அப்பா அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா வேண்டாம்ப்பா.
2: உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியலம்மா. ஒருவேளை உன் அம்மா இருந்திருந்தா நீ இப்படி இருந்திருக்க மாட்டியோன்னு தோணுது.
3: ஏன்ப்பா அப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் எனக்கு அம்மா இல்லைங்கிற குறையே தெரியாம தானே பாத்துக்கிட்டீங்க.
2: அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான்.
3: அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த உலகத்துல எனக்கு உங்களை விட்டா வேற யாருப்பா? சரிப்பா, இன்னைக்கு ஒரு நாள் டைம் தாங்க.
2: நம்பலாமா?
3: நிச்சயமா, நாளைக்கு டாக்டர்கிட்ட போலாம்.

0: சார், சார்
1: வாங்க. பிரபு, பகல் இரவு பத்திரிகையாளரே, வாங்க.
0: எப்படி சார், கரெக்டா சொல்றீங்க?
1: புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு.
0: என்ன சார் சொல்ல வரீங்க?
1: இங்க வரதுக்கு முன்ன நீங்க சிகரெட் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அன்னைக்கும் அப்படிதான் வந்தீங்க, இன்னைக்கும் அப்படிதான் வந்திருக்கீங்க.
0: சார், உங்களுக்கு பார்வை ஒன்று தான் இல்லையே தவிர மற்ற சென்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கு.
1: சரி, இப்போ எதுக்கோ தேடி வந்திருக்கீங்க, அது என்னன்னு சொல்லுங்க.
0: சார், உங்கள் பேட்டியை படிச்சுட்டு வாசகர்கள் உங்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்னன்னு கேட்குறாங்க?
0: அதான், உங்கள் அப்பாவுக்கு நடந்த விபத்துக்கு காரணமானவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க.
1: இன்னும் இல்லை, ஆனால் நம்பிக்கையோட காத்திருக்கேன்.
0: எந்த நம்பிக்கையில் சார்?
1: செலந்தி எந்த நம்பிக்கையில் காத்திருக்கு?
0: புரியல சார்.
1: அதான் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்களே, எக்ஸ்ட்ரா சென்ஸ், அதை வச்சு தான் சொல்கிறேன்.
0: கரெக்ட் சார், ஆனால் எப்படி சார்?
1: செலந்தி வலையை பின்னிட்டு பூச்சிக்காக காத்திருக்கும், கொக்கு மீனுக்காக காத்திருக்கும், அந்த மாதிரி தான்.
0: பூச்சியும் மீனும் மாதிரி தானாக உங்களை தேடி வரும்னு சொல்கிறீங்களா?
1: உங்கள் பகலிரவு பத்திரிக்கையில் பேட்டி வடிவத்தில் வலையை பின்னியிருக்கேன், அதோட எஃபெக்ட் வேலை செய்யணும்னு நான் நம்புகிறேன்.
0: அதை படிச்சிருந்தாலும் குற்றத்தை செய்தவன் தேடி வருவானா?
1: எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். வழக்கமாக குற்றத்தை செய்கிறவன் தடயத்தை மொத்தமாக அழிச்சிட்டு போவான், ஆனால் முதல் தடவை செய்கிறவன் தடயத்தை அழிக்க அந்த இடத்துக்கே மறுபடியும் வருவான். என்ன, கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும்.
0: அப்போ நான் வரேன் சார்.
1: ஆ, வாங்க
0: சார். யாரோ வந்திருக்காங்க.
1: ஆ, தெரியும், நீங்கள் போங்க.
2: சாரி சார், யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தீங்க.
1: பரவாயில்லம்மா, நீங்கள் சொல்லுங்கள். சித்ரா.
2: ஆ, சித்ராவா? எப்படி சார், ஏன் பேரை சொல்கிறீங்க?
1: அதானம்மா உங்கள் பேர்.
2: ஆமாம், ஆனால் கரெக்டாக சொல்கிறீங்களே.
1: ஃபோன் பண்ணி என்னை பார்க்க வரலாமான்னு பர்மிஷன் கேட்டீங்க.
2: ஆமாம், கேட்டேன். அப்போ கூட நான் என் பேரை சொல்லலையே.
1: நீங்கள் சொல்லலை, ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற பாடி பர்ஃப்யூம் சொல்லிடுச்சு.
2: ஆ, நான் போட்டிருக்கிற பர்ஃப்யூமா சார்? நான் யாருன்னு தெரியுமா?
1: ஏன் தெரியாமல்? அன்னைக்கு ஆக்சிடெண்ட் நடந்தப்போ இதே பர்ஃப்யூம் தான் போட்டிருந்தீங்க. காரை விட்டு இறங்கி கீழே விழுந்த அப்பா கிட்ட வர பார்த்தீங்க. அப்போ கார்லேருந்து ஒருத்தர் சித்ரா வேணாம் வேணான்னு அதட்டினாங்க. முதல்ல காரில் ஏறு அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்தினாங்க. நீங்களும் கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டீங்க.
2: சார், சார் என்ன சார், கண்ணால் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க? நிஜமாவே உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல சார். சித்ராங்கிற என் பேரை மறக்கல, போட்ட பர்ஃப்யூமை மறக்கல. சார், போலீஸுக்கு இப்ப நீங்க கால் பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா?
1: எதுக்குமா?
2: அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமே நான் தானே. இது வரைக்கும் மறைச்சது தப்புதான் சார். நானே போன் பண்றேன் சார்.
1: இருங்க இருங்க இருங்க, இதே ஆக்சிடென்ட்க்கு நான் தான் காரணம் அப்படின்னு நீங்க ஒருத்தர் வந்திருக்காரு.
2: வந்திருக்காரா?
1: ஆமா.
2: சான்ஸே இல்ல சார், ஏதோ உள்நோக்கத்தோட வந்திருக்காரு.
1: என்னமா உள்நோக்கம் இருக்க முடியும்? சொத்துனா உள்நோக்கம் இருக்கலாம், செத்ததுக்கு என்ன உள்நோக்கம்?
2: சரி, அவரை கூப்பிடுங்க, நானே அவர்கிட்ட பேசுறேன்.
1: தினேஷ், தினேஷ் சார், கொஞ்சம் வெளியில வாங்க.
2: தினேஷ், நீங்க எங்க?
3: சித்ரா, நீ எதுக்கு இங்க வந்த? ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் நான் தான். நீ இல்ல, நீ இல்ல, நான் சொல்றத கேளு.
2: இல்ல இல்ல, நான் தான் காரணம் சிவா சார். இவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல.
3: இல்ல சிவா சார், நான் தான் காரணம்.
2: தினேஷ், எனக்காக உங்க மேல பழிய போட்டுக்காதீங்க. நீங்க வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லா இருங்க.
3: என்ன சித்ரா பேசுற? நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? என்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்தேனோ அன்னைக்கே என் மனசுல நீ வந்துட்ட. நான் வேற கல்யாணத்தை பண்ணுவேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? மிஸ்டர் சிவா சார், போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஒப்படைங்க?
2: சிவா சார், என்ன ஒப்படைங்க?
1: என்னம்மா

0: தினேஷ், சித்ரா, உங்கள் ரெண்டு பேருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள்.
1: எதுக்கு சார்?
0: உங்க திருமண வாழ்க்கைக்கு தான்
1: சார். உங்க அப்பா மரணத்துக்கே நான் தான் சார் காரணம்.
0: நீங்க இல்ல. அப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அதான் அந்த டேபிள்ல இருக்கு.
2: ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க சார்?
0: ஆக்சிடென்ட்டுக்கும் அவர் மரணத்துக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. ஏற்கனவே ஹார்ட் பேஷண்டான அப்பா பிளாட்ஃபாரத்தில் இருந்த பள்ளம் தடுக்க அந்த அதிர்ச்சியில தான் மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு.
1: இருந்தாலும் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம உதவியும் பண்ணாம அந்த இடத்த விட்டு போனது தப்பு இல்லையா சார்?
0: அதுக்கு நீங்க எந்த விதத்திலையும் காரணம் இல்லம்மா. கார்ல கூட இருந்தவர் உங்களை அதட்டி கூப்பிட்டா நீங்க என்ன பண்ண முடியும்? அநேகமா அவர் உங்க அப்பாவா கூட இருக்கலாம்.
1: கரெக்ட் சார், அவர் அப்பா தான்.
0: பாத்தீங்களா, உங்களுக்கும் தினேஷுக்கும் கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை சீரியஸ் ஆகிடுமோன்னு அவர் பயந்துருக்கலாம். இது பொதுவாக எல்லா அப்பாக்களுக்கும் நியாயமாக வரக்கூடிய பயந்தானம்மா. ஸோ சித்ரா, தினேஷ், நீங்கள் ரெண்டு பேரும் இந்த விஷயத்த மறந்துடுங்க.
2: சரிங்க சார். ஆனால் அப்போ அந்த போலீஸ் விசாரணை?
0: போலீஸ்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இது கார் விபத்தினால இல்லைன்னு எழுதியும் நேத்தியே கொடுத்துட்டேன்.
1: ஆனா அப்பாவை நீங்க விபத்துல இழந்தது பெரிய சோகம் தானே சார்?
0: ஒரு விதத்துல அந்த விபத்துலயும் ஒரு நன்மை நடந்திருக்கே.
1: என்ன சார் சொல்றீங்க?
0: நான் தான் காரணம் அப்படின்னு வீட்டை தேடி சித்ரா நீங்க வரீங்க. நான் தான் காரணம் அப்படின்னு உங்களுக்காக பழியை ஏத்துக்க தினேஷ் வந்திருக்காரு. உங்க வாழ்க்கை அற்புதமா நல்லபடியா அமையும்னு இதுலேருந்து தெரியலையா? இதை விட வேற என்ன வேணும்? ஸோ மறுபடியும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி சார்.
3: எப்படி சார் நான் சொன்ன விட்ட கதை தொட்ட கதை?
4: அருமை அருமை அருமை. அதாவது ரயில் பயணத்தில் உங்களுக்கு ஒரு கதை புத்தகம் கிடைக்குது, அதை எடுத்து சும்மா படிக்கிறீங்க. படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. திடீர்னு பார்த்தா பக்கங்கள் இல்லை, அப்புறம் என்ன நடந்தது, கைபாக்ஸ் என்ன, எதுவும் தெரியல. கதை யார் எழுதுனது, கதை பேர், வெளியிட்டது யாரும் எதுவும் தெரியல. பல கதைகளை படித்து எனக்கும் தெரியல. ஆனால்
3: ஆனால் என்ன சார்,
4: உங்கள் கற்பனையில் விட்ட கதை தொட்ட கதைன்னு சூப்பராக ஒரு நாடக வடிவம் கொடுத்துட்டீங்க பாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
5: இதுவரை விட்டக்கதை தொட்டக்கதை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடித்தவர்கள் சிவாவாக ரவிசுப்ரமணியன், கதைமணியாக அகஸ்டோ, தினேஷாக சுகனேஸ்வரன், சித்ராவாக ஆர் கீதா, நாடக எழுத்தாளராக வி லோகபாபு, செயலாளர் மற்றும் நிருபராக எம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர், அமைப்பில் உதவி வி அர்ஜுன், அமைப்பு கே பவானி எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
7: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃப்ளை துபாய் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு

0: நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால், தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலர் அஞ்சலி செலுத்திய பின் சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜூ, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே காந்தியடிகள் பிறந்த நாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடியில் இன்று கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மகளிருக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் இது நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு பெண்ணின் சமத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கல்வி பெறும் உரிமை தொடங்கி வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 18 வயதுக்கு கீழ் ஆண்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 18 வயதுக்கு கீழ் பெண்கள் என 4 பிரிவுகளில் இந்த மாரத்தான் நடைபெற்றது. கடற்கரை சாலையிலிருந்து தொடங்கிய மாரத்தான் ஜார்ஜ் ரோடு, திருச்செந்தூர் சாலை, துறைமுக சாலை வழியாக 7 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் தூரம் என இந்த ஓட்டமானது நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான அனைவரின் முயற்சியில் அனைவருக்கான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது. கிராமப்புற மக்களின் வளர்ச்சிக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்பெற செய்வது மற்றும் கிராமப்புறங்களில் மக்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட நோக்கங்களுடன் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள விஜய் காட்டில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் வலிமை மிக்க தலைவராக விளங்கிய லால் பகதூர் சாஸ்திரி பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் துடிப்புடன் செயல்பட்டவர் என்று கூறியுள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவர் என்றும், நாட்டிற்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமைத்துவம் இந்தியாவின் பயணத்திற்கு வலு சேர்த்ததாகவும் அவர் கூறினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று நாட்டை காக்கும் வீரர்கள் மற்றும் மக்களுக்கான உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பெருமையையும் எடுத்துக்காட்டியவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அவர் குறிப்பிட்டார். எளிமையாகவும் மனது உறுதியுடனும் செயல்பட்டு நாட்டிற்காக அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், எளிமையான வாழ்க்கை மற்றும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான மனப்பான்மையுடன் செயல்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாடு சவாலான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் மிகுந்த உறுதிப்பாட்டுடன் தீர்வு கண்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று தெரிவித்துள்ளார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் அவர் கூறியுள்ளார். எளிமையான வாழ்க்கை, அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றுதல், நாட்டிற்கான சேவை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதுபெரும் அரசியல் தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது மாளிகையில் அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பெருந்தலைவர் காமராஜர் தமது வாழ்க்கையை நாட்டிற்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற மாற்றத்தை கொண்டுவர அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் நலனுக்காக பாடுபட்ட காமராஜரை வருங்கால சந்ததியினர் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: மற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: ஃப்ளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசியுள்ள பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்று பாராட்டியுள்ளார். தமது உயிரை துச்சமென மதித்து தீரமிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். மில்வாக்கியில் நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிசக்தி, அரிய கனிம வளங்கள், ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற கனடா ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எரிசக்தி தேவை, விநியோக சங்கடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இரு நாடுகளுக்கும் வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா கனடா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $30 பில்லியனிலிருந்து $70 பில்லியன் உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா கனடா இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்த 5வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒட்டோவா நகரில் வரும் திங்கட்கிழமை நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு, ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கனடாவில் கனிம வளம் மற்றும் எரிசக்தி துறைகளில் இந்திய முதலீடுகளை அதிக அளவில் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களில் கனடா நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 28 இடங்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக அவற்றிற்கு பெயர் சூட்டுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இந்திய நில அளவை கணக்கீட்டு வரைபடத்தின் அடிப்படையில் லடாக் அரசுடன் கலந்தாலோசித்து இந்த இடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறை, பூலோக கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃப்ளை துபாய் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம். என்ன கண்ணம்மாக்கா, எங்க போறீங்க?
1: என்ன முருகா, காலையிலே இவ்வளவு அவசரமா கூப்பிடுற?
0: அட, என்ன சொல்றதுக்கா, நேத்து ராத்திரி நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காட்டு பக்கமா யானை ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்றாங்க.
1: யானையா? ஐயோயோ, நம்ம ஊருக்குள்ள வந்துடுச்சா?
0: ஊருக்குள்ள வரலக்கா, வயல் பக்கத்துல தடம் தெரிஞ்சிருக்கு, சில வாழை மரங்களும் சேதமாயிருக்காம்.
1: அச்சோ, இப்ப என்ன செய்யறது? நம்ம பயிரெல்லாம் போச்சேடா தம்பி.
0: அதான் எனக்கும் கோபமா இருக்குக்கா, நம்ம உழைப்பு எல்லாம் ஒரு நொடியில போயிடுச்சே.
1: முருகா முருகா, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு.
0: எதை யோசிக்க சொல்றீங்கக்கா?
1: நம்ம வயல் எங்க இருக்கு?
0: காட்டுக்கு பக்கத்துலதான்.
1: அந்த காடு யாரோட வீடு?
0: விலங்குகளோட வீடு.
1: சரியா சொன்ன. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நம்ம போய் வீடு கட்டிட்டு நீங்க ஏன் இங்க வரீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்?
0: அட, அதுவும் சரிதான்க்கா, ஆனா நம்ம பயிரையும் பாதுகாக்கணுமே.
1: கண்டிப்பா பாதுகாக்கணும் தான். அதுக்காக விலங்குகளை நம்ம காயப்படுத்துறதோ விரட்டுறதோ சரியான தீர்ப்பு கிடையாது.
0: அப்படியா? அப்பனா என்ன செய்யலாம்க்கா?
1: வனத்துறையினர்கிட்ட நாம தகவல் சொல்லலாம், அவங்க சொல்லுற பாதுகாப்பு முறைகளை நம்ம பின்பற்றலாம். ஆனா நம்மளே விலங்குகளை விரட்டவோ அடிக்கவோ கூடாது.
0: சரிதான்க்கா, இந்த விலங்குகள் ஏன் அடிக்கடி நம்ம ஊருக்குள்ள வந்துருது?
1: ஏன் வருதுன்னா, காடுகள் அதிகமா அழிக்கப்படுது, அதனால அவங்களுக்கு கிடைக்கிற உணவும் தண்ணீரும் தட்டுப்பாடா இருக்கு. எங்க போவாங்க? இங்க தானே வருவாங்க.
0: ஓ, அதனாலதான் உணவு தேடி நம்ம ஊருக்குள்ள வருதாக்கா?
1: ஆமா முருகா, நம்ம எப்படி பசி வந்தா சாப்பாடு தேடி போறோம், அதே மாதிரி தானே அவங்களும்.
0: அடடா, நான் இது வரைக்கும் அந்த கோணத்துல யோசிச்சதே இல்லக்கா, சரியா சொன்னீங்க.
1: முருகா, இது மட்டும் பிரச்சனை கிடையாது. காடுகள்ல நம்ம மரங்களை வெட்டுறது, நீர்நிலைகள்ல குப்பைகளை போடுறது, இதெல்லாம் விலங்குகளுக்கு பிரச்சனை. அது மட்டுமா நம்ம பண்றோம், அங்க எல்லா குப்பையும் போட்டுட்டு வந்துடுறோம், கண்ணாடி எல்லாம் போடுறாங்களாம். இதனால விலங்குகளுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும்?
0: அப்படின்னாக்கா, வன விலங்குகளை பாதுகாக்கணும்னா முதல்ல நம்ம காடுகளை பாதுகாக்கணுமா?
1: கண்டிப்பா.
0: அக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நம்ம பக்கத்து காட்டுல யாரோ விலங்குகளை வேட்டையாடுறாங்களாம்.
1: இது வேற பண்றாங்களா? இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது தெரியுமா? வன விலங்குகளை வேட்டையாடுறது இயற்கையோட சமநிலைய பாதிக்கிறதாகும்.
0: சரிங்கக்கா, ஒரு விலங்கு குறையறனால என்னதான் ஆகும் அப்படி?
1: ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இயற்கையில ஒரு பங்கு இருக்கு. சின்ன வயசுல நம்ம உணவு சங்கிலி படிச்சிருப்போம், அதேதான் இப்போ நீ ஞாபகப்படுத்திக்க வேண்டியது.
0: ஆமாங்கா, சின்ன வயசுல படிச்சதுலாம் எனக்கும் ஞாபகத்துக்கு வருது கொஞ்சம் கொஞ்சமா.
1: சில பறவைகள், விலங்குகள் தாவரங்களோட விதைகளை பரப்புறதுக்காக உதவுது. சில உயிரினங்கள் பூச்சிகளோட எண்ணிக்கைய இயற்கையாக கட்டுப்படுத்துது. இதெல்லாம் தான் நம்ம சின்ன வயசுல படிச்சோம். ஆமா தானே?
0: சரிதான்க்கா. அப்போ ஒரு விலங்கு நமக்கு தேவையில்லைன்னு எந்த விலங்கையும் நம்ம சொல்ல முடியாது போல இருக்கே.
1: அதுதான் இயற்கையோட அழகு.

0: எல்லாம் தெளிவா சொன்னீங்கக்கா. நாம கிராமத்துல இருக்கிற சாதாரண மக்கள், நம்மளால என்ன செய்ய முடியும்?
1: நம்மளால தான் எல்லாமே செய்ய முடியும். முதல்ல மரங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். மரங்களை வெட்டாம பாதுகாக்கணும். முடிந்த இடங்கள்ல மரங்களை நடணும். அதே போல காட்டுக்குள்ள குப்பைய போடாம நம்ம சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அதே போல நிறைய பேரு விலங்குகளுக்கு உணவுகள் தராங்க, அப்படி தரக்கூடாது. விலங்குகள் அதுவே அதுக்கான உணவை தேடி சாப்பிட்டுக்கும்.
0: கண்ணமாக்கா, இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சது.
1: என்ன புரிஞ்சது முருகனுக்கு?
0: வன விலங்குகளை பாதுகாப்பது என்பது விலங்குகளுக்காக மட்டும் செய்யற வேலை இல்லைன்னு புரிஞ்சது. நம்ம வாழ்க்கைக்காகவும் செய்யற வேலைனும் நல்லாவே எனக்கு தெரிஞ்சது.
1: சரியா புரிஞ்சுகிட்டடா. காடு இருந்தாதான் மழை நீர் மரங்கள் தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாமே இருக்கும்.
0: அதே மாதிரி விலங்குகள் இருந்தாதான் காடும் வந்து முழுமை பெறும்.
1: சரியா சொன்ன. காடு பாதுகாப்பா இருந்தாதான் நம்ம பூமியும் பாதுகாப்பா இருக்கும்.
0: சரிங்கக்கா, அப்ப நம்ம ஊர்ல இருந்தே ஒரு நல்ல செய்தி ஆரம்பிப்போமா?
1: என்ன செய்தி?
0: காடுகளை அழிக்க மாட்டோம், வன விலங்குகளை துன்புறுத்த மாட்டோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: இத நம்ம அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுப்போம்.
0: இயற்கை நமக்கு மட்டும் சொந்தம்.

0: இல்லை.
1: இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் சொந்தம்.
0: வன விலங்குகளை பாதுகாப்போம்,
1: காடுகளை பாதுகாப்போம், இது சூழல் காப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணாகிறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இந்தியன் வங்கி நடத்தும் காளான் வளர்ப்பு பயிற்சி தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் நடைபெற உள்ளது. பயிற்சிக்கான விவரங்கள், இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். வகுப்பு நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5:30 வரை ஆகும். பயிற்சி காலம் 10 நாட்கள் ஆகும். வகுப்பு தொடங்கும் நாள் 5/10/2026 ஆகும். நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி கிடையாது. தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள், ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்றுச் சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல் ஆகும். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங் கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தருமபுரி, 636705. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் DGT நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/10/2026. முதநிலை எழுத்து தேர்வு 26/11/2026 அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற உள்ளது. செய்முறை தேர்வு 27/11/2026 அன்று எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் நடத்தப்படும். இதற்கான தேர்வு கட்டணமாக ₹200 இ-சலான் மூலம் www.karuvoolam.tn.government.in என்ற இணையதளத்தில் செலுத்த வேண்டும். www.skilltraining.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 04342 என்ற முன்னிணைப்போடு 28/80/99 என்ற எண்ணிலோ 90/80/27/61/72 என்ற எண்ணில் தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்தல். இதற்கான தகுதிகள் தொழில் முனைவோர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க சொந்த இடம் மற்றும் மும்முனை மின் இணைப்பு அவசியம் இருக்க வேண்டும். நடமாடும் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க பயனாளியின் பெயரில் சொந்த வாகனம் அவசியம் இருக்க வேண்டும். இதற்கான மானியமாக ₹15 லட்சம் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க 50% அல்லது அதிகபட்சமாக ₹7,50,000 மானியமாக வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.

0: மாக் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில கடிதம் வழியா பாடலை கேட்கும் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு முதலாவதாக தன் விருப்ப பாடலை கடிதம் வழியா தெரிவிச்சிருக்காங்க என் ஆர் முத்து மல்லிகா, நார்த்தம்பட்டி பகுதியிலிருந்து. அவங்க கேட்டுக்கக்கூடிய

வழியா பாடலை கேட்கும் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு முதலாவதாக தன் விருப்ப பாடலை கடிதம் வழியா தெரிவிச்சிருக்காங்க என்.ஆர். முத்து மல்லிகா நார்த்தம்பட்டி பகுதியிலிருந்து. அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் கண்ணன் என் காதலன் என்ற திரைப்படத்திலிருந்து நீயே கேட்ட அந்த பாடல்.

பாடலும் விருப்பப்படணும் அப்படின்னா ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எழுதி நேய விருப்பம் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி, தர்மபுரி 6368 07 என்ற பண்பலையின் முகவரிக்கு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் நேய விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ஜிஓ காலனி பகுதியிலிருந்து ராணி பழனி அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல், பிரதாப் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
3: நேயர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயு விருப்பம் நிகழ்ச்சி. நேயு விருப்பம் நிகழ்ச்சியில உங்க

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
8: உங்கள் மனதில் இடம்பெற்ற பாடல்களை உங்கள் செவிகளுக்கு இசையொட்டி கொண்டிருக்கிறது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் நேருக்கு நேர் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த பாடல்.

0: நேயர்கள் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வேளாண்மயிர் உயிர் வேலியின் பங்கு என்ன என்பதை பற்றி விளக்குகிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவர்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் அவருக்கு வந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி. பட் ஆனால் வந்து ஒரு 1 மந்த்தாகவே வந்து அவருக்கு வந்து பசி இல்லை. வயிறு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்குது, பசி இல்லை. இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த 1 மாத காலங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வாந்தி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வாந்தி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர் தான். பட் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனடியாக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகியிருக்காரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு, இல்லை இது எண்டோஸ்கோப் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சி விட்டாங்க. பார்த்தாக்க நல்ல உள்ள பெரிய கேன்சர் கட்டி அடைச்சிக்கிட்டு, அவர் சாப்பிட்ற சாப்பாடு வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து வாமிட்டு கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு அதை தடுத்துக்கிட்டு இருந்து செஞ்சு பண்ணிச்சு. டக்குன்னு நாங்கள் வந்து உடனே பயாப்சி எடுத்துட்டோம், எண்டோஸ்கோப் பண்ணிவிட்டு.

0: உடனே சிடி ஸ்கேனும் எடுத்தோம். பார்த்தா அந்த சிடி ஸ்கேனில் கேன்சர் கட்டி தான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவர் வந்து அந்த ஒரு மாத காலத்தில் வந்து அந்த பசி இல்லை, வாமிட்டிங் வந்தது செஞ்சதுன்னு உடனே மருத்துவரை போய் அணுகி செஞ்சு பண்ணினதுனால அவருக்கு வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சோம். இவருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் நம்ம 100% க்யூர் கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து என்னை அன்பான பண்பலை நேர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து அந்த சிம்டம்ஸ், அதாவது பசி இல்லையா, வயிறு திம்முன்னு இருக்கா, கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குதா, உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், எண்டோஸ்கோப் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் பண்ணிடும். அதேமாதிரி போன வாரம் ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து என்கிட்ட வந்த இதே மாதிரி தொந்தரவு, பசி இல்லை, வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அப்படியே திம்முன்னு இருக்குது, படுத்துக்கலான்னே இருக்குது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வந்து எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தாங்க, வெளியவே வந்து ஸ்கேனும் பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த தொந்தரவும் இல்லை. அப்புறம் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செஞ்சு பண்ணி கேட்கலன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வேறு ஒரு என்னோடய பேஷண்ட்டே ஒருத்தர் வந்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி பண்ணினதுனால பண்ணோம், வந்தார். அது பார்த்து செஞ்சு பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா, அதாவது அந்த உப்பு, அந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு டெஸ்ட் எடுத்து பார்த்து செஞ்சு பண்ணோம்னா, அவருக்கு வந்து சோடியம் வந்து வெறும் 118 தான் இருந்தது, ஆல்மோஸ்ட் 140 பக்கம் இருக்கணும். இந்த சோடியம் இவ்வளோ கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா, குடல் மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். குடல் நல்லா வேலை செஞ்சு மூமெண்ட் ஆனால் தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி கீழே போகணும் செய்யணும் பண்ணும். அதனால் அந்த மூமெண்ட்டை நிறுத்திடுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திம்னு ஆகிடும் செஞ்சிடும். அதனால் வந்து பசி இல்லை செயலை பண்ணலன்னா நம்ம வந்து குடல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான்றதை நினைக்கக்கூடாது. பசி இல்லைனாக்கா அதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, 90% குடல் சார்ந்ததாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன், 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், மீதி 10% வேறு காரண காரியங்களுக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செய்துப்பட்டது. அதனால் கொஞ்சம் உடனே இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருங்க.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு. இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: நேயர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேய விருப்பம் நிகழ்ச்சி. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. கடத்தூர் பகுதியிலிருந்து பழனி அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த பாடல்.

நீர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. சென்னையிலிருந்து ராமு, சீதா, லக்ஷ்மி அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் காமராசு என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த பாடல்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேய விருப்பம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடமான ராஜ்கட்டில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனைகளும் நடைபெற்றது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட

0: அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், காலத்தால் அழியாத காந்தியடிகளின் கொள்கைகள் ஒரு சிறந்த சமூகத்தை நோக்கியும் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை நோக்கியும் நம்மை தொடர்ந்து வழிநடத்தட்டும் என்று கூறியுள்ளனர். காந்தி ஜெயந்தி சர்வதேச அஹிம்சை தினமாக இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஜெயந்தியொட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டியில் 1700 மகளிர் பங்கேற்றனர். விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டதோடு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினருக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் பெண்களுக்கு சம உரிமை சம வாய்ப்பு வழங்குவதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பொன்னேரி குளத்தில் நிலத்தடி நீரை அதிகரிக்கும் வகையில் 2000 மேற்பட்ட பனை விதைகள் நடப்பட்டன. சேலம் மகாத்மா காந்தி தபால் தலை அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் பெருமைகளை போற்றும் வகையில் போலந்து, கென்யா, மெக்சிகோ, கிரீன்லாந்து, ஸ்காட்லாந்து உள்ளிட்ட நாடுகள் வெளியிட்ட தபால் தலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காந்தி ஜெயந்தியொட்டி வேலூர் கோட்டையில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பதன் அவசியம் குறித்தும் குப்பைகளை முறையாக அகற்றுவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேண வேண்டியதன் அவசியம் என்று கல்லூரி மாணவி தெரிவிக்கையில்,
1: என் பேர் வந்து சத்யவதி. தூய்மை பாரத இயக்கத்து மூலமா நாங்க உலக புகழ்பெற்ற வேலூர் கோட்டை மைதானத்தை வந்து நாங்க கிளீன் பண்ணி இருக்கோம். காலேஜ், ஸ்கூலு, பொதுமக்கள் கூடுற இடம், நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம தூய்மையா வச்சுன்னு இருக்கணும். அதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்.
0: காந்தி ஜெயந்தியொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல், சிறுபாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122 பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி புதுதில்லி விஜய்கட்டில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான காமராஜரின் 51 நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில், தன்னலமற்ற பொது சேவைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்ததோடு தலைமுறை தாண்டியும் நினைவு கூறத்தக்க தலைவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்ற ஃபிளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து 180 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் துணிச்சலை பாராட்டிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, அவர் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். ஸ்மித் மச்சாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமரிடம் இச்சம்பவத்தின் போது தனக்கு கிடைத்த மன உறுதி மற்றும் அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டியிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் மிகுந்த பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவின் வசுதெய்வ குடும்பகம் என்ற காலத்தால் அழியாத பாரம்பரியத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பேரிடர் காலங்களில் இந்தியா உதவிக்கரங்களை நீட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரான்ஸ், கனடா, தென்கொரிய நாட்டு அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை மேற்கொண்டார்.
2: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக அடல் சுரங்கப்பாதை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. உலக புகழ்பெற்ற ரோட்டாங் கணவாயின் கீழ் கட்டப்பட்டுள்ள அடல் சுரங்கப்பாதை நவீன பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அடல் சுரங்கப்பாதை ஹிமாச்சல பிரதேசத்தின் பழங்குடியின பகுதி இணைப்பை மேம்படுத்தி முழுமையான போக்குவரத்தையும் முன்னெடுத்து செல்கிறது. எல்லை பகுதிகள் குறிப்பாக லே லடாக்குடனான போக்குவரத்து இணைப்பையும் அடல் சுரங்கப்பாதை எளிதாக்கியுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை கோயம்பேடு

பேருந்து நிலையத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 84 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைவார்கள். மாநகர மற்றும் நகரப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டிலெக்ஸ் உள்ளிட்ட அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். இத்திட்டத்தின் கீழ் 12,695 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. விழுப்புரத்தில் இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் வெற்றி பயண திட்டத்தின் கீழ் 107 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருத்துவ கட்டமைப்புகள், மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவைகள் போதுமான அளவில் உள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் கோவில் நில முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நல திட்டங்களை அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறினார். கலை மாமணி மிருதங்கம் கஞ்சீரா மகா வித்வான் திருச்சி தாயுமானவன் இன்று காலை காலமானார். அன்னாருக்கு வயது 96. திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் 22 ஆண்டுகள் மிருதங்க வித்வானாக பணியாற்றிய அவர் மிருதங்கம் மற்றும் கொன்னகோளில் டாப் கிரேட், கஞ்சீராவில் ஏ கிரேட் அங்கீகாரம் பெற்றவர். பிரபல இசைக்கலைஞர்கள் தியாகராஜ பாகவதர், கே பி சுந்தராம்பாள், ஆலத்தூர் சகோதரர்கள், மதுரை சோமு, சித்தூர் சுப்பிரமணியம் பிள்ளை ஆகியோருக்கு இவர் மிருதங்க பக்கவாத்தியம் வாசித்தவர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை பிற்பகல் திருச்சி பாலக்கரையில் நடைபெறும். திருவண்ணாமலையில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணாக்கர், வன அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இப்பேரணியில் வன விலங்குகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். காந்தி ஜெயந்தியொட்டி தமிழகத்தில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையில் சிறப்பாக செயல்பட்ட திருச்சி மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் திரு ராமன் உள்ளிட்ட 5 காவல்துறையினருக்கு இந்த ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருது வரும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 5 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இந்திய வில்வித்தை ரீகர்வ் பிரிவில் மகளிர் குழு தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் குழு வெள்ளிப்பதக்கத்தையும், கலப்பு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் லவ்லினா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் டிங்கி சிறுபடகு போட்டியில் நேத்ரா குமணன் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இந்தியா இதுவரை 12 தங்கம், 25 வெள்ளி, 34 வெண்கலம் என 71 பதக்கங்கள் பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. கிருஷ்ணகிரி தும்மநள்ளி பகுதியில் 82 மில்லிமீட்டர் அதிகபட்ச மழையின் அளவு பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை, இறையூர், கள்ளக்குறிச்சி, சேராப்பட்டு ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டரும், ஈரோடு, மொடக்குறிச்சி, திருவண்ணாமலை, தண்டராம்பேட்டை, திருவண்ணாமலை, ஜமுனாமரத்தூர், பெரம்பலூர், வேப்பந்தட்டை, ERG ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டரும், கள்ளக்குறிச்சி, கடவானூர், கிருஷ்ணகிரி, நெடுங்கல், கள்ளக்குறிச்சி, மடம்பூண்டி, திருச்சிராப்பள்ளி, நந்தியாறு ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை, அன்னவாசல் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும், தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, சிறுகுடி, தஞ்சாவூர், தஞ்சை பாபநாசம், கிருஷ்ணகிரி, தளி, மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, வேலூர், மேலத்தூர், விருதுநகர், திருப்பூர், தாராபுரம், கடலூர், லால்பேட்டை, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, அரியலூர், தாலுகா அலுவலகம், கடலூர், ஸ்ரீமுஷ்ணம், கரூர், குளித்தலை, பெரம்பலூர், வி களத்தூர், கோயம்புத்தூர், பெரியநாயக்க

பாளையம், கோயம்புத்தூர், ஆழியார் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவும் மழையின் அளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 39.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கரூர் பரமத்தியில் 21 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2:01. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: அட, இதே போல சேலை நம்ம வள்ளி கூட வச்சிருக்காளே. வள்ளி, நீயே தானா?
2: நானே தான். கேட்டா தோழின்னு சொல்லிக்க வேண்டியது, ஆனா நாள் கணக்கா பார்த்து பேசிக்கிறது கூட கிடையாது. இப்படி எங்கேயாவது கடத்தருவுல பாத்துக்கிட்டா தான் உண்டு.
1: எங்க நான் கேட்டுற போறேன்னு நீ முந்திக்கிட்டியா? போன வாரம் தானே எங்க வீட்டு கொல்லையில தோட்டம் போட விதைகளை வாங்கும் போது நாம பார்த்து பேசிக்கிட்டோம்.
2: ஆமாமா, அங்க பாத்துக்கிட்டோம்ல. இதே போல. அது சரி, தோட்டம் போட்டாச்சா?
1: போட்டாச்சு வள்ளி. வீட்டுக்கு வந்தா எங்க இந்த தோட்டம் போடுற வேலையிலாம் ஒத்தாசு செய்ய சொல்ல போறேன்னு வீட்டுக்கே நீ வரலல்ல?
2: ஆமா ஆமா, மலையை தூக்கி இங்கிட்டும் அங்கிட்டும் வைக்கிற வேலையை தரப்போறீங்க. ஆ செல்வி, மொத வேலையா தோட்டத்துக்கு கம்பி வேலி போட்டுரு. செடிகள்ல காய்கறி எல்லாம் காய்ச்ச பிறகு ஆடு மாடுக்கு வந்து மேய்ஞ்சிட போகுது. அப்புறம் யாரையும் போய் குத்தம் சொல்லவும் முடியாது.
1: அது சரிதான் வள்ளி. ஆனா கம்பி வேலிக்கு பதிலா உயிர் வேலி போடலாம்னு இருக்கேன்.
2: உயிர் வேலியா? இத போட்டா தோட்டத்தை பத்திரமா பாத்துக்க முடியுமா? மொத இந்த உயிர் வேலினா என்ன?
1: சொல்றேன் சொல்றேன். உயிர் வேலி போடுறதால பயிர் எல்லாம் பாதுகாப்பாத்தான் இருக்கும். வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு என்ன அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவங்க. இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
3: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். விவசாயிகளுக்கு என்ன வந்து முக்கியம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு வயலில் வந்து நெல் பயிரோ ஏதோ ஒரு பயிரை வந்து வைக்கிறாரு. அவருக்கு முக்கியமானது என்ன? அந்த நெல் பயிர்லேருந்து வர நெல் மணிகளை வந்து பார்க்கணும். சேதம் எதுவும் விளைவிக்காமல் அந்த பயிரை வந்து அவங்க வந்து நெல் மணிகளாக வந்து மாற்றி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து அவர் முக்கியமாக நினைக்கிற ஒரு கூற்று. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த கால விவசாயிகளுக்கு வந்து பெரும் வந்து சவாலாக இருந்தது இல்லை. ஏன்னா மாதம் மும்மாறி பொழிந்ததுனால அவங்க காலத்தே பயிர் செய்தாங்க. அதனால் பயிர்களுக்கு தாக்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள் அதனோட தாக்குதலும் வந்து அந்தந்த பருவத்தை பயிர் செய்கிறதுனால அதோட தாக்குதல் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளோட இருந்தது. அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரியான விவசாயத்தை மேற்கொண்டதுனால விலங்குகளாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் வந்து இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம விவசாயம் பண்ணுற முறைகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதிகப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சி அதோட மோகத்தினால சூழ்நிலைக்கு ஏற்ற விவசாயம் செய்யறத வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வரவே மறந்துட்டோம். அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அதிகப்படியான சவால்களை வந்து இக்கால விவசாயிகள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சவால் என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம், விலங்குகளுக்கு காட்டுல வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, பயிர்கள் செய்யற இடத்துக்கு வந்து விலங்குகள் வந்து பயிர்களை நாசம் பண்றதுனால விவசாயிகளுக்கு வந்து மகசூல் வந்து கம்மியாகுது. இது ஒரு பிரச்சனையா வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து பெருங்குறையாகவே வந்து நாங்கள் நடத்துகிற எல்லா ஒரு பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பண்ணையில் நம்ம வந்து பயிர் பண்ணிட்டோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் விவசாயிகள் அதிகப்படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடைகளில் விற்கிற வேலிகள் அதாவது கம்பி வேலிகள் வாங்கி பயிர்களை சுற்றி வந்து நட்டு வச்சிடறோம். இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இயற்கை சூழ்நிலை வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்படுது. எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படிலாம் நம்ம வந்து குறைக்கலாம், உயிர் வேலி எப்படி வந்து காலநிலை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்துது, உயிர் வேலியோட நன்மைகள் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, உயிர் வேலி மூலமா நமக்கு என்னென்ன பொருளாதார நன்மைகள் சுற்றுச்சூழல் நன்மைகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல உயிர்வேலி அப்படின்றது என்ன? உயிர்வேலிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பயிர் வகைகளை வந்து நடுவில் நட்டுட்டு அதோட சுற்றி வந்து நம்ம என்ன பயிர் பண்ணுறோம் அப்படின்னா, தாவர செடிகளை பயன்படுத்தலாம், முள் நிறைந்த மரங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா கட்டை போன்ற உயரமாக வளரக்கூடிய மரங்களான சவுக்கு தேக்கு அந்த மாதிரி நிறைய மரங்களும் புதர் செடிகளும் முட்செடிகளும் நட்டு அதை வந்து கவாத்து அப்படிங்கிறது என்னென்னா ப்ரூனிங்னு சொல்லுவாங்க, கிளைகளை வெட்டி அகற்றுதல். நமக்கு தேவையான கிளைகளை மட்டும் வச்சுக்கிட்டு அதிகப்படியான வளர்ச்சி வர கிளைகளை எல்லாத்தையும் வந்து வெட்டி நமக்கு தேவையான வடிவத்தில் அந்த உயிர்வேலியை கொண்டு வந்து பயிர்களை பாதுகாக்கிற

இதுதான் வந்து உயிர்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உயிர்வேலியை பார்த்துட்டோம். உயிர்வேலியோட தேவை என்ன இருக்குது நம்ம மக்களுக்கு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தையே எடுத்துப்போம். அதில் வந்து 57 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற கடற்கரை வந்து இருக்குது. அதில் என்ன ஆகுது அப்படின்னா, அதிகப்படியான காலநிலை மாற்றம் வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் நிறையவே இருக்கும். திடீர்னு காத்தடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு மழை பெய்யாது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகப்படியான வெயில் அடிக்கும் போது மண்ணில் இருக்க ஈரப்பதம் ஆவியாகுது. அதிக காற்று அடிக்கும் போது மேல்பரப்பு மண்கள் வந்து காற்றோட சேர்த்து அடுத்து கொண்டு செல்லப்படுகிறது. அதே மாதிரி இங்க சூழ்நிலையில சுற்றி இருக்கிற மதுராந்தகம், செய்யூர் போன்ற பகுதிகளில் இருக்கிற அதிகப்படியான காப்பு காடுகள்னு சொல்லுவாங்க, வேடந்தாங்கல் சரணாலயம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சரணாலயங்கள் வந்து அதை ஒட்டி இருக்கிற பகுதிகள் வந்து சிறிது சிறிதாக காடுகள் வந்து அழிக்கப்படுகிறதால அதுல இருக்கிற காட்டு பன்றிகள், மயில்கள், ஆடு மாடுகள் அதனால தொல்லைகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியா ஏற்படுது. அதே மாதிரி இந்த பகுதிகளில் இருக்கிற மண் எப்படி இருக்குது அப்படின்னா, வறண்ட மண்களாக இருக்கிறதுனால அது வந்து எளிதில் வந்து காற்றாலையோ மணலாலேயோ வந்து அடித்து செல்லப்படுகிறது. அதனால் அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதிகப்படியாக குறையுது. அதே மாதிரி உயிர்வேலிகள் வந்து நட்டு வைக்கிறதுனால அதில் வந்து என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஒரு செடியை வந்து நட்டு வைக்கிறோம், அதில் வந்து பூ பூக்குது, அது என்ன பண்ணுது, அது வந்து வண்ணமயமான பூக்களை பூக்கும்போது அது வந்து தேனீக்களையும் நன்மை செய்யக்கூடிய வண்டுகள் அந்த மாதிரி வந்து அது வந்து கவர்ந்து இழுக்கிறதுனால, இப்போ நடுவில் நம்ம பயிர் வச்சிருக்க நெற்பயிராக இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய பூச்சிகள், தீமை விளைவிக்கக்கூடிய சுருள் பூச்சிகளாக இருக்கட்டும், தண்டு துளைப்பானாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் வந்து அதோட உணவாக நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து உட்கொள்றதுனால பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்குதல் வந்து குறைகிறது. உயிர்வேலினா என்னன்னு பார்த்துட்டோம், அதோட முக்கியத்துவம் பார்த்துட்டோம், அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு வயலுக்கு வந்து தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ என்னென்ன வகையான உயிர்வேலிகள் இருக்குது, அதை வந்து நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எந்த மாதிரியான உயிர்வேலியை தேர்ந்தெடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் வந்து முள் மற்றும் பாதுகாப்பு அறத் தாவரங்கள், அதாவது முட்கள் வந்து நிறைய வைக்கிற தாவரங்கள், அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, கலாய்க்காய், கிளுவை, கொடுக்காப்புளி, கருவேலம், சப்பாத்திக்கள்ளி, சதுரக்கள்ளி, கற்றாழை வேலி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இதெல்லாம் எங்கே பண்ணலாம் அப்படின்னா, ஆடு மாடுகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கிற சூழ்நிலையாக இருந்தது உங்கள் பகுதி அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, முட்கள் நிறைந்த தாவரங்களை வந்து பாதுகாப்பாரனா உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்து உரத்தேவையையும் வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்க விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய தாவரங்கள், அதுக்கப்புறம் புரதச்சத்து மிக்க தாவரங்கள் வந்து நான் வந்து ஆடு மாடு வச்சுருக்கேன், அதுக்கும் வந்து எனக்கு தீவனமாக நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளணும், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க நாங்கள் என்ன உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாண முருங்கை, சீமை கிழுவை, அதாவது உரக்கொன்றை தாவரம், சவுண்டல், சுபாபுல், அகத்தி, சிற்றகத்தி, காட்டுக்கொன்றை, அந்த மாதிரியான தாவரங்களை உயிர்வேலியில் நட்டு வளர்த்தோம் அப்படின்னா, அதை அறுவடை செஞ்சோ இல்லை கவாத்து பண்ணும்போதோ நம்ம வந்து அதோட எஞ்சிய இலைகளை வந்து ஆடு மாடுகளுக்கு கொடுக்கும்போது அதோட வளர்ச்சி பெருகுது. அதே மாதிரி அடுத்து என்னன்னா, நான் வந்து ஒரு இயற்கை விவசாயி, எனக்கு தேவையான உள்ளீடு, அதாவது நான் வந்து இப்போ பூச்சிக்கொல்லி தயாரிக்கணும் அந்த மாதிரி தயாரிக்கிற இடத்துல இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணணும்னா, நொச்சி, சீமை அகத்தி, வேப்ப மரம், ஆடாதொடை, காட்டாமணக்கு, எருக்கு, அரளி, திருக்கள்ளி, ஆமணக்கு, இது போன்ற தாவரங்களை வந்து வேலியில் நட்டு இயற்கை வேலியோட நடுவில் இது எல்லா சூழ்நிலையும் சேர்ந்து இருக்கிற இடத்துலயும் நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒரே ஒரு தாவரத்தை மட்டும் நம்ம நட்டு வளர்த்து உயிர்வேலியை உருவாக்க முடியாது. ஒரே ஒரு தாவரம், இப்ப நான் வந்து கிழுவையை மட்டுமே நட்டு ஒரு உயிர்வேலியை உருவாக்குறேன் அப்படிங்கிறத விட, எனக்கு எல்லா தேவையும் இருக்கு. ஒரு கிழுவை வச்சிங்கன்னா 2 அடிக்கு ஒரு கிழுவை வைக்கிறீங்க அப்படிங்கும் போது, நடுவில் வந்து நான் வந்து இயற்கை பூச்சி விரட்டி தயாரிப்பேன், அதனால நான் வந்து நொச்சி செடியை வைக்கலாம். அதே மாதிரி தழைச்சத்து நிறைந்த கிளைரி செடி, அதாவது உரக்கொன்றை தாவரத்தை நட்டு வளர்க்கும் போது நான் வந்து அதை அறுத்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாகவும் நான் வந்து போட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் எல்லா செடிகளும் விவசாயிகள் வந்து வைக்கலாம். அதே மாதிரி காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காற்று தடுப்பான் தாவரங்கள், அதாவது மரங்கள், நெட்டையா கட்டையா வளரக்கூடிய தாவரங்களான சவுக்க மரம், பூங்க மரம், பனை மரம், சீமை மூங்கில், வேம்பு மரம், அதெல்லாம் வந்து வளர்க்கலாம். அதே மாதிரி அடர் கொடிகள், புதர் செடிகள், அழகு வேலி, அதாவது வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குற விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா, பிரண்டை, மருதா, காகித பூ, தீக்குச்சி, வேலி மல்லி, தாழம்பூ, அந்த மாதிரியான தாவரங்களை வளர்த்து அதை வந்து அழகு செடிகளாகவும் வச்சுக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம வந்து அது வந்து ஆடு மாடுகள்கிட்ட இருந்து நம்மளோட பயிர்களையும் வீடுகளுக்குள்ளே அது வராமல் இருக்கிறதையும் நம்மளால் தடுக்க முடியும். அடுத்து உயிர்வேலியின் முக்கிய நன்மைகள் பற்றி பார்ப்போம். இது என்னென்னா, முக்கியமாக அது வந்து கால்நடைகளிடமிருந்து சேதத்தை தவிர்க்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும்

விவசாயிகளுக்கிடம் இருக்கிற அறியாமை. அதில் வந்து என்னன்னா, கால்நடை சேதத்தை மட்டும் அது தடுக்கிறது கிடையாது, அதே மாதிரி காற்றின் வேகத்தை குறைக்கிறதுக்கும் வந்து சவுக்கு, தேக்கு போன்ற கிளைகளற்ற கட்டை போன்று வளரக்கூடிய தாவரங்கள் வந்து பயன்படுகிறது. அதே மாதிரி நிலத்தினுடைய ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துறதுக்கு உரக்கொன்றை, அகத்தி போன்ற இலைகளை வெட்டி பசுந்தால் உரமாக வயல்வெளிகளில் போடும்போது வயலுடைய ஊட்டச்சத்து தன்மை வந்து பல நாட்கள் கழித்து அது வந்து சத்துக்களாக மண்ணிற்கு வந்து அளிக்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து நிறைய மரங்கள், புதர் செடிகளை வளர்க்கறது மூலயமா என்ன ஆகுனோ, அதோட வேர்கள் வந்து மண்ணை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிறதுனால மண் அரிப்பு ஏற்படாமல் வந்து நமக்கு வந்து பாதுகாக்கிறது. அதே மாதிரி மேற்புற மண்ணோட சத்துக்களையும் நமக்கு வந்து பாதுகாத்து தருகிறது. அதுக்கு அடுத்து முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லுயிர் பெருக்கத்தை வந்து நமக்கு வந்து பேணி காக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பூ பூக்கிற செடி வச்சுருக்கீங்க, முள் இருக்கிற செடி வச்சிருக்கீங்க, அதே மாதிரி உர செடி வச்சிருக்கீங்க, அதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கும். அதோட பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து வராம தடுக்கிறது. அதே மாதிரி தேனீக்கள், வண்ணமயமாக இருக்கிற பூக்கள் வந்து தேனீக்களை

முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கத்தை வந்து நமக்கு வந்து பேணி காக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பூ பூக்கிற செடி வச்சுருக்கீங்க, முள் இருக்கிற செடி வச்சுருக்கீங்க, அதே மாதிரி ஊற செடி வச்சுருக்கீங்க, அதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கும். அதோட பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து வராமல் தடுக்கிறது. அதே மாதிரி தேனீக்கள், வண்ணமயமாக இருக்கிற பூக்கள் வந்து தேனீக்களை வந்து பெருமளவில் கவர்ந்து இழுக்கிறதுனால மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாகிட்டு நமக்கு வந்து மகசூலம் வந்து அதிகமாகுது. பட்டாம்பூச்சிகளின் பெருக்கம் வந்து அதிகமாகிறது. பொறிவண்டுகள், பொறிவண்டுகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா வயலில் எந்த விதமான லார்வான்னு சொல்லுவாங்க புழுக்கள், அதாவது கூட்டுப்புழுக்கு முன்னாடி இருக்கிற பருவம் வந்து புழுக்கள்னு சொல்லுவாங்க, அந்த புழுக்களை வந்து பிடிச்சி சாப்பிட்றதான் பொறிவண்டோட முக்கியமான உணவு. இந்த பொறிவண்டுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வயலில் ஏற்பட பூச்சி தாக்கம் வந்து குறையும். அதே மாதிரி சிலந்திகளும் நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சி தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா இதுவுமே லார்வாக்களை வந்து அந்த சிலந்தி வலையில் பிடிச்சி வைக்கிறது மூலயமா நமக்கு வந்து பூச்சிகளோட தாக்கம் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி இந்த உயிர்வேலியை பயன்படுத்துறதுனால நமக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கிறது. தேக்கு, வேம்பு அந்த மாதிரி மரங்கள் வந்து நீங்கள் நட்டு வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அதில் வர மரக்கட்டைகளை நம்ம வந்து விற்பனை செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி விறகுகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். மக்கிய இலைகள் என்ன ஆகுது அப்படின்னா வயல்வெளிகளுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி அதில் விளைகின்ற இலைகள் வந்து கால்நடை தீவனங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. உயிர்வேலி மூலமாக கிடைக்கிற கரணைகள் வந்து நம்ம வந்து அடுத்த விவசாயிகளுக்கு வந்து கொடுத்து அவங்களையும் வந்து ஊக்குவிக்கலாம், உயிர்வேலியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம வந்து உயிர்வேலியின் மூலமாக கிடைக்கிற பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகள். அடுத்து உயிர்வேலியை எப்படி நம்ம வந்து அமைக்கலாம், ஒரு சரியான நிலத்தை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். அதே மாதிரி அதை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு அதுக்கு தேவையான உயிர்வேலி செடிகளை வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து சிறந்தது. உங்களுக்கு விலங்கு தொல்லை அதிகமா இருக்குன்னா முட்கள் இருக்கிற செடிகளா பயன்படுத்த வேண்டும். காற்றின் தாக்குதல் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது அதிக உயரம் வளரக்கூடிய கிளைகள் அற்ற தாவரமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். 45 சென்டிமீட்டர் அளவுல குழிகள் தோண்ட வேண்டும். ஒவ்வொரு குழியிலும் தொழு உரம், மண்புழு உரம், மேல்மண் கலந்து நிரப்ப வேண்டும். தேர்ந்தெடுத்த தாவரங்களை 50 சென்டிமீட்டர்ல இருந்து 1 மீட்டர் இடைவெளி விட்டு நம்ம நட்டு வைக்க முடியும். அதே மாதிரி நட்டு வச்சுட்டு ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து களை எடுக்கணும். அதுக்கு தொடர்ச்சியாக வந்து நீர் பாய்ச்ச வேண்டும். பராமரிப்பு பணிகள் வந்து நம்ம பயிர்களுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி உயிர்வேலி செடிகளுக்கும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உயிர்வேலி செடிகளுக்கும் பயிர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர்வேலி பயிர்களை வந்து நம்ம கவாத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னா அதோட அடர்த்தி வந்து அதிகப்படியான அடர்த்தி இருக்கணும். விலங்குகளும் வெளியிலிருந்து எதுவும் ஊடுருவி உள்ளே வராத அளவுக்கு நம்ம அடர்த்தியாகவும் அதை வலுவாகவும் ஆக்க நம்ம தொடர்ச்சியா வந்து ஆண்டுக்கு 2-3 முறை வந்து கவாத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க கவாத்து பண்ணீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி உயிர்வேலியோட உயரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கும் போது அது 5-8 அடி உயரத்துல வந்து பராமரிச்சு வச்சுக்கணும். அதனால மட்டும்தான் நம்மளால வந்து சுற்றுப்புற இதுவை வந்து பாதுகாக்க முடியும். உயிர்வேலியோட சேர்த்து நம்ம வந்து முருங்கை, அகத்தி, கிளைரிசிடியா அந்த மாதிரியான செடிகளை வளர்க்கறது மூலமா கால்நடைகளுக்கு தேவையான தீவனமும் கிடைக்கிறது, மனிதனுக்கு தேவையான உணவாகவும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி இப்போ தேனீக்களையும் வந்து உயிர்வேலியோட சேர்த்து நம்ம வளர்க்க முடியும். ஏன்னா உயிர்வேலியில வண்ணமயமான மலர்கள் பூக்கிற செடிகளாக நம்ம வைக்கும் போது தேனீக்கள் வந்து வளர்க்கும் போது தேனியோட நமக்கு கூடுதல் வருமானம் வந்து கிடைக்கிறது. அடுத்து இயற்கை விவசாயம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பூச்சி விரட்டிகள் தயாரிக்கக்கூடிய இலை செடிகள் வந்து நம்ம வந்து நட்டு வைக்கிறது மூலமா நம்ம வந்து இயற்கை விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும். பசுந்தால் உரங்களாகவும் நம்ம அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். நுண்ணுயிர்கள் வளர்ச்சி வந்து நமக்கு வந்து அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி காலநிலை மாற்றம் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த காலகட்டங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை. உயிர்வேலியின் மூலமா காலநிலை மாற்றத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும், அதை எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இதை எப்படின்னா அது வந்து கார்பன் சேமிக்கும். எப்படின்னா நம்ம வந்து தாவரங்களை நட்டு வைக்கிறது மூலமா அது என்ன பண்ணும் அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுன்ற கரியமில வாயுவை தன்னோட இலைத்தலைகளில் வந்து சேமிச்சு வச்சுக்குது. எவ்வளோ சேமிக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் செயல்படுகின்ற மத்திய வேளாண் வனவியல் ஆராய்ச்சி நிலையம் சொல்ற தரவுகள் படி 0.25 முதல் 76.55 டன் கார்பன் வர ஒரு ஹெக்டர்ல வளர்க்கப்படுற தாவரம் வந்து அவ்வளோ அளவுக்கு கரியமில வாயுவை வந்து சேமிச்சு வைக்குது. அதனால நமக்கு வந்து காலநிலை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தரவு வந்து வெளியிட்டு இருக்கு. அதே மாதிரி தாவரங்கள்ல மட்டுமல்லாம மண்ணிலையும் வந்து கார்பனை வந்து சேமிச்சு வைக்குது. அதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.003 முதல் 3.5

0: 9-8 டன் கார்பனை வந்து ஒரு ஹெக்டரில் ஒரு ஆண்டுக்கு வந்து உயிர்வெளி தாவரங்களை வளர்க்குறது மூலயமா சேமிக்கப்படுதுங்கிற தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து காற்றோட வேகத்தை எவ்வாறு குறைக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ உயிர்வேலி மரங்களை வந்து உயரமாக வளரக்கூடிய தாவரங்களை வந்து நட்டு வைக்கிறது மூலயமா நமக்கு 21.5%லேருந்து 36% வரை காற்றோட வேகத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திலிருந்து தரவுகள் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி உயிர்வெளியை சுற்றிலும் உள்ளே வளர்க்குற தாவரத்துக்கு வந்து வெப்பநிலையை வந்து அது வந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளின் சபையிலோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பான FAO வந்து தெரிவிச்சிருக்காங்க. மண்ணின் ஈரப்பதத்தையும் பாதுகாக்கிறது. ஏன்னா காற்றோட வேகம் குறையும் போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணுல இருந்து நீர் ஆவியாகிற தன்மையும் வந்து நமக்கு குறையிறது. அதனால நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சாம நம்ம வந்து கொஞ்சம் கால இடைவெளி விட்டே நம்மளால வந்து தண்ணி பாய்ச்ச முடியும். அதனால நீர் செலவழிக்கிற அளவும் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி ஈரப்பதமும் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால வந்து மண்ணுல தக்க வச்சுக்க முடியும். மழை நீரையும் வந்து பாதுகாக்குது. அது எப்படி அப்படிங்கிறது என்னென்னா மேற்பரப்பில் வந்து தண்ணி வந்து அடித்து செல்லப்படுறத வந்து மரங்கள் வந்து தடுக்குதுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து சுற்றிலும் வளர்க்குறோம் அப்படிங்கும்போது என்னாகும்னா மழை நீர் வந்து தேங்கி நிற்கக்கூடிய நேரத்தை வந்து அதிகரிக்கிறதுனால அதிகப்படியான மழை நீர் வந்து மண்ணுக்குள்ளே ஊடுருவி உள்ளே செல்லும். இதில் வந்து விவசாயிகளுக்கு கூறக்கூடிய ஒரு முக்கிய ஆலோசனைகள் அப்படின்னா உள்ளூர் சூழலுக்கு ஏற்ற தாவரங்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சு பயிர் பண்ணணும். ஒரே விதமான தாவரங்களை வந்து உயிர்வேலியில் நட்டு பராமரிக்காமல் பலவிதமான தாவரங்களை வந்து நட்டு பராமரிக்கும் போது அதிலிருந்து கிடைக்கிற பயன்பாடுகளும் வருமானமும் நமக்கு வந்து இரட்டிப்பாகுது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம கவாத்து பண்ணி உயிர்வேலியை வந்து பராமரித்து கொண்டே இருக்க வேண்டும். வெட்டிய இலைகளை வந்து தூக்கி போட்டுறாமல் நம்ம வந்து வயல்வெளிகளில் வந்து உரமாக பயன்படுத்த போது உர செலவை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இன்று நாம் நடும் ஒரு உயிர்வேலி நாளைய தலைமுறைக்கு வளமான மண்ணையும் வளமான சுற்றுச்சூழலையும் வளமான விவசாயத்தையும் பரிசாக வழங்கும். இது பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 90-80-78-03-04.
1: வள்ளி, வேளாண்மையில் உயிர்வேலியின் பங்கு பற்றின விவரங்களை காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவங்க எடுத்து சொன்னாங்களே, கவனமாக கேட்டுக்கிட்டது தானே? இப்போ புரியுதா?
2: புரிஞ்சிச்சு செல்வி. சுவாரஸ்யமான தகவலாக இருந்துச்சு. உயிர்வேலி எப்படி ஏன் போடணும், எந்த தாவரங்களை பயன்படுத்தலாம்னு அருமையாக எடுத்து சொன்னாங்களே.
1: இந்த முறையத்தான் எங்க தோட்டத்துக்கு பயன்படுத்திக்க போறோம். பெரிய மலைய தூக்குற வேலையெல்லாம் இல்ல. வேலி போடுற அன்னைக்கு சொல்றேன், வந்து ஒத்தாசை செஞ்சிரு.
2: அப்பா, வாங்கின வார்த்தைய உடனே திருப்பி கொடுத்துருவியே. சரி சரி, அவசியம் வரேன். அப்பதானே எங்க கொள்ளையிலயும் இந்த உயிர் வேலியை போடும் போது நீ வந்து ஒத்தாசை செய்வே.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். நெற்பழ நோய் தாக்குதலும் கட்டுப்படுத்தும் முறைகளும். மஞ்சள் கரிப்பூட்டை நோய் என்று அழைக்கப்படும் நெற்பழ நோய் ஒரு சிறிய பூஞ்சான நோயாக வகைப்படுத்தப்படுகிறது. இது சமீபத்தில் உலக அளவில் நெல் விளையும் பெரும்பாலான பகுதிகளின் மிக முக்கிய நோய்களில் ஒன்றாக மாறியுள்ளது. நெல்லின் மஞ்சள் கரிப்பூட்டை நோய் நெல்லின் மகரந்த பகுதிகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாகும். இது உலகளாவிய நெல் தானியத்தின் தரம் மற்றும் விளைச்சலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. உலக அளவில் நெல் வளரும் பகுதிகளில் மஞ்சள் கரிப்பூட்டை நோயின் அதிக தாக்குதலும் பரவலும் அதிக விளைச்சல் தரும் சாகுபடி ரகங்கள் மற்றும் கலப்பினங்களை பரவலாக ஏற்றுக்கொள்வது, நைட்ரஜன் உரங்களின் அதிக பயன்பாடு மற்றும் காலநிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளிட்ட பல காரணிகள் இந்நோய்க்கு காரணமாக இருக்கலாம். இந்நோய் அரிசி தானிய எடை, கருவுறுதல், ஊட்டச்சத்து, விளைச்சல் நிலைத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார இழப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நெல்லின் மஞ்சள் கரிப்பூட்டை நோயின் அறிகுறிகள் முதிர்ச்சியடைந்த காலகட்டத்தில் மட்டுமே தெளிவாக தென்படும். இந்நோய் மஞ்சள் கரிப்பூட்டை நோய், லட்சுமி நோய், நெற்பழ நோய், பச்சை கரிப்பூட்டை நோய் என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்நோய் ஒரு குறிப்பிட்ட பருவம் என்று இல்லாமல் வெவ்வேறு இடைவெளியில் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நெற்பயிரை பாதிக்கின்றன. இந்நோய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நெல் தானியமும் மஞ்சள் நிற கனி உடலாக மாற்றமடைந்து காணப்படும். அதனால் விவசாயிகள் இதனை நெற்பழ நோய் என்றும் அழைக்கின்றனர். பொதுவாக இந்நோய் நெல் வயல்களில் பூக்கும் பருவத்திற்கு 2 முதல் 3 வாரங்களுக்கு பின்னர் தோன்ற ஆரம்பிக்கும். நோய் தாக்கப்பட்ட தானிய நெல்லில் மென்பட்டு துணி போன்ற தோற்றத்துடன் முதலில் பச்சை நிறத்திலும் பின்பு கருப்பு நிறமாகவும் நெல்லை சுற்றி பழ உருண்டைகள் காணப்படும். முதலில் இப்பழ உருண்டைகள் மிகவும் சிறியதாக காணப்படும். பின்பு வளர்ச்சியடைந்து 2 முதல் 5 சென்டிமீட்டர் அளவில் வீங்கி காணப்படும். இவை நெல் உமிகளுக்கு இடையே காணப்படும். பூ பகுதியை சுற்றிலும் வளரும். பின்பு கதிரில் இருக்கும் சில தானியங்கள் மட்டுமே தாக்கப்பட்டிருக்கும். இது சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சில தானியங்களில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் தற்பொழுது அதிக அளவில் நெல் தானியங்களை பாதிக்கின்றன. பூசண வளர்ச்சி தீவிரமாகும் பொழுது நெல்லை சுற்றி இருக்கக்கூடிய பழ உருண்டைகள் வெடித்து ஆரஞ்சு நிறமாக மாறி பின்னர் மஞ்சள் பச்சையுடன் கலந்து அல்லது முழுவதுமாக கரும்பச்சை நிறமாக மாறிவிடும். பொதுவாக இந்நோய் தானியங்கள் முதிர்ச்சி அடையும் தருணத்தில் அதிகமாக பாதித்து நெல் தானியங்களின் தரத்தை குறைக்கும். இதற்கான ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாட்டு முறைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் பாதிக்கப்பட்ட பழ உருண்டைகளை முக கவசம் அணிந்து கொண்டு அப்புறப்படுத்தி முழுவதுமாக எரித்துவிட வேண்டும். நெற்பயிர்கள் ஈரமாக இருக்கும் பொழுது வயலில் உழவு செய்வதை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். அறுவடையின் பொழுது நோய் தாக்கப்பட்ட செடிகளை முழுவதுமாக அகற்றி அழித்து விடுதல் வேண்டும். மாற்று பயிர்கள் மற்றும் களை செடிகளை அழித்து பின்னர் வயல் வரப்புகள் மற்றும் பாசன வாய்க்கால்களை சுத்தமாக வைத்தல் வேண்டும். அதிக அளவு தழைச்சத்து உரமிடுதலை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். நோய் பாதிக்கப்பட்ட வயலில் உள்ள வைக்கோல் மற்றும் பயிர் தூர்களை முழுவதுமாக அகற்ற வேண்டும். நோயற்ற மற்றும் சான்றளிக்கப்பட்ட விதைகளையே பயன்படுத்துதல் வேண்டும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டாசிம் என்ற மருந்தை கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைத்தல் வேண்டும். அல்லது 1 கிலோ விதைக்கு உயிர் எதிர்கொல்லி பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் என்ற அளவில் உலர் விதை நேர்த்தியோ அல்லது ஈர விதை நேர்த்தியோ செய்து விதைக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வேதியியல் பூசணக்கொல்லியையும்

உயிர் எதிர்கொல்லியையும் ஒன்றாக கலந்து விதை நேர்த்தி செய்யக்கூடாது. நெல்லை பாதிக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த உரங்களை பிரித்து அளிக்க வேண்டும். நெற்கதிர் பருவம் மற்றும் பால் பருவத்தில் இம்மாதிரியான பூசண நோய் தாக்குதலை தடுப்பதற்கு கியூப்ரிக் ஹைட்ராக்சைடு என்ற தாமிர பூசண கொல்லியை 25 கிராம் என்ற அளவில் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அல்லது இந்நோயை கட்டுப்படுத்த புரோபிகோனசோல் என்ற பூசணக்கொல்லி மருந்தினை 16 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தெளிப்பானிற்கு 16 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். தூர்விடும் பருவம் மற்றும் பூக்கும் தருணத்திற்கு முன்னர் தொடு பூசணக்கொல்லி அல்லது ஊடுருவி பாயக்கூடிய பூசணக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2:30. மலர்களைப் போல மனம் வீசும் இனிய நிகழ்வுகளோடு உங்கள் மனதை மகிழ்விக்கும் நிகழ்ச்சி இது பூங்கொத்து நிகழ்ச்சி. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. நிகழ்ச்சியில் 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காவலன் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படத்திற்கு இசையமைச்சிருக்கார் வித்யாசாகர். வித்யாசாகர் இசையில் யுகபாரதி, வரிகளில் கார்த்திக், சுசித்ரா, குரலில் ஒரு இனிய பாடல்.

நேயர்களே, கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியில் காவலன் என்ற திரைப்படத்திலிருந்து தாங்க ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் வித்யாசாகர் இசையில் கபிலன் வரிகளில் கே கே ரீட்டா குரலில் ஒரு இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது யுகபாரதி வரிகளில் கார்த்திக் குரலில் ஒரு இனிய பாடல்.

காதல் சேவைகளுக்கு இசையூட்டிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ஜே ஜே என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கார் பரத்வாஜ். பரத்வாஜ் இசையில், கவிஞர் வைரமுத்து வரிகளில், அரிஹரன் குரலில் ஒரு இனிய பாடல்.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
2: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
1: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
2: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
1: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
2: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
1: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
3: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
2: அப்படி சொல்லு மாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
1: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
2: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
2: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
4: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நேயர்கள் கவனத்திற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியின் முதலாவதாக காலநிலைகளுக்கேற்ற கால்நடைகளுக்கான கலப்பு தீவனம் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உளவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் குமரவேல் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இனப்பெருக்க மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் இணையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கோபி கிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியில் ஜே ஜே என்ற திரைப்படத்தில் இருந்துதான் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் பரத்வாஜ் இசையில் வைரமுத்து வரிகளில் ரேஷ்மி குரலில்.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
1: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம். உங்க காலை நேரத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி,
2: உங்க பயண நேரத்திற்கு ஒரு நல்ல துணை,
1: உங்க மனசுக்கு பிடிச்ச இசை,
2: நம்ம ஊர் செய்திகளோட சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்
1: எல்லாமே ஒரே இடத்துல
2: நம்ம அலைவரிசையில.
1: தர்மபுரி மக்களின் மனதில் ஒலிக்கும் 102.5,
2: ஏற்காட்டின் இயற்கை அழகோடு இணைந்து ஒழிக்கும் 103.7.
1: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது கச்சவியல் கலக்கல் பாடல்கள்.

இசையால் உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி கட்செவிலி கலக்கல் பாடல்கள். கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் பாடணுமா? 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிங்க. கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மல்லுப்பட்டியிலிருந்து சக்தி விரும்பி கேட்டிருக்காங்க. வாய்மையே வெல்லும் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி

ராகங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் நினைத்தேன் வந்தாய் அந்த திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சேலம்ல இருந்து ஆனந்த முருகன்.

0: இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
4: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
5: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
4: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
5: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
4: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
5: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
4: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
6: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
5: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
4: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
5: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
4: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
5: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
7: காற்றலையில் கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் காதலர் தினம் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க செங்கல்மேடுல இருந்து காவ்யா.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500-84-8820.
7: ராகங்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க குமாரசாமி பேட்டையிலிருந்து மேரி, விரும்பி கேட்டிருக்காங்க எஜமான் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மா மா
1: டேய் இங்கே தாண்டா நிக்கிறேன், சொல்றா கண்ணே தெரியலையா உனக்கு?
0: மா தலை பயங்கரமா வலிக்குதுமா, காதெல்லாம் கொய்யுங்குதுமா.
1: எப்ப பாரு போனையே பார்த்துட்டு இருந்தா எல்லாம் தான் வலிக்கும்.
0: மா நீ ஏதோ சொல்ற, அது என்னன்னு எனக்கு தெளிவா கேட்கல. நீ இந்த பக்கம் சொல்றியா? ஏன்னா இந்த பக்கம் காது ரெண்டு கேட்க மாட்டேங்குதுமா.
1: அட பாவி, காதும் கேட்கலையா?
0: வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுமா.
1: நீ வீட்டுல மட்டுமா போனை பாக்குற, வண்டியில உக்காந்து போகும்போது கூட அதை மாட்டிட்டே சுத்துற. பின்னாடி வர்றவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு சுத்துவாங்கன்னா நீ ஹெட்போனை போட்டுட்டு சுத்துறடா. ஒழுங்கா சாப்பிட்றியா? அதுவும் இல்ல, கண்ணில் படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. உன்னை என்ன பண்றதுன்னே தெரியல. 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தாண்டா ஒரு நல்ல வளர்ச்சியே. உன்னோட எதிர்காலமே அதுல தான் இருக்கு. அதை இந்த போனால கெடுத்துக்காதடா.
0: சரிம்மா, இனிமேயாவது உன் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிறம்மா.
1: அலைபேசியை பயன்படுத்துங்கள், ஆனால் அளவாக பயன்படுத்துங்கள்.
0: அலைபேசிக்காக உங்களின் அழகான வாழ்க்கையை தொலைக்காதீர்கள்.
1: என்றும் நேயர் நலனில் அக்கறையுடன்.
0: தர்மபுரி பண்பலை 102.5.
2: நேரம் முற்பகல் 3:30. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் பாட 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப்பினிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. காற்றலையில் உங்கள் பாடலை விரும்பி கேட்டு ரசிங்க. வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கெங்கு செட்டிப்பட்டியிலிருந்து சசிகலா வேடியப்பன்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இசையின் இனிமையோடு இணைந்திருக்கிறோம். தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் திருட்டு பயலை என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஞானப்பட்டியிலிருந்து நவீனா விரும்பி கேட்டிருக்காங்க.

0: படியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இசையின் இனிமையோடு இணைந்திருக்கிறோம். தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க குமாரசாமி பேட்டையிலிருந்து பிரதிஷ்டா.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி

0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: விவசாயி
4: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

உங்கள் இதயங்களை இன்பமாக்கி கொண்டிருக்கிறது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் உன்னை கொடு என்னை தருவேன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பெரியாம்பட்டியிலிருந்து ராம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
6: கட்சிவேல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அளிக்கக்கூடிய நிறைவு பாடல் பாடும் பறவைகள் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கடத்தூர்ல இருந்து கருணாகரன்.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்று வாட்ஸ்அப் வழியாக உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசித்த நேயர்கள் மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேர்களை நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் என்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி, அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: வணக்கம் வான்மதி. காலையில் சாப்பிட்ட இட்லி நல்லா அப்படியே மயக்கத்தில் இருக்கீங்க அப்படித்தானே? சரி ஓகேங்க. பொதுவாக நம்ம ரத்தமும் சதையும் கொண்ட இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த பூமியில் நிஜமாகவே வாழ்ந்தாரா என்பதை வரப்போகும் எதிர்கால சந்ததியினால் எளிதில் நம்ப முடியாது அப்படின்னு நான் சொல்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார். அதையும் தாண்டி அதுக்கு மேலே ஒரு ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஏழைகளின் குடிசைக்குள் புகுந்த ஒரு பெரிய ஆன்மா. அவருக்கு மகாத்மா அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்தார் ஒருத்தர், அவர் தான் ரவீந்திரநாத் தாகூர். எவ்வளோ கூற்றுகள்லாம் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, மகாத்மா
1: காந்தி
0: அவருடைய பிறந்தநாள் இன்று. உலகம் முழுவதும் நம்ம பல்வேறு நாடுகளை சேர்ந்தவெல்லாம் கொண்டாடிட்டுருக்கோம். இவ்வளோ நிறைய இன்னொரு ஒரு எளிமையாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, காந்தியடிகளே முதன் முதலில் ஃபாதர் ஆஃப் நேஷன், தேசப்பதா என்று

0: அழைத்து இந்தியாவிற்கு சுதந்திர போராட்டத்திற்கு அவளது பங்களிப்பை தியாகமாக போற்றியவர் நம்ம நேதா சுபாஷ் சந்திர போஸ். ஸோ சிறப்பு பேர் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்ம மகாத்மாவோட பிறந்தநாள். இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேசாமல் இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக கடக்க முடியாது. ஒரு புத்தகம் ஒரு மனிதனோட வாழ்க்கையோடு அடியோடு மாற்றி விடுமா அப்படின்றது எல்லாருக்கும் வியப்பாக தான் இருக்கும். மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம முதல் முதலாக இப்போ வினாவை கேட்க போகிறோம். இனிப்பல் இனிய நேர்களை அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்
1: புதிய நேர்களாக இருந்தால் 0434 342 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேர்கள்
0: 0434 42 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த குறிப்புகள் வந்து நாங்கள் கொடுக்கோம். இனிப்பல் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: சொல்வாருங்க.
0: சரிங்க ராஜசேகர், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: அந்த கடையனுக்கும் கடை தேற்றம்.
0: கடையனுக்கும்
2: கடை தேற்றம்.
0: ஆஹா, சூப்பருங்க. அது இல்லைங்களே, நாங்க குறிப்பே கொடுக்காத நீங்க சொல்லுங்க. கடை எனக்கும் இந்த புத்தகத்தை படித்த கணமே தனது வாழ்வில் முறையை மாற்றிக்கொண்டார் நம்ம மகாத்மா. அது தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக இருந்த காந்தி அவங்க இந்த ஜான் ரஸ்கின் எழுதின நூல். சூப்பருங்க, அற்புதமாக சொன்னீங்க. பட் நாங்கள் இந்த நூலை பற்றி கேட்கவே இல்லை. இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். இது ஒரு புத்தகம் சரிங்களா,
1: மிகவும் புகழ்பெற்ற புத்தகம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: பழைய புத்தகம், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடந்த ஒரு புத்தகம் இது. 1920 நல்லதுங்க. இனிப்பில் இனியக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். ஒரு மனிதன் எழுதிய புத்தகம் கோடிக்கணக்கான மக்களின் சிந்தனைகளையும் வாழ்வையும் மாற்றியது அப்படின்ற ஒரு வரலாற்று அதிசயம் இருக்குது அப்படின்னா அது இந்த புத்தகம் தாங்க. அதான் புடிச்சிட்டாங்க எல்லாம் எளிமையான கண்டிப்பா கண்டுபிடிக்கும். ஆமாங்க, சத்திய சோதனை என்பது சரியான பதில். மகாத்மா காந்தி இந்த நூலை வந்து 1925 நவஜீவன் அப்படின்ற ஒரு இதழ தொடராக தொடங்கிய பயணம் 100 ஆண்டுகள் கடந்து இன்னமும் இருக்கிறது. இது ஒரு சுயசரிதை புத்தகம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த புத்தகத்தோட சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா, இதோட வெற்றியின் ரகசியம் அந்த தலைப்பிலே ஒளிந்திருக்கு. இந்த புத்தகத்தில் அலங்காரமோ அல்லது தற்புகழ்ச்சியோ எதுவுமே இருக்காது. இருப்பது எல்லாம் வெறும் உண்மை மட்டுமே. மகாத்மா அவர்களுடைய வாழ்வில் நடந்த உண்மை மட்டுமே இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார். இந்த புத்தகத்தை படித்தோம் அப்படின்னா மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் தூய்மை பெற்றோம். நமக்கு நமக்கு எந்த தீய எண்ணங்களும் சிந்தனைகளும் மனசில் இருக்காது. அந்த மாதிரி வகையான ஒரு புத்தகம். இது ரொம்ப எளிமையாக கேட்குறாங்க மகாத்மா அவங்ககிட்ட, இந்த சுயசரிதை நூலை எழுதோட நோக்கம் என்னங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உண்மையில் சுயசரிதை எழுதன் என்பதல்ல என் நோக்கம். அவர் சொல்கிறாரு, அந்த சுயசரிதை எழுத என்னோட நோக்கம் அல்ல, நான் நடந்து வந்திருக்கும் அந்த சத்திய சோதனைகளை பலவற்றின் கதையை சொல்லவே விரும்புகிறேன். நான் எந்த மாதிரி விஷயம்லாம் கடந்து வந்திருக்குன்றதை உண்மையை சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு அவர் கூறியிருப்பார் இந்த புத்தகத்தில். உண்மையவே நம்ம மகாத்மா அப்படின்னு போற்றுவதற்கு அவருக்கு மிகப்பெரிய அவருக்கு அந்த இது இருக்குது. அவ்வளோ மகாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த உண்மைத்தன்மை அவர்கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த புத்தகம். ஆமாம், அதுதாங்க. இன்னொரு விஷயம்னா, இந்த சத்திய சோதனை உட்பட அவர் எழுதின நிறைய புத்தகங்கள், நவஜீவன் உட்பட இந்த புத்தகங்கள் விற்பனையில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் 25% வந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக செலவிடப்பட வேண்டும் என்பது காந்தியோட உயில் இருக்குது. இன்னமும் கூட உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான நூல்கள் விற்பனையாகி கொண்டிருந்தாலும் அதில் வரக்கூடிய அந்த 25% அது வந்து மக்களுக்காக, அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக செலவிட வேண்டும் அப்படின்னு அவர் உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு அருமையான மொழி. இந்த நவஜீவன் வார இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் புத்தகமாக விளைந்தது, அது காந்தியின் செயலர்னா மகாத்மா தேசாய்.

0: ஆன்மா சிதையாமல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். யங் இந்தியா அப்படின்ற இதில் முதல்ல வெளியிட்டார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பல்வேறு இந்த அமெரிக்காவில் இருக்கிற யூனிட்டி இதில் அருட்திரு ஹோமஸ் இதில் அவர் தான் பரப்பினார். சரி, பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தான் அந்த சத்திய சோதனை. சரி, நம்ம தமிழில் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா கல்கி சூட்டிய பெயர் தான் அந்த சத்திய சோதனை. தமிழில் தமிழர்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது இந்த சத்தியசோதனை. பொதுவாக 1940 எளிய மக்களும் கையில் இந்த வகையில் மழுவி விளையாத ஒரு புத்தகமாக இது வெளியிடப்பட்டது என்பது அற்புதமான. இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சியமாக அற்புதமாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள். மகாத்மாவின் வாழ்க்கை உண்மையை சொல்லக்கூடிய சத்திய சோதனை. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: பாரத் விலாஸ் படத்துல இருந்து இந்திய நாடு என்று பாட்டு கொடுப்பீங்களா?
0: பாரத் விலாஸ்ங்களா?
1: ஆமாங்க, பாரத் விலாஸ்ல இந்திய நாடு என் வீடு என்ற பாடல்கள்.
0: சரிங்க, கண்டிப்பா கேட்கலாமா? நன்றிமா, நன்றி.
1: நன்றிங்க, நன்றி.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இந்த நேயர் கேட்ட பாடலை கேட்போம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
4: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
9: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
9: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: பஞ்சாப் சிங்கம் லாலாலஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு. யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
7: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை. ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: 1.7. சேலம் என்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போம். இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் என்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நம்ம ஒவ்வொரு முறையும் பேர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா தருமபுரி பண்பலை, தருமபுரி பண்பலை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். தருமபுரி அப்படின்றது ஆரம்பத்தில் நமக்கு சேலம் மாவட்டத்தோடு இணைந்திருந்தது. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தனி மாவட்டமாக பிரிந்து 61 ஆண்டுகள் நிறைவடைந்து 62ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. 61 வருஷத்துக்கு முன்னாடி இதேமாரி அக்டோபர் 2ஆம் தேதி தான் சேலம் மாவட்டத்திலிருந்து தனியாக பிரிந்தது. பல சிறப்புகள் கொண்டது. சங்க காலத்தில் தகடூர் ஊர் அப்படி இப்போ தருமபுரி அப்படின்னு மாறிடுச்சு. தகடு அப்படின்னா இரும்புத்தாது என்றும், ஊர் என்றால் இடம் பொருள். ஸோ இரும்பு தாதுக்கள் நிறைந்த பகுதியை தான் தகடூர் நாளடைவில் தருமபுரி அப்படின்னு சொல்லி குறுநில மன்னர்களில் மிகவும் புகழ்பெற்ற அதியமான் தான் நம்ம நெடுமா நஞ்சி ஆவார். இவர் தமிழுக்கு தொண்டாற்றிய அவைக்கு அரிய நெல்லிக்கனியை கொடுத்தது மூலமாக உலகளவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன்னா ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டா எப்பயுமே இளமையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நெல்லிக்கனி அவரோட சாப்பிட்ருக்கலாம், ஆனாலும் கூட தமிழை வளர்க்கக்கூடிய அவைக்கு கொடுத்து தமிழ் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சார் போகிறீங்களா? ஸோ அந்த கொடை யாருக்கிற அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த மண்ணில் தான் நம்ம தருமபுரி பண்பலை இப்போ இருக்குது. அந்த தருமபுரி உதயமான நாள் இன்றைக்கி அக்டோபர் 2 62வது வயதில் அடியெடுத்து வைக்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்காம கடந்து போக முடியாது. இனிப்பில் இணையக்கூடிய நேயர்
1: வருக வணக்கம். மூன்று குறிப்புகள். இது வந்து ஒரு மலை. அந்த மலையில பாத்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மிகவும் பழமையான கோயில்னு சொல்லலாம். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் அப்படின்னு சொல்லலாம்.
2: தீர்த்தமலை சொல்லலாமா?
0: தீர்த்தமலைங்க?
1: ஏன் தீர்த்தமலைன்னு சொல்றீங்க?
0: சரிங்க, கரெக்டான பதில் தாங்க. சூப்பருங்க. என்ன பாடல்களா சொல்லுங்க பாக்கலாம்.
2: என்ன
0: பாடல? இடைக்கால பாடல் சொல்லுங்க. என்ன பாடல்கள் அப்படி கொஞ்சம் இடைக்கால பாடல் சொல்லுங்க. நல்லா பிடிச்ச பாடல் என்ன போடலாமா? நமக்கு பிடிச்சமா பழைய பாடங்களா? அன்பேவாவா? பயிற்சி தேவையோ? சரி, இருந்தாலும் நம்ம தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் டக்குன்னு சொல்லாமல் இருக்க மாட்டாரு. நம்ம தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4497.77 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதுல தருமபுரி, அரூர் 2 நகராட்சி இருக்கு. பேரூராட்சி பொறுத்தவரைக்கும் கடத்தூர், கம்பைநல்லூர், காரியமங்கலம், பாப்பரட்டி, ரெட்டுப்பட்டி, பாலக்கோடு, பெண்ணாகரம், பி மல்லாபுரம், மாரநல்லிலாம் இருக்குது. சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரைக்கும் தருமபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், பாப்பரெட்டுப்பட்டி, அரூர் இந்த தொகுதிகள் இருக்குது. நாடாளுமன்ற தொகுதி ஒரே ஒரு தொகுதி தருமபுரி தான். இந்த தருமபுரியில் வரக்கூடிய மிக முக்கியமான நதிகள்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு வருது, தென்பெண்ணையாறு வருது, சின்னாறு, வாணியார், இந்த நதிகளை வருது. புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்கள் நிறைய இருக்குது. ஒகேனக்கல் இருக்குது, தீர்த்தமலை இருக்குது, நிறைய கோவில்கள்லாம் நிறைந்தது நம்ம தருமபுரி மாவட்டங்கள். NH 44, NH 179A, NH 844 இந்த சாலைகள்லாம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. அதை தாண்டி பார்த்தோன்னா பிரசித்தி பெற்ற நம்ம ஆன்மீகத்தில்லாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த தீர்த்தமலை கோயில் இருக்குது. அதை தாண்டி தொழில் வளர்ச்சி பாதையில் நிறைய இடங்கள்லாம் நமக்கு இருக்கக்கூடிய இதாக பார்க்க முடியுது. இன்னொரு ஸ்பெஷல்னால் 2062 வருஷத்துக்குன்னா நம்ம சேலத்துலேருந்து பிரிந்து வந்த மாதிரி 2004ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்துலேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டது அப்படின்ட்டு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு தகவல் தான். ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமலையை பற்றி, அதை பற்றி இன்னும் சில குறிப்புகள்லாம்
1: கண்டிப்பாக சொல்லலாம். இங்கே இருக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவி பார்த்தீங்கன்னா வடிவாம்பிகை அப்படின்னு சொல்லலாம். 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலை கங்க மன்னர் மற்றும் சோழர் விஜயநகர பேரரசு காலத்தோட கல்வெட்டுகள் கூட இங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப சிறப்பு பெற்ற முக்கியமான ஐந்து வகையான தீர்த்தங்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.

0: ராம தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையான தீர்த்தங்கள் கூட இங்கே இருக்கு. இந்த தீர்த்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்து உருவாக்கிய தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்திய தீர்த்தம் பார்த்தீங்கன்னா அகத்தியரோட வயிற்று வலியை இந்த தீர்த்தம் வந்து உட்கொண்டதுனால நீங்கினச்சி அப்படின்றது ஒரு வரலாறு. ஸோ அதனால் வந்து அது வந்து அகத்திய தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி பகவானோட தன் அவரோட பாவங்களை போக்குற இடம் அப்படின்றதுனால அந்த தீர்த்தத்துக்கு வந்து அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
0: தீர்த்தமலை கோவிலை பற்றி தான் இன்றைக்கி கேட்டேன்.
1: சரி, அது ஏன் கேட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி தர்மபுரியோட உதய நாள், அதாவது அகவை 62 அடியெடுத்து வைக்கிறது தர்மபுரி. அதுக்காக கேட்டோம். நம்ம தொடர்ந்து அவர் நல்லா அந்த நேருக்காக பாடல் கேட்போம். அவருக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து பயணிப்போம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீர்ணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
6: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தர்மபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.

0: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களான்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைத்தேடு வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களான்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் 20% தள்ளுபடி. வான்மதி என்னங்க கொஸ்டின் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே பதில் சொல்கிறாரு. இன்னொரு நேயம் நம்ம குறிப்பை கொடுக்கல இதை சொல்ல வர பதில் சொல்கிறார். ஆனால் பதில் கிடையாது. ஏன்னா அவர் தெரியும் போல எல்லாருக்கும் இதுதாங்க கரண்ட் ஈவெண்ட்ஸ் இன்றைக்கி பேப்பரில் வர மாதிரி தாங்க தேடி வருவாங்க. இல்லைன்னா இப்போ என்ன நடக்குது அதுங்க கேட்குற மாதிரி. ஸோ நம்ம எளிமையான குறிப்புகள் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நமக்கு பயிற்சிகள் தேவை போலிருக்குன்றதை கூட. ஸோ மக்கள் ஈஸியாக பதில் சொல்லுன்றதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம், அவங்க சந்தோஷப்படுறதுக்காக கொடுக்குறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆசியன் கேம்ஸ், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 நம்ம ஜப்பானில் நடைபெற்று கொண்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் பல்வேறு வகையான கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டி அக்டோபர் 4ஆம் தேதி குறிப்பாக சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் வரை நடைபெற இருக்கிறது. ஸோ இதில் இந்தியா வந்து நல்ல சொல்லுபடியான நிறைய பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அது தொடர்பான ஒரு வினாக்கள் தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
1: உங்களுக்கான
0: குறிப்புகள்

0: தோல்விகள் வெளியே சாதனை என்ற பயணம் உங்களை நோக்கி தொடரும்.
1: சரி நல்லதுமா.
2: உங்களுக்கான மூன்று குறிப்புகள்மா.
0: கேளுங்க.
2: இவங்க வந்து ஒரு விளையாட்டு வீரர், நம் இந்தியாவை சேர்ந்தவங்க தான். குறிப்பாக சொல்லப்போனால் வில்வித்தை வீரர் அப்படின்னு சொல்லலாம்.
1: அவர் யாருன்னு அப்படி கேட்குறோம். இந்தியா இதுவரை இன்னைக்கு வரை 15 தங்கப்பதக்கங்கள், 25 வெள்ளி பதக்கங்கள், 35 வெண்கலப் பதக்கங்கள் வாங்கி பதக்கப்பட்டியில் 5வது இடத்தில் நம்ம இருக்கிறோம். சொல்லுங்கள் யாரை இருக்கோம்.
0: சரிங்க சார், தெரியலைங்க
1: சரி
0: சார்.
1: பரவாயில்ல வாங்க, நல்லதுங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வணக்கம். இனிப்பில் இனியும் நேர வாங்க. தருமபுரி 12.5, ஏற்காடு 12.3 வாங்கி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கோம். இனிப்பில் இனிமே நேர வணக்கம்.
2: வருக வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: பால்க வளமுடன் என்எம் துரை, நாகசிம்ஹன் பேசுகிறேங்க.
2: ஐயா குறிப்புகள் கேட்டீங்களா?
3: நல்வாழ்த்துக்கள்.
2: நல்வாழ்த்துக்கள் ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டாங்க, எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உலக மற்றும் ஆசிய அளவிலான போட்டியில் கூட பங்கு கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம்.
1: இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற ஆசியன் கேம்ஸில் பதக்கம் வாங்கியிருக்கிறார், அதான் தான் பேசிட்டு இருக்கோம்.
2: இவர் யாரு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோங்க ஐயா.
3: சச்சின் டெண்டுல்கர்.
1: ஏங்க சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டுங்க, அவர் இல்லைங்க. இனிப்பில் இணையக்கூடிய நேர் வாங்க வணக்கம். இன்னைக்கு நடைபெற்ற போட்டிகளில் குத்துச்சண்டையில் அங்குஸ் பங்கால் அவர் ஆண்களுக்கான 80 கிலோ போட்டியில் தங்கம் வாங்கியிருக்கிறாரு. மல்யுத்தத்தில் கஜித் கல்கல் அவர் ஆண்களுக்கான பிரிஸ்டல் 65 கிலோ மல்யுத்தத்தில் தங்கம் வாங்கியிருக்கிறாரு. குத்துச்சண்டில் ஃபர்வின் ஹூடாவும் வல்வினா ஃபோர் குகைன் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 65 கிலோ 75 கிலோ பேர் தங்கம் வாங்கியிருக்காங்க. சொல்லுங்கள் யார் எங்கே பேசுகிறீங்க?
0: நலமலையிலிருந்து லோகப்பிரியா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா லோகப்பிரியா, என்ன குறிப்பு கொடுக்கலாமா?
0: ஆங்கய்யா.
1: சரிங்க.
2: இவங்க வந்து இளம் வயதிலேயே வந்து பல்வேறு போட்டிகளில் நிறைய பதக்கங்களை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
0: கணேஷ் மணிரத்னம்.
1: ஆஹா என்னங்க?
0: கணேஷ் மணிரத்னம்.
1: சூப்பர்மா, டிஜி மணிரத்னம் என்பது சரியான பதில். அவர் என்ன விளையாட்டு விளையாடுவார் தெரியுங்களா? அப்படி போடுங்க, வில்வித்தை. இவர் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தை ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர். தமிழகத்தில் தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் வந்து கல்வி பயின்றவர். அதுதான் வந்து டிஜி மணிரத்னம், குசால் தலால், சாகித் ஜாதவ் இவங்க மூன்று பேரும் குழு ஆண்களுக்கான குழு போட்டியில் வந்து வில்வித்தையில் 30ஆம் தேதி செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து தங்கம் வாங்கி நிற்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பதக்கங்கள், 15 தங்கம், 25 வெள்ளி, வெண்கலப் பதக்கம், 35, மொத்தம் 75 பதக்கங்களோடு 5வது இடத்திற்கு நம்ம பிடிச்சிருக்கோம். இன்னும் நாட்கள் வந்து இந்த போட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், நாளை நாளை மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடைபெறுவதால் இன்னும் நிறைய பதக்கங்கள் நம்ம நாட்டை சார்ந்தவர்கள் பெற்று நம்ம இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பாங்க அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம். சரியான பதில் என்ன அப்படின்னா என்ன பால் கேட்கலாம், என்ன படிக்கிறீங்க நீங்க? அழகே அப்படிங்க. அம்மாவுக்கு பிடிக்கும் பாட்டு இந்த பாட்டு. அம்மா என்ன பண்றாங்க, என்ன வேலை படிக்கிறாங்களா, என்ன வேலை செய்றாங்க? சரி என்ன படிக்கிறீங்க? பி படிக்கிறீங்களா? பள்ளிக்கூட குழந்தை மாதிரி பேசுறீங்க வாய்ஸ். சரிங்க நல்லதுமா, சூப்பர்மா, ஒரு நல்ல பால் வந்து கேட்டிருக்கீங்க, கேட்கலாம். நன்றிங்க நன்றிங்க. சரிங்க, அதை பத்தி என்ன குறிப்புகள்?
2: இவர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆர்ச்சரி பிரிவில் கூட பங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 2026 வந்து நடைபெற்ற உலக இன்டோர் சீரியஸ் போட்டியில் வந்து தங்கம் வென்றிருக்காரு. 2025 உலக வில்வித்தை போட்டியில் வந்து அதுலேயும் தங்கம் வென்றிருக்காரு. 2026 வந்து ஆசிய போட்டியில் தங்கம் வென்றிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க சொல்ல விஷயம்.
1: சரிங்க, அந்த நேருக்காக அந்த பாடலையே போ. தருமபுரி 12.5, ஏற்காடு 103.7, உதிரிப்பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து.

4:38 நின்றிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடுத்த வினாக்கள் நம்ம இப்போ என்ன வினாக்கள் கேட்டோம் அப்படின்னா, தங்கப்பதக்கங்களை. பொதுவாக நம்ம ஆசியன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பல்வேறு போட்டிகளில் தங்கம் வாங்கியிருக்கோம். அதை பற்றி நிறைய தகவல் இந்த பாடத்தை வந்து கேட்போம்.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நாலு மணி 46 நிமிடத்தில் இருந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடுத்திரு வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம்னு சொல்கிறத விட ஒரு வளவினங்கு சரணாலயங்களை பற்றி தான் வேணும். ஏன்னா அங்கே நிறைய விலங்குகள் வந்து பாதுகாக்கப்படுகிறது. மற்ற அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய விலங்குகள் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. எல்லாருக்கும் வந்து குளிர் பிரதேசம் அப்படியே ரொம்ப பனி பெய்யக்கூடிய இடம்னா எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். அது அங்கே தான் இருக்குது. நம்ம எந்த இடம் நம்ம சொல்லி அவங்ககிட்ட கேட்டுருவோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர்
7: வருக, வணக்கம்.
8: ஐயா வணக்கம். ஐயா மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்குங்க சந்திரசேகர். உங்களுக்கான குறிப்பு கேளுங்க பாருங்க.
8: கண்டிப்பா குறிங்கம்மா.
7: ஐயா இது வந்து ஒரு வனவிலங்கு சரணாலயம், நம்ம இந்தியாவில தான் இருக்கு.
8: வனவிலங்கு சரணாலயம் இந்தியால இருக்கு.
7: குளிர் நிறைந்த பாலைவன வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம்.
8: ஓகே, நான் நினைக்கிறேன் இது வந்து முது மலை அந்த சரணாலயம்.
6: இல்லைங்க இல்லைங்க, முதுமலை சரணாலயம் இல்லைங்க. நன்றி. இனிப்பிரணி நேயர் வணக்கம். வணக்கம் வாங்க.
9: ஐயா வணக்கம். ஐயா இருவருக்கும்
6: சொல்லுங்க, யாருமே பேசுறீங்க?
9: தருமபுரி எப்பமுகம், ஏற்காடு எப்பமுகம், என்றும் 16 போல உங்களுக்கு சேர்த்து அனைவருக்குமே நம்ம எப்பமும் இருக்கிற
6: அனைவருக்கும்
9: என்றும் 16 வயது 16 போல வாழ்த்துக்கிறேங்க.
6: சரிங்க, ஓகே. உங்களுக்கு குறிப்பு பாருங்க.
7: ஐயா யார், எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா
9: ஐயா நான் தருமபுரி மதியன்பாளையம் ராமகாயிருந்து 1வது வந்து எழுச்சின்னு பேசுறேங்க.
7: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு. இந்த வனவிலங்கு சரணாலயம் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4,000 முதல் 9,000 மீட்டர் வரை உயரத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
6: பனி சிறுத்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. நீங்க பனி பிரதேசங்கள் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வணக்கங்க. சொல்லுங்க.
10: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பழக்கடை குருநாதன் சுத்தரா.
6: சரி, இந்த வனவிலங்கு சரணாலயத்தை பத்தி குறிப்புகள் கேளுங்க.
7: உங்களுக்கான குறிப்புங்க ஐயா
10: சொல்லுங்க.
7: ஐயா இந்த சரணாலயம் பாத்தீங்கன்னா உலகிலே வந்து மிக உயரமான நீர் ஏரிகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா பாங்கோங்சோ அப்படின்ற ஏரிகள் கூட இது உள்ள இருக்கு அப்படின்னு
10: சொல்லலாம்.
7: இல்லைங்க, முயற்சிக்கு நன்றி.
6: இனிப்பிள்ளையும் அடுத்த நேயர் வணக்கங்க. சொல்லுங்க, யாருமே பேசுறீங்க?
11: நல்லபள்ளி ஒன்றியம்.
6: சரி, இந்த பாலைவனத்தை பொறுத்து, இந்த இந்த வனவிலங்கு சரணாலயத்தை பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த இடத்துல இருக்குதுங்க. அடுத்த நேயர்
7: வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: ஐயா குறிப்புகள் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு, குறிப்பா சொல்ல போனா இந்த வனவிலங்கு சரணாலயம் பாத்தீங்கன்னா லடாக் பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
1: அவர் தாங்க பதிலே சொல்லிட்டாங்க, நீங்க டப்புனு வந்துரும். உங்களுக்கு
2: தேசிய பூங்கா
0: என்னங்க ஐயா?
2: ஓமிஸ் தேசிய பூங்கா
0: இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி.
1: அதுல நன்றி. இனிப்பில் இனியும் நேர் வணக்கம்.
3: வணக்கம்
1: சொல்லுங்க. வணக்கங்க.
3: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
1: சொல்லுங்க சரவணன்.
3: பூகா பள்ளத்தாக்கு லடாக்கில் எங்களுக்கு சாங்தாங் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் சார்.
1: சரிங்க, அதை பதில் சொல்லுங்க. என்ன சரணாலயத்தோட பேர் சொல்லுங்க.
3: அதான் சாங்தாங் பள்ளத்தாக்கில் இருக்கிற சரணாலயம், சாங்தாங் சரணாலயம் வருது.
1: சாங்தாங், சரிங்க. சாங்தாங் வனவிலங்கு சரணாலயம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். என்ன பாடல்கள் சொல்லுங்க பாருங்க சரவணன். டப்புக்குன்னு நல்ல பாடல்கள்
3: சார். டிக் டிக் டிக் கமலஹாசன் நடித்த படம், அப்பத்த படம்.
1: சரிங்க. டிக் டிக்
3: இளையராஜா இசையில ஜேசுதாசும் ஜென்சி அம்மாவும் பாடின பூ மலர்ந்திட மலர்ந்திடும் உண்மையிலேங்கிற ஒரு பாட்டு
1: கேட்கலாங்க. அருமையான பாடல் கேட்டீங்க, நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20வது ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
3: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: நான்கு மணி 54 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சி. ஸோ அடுத்ததாக ஒரு அமைப்பு, அதுதான் கேட்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு அமைப்பும் தனித்தனியாக இண்டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய அமைப்பாக செயல்படும். உதாரணத்துக்கு நிறைய இப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்கலாம், அந்த மாதிரி அமைப்பாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு இது சிபிஐ இருக்கட்டும், ஒவ்வொரு அமைப்பெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி தான் கேட்க போகிறோம். இவங்களுக்கு ஒர்க்கு என்ன, என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்றதை பற்றி நான் குறிப்புகளை வைத்து நீங்கள் பதில் சொல்லலாம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் இல்லை இணைப்பில் நிறுத்திட்டாங்க. இது வந்து ஒரு அரசமைப்பு சார்ந்த அமைப்பாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஒரு டிஎன்பிசி எப்படி நமக்கு செயல்படுதோ தேர்வாணையோ அந்த மாதிரி இது ஒரு அமைப்பு. வாங்க வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம், சொல்லுங்கள்.
7: அரியலூர் மாவட்டம் முக்கோட்டை தொட்டி கோதோ தியாகராஜன் பேசுறேன்
6: சார். நலமா இருக்குங்க, நலமா இருக்குங்க. உங்களுக்கு என்ன குறிப்புகள் கேட்கலாமா?
7: சொல்லுங்க சார், தெரிஞ்ச சொல்றேன்.
8: ஐயா, இது வந்து இந்தியாவின் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதன் தலைமையகம் பாத்தீங்கன்னா டெல்லியில அமைஞ்சிருக்கு.
7: சரிங்க.
8: குடியரசுத் தலைவர் தான் இதனோட தலைவரா நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம்.
6: நூறாண்டுகளை நிறைவு செய்தது நேற்று, அதை முன்னிட்டு கேட்கிறோம். இந்த அமைப்பு தொடங்கி 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1926 தொடங்கப்பட்டது இந்த அமைப்பு அக்டோபர் 1. சொல்லுங்க.
7: வணக்கம்
6: அடுத்தநேயர்.
7: வணக்கம்
6: சொல்லுங்க. மத்திய பணியாளர் தேர்வு வாரியம். இதோட சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது 1950 8 மையங்கள் மட்டும்தான் தேர்வு நடைபெற்றது. ஆனா இப்ப 86 மையங்கள்ல தேர்வு நடைபெறுகிறது. அப்போ முதல்ல எவ்வளோ பேர் எழுதினாங்க அப்படின்னா வெறும் 42,727 பேர் தான் எழுதினாங்க. ஆனால் இப்போ 45 லட்சம் மக்கள், நிறைய அவ்வளோ மாணவ மாணவிகள் இளைஞர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வு மையமாக இருக்குது. இந்தியா முழுக்கம் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவி இருக்கக்கூடிய ஐபிஎஸ், ஐஎஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி வகையான பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். இது 100 ஆண்டுகளை கடந்தது. இது என்ன பெரிய சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இது முதல்ல லண்டனுக்கு தான் அவங்க எக்ஸாம்லாம் எழுத போவாங்க. ஏன்னா இந்த அமைப்பு அங்கே தான் அங்கே இருந்தது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய. அதுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த அமைப்பு வந்து 1926 தொடங்கப்பட்டது. சரியான பதிலாக சூப்பராக சொல்லிக்கிறீங்க. என்ன பாடல், ஒரு சின்ன பாடல சொல்லுங்க, போகலாம் கேட்கலாம் இல்லைனா நிகழ்ச்சி.
7: இணைந்த கைகள் வந்து அஞ்சு நேரத்தன்று முடிஞ்ச வரைக்கும் போடுங்க.
6: சரி, நன்றிங்க, நன்றிங்க,
7: நன்றி, நன்றிங்க.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கு 5 வினாக்கள் கேட்டோம். நிகழ்ச்சியின் முதல் வினாவாக நம்ம மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தினம் என்று அக்டோபர் 2, அதனால் அவர் எழுதிய சத்திய சோதனை அந்த புத்தகத்தை பற்றி கேட்டோம். 2வது வினாவாக அகவை 62 அடியெடுத்து வைக்கும் தர்மபுரியை பற்றி, அது சிறப்பு வாய்ந்த ஒரு சுற்றுலாத்தலமான தீர்த்தமலையை பற்றி கேட்டோம். 3வது வினாவாக நமக்கு எல்லாம் தெரியும், ஆசியன் கேம்ஸ் வந்து ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியா வந்து இப்போ அற்புதமான பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் 15 தங்கம், 25 வெள்ளி, 35 வெண்கலம் வாங்கியிருக்காங்க. பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் நாம் இருக்கின்றோம். அதை அதனால் டிஜி மணிரத்னம் அவர் வந்து நம்ம ஆந்திரா சேர்ந்தவர், தமிழகத்தில் கல்லூரி பயின்றவர், வில்வித்தையில் தங்கம் வாங்கியிருக்கார். 4வது வினாவாக
1: சாங்தாங் வனவிலங்கு சரணாலயத்தை பற்றி கேட்டோம். 5வதாக யூபிஎஸ்சி
0: மத்திய பணியாளர் தேர்வாணையம். 5 வினாக்களுக்கும் அற்புதமான பதில் சொன்ன நேர்களுக்கும், நிறைய முயற்சிகள் செய்த நேர்களுக்கும், நம்ம அந்த வினாக்கள்லாம் கேட்கும்போதெல்லாம் தொடர்ந்து தேடிட்டு இருப்பாங்க ஒரு நேயர்கள் கூட சொன்னார், நாங்கள் நேற்று தாங்க நியூஸில் பார்த்தங்க, இருங்க எழுதி வச்சுருக்கிறேன் எட்டாரெலாம் போனார். அவ்வளோ ஆர்வத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறேன். அத்தனை தேடிய கண்களுக்கும் தேடல்களை நிகழ்த்திய விரல்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து மற்றும்
1: வான்மதி.
0: நன்றி நேர்களே.
1: நன்றி நேர்களே.

கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: மாலை நேரம் மனக்கவலைகளை மறைக்கும் நேரம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய முதல் பாடல் மைனா என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில், யுகபாரதி பாடல் வரிகளில் ஷான் குரல் வண்ணத்தில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: மனதை வருடும் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. மாலை தின்றல் நிகழ்ச்சியில் வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் வம்சம் என்ற திரைப்படத்திலிருந்து. தாஜ் நூர் இசையில் நா முத்துக்குமார், பாடல் வரிகளில் சின்மயி, எம் கே பாலாஜி ஆகியோர் குரல் வண்ணத்தில்.

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பாத்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சுட்டேன்னு ரொம்ப அல்ட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி இல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது, நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொதுநலன் கருதி
0: தர்ம குறிப்பான்பலை 102.5.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848422.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
3: ராகங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் கச்சேரி ஆரம்பம் என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில். பாலசென் குரல் வனத்தில்

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848482.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
5: இதயத்தை இதமாக கொண்டிருக்கிறது மாலை தென்றல். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் கோரிப்பாளையம் என்ற திரைப்படத்திலிருந்து. சபேஷ் முரளி இசையில், கார்த்திக் ஸ்ரீ மதுமிதா ஆகியோர் குரல் வனத்தில்.

0: சரஸ்வதி மருத்துவமனை ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் வெற்றிவேல் என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில், யுகபாரதி பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல் குரல் வனத்தில்.

0: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
5: இசையின் இனிமையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் சிந்தாமல் சிதறாமல் என்ற திரைப்படத்திலிருந்து பரணி இசையில் உன்னிகிருஷ்ணன் குரலோனத்தில்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
5: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
4: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
5: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
4: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
5: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
4: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
6: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
5: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
4: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
5: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
4: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
5: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
7: மலைத்தின்றல் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் களவாணி என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.

நேர்களே, நிறைவு பெறுகிறது மாலை தென்றல். நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் காலநிலைகளுக்கேற்ற கால்நடைகளுக்கான கலப்பு தீவனம் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உளவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் குமரவேல் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். தொடர்ந்து இனப்பெருக்க மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் இணையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கோபி கிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம்.

0: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6 மணி. நேயர்கள், இனி கேட்கலாம்
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்று தென்னாங்கூர் ஸ்ரீ பாண்டுரங்கர் கோயிலின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாங்கூரில் அமைந்துள்ளது பாண்டுரங்கன் கோவில்.

0: கங்கா.
1: இக்கோயிலின் கருவறை விமானம் உச்சியில் ஒரு கலசத்துடன் வட இந்திய பாணியில் அமைந்துள்ளது. ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஜோதிர் மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ சிவ ரத்னகிரி சங்கராச்சாரியா சுவாமிகளிடம் சந்நியாச தீட்சை பெற்ற ஞானாந்தகிரி சுவாமிகளின் கனவில் தோன்றியுள்ளார் பாண்டுரங்கன். அப்போது அவர் தென்னாங்கூரில் தனக்கு ஒரு ஆலயம் அமைக்கும்படி உத்தரவிட்டதாகவும், அதன் காரணமாகவே இந்த தலத்தில் பாண்டுரங்கன் கோயில் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. மண்டபம் முழுவதும் கோகுல கண்ணனின் லீலைகளை சித்தரிக்கும் வண்ண ஓவியங்களும் சிற்பங்களும் காணப்படும். மண்டபத்தின் விதானத்தில் கிருஷ்ணரின் ராசலீலை சித்தரிக்கும் காட்சிகள் பல வண்ண ஓவியமாக வரையப்பட்டிருக்கும். கிருஷ்ணனுக்கு மதன மோகனன் என்ற திருப்பெயரும் உண்டு. மன்மதனையே தன்பால் மோகம் கொள்ளச் செய்தல், அதன் மூலம் தன்னை சரணடைந்த பக்தர்களை மோகத்தீயிலிருந்து விடுவிப்பவன் என்பதாலேயே கண்ணனுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. அதற்காக அவர் நடத்திய லீலைகள் தான் ராசலீலைகள்.

முன்பு பக்தர்கள் அனைவரையும் அமர வைத்து தரிசிக்க செய்கிறார்கள். சந்நிதியில் பாண்டுரங்கன் இடுப்பில் இரண்டு கைகளை வைத்தபடி செங்கல் மீது நின்ற கோலத்தில் ராஜஸ்தான் பாணியில் பட்டு பீதாம்பரமும் தலைப்பாகையும் அணிந்து கொண்டு ரகுமாயி தேவியுடன் காட்சி அருள்கிறார். அவருக்கு வலப்புறத்தில் பாண்டுரங்கன் ரகுமாயி உற்சவ விக்கிரகமும் இடப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளின் உற்சவ விக்கிரகங்களும் உள்ளன. பாண்டுரங்கன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சி தருவார் என்கிறார்கள் பக்தர்கள். முன்னொரு காலத்தில் விட்டலன் என்பவர் பெற்றோரிடம் கொண்டிருந்த பக்தியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்த திருவுள்ளம் கொண்ட பாண்டுரங்கன் அவரை நாடி சென்றதும் பெற்றோர் சேவையில் ஈடுபட்டிருந்த விட்டலன் தான் பெற்றோருக்கு செய்யும் சேவை நிறைவடையும் வரை காத்திருக்க சொல்லியும் கூறியுள்ளார். பின்னர் பாண்டுரங்கன் நிற்பதற்கு ஒரு செங்கல்லை எரிய அதற்கு கட்டுப்பட்டு பாண்டுரங்கன் நின்றுள்ளார். அன்றைக்கு விட்டலன் வீசி எறிந்த செங்கல் மீது நின்று கொண்டிருந்த பண்டரிபுரத்து பாண்டுரங்க

மாலை வணக்கம் நேயர்களே. மாலை தென்றல் வீசும் இனிமையான மாலை நேரம் 6:10. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இதயங்களை இணைத்து மகிழ்ச்சியை பகிரும் இனிய நிகழ்ச்சி இது, இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது சீமராஜா என்ற திரைப்படத்திலிருந்து. டி இமான் இசையில், யுகபாரதி வரிகளில், ஸ்ரேயா கோஷல் சத்யபிரகாஷ் குரலில் ஒரு இனிய பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்கவிருப்பது வெள்ளக்கார துறை என்ற திரைப்படத்திலிருந்து இமான் இசையில், யுகபாரதி வரிகளில், சத்யபிரகாஷ் குரலில் ஒரு இனிய பாடல்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: உங்கள் செவிகளுக்கு இசையூட்டிக் கொண்டிருக்கிறது இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்கவிருப்பது என்னை அறிந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை வரிகளில் கார்த்திக் MS ஜெசி குரலில் ஒரு இனிய பாடல்.

0: தகவல் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, கேட்ட உங்களை தான் ஆளை காணோம்.
1: என்ன, ஒவ்வொரு தகவலுக்கும் நான் உன்னை தேடி தேடி தான் வரணுமா?
0: நீங்க தினமும் நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க, எல்லா தகவலும் உங்களை தேடி வரும்.
1: அப்படியா, என்ன சொல்ற?
0: அட ஆமாண்ணே, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றிய செய்தி வேணுமா, இல்ல விவசாயம் பத்தின செய்தி தான் வேணுமா, இல்ல நம்ம டாக்டர்களோட தகவல் தான் வேணுமா, எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க, தினமும் கேளுங்க.
1: நாள்தோறும் நல்ல தகவல்களுக்கு
0: நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க.
2: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துக்கள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இவற்றில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தாவேக்கவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னமும் 100,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதித் தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதித் தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடை

0: பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தருமபுரியில் ஆகாஷ்வாணி பண்பலை தொடங்கப்பட்டு தற்போது 20வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. விவசாயிகள், தொழில்துறையினர், மகளிர் உட்பட பல்வேறு தரப்பினரின் வரவேற்பை இந்த பண்பலை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தொடங்கி 19 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது 20வது ஆண்டில் கால் பதித்துள்ளது. விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் வானொலி சேவை பெரும் பங்காற்றி வருகிறது. விவசாயிகளுக்கான தகவல்கள், தொழில்நுட்ப விளக்கங்கள் என வானொலி விவசாயிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வானொலி கேட்டுக்கொண்டே பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என பலரும் ஆகாசவாணி தருமபுரி வானொலியின் நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்கின்றனர். மாநில மற்றும் தேசிய செய்திகள், பல்சுவை நிகழ்ச்சி என பலரையும் இன்றளவிற்கும் தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தன்வசப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: அரியலூரில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சுப்பிரமணியன் என்பவர் புதிதாக வீடு கட்டி வருகிறார். செப்டி டேங்கிற்கு கான்கிரீட் போட்டு அதற்கான பலகைகளை அகற்றும் பணியில் ராமச்சந்திரன், பாஸ்கர், தினகரன் ஆகிய தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது செப்டி டேங்கிற்குள் இறங்கிய 3 தொழிலாளர்களும் மூச்சுத் திணறல் காரணமாக மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அருகில் கட்டிடப் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக செந்துறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 பேரையும் ஆபத்தான நிலையில் மீட்டனர். பின்னர் அவர்கள் மூவரும் சிகிச்சைக்காக செந்துறை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது 3 பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்த 3 உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கதர் கிராம வாரியத்தின் சார்பில் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு பிரதாப் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி விற்பனையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
4: இந்த விற்பனையகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நம்முடைய பணிமனைகள், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், இந்த இடங்களில் எல்லாம் இந்த தற்காலிக விற்பனையகங்கள் நாம் தொடங்கி இருக்கிறோம். இங்கு காதியுடைய புடவைகள், காதியின் வாசனை திரவங்கள், இன்று புதியதாக காதியில் இந்த மின்னல் என்று புளோர் கிளீனர் மற்றும் நம்முடைய முக்கியமான இந்த கிளீனிங் எல்லாமே நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்துடைய தேன் உலக பிரசித்தி பெற்றது. அதையும் நம்ம காதி விற்பனையகத்தில் காதி மூலியமாக அந்த விஷயங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வருடம் 1 கோடி ரூபாய் இலக்கு நம்முடைய காதிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி அதிகமான விற்பனை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
5: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் கதர் அங்காடியில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணச் சலுகை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 600 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை

16 தங்கம், 25 வெள்ளி, 35 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நிலம் மாலை 6:40. வீழ்ந்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி, விடாமுயற்சியால் கிடைப்பதை வெற்றி என்ற அற்புதமான வரிகளோடு விடாமுயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, இந்திய ரயில்வேவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேனேஜர், அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், டைப்ரிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 3477 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 33 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 250 ரூபாய் செலுத்த வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/11/2026. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, துறை இராணுவத்தைச் சேர்ந்த அசாம் ரைஃபிள்ஸ் படையில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ரைஃபிள் மேன், வாரண்ட் அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 3354 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 28ஆம் தேதி. மேலும் இத்தொடர்ந்த விவரங்களுக்கு assamrifles.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, பெங்களூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பிரிவில் 30 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இராணுவத்தில் அக்னிவீர் பிரிவில் பணியாற்றி இருக்க வேண்டும். 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். உடல் தகுதி தேர்வு, ட்ரேட் தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.iisc.ac.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்திய ரயில்வேவில் சொந்தமான ரைட்ஸ் நிறுவனத்தில் மேலாளர், உதவி மேலாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பிஇ பிடெக் முடித்த 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக 600 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 300 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 8ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு rites.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தெற்கு ரயில்வேவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சாரணர் இயக்கம் ஆகிய பிரிவில் இதற்கான 17 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்போ அல்லது 12ஆம் வகுப்போ அல்லது ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ஆகிய பகுதிகளில் பணியிடம் வழங்கப்படும். 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 18ஆம் தேதி. வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு அறிவிப்பாக, மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் விளையாட்டுத் துறையிலான காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் பிரிவில் 521 காலி பணியிடங்கள் உள்ளன. 10ஆம் வகுப்போ அல்லது 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 23 வயதுக்குள் இருக்க வேண்டும். சர்வதேச தேசிய பல்கலை போட்டிகளில் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். சான்றிதழ்

0: சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 11/11/2026. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு crpf.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணி வாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துக்குது. ஆறு மணி 45 நிமிடத்தில் இன்னைக்கு கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கையாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழையான பதிவான மழைவில் அதிகபட்சமாக சென்டிமீட்டரில் விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர், கருப்பாநதி அணை, வால்பாறை ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும், வத்திரா இருப்பு, குருந்தன்கோடு, வால்பாறை தாலுக்கா அலுவலகம், இரணியல், பாலூர், வத்திரா இருப்பு, வெங்கடேஸ்வரம் ஆகிய பகுதியில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. மதுரை மாவட்டம் ஏழுமலை, நெய்யூர், நாகர்கோயிலில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், அடைவினைனார் அணை, தக்கலை, கோழிப்போர்வினை, கூடலூர் பஜார், குளச்சல், பெரியார், மேல்கூடலூர், ராஜபாளையம், பிளவாக்கல் அணை ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், வெம்பக்கோட்டை, சின்னக்கல்லார், உபாசி, வால்பாறை, முதுகுளத்தூர், ஊத்து, வைகை அணை, கிணத்துக்கடவு, சோலையார், திருப்பரப்பு, தென்காசி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கைத்தாறு, ராதாபுரம், குண்டார் அணை, மாம்பழத்துறையாறு, அணைக்கிடங்கு, குளித்துறை, சண்முக நதி, களியல், ஃபார்வுட், பெரிய நாய்க்கப்பாளையம், பூதப்பாண்டி, பேரையூர், சிவலோகம், நடுவட்டம், ஆண்டிப்பட்டி, போடி நாயக்கனூர், ஆயிக்குடி, குந்தாப்பாளம், மக்கினம்பட்டி, குண்டேரிப்பள்ளம், பொள்ளாச்சி, கடலாடி, ஒத்தமப்பாளையம், தேக்கடி மற்றும் ஆனைமலை தாலுக்கா அலுவலகம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையம் மற்றும் கோவிலாங்குளத்தில் 38 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக தருமபுரியில் 23.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கேரளம் கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் உறவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏது இல்லை என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவிக்கிறார். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இந்தியன் வங்கி நடத்தும் காளான் வளர்ப்பு பயிற்சி தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் நடைபெற உள்ளது. பயிற்சிக்கான விவரங்கள்: இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். வகுப்பு நேரம் காலை 9:00 முதல் மாலை 5:30 வரை ஆகும். பயிற்சி காலம் 10 நாட்கள் ஆகும். வகுப்பு தொடங்கும் நாள் 5/10/2026 ஆகும். நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி கிடையாது. தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்றுச் சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல் ஆகும். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங் கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தருமபுரி, 6367005.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் டிஜிடியில் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/10/2026. முதநிலை எழுத்து தேர்வு 26/11/2026 அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற உள்ளது. செய்முறை தேர்வு 27/11/2026 அன்று எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் நடத்தப்படும். இதற்கான தேர்வு கட்டணமாக ₹200 இச்சலான் மூலம் www.karuvoolam.tn.government.in என்ற இணையதளத்தில் செலுத்த வேண்டும். www.skilltraining.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 04342 என்ற முன்னிணைப்போடு 28/80/99 என்ற எண்ணிலோ 90/80/27/61/72 என்ற எண்ணில் தர்மபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்தல். இதற்கான தகுதிகள் தொழில் முனைவோர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க சொந்த இடம் மற்றும் மும்முனை மின் இணைப்பு அவசியம் இருக்க வேண்டும். நடமாடும் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க பயனாளியின் பெயரில் சொந்த வாகனம் அவசியம் இருக்க வேண்டும். இதற்கான மானியமாக ₹15,00,000 மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க 50% அல்லது அதிகபட்சமாக ₹7,50,000 மானியமாக வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற கோயில்கள், மலைக்கோட்டைகள், குடைவரை கோயில்கள், இதில் கொடுக்கின்றக்கூடிய கடவுளர்கள், இவங்களெல்லாம் முழுமையாக அறிஞ்சிட்டோமா? இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமா திருப்பதி போகிறோம், எல்லாருமா பழனி போகிறோம், எல்லாருமா ஐயப்பன் கோயில் போகிறோம். இப்படியே நம்ம வந்து இதுக்காகவே நம்முடைய பக்தியை புறம் கொண்டு போய் செலுத்திடுறோம். ஆனால் இது மாதிரியான அரிய விஷயங்கள் 1000 இருக்குது. சமீபத்தில் நம்முடைய யூடியூப்பில் போட்டிருந்த காஞ்சிபுரம் நடவாவி கிணறு, அந்த பகுதியில் இருக்க பல பேர் பார்த்தது இல்லைங்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களே பார்த்தது இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி சென்னையில் நேற்று திருநெல்வேலியில் எல்லோரும் பார்த்துட்டு ஐயோ நாங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்கோம் பார்க்கலேன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கான ஒரு பயன்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாமக்கல்லில் அமைந்திருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் நாமகிரி தாயார் அந்த கோயிலை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாமக்கல்லில் நீங்கள் போகிறபோது அங்கே அந்த 18 உயர ஆஞ்சநேயர் இருக்கார், அவரை பார்க்கணும். அவருடைய மேல் பக்கம் அவருக்கு வந்து மூடப்படாமல் இருக்கும். இப்போ கோபுரம் மாதிரி இருந்தால் மேலே கோபுரமாக இருக்கணும் முடியாது, அதெல்லாம் இருக்காது. இவர் வளர்றாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குது. ஆனால் அவர் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார், அவர் கூப்பிய கரத்தோடு இப்படி இருக்கிறார் ஆஞ்சநேயர், அவருடைய பார்வையிலிருந்து ஒரு நேர்கோடு போட்டால் அது ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மனுடைய பாதத்தை நோக்கி போய் சேருமா. எவ்வளோ அழகான ஒரு யோசனை பாருங்க. இப்போ இந்த ஆஞ்சநேயர் பார்வையிலிருந்து நம்ம உள்ளே போவோம். மலையினுடைய கீழ்ப்பகுதியில் எம்பெருமான் குடிகொண்டிருக்கார், ரங்கநாதராக இருக்கார். அவர் ரங்கநாயகியாக இருக்கிறாங்க அம்பாள். அடுத்து கோயில்

0: மேலே போகிறோம். கோட்டையே மகாவிஷ்ணுனுடைய கோட்டை அப்படிங்கிறாங்க. இது குடைவரை கோயில் 7ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டதாக நம்ம வந்து வரலாற்றில் கல்வெட்டில் அறிகிறோம். அதியேந்திர குணசீல பல்லவன் என்கின்ற மன்னவன் தான் இந்த குடைவரை கோயிலில் அமைக்கிறார். அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மர், நாமகிரி தாயார், பக்கத்தில் பூதேவி ஸ்ரீதேவி மற்றும் இருக்கிற எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. மலைக்கு மேலே கோட்டையில் அரங்கநாதர் கார்கோடன் என்கின்ற அந்த பாம்பின் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். அரங்கநாதராக, லட்சுமி நரசிம்மராக, ரங்கநாதராக மூன்று வகையிலும் இருக்கின்ற இடம் இந்த கோட்டை. இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண ரீதியான செய்தி என்ன, இப்போ ஏன் மூணு இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது இரணியன் பெற்ற வரத்தின் காரணமாக அவனை அழிப்பது சாதாரணமாக இல்லை. ஏன்னா அவன் எப்படி வரன்னு கேட்டான், எனக்கு சாகா வர வேணும்னு கேட்டான், அது இல்லைன்ட்டார் பிரம்மா. அப்போ அவன் கேட்டான், பகலில் சாகக்கூடாது, ராத்திரியில் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளே வெளியில் ஆயுதம் மனுஷன் மிருகம் இப்படி எதுலேயும் நான் சாகக்கூடாதுன்னா, அதெல்லாம் தாண்டி அவன் கேட்ட வரத்தை வச்சுக்கிட்டே திருமால் அவதாரம் எடுத்தார். எப்படி, வீட்டுக்குள்ளேயும் இல்லை, வெளியே இல்லை, நிலையில் தரையில் இல்லை, ஆகாத்தில் இல்லை, மடியில் ஆயுதம் இல்லை, நகங்கள்ல மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை, ராத்திரியும் இல்லை, பகலும் இல்லை, மாலை நேரம். இப்போ தன்னுடைய கூர் நகங்களால் அவனை பேர்த்தெடுத்து கொடூர கோபத்தோடு இருந்தவர் பிரகலாதனுடைய வேண்டிகோளுக்கு இணங்க சாந்த சொர்பியாக மாறி அவர் வந்து அங்கே தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்த போது அவரை பிரிந்திருந்த லட்சுமி அவரை பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து தவம் பண்ணுறாங்க, என் நாமக்கல் பகுதியில் நாமகிரி தாயாராக. இப்போ நமக்கு புராண கதைகளை சொல்கிற மாதிரி, ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தபோது லட்சுமி நரசிம்மர் ஆகிய இவரை பார்க்குறாங்க. வணங்கிட்டு அவர் வந்து சாலக்கிராம வடிவத்தில் இருக்கார். அவரையும் கையில் எடுத்துக்கிட்டு வந்தவர் இங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அதை வச்சா அந்த இடத்துலருந்து அவர் எடுக்க முடியல. அப்படியே அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துட்டார். அவருக்கு எதிராகல ஆஞ்சநேயர் நின்றுட்டார். சஞ்சீவி மலை கொண்டு போனதெல்லாம் அது வேறு கதை. இப்போ பாருங்கள், இந்த செய்தி நமக்கு அங்கே சொல்லப்படுது. இதுக்கு மேலே இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த கணித மேதை ராமானுஜம் அவர்கள் ஈரோட்டில் தான் தன்னுடைய பாலிய பருவத்தை கழிக்கிறாரு. இங்கே வந்து இந்த கோயிலில் எப்போ பார்த்தாலும் உட்கார்ந்துருப்பாராம். இந்த கணிதங்களுக்கான கனவும் விடையும் இவருக்கு இங்கே தான் நாமகிரி தாயார் இடத்துல கிடச்சதும்பாங்க. அந்த கோவிலை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா பாறையில் அமைக்கப்பட்டிருக்குங்க. என் கூட வந்த அர்ச்சகர் சொன்னார், இதில் தாங்க எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, இதில் தாங்க அவர் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாராம். இப்போ சாப்பீஸ் தான் வாங்கி கொடுப்பாங்களாம், வேறு ஒன்றும் கிடையாதான். அது எங்கே வரைக்கும், அந்த கோயில் பிரகாரம் முழுவதும் கணக்கு போடுவாராம். திடீர்னு மழை வந்து அம்பிட்டு அழிஞ்சு போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துட்டு அது காஞ்ச பிறகு திருப்பி போடுவாராம். அப்படி அவர் போட்டு பழகின அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அளவிற்கான அந்த செய்திகள்லாம் அதில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம போகிற போது ஆஞ்சநேயரை பார்க்கலாம், ரங்கநாதரையும் தரிசிக்கலாம், ரங்கநாயகியை வணங்கலாம், எம்பெருமான் ஆகிய லட்சுமி நரசிம்மரை பார்க்கலாம், நாமகிரி தாயாரை வணங்கலாம், மேலே கோட்டையில் இருக்கக்கூடிய அரங்கநாதரையும் பள்ளிகொண்ட பெருமாளாகிய அவரையும் வணங்கலாம். இத்தனையும் இந்த கோட்டைக்குள், இந்த மலையில் இங்கே அமைந்திருக்கிறது. வரலாற்றில் கல்வெட்டுகளில் இந்த மலைக்கோட்டையும் இந்த குடைவரை கோயிலும் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், அதியேந்திர விஷ்ணு கிரகம் என்ற பெயரில் இது காணப்படுது. நாமக்கல் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது நாமகிரி தாயாரும் அந்த கோட்டையும் தான். நேரம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டு வாங்க. போகிறபோது கடவுளை வணங்குதல், மறு உலகத்துக்கு போதல், நல்லா இருத்தல், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதையும் பார்த்துட்டு வாங்க. இதையும் மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள், அதனால் இன்றைக்கும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலி

0: நிகழ்ச்சியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி மாவட்டத்தின் 61வது உதயநாள் வாழ்த்துக்களை வழங்குகிறார் தருமபுரி மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
4: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் 62வது வயதில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நன்னாளில் உங்களை எல்லோரையும் இயற்கை விவசாயிகளை முதலில் தலைவணங்கி வாழ்த்தி வணங்கி, இப்பொழுது எனது சிந்தனையில் தோன்றிய கருத்துக்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்கிறேன். ஆம், 1965 அக்டோபர் 2 அன்று சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிந்து தனி மாவட்டமாக உருவெடுத்த நமது தருமபுரி மண் இன்று 62 கம்பீரமாக அடியெடுத்து வைக்கிறது. இந்த 62 தொழில்துறையிலும் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த மண்ணின் ஆன்மாவாக விளங்குவது உழவுதான். வானம் பார்த்த பூமியாக வறட்சி பிடியில் தவித்த விவசாய நிலங்களை எல்லாம் தன் வியர்வையால் சோலை வளமாக மாற்றிய நமது விவசாயிகளின் 62 கால உழைப்பை நினைவுகூறு நன்னால் இது. பாரம்பரிய பயிர்களின் பொற்காலம், அதாவது நெல், கரும்பு, பருத்தி இவைகளுக்கெல்லாம் தருமபுரி என்றாலே பழங்களும் காய்கறிகளும் மட்டுமே நினைவுக்கு வரும் பலருக்கு, இந்த மாவட்டத்தின் ஆணி வேராக விளங்கும் உயிர் பயிர்களுக்கும் பணப்பயிர்களும் தெரிய வேண்டும். செழித்து வளரும் நெல் சாகுபடி தென்பண்ணை, வாணியாறு, சின்னாறு படுக்கைகளில், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பாலக்கோடு, கம்பைநல்லூர் மற்றும் காரியமங்கலம் ஏரி பாசன பகுதிகளிலும் ஆண்டுதோறும் 1000 ஏக்கரில் நெல் விவசாயம் வைக்கப்படுகிறது. வறட்சியை தாங்கும் நெல் ரகங்களும் நவீன செம்மை நெல் சாகுபடி SRI கையாண்டு உற்பத்தியை பெருக்கியுள்ளார்கள் நம் விவசாயிகள். அதே சமயம் இனிக்கும் கரும்பு விவசாயமும் செய்கிறார்கள். அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரங்களில் கரும்பு விவசாயம் ஒரு பெருமைமிகு அடையாளமாகும். கோபாலபுரம் சுப்பிரமணி சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை வழங்கி சர்க்கரை உற்பத்தியிலும் தருமபுரி மாவட்டம் தடம் பதித்திருக்கிறது. மேலும் நாட்டு வெல்லம் தயாரிப்பில் நமது விவசாயிகள் தனி முத்திரையை பதித்து உள்ளார்கள். வெள்ளை தங்கம் எனப்படும் பருத்தி அரூர், மொரப்பூர், தருமபுரி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில், அதாவது ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பருத்தி மூட்டைகள் ஏலமிடப்படுகின்றன. மானாவாரி நிலங்களில் வெள்ளை தங்கம் பருத்தியை விளைவித்து இதனை கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, ஜவுளி ஆலைகளுக்கு மூலப்பொருள்களாக அள்ளித்தருகிறது நம் உழவர்களின் கையில். அடுத்து தமிழகத்தின் சிறுதானிய தலைவாசல் எது என்று கூறினால் அது தருமபுரி மாவட்டம்தான். ராகி, கம்பு, திணை இதையெல்லாம் நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வேண்டிய தானிய புரட்சி. தமிழகத்தின் ராகி களஞ்சியம் தருமபுரி. தமிழகத்திலேயே அதாவது ராகி உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது நம் தருமபுரி மாவட்டம்தான். பெண்ணாகரம், பாலக்கோடு, காரியமங்கலம் முதல் அரூர் வரை 1000 பயிர்களில் விளையும் தருமபுரி ராகி தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் ஊட்டச்சத்து அளிக்கும் தாய்ப்பாலாக மாறியிருக்கிறது. அதே சமயத்தில் கம்பு, சாமை, வரகு, திணை இவைகளை குறைந்த நீரில் அதிக ஊட்டச்சத்து தரும் இந்த கம்பு, சாமை, குதிரைவாளி, வரகு போன்ற உற்பத்தி மையமாகவும் நம் விளங்குகிறது. இன்று உலகமே சிறுதானியங்களை நோக்கி திரும்பும் வேளையில் தருமபுரி விவசாயிகள் பல தலைமுறையினருக்கு பாரம்பரிய தானியங்களோடும் கைகோர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இவை மதிப்பு கூட்டப்பட்டு மாவு பொருள்களாகவும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தானியங்களோடு நின்று விடாமல் தோட்டக்கலையிலும் உலக வரைபடத்தில் தருமபுரி மிக சிறந்த இடத்தை பெற்றுள்ளது.

0: அதுவும் குறிப்பாக சொல்ல போக வேண்டுமென்றால் மாங்கோல் உலக சந்தையில் தர்மபுரியினுடைய மேங்கோ பல்ப் சுமார் 20,000 ஹெக்டேர் பரப்பில் அல்போன்சா, தோத்தாபுரி, பங்கனப்பள்ளி, செந்தூரா பயிரிடுகிறோம். மாவட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட ஆலைகளில் பிழியப்படும் மாங்கோல் வளைகுடா நாடுகளான துபாய், சவுதி, ஐரோப்பா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா வரை ஏற்றுமதியாகி நமது மாவட்டத்திற்கு பல கோடி அந்நிய செலவணியை ஈட்டு தருகிறது. தென்னிந்தியாவின் தக்காளி சந்தை எது என்றால் தர்மபுரி மாவட்டம்தான். அதுவும் பாலக்கோடு, காரியமங்கலம், மாரண்டல்லி ஆகிய பகுதிகளில் விளையும் தக்காளி தினசரி 100 லாரி மூலம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற சென்னை போன்ற சந்தைகளுக்கு விரைந்து செல்கிறது. அதுவும் குறிப்பாக காய்கறி பயிர்களில் கத்தரிக்காய், நீள் கத்தரிக்காய் கேரளாவுக்கு தினசரி 10 முதல் 15-20 லோடுகள் இங்கிருந்து செல்கிறது. காய்கறி மட்டுமா, இல்லை மலர்களும் கூட. இதோடு மலர்களும் பட்டு நூல் தயாரிக்கக்கூடிய மல்வரி சாகுபடியிலும் நாம் சிறந்து விளங்குகிறோம். சம்பங்கி, குண்டு மல்லிப்பூ மலர்கள் பெங்களூரின் சர்வதேச மலர் சந்தைக்கும், மல்வரி சாகுபடி பெயர் பெற்ற உயர்தர பட்டுக்கூடுகள் ராம்நகர் மற்றும் காஞ்சிபுரம் நெசவாளர்களுக்கும் சென்று சேர்கிறது. இவை அனைத்தின் மூலம் ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் வணிகம் நம் மாவட்டத்தில் சுழன்று லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை காக்கிறது. கடந்த 62 ஆண்டுகளில் வறட்சியை வென்று தொழில்நுட்பத்தை புகுத்தி சொட்டு நீர் பாசனத்தால் சோலை வளத்தை உருவாக்கிய தருமபுரி விவசாயிகளின் சாதனை அளப்பரியது. மேலும் வெறும் இயற்கை விவசாயம் மட்டும் செய்யாமல் அந்த இயற்கை விவசாயத்தை தன்னுடைய வாழ்நாளில் சொந்த தொழிலாக மாற்றி மற்ற மாநிலத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நமது மாவட்டம். ஆனால் இத்துடன் நமது பயணம் முடிவடையவில்லை. இன்னும் நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஒகேனக்கல் உபரி நீரில் அனைத்து பாச திட்டங்கள் முழுமையாக இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். சிறுதானியங்கள், தக்காளி மற்றும் மாங்கனிகள் கிராமந்தோறும் குளிர்பாதன கிடங்குகளும் குளிர்சாதன கிடங்குகளும் மதிப்பு கூட்டும் சிறுதொழில் கூடங்களும் உருவாக்க வேண்டும். நமது விளைபொருளுக்கு உரிய நியாயமான விலை உள்ளவர்களின் கையில் நேரடியாக சேர்க்க வேண்டும். கம்பங்கூழும் கஞ்சியும் கேழ்வரகு கூழும் கொடுத்து தமிழகத்தையே வளம்படுத்திய தருமபுரி மண்ணின் உழவர் பெருமக்களின் இந்த 62 ஆண்டு தொடக்க நாளில் நெஞ்சார வாழ்த்துவோம். உழவு சிறக்கட்டும், உழவர் வாழ்வை பெருக்கட்டும் என்று கூறி அதே சமயத்தில் இயற்கை மண் வளம் பெருகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி மாவட்டத்தின் 61வது உதயநாள் வாழ்த்துக்களை வழங்கினார் தருமபுரி மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் காலநிலைகளுக்கேற்ற கால்நடைகளுக்கான கலப்பு தீவினம் குறித்து, நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உளவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் குமரவேல் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். தொடர்ந்து இனப்பெருக்க மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் இணையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கோபி கிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவலை கேட்கலாம். 8:00 இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு. 8:30 எரப்பட்டி சிறு சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இன்று 9:30 இடைவிடாத இசைமலை. 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேர்களின் விருப்பப்படலை கேட்கலாம். மீண்டும் நேர்களின் நினைவிற்கு இன்று 10:20 சுகமான ராகங்கள். இன்று ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேர்களின் விருப்பப்பாடுகளை கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். மாவட்ட செய்தி மலர். இன்று அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் பி ராம்குமார். அதனைத் தொடர்ந்து தமிழ்

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. பிரேம்குமார்.
1: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் போஷன் அபியான் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு அங்கன்வாடி நமது பொறுப்பு என்பதை வலியுறுத்தும் வகையில் ஊட்டச்சத்து கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். இதில் உடலுக்கு வலிமை தரும் சிறுதானிய உணவுகள், உடல் வளர்ச்சி தரும் உணவுகள், சாப்பிடக்கூடிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், பயறு வகைகள், இரும்பு சத்து நிறைந்த உணவு வகைகள், சத்தான கீரைகள் மற்றும் காய்கறி வகைகள், தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான பொருட்கள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் சிறுதானியங்கள் செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் உதவி தேவைப்படும் பெண்களுக்கு 24 மணி நேர சேவை மையம் குறித்து விழிப்புணர்வு தகவல்களும் காட்சிப்படுத்தப்பட்டு கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கண்காட்சியில் நவதானியங்களால் உருவாக்கப்பட்ட மனித உருவம் மற்றும் போட்டோ பாயிண்ட் ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. கிராம பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது கால்நடை வளர்ப்பாகும். விவசாயம் சார்ந்த தொழிலாகவும் கால்நடைகளை விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர். கிராமங்களில் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் கால்நடைகளின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கவும் அரியலூர் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவமனையிலிருந்து தொலைவில் உள்ள கிராமங்கள் மற்றும் அதிக அளவு கால்நடைகள் உள்ள கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் நடைபெறும் அனைத்து சிகிச்சைகள் மற்றும் அனைத்து பணிகளும் இலவசமாக மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் தொடங்கியது. சிறுவலூர் கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற முகாமை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் தாமரை ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். முகாமில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கால்நடைகளுக்கான தீவனங்கள் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் ஆகியவற்றையும் பார்வையிட்டார். இதனையடுத்து சிறந்த பசுக்கள் மற்றும் சிறந்த கன்றுகளை பராமரித்தவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதன் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் பாராட்டினார். இம்முகாமில் கன்றுகள் மற்றும் ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம், உள்ளூர் நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி, காளைகள் மற்றும் வெள்ளாட்டு கிடாக்களுக்கு ஆண்மை நீக்கம், கால்நடைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல், சினைப்பிடிக்காத மாடுகளுக்கு மருந்து நீக்க சிகிச்சை உள்ளிட்ட 13 வகையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. முகாமில் கால்நடை உதவி மருத்துவர்கள், உதவியாளர்கள் ஆகியோர் சிகிச்சை அளித்தனர். மேலும் முகாமில் சிறுவலூர் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.
2: அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட கனிம அறக்கட்டளை நிதி ஆய்வுக் கூட்டம் மற்றும் மேலாண்மை குழு திட்டப்பணிகள் குழு ஆய்வுக் கூட்டம் குழு தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான மிருணாலினி தலைமையில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தின் கனிம வள நிதியிலிருந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, நீர்வளத்துறை, சுகாதாரத்துறை, பள்ளி கல்வித்துறை, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்த கருத்துருக்களும், திட்டப்பணிகளின் எண்ணிக்கை, திட்ட மதிப்பீடு உள்ளிட்டவைகள் குறித்தும் கேட்டறிந்து திட்டங்களை மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகளை உரிய முறையில் பரிசீலனை செய்து பரிசீலிக்கப்பட்ட முன்மொழிவுகளை துறை வாரியாக வகைப்படுத்தி அதனை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தெரிவித்தார். இக்கூட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
1: அரியலூர் மாவட்டம் வேளாக்குறிச்சி கிராமத்தில் வளர்ந்த பாரதம் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்க திட்டத்தின் கீழ் 22 மற்றும் 23 கிளை வாய்க்கால்கள் 4.5 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிளை வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது பணிகளின் தற்போதைய நிலை மற்றும் பணியாளர்களின் வருகை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் வரவிருக்கும் பருவமழையை கருத்தில் கொண்டு எஞ்சியுள்ள பணிகளை உரிய காலத்திற்குள் தரமாகவும் விரைவாகவும் முடித்திட அறிவுறுத்தினார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுய உதவி குழு பெண்கள் பல்வேறு பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இவ்வாறு சுய உதவி குழு பெண்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்தும் வகையிலும் கல்லூரி மாணவர்களிடையே இப்பொருட்களை கொண்டு சேர்க்கும் வகையிலும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தத்தனூரில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்லூரி சந்தை அண்மையில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி திறந்து வைத்து சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்களை பார்வையிட்டு அது குறித்து சுய உதவி குழு பெண்களிடம் கேட்டறிந்தார். இதில் சுய உதவி குழு பெண்களால் தயாரிக்கப்பட்ட பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ், கைத்தறி நெசவு குழுவினரால் தயாரிக்கப்பட்ட பட்டுப்புடவை மற்றும் கைத்தறி ஆடைகள், ரெடிமேட் ஆடைகள், நவதானியங்களால் தயாரிக்கப்பட்ட சத்து மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. 3 நாட்கள் நடைபெற்ற கல்லூரி சந்தை கண்காட்சியில் பல்வேறு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயனடையும் வகையில் இது தொடங்கப்பட்டுள்ளது. இதனை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு தங்களுக்கு தேவை

0: பொருட்களை வாங்கிச் சென்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. ராம்குமார். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச்

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேட்ச்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆந்திராவில் அமையவுள்ள சர்வதேச தோட்டக்கலை முனையம் அத்துறையை வலுப்படுத்துவதோடு விவசாயிகளுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இன்று மதனப்பள்ளியில் இம்முனையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டார். 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி, மாதுளை, வாழை, மாம்பழ சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முனையம் அமைய உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று கோவாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் 50 முறை கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்று கூறினார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க ஜனநாயகத்தை பாதுகாப்பது குறித்து காங்கிரஸ் தற்போது பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவா அரசும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் விடுபட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு முன்னதாக உள்ள வாக்காளர் பட்டியலையும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலையும் சரிபார்த்து விடுபட்ட வாக்காளர் சேர்க்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. இது தொடர்பாக ஐநா சுற்றுச்சூழல் தலைவர் திரு சைமன் ஸ்டீல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நேற்று முன்தினம் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விநியோக கட்டமைப்பும் இதன் மூலம் வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சூரிய சக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் 8ஆம் கட்ட ஏலம் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த ஏலத்தில் 30 பரிசுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கலாச்சாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி மெட்ரோ குறித்து விவரிக்கும் 2 பரிசுகளும் இதில் அடங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை.

0: இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த தகவல். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகி வருகிறது. நாட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை வழங்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் குறித்த விளக்கமும், தூய்மையை பராமரிப்பது, நீர் மேலாண்மை, சுயசார்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றி வருகிறார். திரு நரேந்திர மோடிக்கு முன்னதாக எந்தவொரு பிரதமரும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதில்லை. கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது 100வது மன் கி பாத் உரையில் மக்கள் இயக்கமாக இந்த நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹிந்தி நடிகர் அமீர்கான், மன் கி பாத் நிகழ்ச்சி மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கோடிக்கணக்கான மக்கள் பிரதமரின் மன் கி பாத் உரையை கேட்பதாகவும், அதன் மூலம் அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நாடு முழுவதும் அறியப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காந்தி ஜெயந்தியையொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள ரங்கசாமி குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு குளங்களை சீரமைக்க உள்ளதாக இப்பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் முருகேஷுங்க, காஞ்சிபுரம் வாசி. தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து நாங்க அக்டோபர் 2 பல தன்னார்வல அமைப்பு சேர்ந்து இதை நாங்க கிளீன் பண்ணோம், முடிவு பண்ணோம். மாநகராட்சி நாங்க அப்ரோச் பண்ணப்போ இது எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சோ இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பல தன்னார்வலர்கள் இணைந்து வந்து இந்த குளத்தை நாங்க சீர்படுத்த ஆரம்பிச்சோம். கூடுமான வரைக்கும் இந்த குளத்தை வந்து நாங்க கம்ப்ளீட்டா மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரவங்க நாங்க கொடுத்துருவோம். வரும் வாரங்கள்ல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களுமே நாங்க வந்து தூர்வாரணும், இல்லைன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட நாங்க நடத்துறோம். இதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நாங்க நன்றி தெரிவிச்சோம்.
1: நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இப்பணிகளை மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் பவித்ரா, நான் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் வந்து கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்மளும் நல்லா இருக்கணும், மக்கள் கூட நல்லா இருக்கணும், நம்ம சுகாதாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும், இனிமே தூய்மையா வச்சுக்கணும், நம்ம இருக்கிற இடம் கூட தூய்மையா வச்சுக்கணும், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா நாங்களே ஒரு 20 பேர் வந்திருக்கோம். இங்க வந்து 300க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து தூய்மை பணியாளர் செய்யறதுக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: மகாராஷ்டிராவில் 8.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 67 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மும்பையில் மகாராஷ்டிரா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 2,90,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலீட்டிற்கான முன்னணி மாநிலமாக மகாராஷ்டிராவை உருவாக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை ஒட்டிய எல்லைப்பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தன்தரன் பகுதியில் இவர்கள் ஊடுருவ முயன்றதாகவும், அதை தடுக்க விடுத்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து ஊடுருவ முயன்றதன் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஃபேட்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவன் பினோவை வென்றார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் செர்பியாவின் சாரா லாங்கரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த்தா தாஸும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை

0: சக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேச்வெளி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசைக்கும் நேரம் 7:25.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
6: அப்பப்பப்பப்பா, இந்த ஆடுகளெல்லாம் கொட்டாய்க்குள்ள அடைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. என்ன, நம்ம வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. வீடு திறந்து போட்டுட்டு வேற வந்துட்டோமே, உள்ள போய் பார்ப்போம். அட, நம்ம பேராண்டி. என்னடா பேராண்டி, அப்பத்தாவை பார்க்க வந்திருக்கியாட்ருக்கு.
7: ஆமா அப்பத்தா, நீ தான் ஒருத்தரை புல்லன்னு பெத்து வச்சிருக்கிறியே, அவர் இம்சை தாங்க முடியல.
6: என்றா கண்ணு சொல்ற, என் பையன் என்ன ஒண்ணு பண்ணிவிட்டான்?
7: ஆமா, போன வருஷம் அவர் பேச்சு கேட்காம நானா போய் ரெண்டு மாட்டை வாங்கி போட்டேன். நிலத்தை பார்க்கறதுக்கு ஓகிதில்ல, மாட்டை வாங்கின்னு வந்தால் அதுவும் கண்ணு போடலைன்னு உன் மயம் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல. சரி, அவர்கிட்ட திட்டு வாங்கி போட்டு அவரை பெத்த ஆத்தா உன்னே எதுக்கு பார்க்க வந்தேன்னு நீ கேட்கணுமே.
6: கேட்கணும் தான், ஆனால் நீ எப்பயுமே திட்டு வாங்கிட்டு தானே இருக்க. ஒன்னா ரெண்டா, நீ இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தான் பண்ணுற, ஏதாவது அதில் சரியாக பண்ணுறியா?
7: என்ன பண்ணுறது, உன் பிள்ளைய நீ வளர்த்த லட்சணம் அப்படின்னா எண்ணெய் வளர்த்த லட்சணம் இப்படி.
6: சரி, எத்தனை மாடு உருப்படி வாங்கினியாக்கோ?
7: ரெண்டு மாடு தான் வாங்கினா பார்த்தா, ரெண்டும் கண்ணு போடல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சரி, ஊருக்கே பெரிய மனுஷி எங்கள் அப்பத்தா தான் எல்லாரும் சொல்லுவாங்களே, அதுக்கிட்ட வந்து ஒரு நியாயத்தை கேட்டு போடுவோம் அப்படின்னு தான் கிளம்பி இங்கே வந்தேன். நீ என்னடானா, ஆட்டுக்குட்டிங்களை கொட்டகையில் அடைச்சிட்டு சந்தோஷமா வந்து நின்றுட்டு இருக்கவ, என் பிரச்சனைக்கு தான் அப்படியே ஒரு யோசனைய சொல்ல.
6: உனக்கு சொல்லாமலா பேராண்டி, அப்பத்தாவுக்கு கால்நடைனா அம்புட்டு பிடிக்கும், அதை கவனிக்கணும் பேராண்டி, கவனிக்கணும். நீ ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டே, அதனாலதான் மாடு சரியான பால் உற்பத்தியும் கொடுத்துருக்காது, வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணும் போட்டிருக்காது. சரியா சொன்னா?
7: நீதான் எல்லா பிரச்சனையும் சரியா சொல்றதுல பெரிய ஆளாச்சே, அந்த பிரச்சனைய தீக்கிறதுக்கு ஒரு யோசனைய சொல்லு.
6: அடுத்து அததான் சொல்ல போறேன். சரி, நீங்க உட்காரு, அங்க ஒரு பெட்டி தெரியுதே, உன் கண்ணுக்கு தெரியுதா?
7: என்ன பெட்டி அப்பத்தா? அதுக்குள்ளதான் உன் பழைய நகைகள்லாம் எடுத்து வச்சிருக்கியா?
6: பத்தியா, உனக்கும் உங்க அப்பனுக்கும் அது மேலயே கண்ணுடா.
7: சரி சரி, சங்கதிக்கு வா.
6: அதுதான் வானொலி பெட்டி, அது விவசாயிகளோட வளர்ச்சி பெட்டின்னு சொல்லலாம். நிறைய தகவல்களை நான் அங்கிருந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
7: என்ன அப்பத்தா சொல்ற, ஊருக்கே பல சங்கதியை சொல்ற ஆள் நீ, உனக்கே அந்த வானொலி பெட்டி தான் சங்கதிங்களெல்லாம் சொல்லுதா?
6: எனக்கு எல்லாம் தெரியும் தான், ஆனா என்னை விட இன்னும் அனுபவ விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க, விவசாய வல்லுநர்கள் இருக்காங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கும் போது தானே இப்போ இருக்கிற காலநிலைக்கு ஏற்ற மாதிரி விவசாயமும் பண்ண முடியும், கால்நடைகளையும் கவனிக்க முடியும். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வானொலி பெட்டியில வயல்வெளி நிகழ்ச்சியே போடுவாங்க, எப்படியும் கால்நடைகளுக்கு சம்பந்தமான தகவல்களை தான் தருவாங்க. உட்காரு, கேட்டுவோம்.
7: சரி அப்பத்தா, நீ சொல்லிட்டல்ல, உட்காந்து கேட்டு புட்டே போறேன்.
1: நேயர்கள் கேட்க விருப்பது

0: வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் காலநிலைகளுக்கேற்ற கால்நடைகளுக்கான கலப்பு தீவனம் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உளவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் குமரவேல் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வணக்கம். இன்று நாம பேசவிருக்கும் தலைப்பு காலநிலைகளுக்கு ஏற்ற கறவை மாடுகளுக்கான மொத்த கலப்பு தீவனம், அதாவது டோட்டல் மிக்சடு ரேஷன் அப்படின்ட்டு அதை சொல்லுவோம். இப்போ ஏன் இந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் பால் உற்பத்திங்கிறது விவசாயிகளுடைய முக்கியமான கூடுதல் வருமானம் தரக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் தற்போது காலநிலை மாற்றத்தின் காரணமாக கால்நடை வளர்ப்பில் ஒரு பெரிய சவால்களும் வந்துட்டு உருவாகியிருக்கு. ஏன்னா கோடை காலம் என்றாலே 2-3 மாதங்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று அது 3-4 மாதங்களுக்கு மேலே நீடிக்கின்றது. அதே சமயத்தில் வெயிலின் தாக்கமும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறது. சில நேரங்களில் மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்வது கிடையாது. சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யுது, தீவன பயிர்களும் பாதிக்கப்படுகின்றன. ஸோ மழை பெய்யலைனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய தீவனங்களுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் அதிகப்படியாக பெய்தாலும் தீவனங்களில் வந்துட்டு பாதிக்கப்படுகின்றன. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முக்கியமாக கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக மாடுகளுக்கு வந்துட்டு பெரிய வெப்ப அயர்ச்சிக்கு வந்துட்டு, அதாவது ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு உள்ளாகின்றன. தீவனத்தை வந்துட்டு குறைவாகவும் அப்போ கிடைக்கிறது, குறைவாகவும் சாப்பிடுகின்றன. அதே சமயம் அதிகப்படியான மூச்சு வாங்கவும் தீவனம் எடுத்தலும் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். தண்ணி மட்டுமே குடிக்கக்கூடிய நிலைமையும் இருக்கும். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடுகளுடைய பால் உற்பத்தி வந்துட்டு குறைய ஆரம்பிக்கிறது. முக்கியமாக இனப்பெருக்க திறனை வந்துட்டு பாதிப்பு அடைகிறது. அதிகப்படியான அயற்சியினால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சமாளிக்கணும், இந்த காலநிலைக்கும் முக்கியமாக கோடை காலத்தில் வெப்ப அயற்சியிலிருந்து மாடுகளை வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு முக்கியமான ஒரு தீவன மேலாண்மையே வந்துட்டு மிகச்சிறந்த தீர்வாகும். அதுலேயும் முக்கியமாக இப்போ நான் சொல்ல வேண்டிய தலைப்பு வந்துட்டு மொத்த கலப்பு தீவனம், அது டோட்டல் மிக்சடு ரேஷன். இது ஏன் மொத்த கலப்பு தீவனம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், உலர் தீவனங்கள் வைக்கோல், சோளத்தட்டு, பின்னர் பசுந்தீவனம், அதுக்கப்புறம் அடர்த்தீவனம் அப்படின்னு 3 வகையான தீவனத்தை தனித்தனியாக அப்பப்போ கொடுப்போம். ஆனால் இந்த முறையில் நம்ம தீவனம் அளிக்கிறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடுகளுக்கு கறவை மாடுகளுக்கு முக்கியமாக அதுக்கு எந்த வகையான தீவனம் ரொம்ப பிடித்தமானதாக இருக்கிறதோ அது அதிகமாக சாப்பிடும். அதே சமயத்தில் எந்த தீவனம் ரொம்ப குறைவாக கிடைக்கிறது, அதிகப்படியாகவும் நமக்கு வந்துட்டு கிடைக்கிறது அப்படிங்கிற சமயத்தில் விவசாய பெருமக்களும் அந்த தீவனத்தையே வந்துட்டு முக்கியமாக கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இப்போ இதனால் என்ன விளைவு ஏற்படும்னா, ஒன்றும் மாடுகளுக்கு பிடிச்ச தீவனத்தை கொடுக்கறதுனாலையோ இல்லை விவசாயிகள் எந்த தீவனம் கிடைக்குதோ அதை கொடுக்கறதுனாலையோ தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்துட்டு மாடுகளுக்கு கிடைக்காமல் போயிடும். சரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கல அப்படின்னா மாடுகளுடைய உற்பத்தி திறன் குறைய ஆரம்பிக்கும், அதனால் இனப்பெருக்க திறனும் பாதிப்படையும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மொத்த கலப்பு தீவனத்தில் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, உலர் தீவனம், பசுந்தீவனம் மற்றும் அடத்தீவனம், தேவையான புரத மூலப்பொருட்கள், எரிசக்தி தரக்கூடிய மூலப்பொருட்கள், தாது உப்பு கலவை, வைட்டமின்ஸ் ஆகிய அனைத்தையும் அறிவியல் முறைப்படி சரியான விகிதத்தில் கலந்து ஒரே தீவனமாக அளிக்கக்கூடிய முறையே இந்த மொத்த கலப்பு தீவனம் சொல்கிறோம். ஸோ இதனால் கறவை மாடுகள் தனக்கு தேவையான தீவனத்தை சரியான அளவில் எடுத்துக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கிறது. இன்னும் முக்கியமான நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விதத்தில் அளிக்கும்போது அதனுடைய வேஸ்ட் ஆகுறது வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும், நல்ல செரிமானத்தன்மை, நல்ல ஜீரணத்தன்மை அதிகரிக்கும், முக்கியமாக வயிறு உப்புசம் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா செரிமானத்தன்மை முக்கியமாக இந்த வயிறு உப்பு அசிடோசின்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து அதிகப்படியான அடர்த்தி உணவுகள் அளிக்கும்போது ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இதில் நம்ம குறைக்கலாம். ஸோ இதில் சரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுனால பால் உற்பத்தி அதிகரிக்கிறது, முக்கியமாக பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து மற்றும் எஸ்என்எஃப்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்துட்டு மேம்படுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மாடுகளுடைய உடல் எடையை வந்துட்டு சீராக பராமரிக்கப்படுகிறது, நல்ல இனப்பெருக்க திறன் மேம்படுகிறது, இதனால் மாடுகளுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இதெல்லாம் தான் அந்த மொத்த கலப்பு தீவனத்தில் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நன்மை. அது மட்டும் இல்லாமல் அது போடக்கூடிய நம்மளோட வேலை ஆட்களுடைய அளவும் கூட இதில் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சரி, இது ஏன் காலநிலைக்கு ஏற்றவாறு நம்ம

மொத்த கலப்பத்தீவனத்தை டிஎம்ஆரை வந்து நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலநிலைகளுக்கு ஏற்றவாறுனா கோடை காலத்தில் சில வகையான தீவனங்கள் மட்டுமே கிடைக்கும், பசுத்தீவனங்கள் கிடைக்காது. அப்போ அப்போ கிடைக்கக்கூடிய உலர் தீவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை இதில் வந்து நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி சில மாவட்டங்களில் அந்த இடங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தீவனப் பொருட்களை நம்ம இதில் சேர்க்க முடியும். முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வைக்கோல், நெல் இது வரக்கூடியது அதிகமாக கிடைக்கிறது. அதே ஈரோடு, கோவை, திருப்பத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தட்டை, கரும்பு தொகை அதிகமாக கிடைக்கிறது. ரொம்ப வறட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு, மர இலைகள் மட்டுமே நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆக காலநிலைகளுக்கு ஏற்றவாறு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டிஎம்ஆரை வந்துட்டு தயார்படுத்தலாம். அதுலேயும் தேவையான ஊட்டச்சத்து வரக்கூடிய அளவுக்கு சரியான வீதத்திலையும் நம்ம தயார் பண்ணும் பொழுது மாடுகளுக்கு எளிதாக ஊட்டச்சத்தில் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதே மாதிரி இதில் இந்த மொத்த கலப்பு தீவனத்தில் கொடுக்கறதுனால வெப்ப அயர்ச்சி எப்படி நம்ம குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கோடை காலத்தில் மாடுகள் வந்துட்டு குறைவான தீவனத்தை உட்கொள்ளும். அப்போ குறைவான தீவனத்தை உட்கொண்டாலுமே இந்த மொத்த கலப்பு தீவனம் டிஎம்ஆர் கொடுக்கும் பொழுது அதிகப்படியான ஊட்டச்சத்துகள் கிடைக்கிற மாதிரி அதை நம்ம தயார் பண்ணி கொடுக்கும் பொழுது மாடுகளுக்கு ஊட்டச்சத்து தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். இதனால் அதுங்களுக்கு தேவையான உற்பத்தி திறனை வந்துட்டு நம்ம அதிகரிக்கவும் செய்யலாம். ஸோ இதில் நம்ம இன்னும் முக்கியமாக கொடுக்க வேண்டியது என்னென்னா, சரியான அளவில் ஒவ்வொரு தீவனத்தையும் கலந்து சமச்சீராக தயார் பண்ணி உள்ளூரில் கிடைக்கக்கூடிய தீவன வளங்களை பயன்படுத்தி நம்ம தீவன மொத்த கலப்பு தீவனத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போ முக்கியமாக இதனுடைய தீவன செலவை நம்ம குறைக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளூரில் கிடைக்கக்கூடிய தீவன பொருட்களை நம்ம இதில் பயன்படுத்தலாம். இப்போ டெல்டா மாவட்டங்கள்னால் அங்கே கிடைக்கக்கூடிய சோளத்தட்டு இல்லை வந்து முக்கிய வைக்கோல் இதை பயன்படுத்திக்கலாம். மற்ற ஏரியாவில் வறட்சி இருக்கக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு இல்லைன்னா கம்பு, மற்ற பயிர் வகை கொடியிலிருந்து கிடைக்கக்கூடிய உலர் தீவனங்களை நம்ம இதில் தயார்படுத்தி முழு தீவனமாக சரி விகிதமாக கொடுக்கும் பொழுது கரை மாடுகளுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இதில் கிடைக்கிறது. ஆக இத்த மொத்த கலப்பு தீவனத்தை விவசாயிகள் தயார் பண்ணும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதில் என்னென்னா, தீவன பொருட்கள் முக்கியமாக எந்த ஒரு பூஞ்சான் தொற்றும் இல்லாமல் அஃப்லோடாக்சின் சொல்லுவோம் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்ல தரமானதாக இருக்குதாங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த பசுந்தீவனம் உலர் தீவனமெல்லாம் நம்ம கலக்கும் பொழுது எந்த விகிதத்தில் கலந்தால் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கரை மாடுகளுக்கு இப்போ அதிக பால் தரக்கூடிய தருணமாக இல்லை பால் குறையக்கூடிய தருணமாக இல்லை வறட்சி பால் நிப்பாட்டின கரை மாடுகளுக்கா அப்படிங்கிற தகுந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் தேவையும் வித்தியாசப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊட்டச்சத்துக்களை அளவை மாற்றி இந்த தீவன பொருட்களை சரியான விகிதத்தில் கலந்து டிஎம்ஆர் நம்ம மொத்த கலப்பு தீவனத்தை கொடுக்கும் பொழுது மாடுகளுடைய ஊட்டச்சத்து தேவையை நம்ம பூர்த்தி செய்யலாம். அதே மாதிரி ஒரே டைமில் அதிகப்படியான அளவை வந்துட்டு டிஎம்ஆர் கொடுக்காமல் படிப்படியாக நம்ம அதிகரிக்கணும். ஒரு முதல்ல ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அதை ஒரு 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ வரைக்கும் கூட நம்ம அதை கொண்டு போகலாம். ஆக இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய இன்னொரு விவசாயிகள் ஆலோசனை என்னென்னா, இந்த தீவன செலவு 60-70% மேலே இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி குறைக்கலாங்கிறத பார்க்கணும். முக்கியமாக அடர் தீவனங்கள் அதிகமாக கொடுத்தா தான் பால் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரியான உலர்பொருட்களையும் பசுந்தீவனங்களையும் கூட நம்ம இந்த அடர் தீவனத்தோடு கலந்து முழு கலப்பு தீவனம் கொடுக்கும் பொழுதும் பால் உற்பத்தி அதிகரிக்கலாம். சரியான ஊட்டச்சத்துக்களின் தேவையை நம்ம நிவர்த்தி செய்யும் பொழுது நம்ம அதிகப்படியான உற்பத்தியையும் நம்ம கொண்டு வரலாம். ஆக பண்ணையாளர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, காலநிலை மாற்றத்தை நம்ம தடுக்க முடியாது, ஆனால் அதற்கு ஏற்ப நமது கால்நடை வளர்ப்பு முறைகளை மாற்றிக்கொள்ள முடியும். அதிலும் முக்கியமானது காலநிலைக்கு ஏற்ற அதனுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மொத்த கலப்பு தீவனத்தை நம்ம மேற்கொண்டோமானால், கரை மாடுகளுக்கு நம்ம தயார் பண்ணி கொடுத்தோமானால் உற்பத்தி திறனை காலநிலையினால் எதுவும் பாதிப்பு அடையாமல் நம்ம கால்நடைகளை பராமரிக்க முடியும். இதனால் பால் உற்பத்தி அதிகரிக்க செய்ய முடியும், தீவன செலவை குறைக்கலாம், உள்ளூரில் கிடைக்கக்கூடிய தீவன வளங்களை நம்ம முழுமையாக பயன்படுத்த முடியும். இதனால் மாடுகளின் ஆரோக்கியம் மற்றும் இனப்பெருக்க திறனை கூட நம்ம பராமரிக்க முடியும். ஆக முக்கியமாக இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுடைய வருமானம் வந்துட்டு அதிகரிக்கும். ஆக உள்ளூர் தீவனம் சமச்சீரான ஊட்டச்சத்து
நல்ல ஆரோக்கியமான மாடு, இதுவே அதிகப்படியான உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம

0: பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் விவரங்களுக்கு உங்களுடைய ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா என்னுடைய அலைபேசி எண்ணை 96 986 57 555 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை காலநிலைகளுக்கேற்ற கால்நடைகளுக்கான கலப்பு தீவனம் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உளவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் குமரவேல் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: தொடர்ந்து இனப்பெருக்க மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் இணையியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கோபி கிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, திரும்ப திரும்ப சினைப்பருவத்துக்கு வரும் மாடுகளில் இனப்பெருக்க மேலாண்மை. அதாவது கால்நடை வளர்ப்பவர்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது, எதுக்கு கால்நடை வளர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து

அதில் பால் உற்பத்திக்கும் அதனால் வருமானத்துக்கு தான் முக்கியமாக நம்ம பால் மாடு வளர்க்குறோம். இரண்டாவது, வருடம் ஒரு கன்றுன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஒரு வருடத்துக்கு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதில் பாலோட அளவும் குறையும், அதுக்கு தீவனத்துக்கு நிறையா கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் வருடம் ஒரு கன்றுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறியாக அவன் பார்க்கப்படுது. மாடுகள் வளர்க்குறது ரொம்ப முக்கியமானது இதில். இது வந்து முக்கியமாக வந்து ஒரு மாடு வளர்ப்பது லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வருடம் ஒரு கன்றுன்றது ரொம்ப முக்கியமான கான்செப்டாக நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு மாடு வந்து ஒரு சினை பருவத்துக்கு வர்றதுக்கு 18-21 நாட்கள் ஆகுது. 18-21 நாட்கள் திருப்பி பருவத்து வந்ததுக்கப்புறம் நம்ம சினை ஊசி போடுறோம். ஒரு தடவை சினை ஊசி போட்டால் மாடு சினை பிடிக்கலாம், இல்லை ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டால் சினை பிடிக்கிற மாடுகள் இருக்குது. அதாவது 3 தடவை 4 தடவை சினை ஊசி போட்டோம், சினை பிடிக்காத மாடுகளை தான் நாம் திரும்ப திரும்ப சினை பருவத்துக்கு வரும் மாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரிப்பீட் ப்ரீடிங் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி பிரச்சனையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாடுகள் வந்து திரும்ப திரும்ப சின ஊசி, 10 சின ஊசி, 11 சின ஊசி, 12 சின ஊசிலாம் நிறைய பேர் போடுறாங்க. அதனால் வந்து மாடுகளுக்கும் பிரச்சனை வந்துடும், நமக்கும் லாபகரமாக அந்த பால் உற்பத்தி வந்து வராது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக பார்க்க வேண்டியது, பால் அதிகமாக உற்பத்தி செய்கிற மாடுகளில் தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும். இதுக்கு சரியான காரணத்தை நம்ம வந்து மெயினாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த காரணத்துக்காக வைத்தியங்களை சரியாக பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து மாடுகளை சினையாக்கி அந்த வருடம் ஒரு கன்று கொண்டுறதுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு வழிமுறை நம்ம பண்ண முடியும். இதனால் இதை விட்டால் என்னாகும் அப்படின்னா, இதனால் அதாவது திறந்த நாட்கள் அப்படின்னா ஒரு கன்று விட்டு அடுத்த கன்று விட்டு போடுறதுக்கு முதல்ல மாடு வந்து பாலும் கறக்காது. ஏன்னா பாலும் நின்று போயிடும், 7 மாதத்துலேருந்து 10 மாதத்தில் பால் நின்றோம், அதுக்கப்புறம் மாடு சினையே ஆகாது, நீங்கள் தீனி போடுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த திறந்த நாட்கள்னு சொல்லுவாங்க, அது வந்து அதிகமாயிரும், பால் உற்பத்தி உங்களுக்கு கம்மியாயிரும். அதாவது 300 நாட்கள் பால் வர வேண்டிய இடத்துல 300 நாட்களுக்கும் தீனி போட்டிங்கன்னா பால் வரும், இதே 350 நாள் போட்டிங்கன்னா 50 நாளுக்கு கம்மியாகவும் பால் இருக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ் வந்து அந்த இடத்துல அதிகம். அதே மாதிரி கன்று பிரிக்கும் இடைவெளி அதிகரிச்சு, இதே மாதிரி அதிகரிச்சுட்டே போகும். உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் செயற்கைமுறை கருவூட்டல் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு காசு தேவையில்லை, ஐ மீன் அதிகமாக செலவாகும். இதையெல்லாம் வந்து பார்க்குற பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகளை வந்து இந்த சரியான பருவத்தில் நம்ம சினிமூசி போட்டு மாடு கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த செய்தியோட நோக்கமே. இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த திரும்ப திரும்ப சினைப்படுத்த ஒரு மாடுகள் அந்த நிலை வந்து என்ன அப்படின்னா, ஒரு மாடு வந்து உடல்நிலையில் நல்லா இருக்கணும், அந்த மாடுகள் தான் வந்து சொல்லுவாங்க. ரெண்டாவது, 18-21 நாட்களுக்குள்ளே அது பருவத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும். அதே மாதிரி பிறப்பு பாதையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எங்கும் அடைப்பு இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. 10 வயசுக்கு உள்ளே இருக்கிற மாடுகளை தான் நம்ம இந்த இதில் கேட்டகரியில் கொண்டாடுறோம். மினிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது மாடு வந்து ஒரு கண்ணு போட்டுருக்கணும். ஸோ இந்த மாதிரி மாடுகளை வந்து திருப்பி சின 3 தடவைக்கு மேலே சினவூசி போட்டு பிடிக்கலனா தான் நம்ம திரும்ப திரும்ப பருவத்துக்கு வரும் மாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. முக்கியமாக 2 காரணங்கள் என்ன அப்படின்னா, கருத்தறிதல் தோல்வி ஒன்று, ரெண்டாவது ஆரம்பகால கரு இழப்பு. இந்த கருத்தறிதல் தோல்வி என்ன அப்படின்னா, நம்ம சினவூசி போடுறோம், இந்த சினவூசி போட்டு கருமுட்டு விந்து வந்து அந்த நம்ம ஒன்றா சேர்ந்து கருத்தரிப்பு நடக்கும், அதாவது ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க நடக்கும். ஆனால் இந்த கருத்தறிதல் தோல்வி அப்படின்னா என்ன, ஒன்று வந்து அந்த உள்ள அண்டம் மாட்டிலேருந்து வர்ற அண்டம் வந்து வெளில ஒழுங்காக வராமல் இருக்கும், இல்லை வந்தது வந்து செத்து போனதா இருக்கும் ஒண்ணு, அதனாலயோ இல்ல வந்து நம்ம சினவசி போடுற அணுக்கள் சரியா இல்ல, அப்படி இல்லைன்னா வந்து மாடுகளோட கருப்பு பையில பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கருத்தரித்தல் நடக்காது. காரணம் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாடு வந்து 24 மணி நேரம் பருவத்தில் இருக்கும். நம்ம சினவூசி என்ன பண்ணுவோம்னா, மாடு பருவத்துக்கு வந்தோடனே நம்ம சினவூசி போடுவோம், 2வது நாள் சினவூசி போடுவோம், ஒரு சில நேரம் 2வது நாள் போடுறாங்க சினவூசி போடுறோம். ஒரு சில மாடுகள் 3 நாள் 4 நாள் சில பருவத்தில் இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 நாள் அந்த அண்டை விடுப்போம், அதாவது அந்த ஊசைட்டுன்றது வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் சினவூசி போட்டால் முதல் நாள் 2 நாள் சினவூசி போட்டீங்கன்னா அந்த உயிரணுவும் அங்கே தங்காது, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த உயிரினு செத்து போயிடும். ஒருவேளை இந்த அண்டை வந்து வெளியில் வந்தது லேட்டாக வந்தாலோ ஒரு சில மாடுகளில் வராமையே போகும், உள்ளே நின்றும், அப்படியே உள்ளே அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு காரணங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த கருமுட்டை வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் அந்த கருமுட்டை வந்து அந்த கருப்பை பாதையிலே இருக்கும், ஆனால் சினவூசி போட உங்களுக்கு லேட் ஆயிரும், இல்லை வந்து சினவூசி போட்ட அந்த அணு வந்து செத்து போயிடும் அப்படின்னா என்ன ஆகுனா, இது வீக்கம், இது வந்து வயசான மாதிரி ஆயிரும், இந்த அண்டை வந்து வயசாகி அதில் வர்ற கரும பார்த்தீங்கன்னா அது வந்து கரு உருவாகாது. அதே மாதிரி குறைபாடு உள்ள விந்தணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சினவூசி போடுற அணு வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடு இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா வேகமாக மூவ்மெண்ட் இருக்கும், ஓடும், பட் ஆனால் வந்து அதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும், அதனால் வந்து இந்த கருத்தரித்தல் தோல்வி நடக்கும். அதே மாதிரி கருத்தல் தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுகள், அது அப்படின்னா என்ன அப்படின்னா, கருமுட்டை வெளியே வர அந்த அண்டை இருக்குல்ல, அந்த அண்டத்தில் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு உள்ள உறுப்புகளை ஒட்டி இருந்த அண்டை வந்து வெளியில் வராது, இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், மன அழுத்தம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை மாடுகளுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தங்கள்லாம் என்ன அப்படின்னா, நிறையா வந்து ஹார்மோன்கள் பிரச்சனைகள் வரும், அந்த ஹார்மோன்கள் வந்ததுன்னா அந்த கருமுட்டை வந்து வெளியில் வர்றதுக்கோ இல்லை வந்து விந்தணு வந்து உள்ளே போகிறதுக்கோ அளவு கூடாது, இந்த மாதிரி காரணங்கள். அதே மாதிரி விந்தணு எதிர்ப்பு ஆன்டிபாடிகள், அதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரு சில மாடுகளில் வந்து எல்லா மாடுகளும் இந்த மாதிரி வராது, ஒரு சில மாடுகள் விந்தணு உள்ளே போனதுக்கப்புறம் விந்தணுன்றது இன்னொரு

மாட்டிலேருந்து இன்னொரு மாட்டுக்கு வருது. ஸோ இந்த வந்த அந்த பெண் பசுமாடுகள் பார்த்தீங்கன்னா அது வந்து அது ஒரு வேட் வர்றதுலேருந்து செல்லுது. ஸோ அதனால் வந்து அதில் வந்து ஒரு சில மாடுகளை ஒத்துக்காது, இதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி விந்தணு குறைபாடுகள், அதே மாதிரி முறையற்ற சேகரிப்பு, அதே மாதிரி அதாவது விந்தணு சேகரிக்கிறது, அதுக்கப்புறம் செனவுசி போடுறப்ப ஒழுங்காக போடாமல் இருக்குது, இந்த அந்த இதில் வந்து அழுக்கு இதெல்லாம் கொண்டு வர்றது, செனவுசி போடுறதுல வந்து குப்பை இருக்கிறது, மண் இருக்கிறது, இது மாதிரி இருந்தாலே இந்த இந்த கருத்தரித்தல் தோல்வி கண்டிப்பாக நடக்கும். அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா ஆரம்பகால கரு இழுப்பு. ஆரம்பம்னா கரு வந்து சின்ன சின்ன கருவாக இருக்க போய் அது அழிஞ்சிரும். அதுக்கு நிறைய காரணங்கள் என்னென்னா கருவிலேயே வந்து ஒரு சில கருகளில் வந்து இந்த மரபணு மாற்றங்களில் இருக்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த முதிர்ந்த கரு முட்டை முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆண் அணுவும் பெண் அணுவும் ஒன்றா சேர்றதுக்கு வந்து லேட்டாச்சு அப்படின்னா அந்த கருமுட்டை வந்து முத்தி போயிடும். அந்த முத்துனா கருமுட்டை இருந்ததுனாவே இந்த பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி கருப்பையில் வந்து உச்ச வளர்ச்சி, கருப்பை உச்சம்னா அதுக்கு உள்ளே இருக்க தோல் வந்து ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு கிருமினாலேயோ இல்லை ஏதாவது ஒரு மருந்துனாலேயோ அந்த மாதிரி உள்ளே வந்து அலர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து உள்ளே இருக்கிற உயிரணுக்களை வந்து உள்ளே வந்து அந்த அந்த ஆண் அணுக்களை வந்து உள்ளே போக விடாது, அது அதனால் இது இறந்து போயிடும். அதே மாதிரி கருப்பையில் ஒரு சில மாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் கண்ணுக்குட்டி வந்து ஒன்று தான் போடும் ஒரு மாடு, ஒரு சிலர் ரெண்டு போடலாம். இதிலே அஞ்சு கன்று போகிற மாதிரி ஒரு அஞ்சு கரு உருவாயிருச்சு அப்படின்னா ஒரு நிறைய கரு உருவாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகுனா அந்த கருவெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுகள், அதாவது என்னென்னா எனர்ஜி ஆற்றல் புரதச்சத்துகள், அதே மாதிரி நுண்கனிமங்கள், அதாவது நிறைய கனிமங்கள் இருக்குது, கால்சியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய கனிமங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து பற்றாக்குறை இருந்தாலுமே கருமுட்டை வெடிக்கிறதுக்கோ இல்லை கரு உருவாகிறதையோ அது தடுக்கும். ரெண்டாவது அதே மாதிரி இந்த கரு உருவானது கரு வந்து வளர்ச்சிக்கான அது அந்த சத்து வந்து அதில் கொடுக்க முடியாது. அதனால் அதே மாதிரி சுற்றுச்சூழல் காலங்கள்னா அதாவது இந்த வெப்பம் அதிகமாகுது, சூடு வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக போக போக என்ன ஆகும் அப்படின்னா கருமுட்டை வெடிக்கிறது லேட்டாகும். அதே மாதிரி உள்ளே நீங்கள் செனவுசி போகிற உயிர் அணுக்கள் வந்து உள்ளே வந்து போகிறது வந்து லேட்டாக இறந்து போகும். அதே மாதிரி சுகாதாரம் முன்னாடி பார்த்த மாதிரி சுகாதாரமற்ற கருவூட்டல் முறை, அதே மாதிரி தான் மண் குப்பை இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு கருவை வந்து இறக்க செஞ்சிடும். அதாவது அப்புறம் என்ன பண்ணுவோம்னா கருவூட்டலுக்கு பின்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரு செனவுசி போகிற இடம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும், நீங்கள் வீட்டுக்கு வரது ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வரணும் அப்படின்னா நீங்கள் வெயிலில் வந்து மாட்டை கூப்பிட்டு வந்தால் அதுவே அதுக்கு வந்து ஒரு மன அழுத்தமாக இருக்கும், அதுலேயே அதாவது கரு களைய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அறிகுறியற்ற உற்சவு, உற்சவுன்றது பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கருப்பை உள்ளே இருக்கிற சவ்வு, அதில் ஒரு சில மாடுகளில் வெளியே தெரியும் அந்த அலர்ச்சி இருக்கிறது, ஒரு சில மாடுகள் வெளியே தெரியாது. இந்த தெரியாத இருக்கிற மாடுகளில் பார்த்தாலும் நீங்கள் செனவுசி போட்டாலும் அது மாடுகள் செனை பிடிக்காது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சினைப்படுறது வர்றதுக்கான காரணங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் தெரியாத காரணங்கள் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செனவு சேர்ந்த அந்த லேட்டாகுதுன்னு சொல்லலாம் அந்த கருப்பை உள்ள வர்றதுக்கும் கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் செனவுசி போகிறதுக்கும் லேட்டாகுது இல்லையா, அந்த முக்கியமான காரணம் என்னன்னா அந்த வந்து சினைப்பருவத்தை ஒழுங்காக கண்டறியாதிருக்கு. மாடுகளை வந்து பார்க்குறப்ப சினைப்பருவம் இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க, ஆனால் வந்து சினைப்பருவத்தில் தான் இருக்கும். இதையே வந்து சினைப்பருவ அறிகுறிகள் நமக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இது என்ன பண்ணால் மாடு வந்து இன்னொரு மாடு மேலே தாவும் இல்லைன்னா அது மேலே மற்ற மாடை தாவிடும். அதே மாதிரி கோலை வழி வலிதுக்கும், மாடு வந்து அமைதியின் மீது ஒரு இடத்துல நிற்காது, சும்மா நடந்துகிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும், வாழை சும்மா சும்மா ஆட்டிக்கிட்டே இருக்கும், தீவனம் ஒழுங்காக சாப்பிடாது. அதே மாதிரி பால் மாடாக இருந்ததுன்னா பாலை வந்து நிறுத்திடும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கத்திக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி நிறைய அறிகுறி இருக்குது. இந்த அறிகுறிகள் வந்து நம்ம வந்து சரியாக கவனித்து அதுக்கப்புறம் நம்ம சரி செயற்கை முறை கருவூட்டல் செய்யணும் கண்டிப்பாக. இப்போ தான் கத்துச்சு அதனால் வந்து இப்போ போட்டுடலாம் அப்படின்னு அந்த ஒரு கத்தின உடனே இல்லை ஒரு அறிகுறி வந்தோடனே நீ செனவுசி போகிறது தப்பு. ஏன்னா கருமுட்டை எப்போ வெடிக்கும் அப்படின்னா அந்த 24 மணி நேரம் அந்த சினைப்பருவம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கருமுட்டை வெடிக்கும் மாடுகள்லையும் எருமைகள்லையும். அதனால் உங்களை சரியான டைமில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதில் வந்து நமக்கு இது வரும். இதுதான் வந்து இந்த ஏஎம்பிஎம் ரூல்னு சொல்லுவாங்க, அதாவது காலையில் நீ சினைப்படுத்து வந்தோம்னா ஈவினிங் அதாவது சாயந்தரமாக செனவசி போடணும், சாயந்தரம் செனப்படியாக வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் செனவசி போடணும், இந்த மாதிரி பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருப்பை தொற்று. இந்த கருப்பை தொற்று தான் அந்த அலர்ச்சி காரணம், உச்ச வளர்ச்சிக்கு காரணம் வந்து கருப்பை தொற்று. இந்த கருப்பை தொற்று வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட மாடுகளில் கண்ணு போட்டப்போ வந்து நஞ்சுக்குடி தங்கி இருந்துக்கிறது, அதே மாதிரி கருப்பையில் சீல் வச்சு வைத்தியம் பண்ணியிருக்கிறது, அதே மாதிரி கருப்பை வந்து உள்ள அலர்ச்சி இருந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து கருப்பை தொற்று வந்து உண்டாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு, அதாவது சமச்சீர் தீவனம், அதாவது எல்லா சத்துமே கண்டிப்பாக தேவையானதுக்கு வந்து எதுக்கு தேவை அப்படின்னா கருமுட்டை உருவாகிறதுக்கும் உருவான கருவை வந்து காப்பாற்றுறதுக்கும் கண்டிப்பாக ரெண்டுமே தேவை. முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அது கால்சியம் பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் ஜிங்க் காப்பர் செலினியம், வைட்டமின்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஇ, அதே மாதிரி மற்றது பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு மெக்னீசியம் மேக்னீசி இது மாதிரி முக்கியங்கள் நிறையா இதுக்கு முக்கியமான சத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக மாடுகளுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி என்ன எல்லா தீவனம் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா தீவனங்களும் இந்த மாதிரி இருக்காது. அப்படி தீவனங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏரியாவில் என்ன உங்கள் ஏரியாவில் என்ன தீவனங்கள் இல்லை என்ன சத்து பற்றாக்குறை இருக்குதோ அதை வந்து விவரம் செய்கிறதுக்காக நீங்கள் தனியாக நீங்கள் அது தாதுவப்புகள்லாம் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதிக வெப்பம், இதுதான் ஹீட் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதிக வெப்பம் இருந்ததுனால் சினை கருமுட்டையை உருவாகிறது குறையும், அதே மாதிரி கரு உருவாகிறது வந்து இறந்துடும், இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும்.
அப்புறம் தரமற்ற விந்து, அதாவது என்னன்னா தவறான செயற்கை முறை கருவூட்டல், இதெல்லாமே வந்து முக்கியமான காரணிகள். எதுக்கு அப்படின்னா அந்த கருமுட்டை

0: இந்த சென்னை திரும்ப திரும்ப திரும்ப மாடுகள் சென்னை பருவத்துக்கு வர்றதுக்கு. இதனால விவசாயிகளுக்கு என்ன இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவூட்டல் செலவு அதிகரிக்கும். ஒரு தடவை செனவசி போடுறதுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா போடுறீங்க அப்படின்னா, இதுவே வெளியில் போட்டீங்க அப்படின்னா இதில் வந்து 200 ரூபா 250 ரூபா ஆகும் ஒரு செனவசிக்கே. புது புது செனவசி திருப்பி திருப்பி மாடுகளுக்கு வந்து 10 செனவசி போடுறோம், 20 செனவசி போடுறோன்னா பாருங்க என்ன கணக்கு வருது, அதிலே செனவசிக்கே உங்களுக்கு 2000 ரூபா செலவு. ஸோ இந்த மாதிரி செலவு அதிகமாகும். அது கன்று இன்னும் இடைவெளி அதிகமாகும். இந்த இடைவெளி அதிகமாகனா நீங்கள் தீனி போடுற செலவு உங்களுக்கு அதிகம் தான், எக்ஸ்ட்ரா ஆகும். அது பால் உற்பத்தி குறையும் ஒன்று, அதே மாதிரி தீவிர செலவு அதிகரிக்கும், வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். இதனால் என்னவும் அப்படின்னா, பசு நல்ல பசுவாக இருந்தாலும் செனவு கரெக்டான டைமில் செனவசி போடாமல் விட்டிங்கன்னா அந்த பசு நீங்கள் 10 ரூபா செனவசி போடுவீங்க, அப்போ செனவசி போட்டு சரியாகலன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அது விற்றுடுவீங்க. அது நல்ல பால் கறக்கிற மாடாக இருக்கும், ஒரு நாளைக்கு 10 லிட்டர் 12 லிட்டர் பால் கறக்கும். அதனால நம்ம விற்கிற நேரிடும், வேறு பிரச்சனை இல்லாமல் இதனால தான். ஸோ இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில் சினை பருவத்தை கண்டிப்பாக கவனிக்கணும். அதாவது எப்போ பார்க்கணும் அப்படின்னா, எப்பவுமே சினை பருவம் காலை இல்லைனா மாலை, அதாவது வெயில் எப்போ கம்மியாக இருக்கோ அந்த அந்த அந்த அந்த டைமில் தான், நேரத்தில் தான் சினை பருவம் வந்து வரிவு தெரியும். அது ஒரு மாடை வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடக்கூடாது, அப்படி உள்ளே போயிடக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும். அதாவது நீங்கள் தீரடிக்கலாம் பார்க்குற 30 நிமிஷம் ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு அது என்ன அறிவு இருக்குன்னு தெரியும், அது கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி சினை பருவம் கண்ட உடனே நான் செனவசி போகிறதில்ல, ஒரு 12 மணி நேரம் கழிச்சு தான் போனால் தான் 12 AM PM இதுன்னு சொன்னேன் ஒன்று. அதே மாதிரி மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் ஒரு 45 நாளில் நீங்கள் வந்து கருப்பை பரிசோதனை பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லை பருவத்துக்கு வந்துருமா அதை வந்து கால்நடை மருத்துவர் அணுகி நீங்கள் வந்து கரெக்டாக அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி சமச்சீர் தீவனம் கண்டிப்பாக அது புரதச்சத்து அப்படி புரதச்சத்து போட என்ன இருக்குது அப்படின்னா அந்த தாது உப்புகள் தாது உப்பு கட்டி இது மாதிரி நிறையா விற்கிது. அதே மாதிரி வைட்டமின் கலவை தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். தண்ணி இல்லை அப்படின்னாவே அதோட செயல் மாடுகள் வந்து பல இது வந்து செயலாக்கும். அதே மாதிரி சுத்தமான பண்ணை, அதாவது பண்ணையில் வச்சிருக்கிறது சுத்தமாக இருக்கணும். சாணி வந்து எப்பவுமே அங்கே வச்சு இது இருக்கக்கூடாது, ஏன்னா சாணியிலேருந்து நிறைய கிருமிகள் வசன வயலில் உள்ளே போயிடும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈ சுற்றி சுற்றி வந்துருக்கக்கூடாது, மாடுகளுக்கு நிறைய புண்ணு வரும் ஈ வந்துச்சுன்னா. அதே மாதிரி ரத்தப்பூச்சி பூச்சிகள்லாம் நிறையா வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி வெப்ப அழுத்தம் குறைக்கிறதுக்கு, அதாவது வெயில் காலம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெப்ப அழுத்தம் குறைக்கிறதுக்கு தண்ணி தெளிக்கிறது மேலே மாட்டுக்கு மேலே. அதே மாதிரி நிழல் மாடை நிழலில் கட்டணும், வெயிலில் கட்டக்கூடாது. சில மாதிரி சில இதில் பார்த்தீங்கன்னா மின்விசிறியோடு வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டைமில் வந்து தண்ணி வந்து குடிநீர் வந்து நல்லா கொடுக்கணும். விவசாயிகள் செய்யக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல முறை செனவூசி போகக்கூடாது. ஒரு 2 தடவை 3 தடவை செனவூசி போட்டால் செனம் பிடிக்கலனா கரெக்டான செயலிருந்து மருத்துவர் அணுகி என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கணும், அது ஒன்று பார்த்துக்கணும். மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எல்லாத்தையும் மருந்து கொடுக்கும், யாரோ சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு மருந்து இருந்து எக்ஸ்ட்ரா மருந்தோ அடிகள் மருந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தாது உப்பு கலவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும், ஏன்னா எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி உப்பு சத்துக்கள் அளவு இருக்காது, ஒரு சில இடத்துல குறைஞ்சிருக்கும், ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து சமமாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் தாது உப்பு கலவை கொடுக்கணும். அதே மாதிரி கன்று என்ற பிறகு கண்டிப்பாக மாடுகளை பரிசீலனை செஞ்சு உள்ள கருப்பையில் வந்து இது தங்கியிருக்குதா சீ தங்கியிருக்குதா எல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி சிகிச்சையின்றி ரொம்ப நாள் வச்சிருக்கூடாது, சரி இந்த தடவை போட்டுக்கலாம் அடுத்த தடவை போட்டுக்கலாம் ரொம்ப நாள் வச்சிருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆலோசனை என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு மாடுகளுக்கும் இந்த சினை பருவம் கண்டுபிடிக்கிறதுக்காக தனித்தனியாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேப்பராக வச்சு நீங்கள் வந்து அது கூட்டணும், இல்லைனா கேலண்டரில் குறித்து வச்சுக்கலாம் எங்கே வந்து இதில் சினை பருவம் வருது அப்படி ஒன்று. அதே மாதிரி சினை பருவம் வந்ததுக்கப்புறம் தேதி கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா அப்படின்னா ஒரு சில மாடு வந்து 25 நாள் 26 நாள் நல்லா தான் இருக்கும் சென பாய்க்காது, 26 நாளுக்கு வந்து சென பருவத்துக்கு வரும் திருப்பி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை தேதியில் குறித்து வச்சுக்கணும், எந்த டைமுக்கு நம்ம சென ஊசி போட்டோம் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு 3 பருவத்துக்கு மேலே சென இல்லை அப்படின்னா ஒரு 2 மாதமாக சென ஆகலை அப்படின்னாவே நீங்க வந்து அதை வந்து உடனடியாக காலை மருத்துவர் பார்த்துக்கணும். அதே மாதிரி நல்ல தாது உப்புகள் நடந்த நல்ல சத்தான உணவு கொடுக்கும். மேலும் தகுதியான கல்நடை மருத்துவர் மற்றும் பயிற்சி பெற்றவரை சந்திச்சு நீங்க செனவூசி போடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனப்பெருக்க மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் இணையியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கோபி கிருஷ்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டீர்கள். என்ன பேராண்டி, 2 தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். காலநிலைகளுக்கு ஏற்ற கால்நடைகளுக்கான கலப்பு தீவனம் பத்தியும் இனப்பெருக்க மேலாண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட. உனக்கு இதுல என்னெல்லாம் புரிஞ்சது?
2: என்ன கேட்டுப்புட்ட அப்பத்தா, கொஞ்ச நஞ்ச சங்கதியா சொன்னாங்க. இன்னைக்கு என்னென்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன், குறிச்சு வச்சுக்க. சனப்பருவத்துக்கு ஏற்ற சரியான நேரம் என்ன, சென ஊசி போட்ட அப்புறம் எப்படி அதை கவனிச்சிக்கணும், அப்புறம் இந்த சமச்சீர் தீவனத்தெல்லாம் எப்படி கொடுக்கணும், மாடுங்களை எப்படி பராமரிக்கணும், தாது உப்பு கலவையெல்லாம் எப்படி கொடுக்கணும், கால்நடைகளை எப்படி பாதுகாக்கணும், மொத்த கலப்பு தீவனத்தை எப்படி தயாரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் தீவன செலவு குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு அம்புட்டு சங்கதியும் தேட்டு தெரிஞ்சுக்கிட்டனாக்கும்.
1: அட, என் பேராண்டி என்ன மாதிரி தான் அறிவாளியாக இருப்பான், ஒரே

0: முறைதான் கேட்ட, எப்படி புடிச்சுக்கிட்ட பத்தியா? அவ்வளவுதான், உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்காம இனிமே கால்நடைகளை நல்லா கவனிச்சுக்கோடா தம்பி.
1: கால்நடைங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறேன், ஆனா உன் மயங்கிட்ட திட்டு வாங்காம இருக்க முடியாத பத்தா.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தண்டல் நிகழ்ச்சியில இணைகின்றோம். இன்றைய இளந்தண்டல் சொல்லோடு விளையாடு. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சொல் ஒன்று கொடுத்துருவோம். அந்த சொல்லிருந்து பொருள் வரக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். குறைந்தபட்சம் ஒரு 5 சொற்களாவது ஒரு வார்த்தையிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். நேர்களில் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிடம் மற்றொன்றாக 94 86 81 10 25 என்ற தொலைபேசி எண்ணிலும், இல்லை மற்றொரு நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும் மற்றாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான், 44 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம மகளிர் ஹாக்கி அணி வந்து தங்கத்தை வாங்கியிருக்காங்க. செம்மையாக இருக்குது இல்லைங்க. இப்போது 1982 பிறகு 42 ஆண்டுகள் ஆயிடுச்சு தங்கம் வாங்கவே இல்லை. 1998 2018 இறுதிப் போட்டிக்கு போனாங்க, ஆனாலும் கூட வெள்ளியோடு தான் திரும்பி வந்தாங்க. ஆனால் இந்த முறை இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சீனாவை எதிர்த்து விளையாடி 1-0 அப்படின்ற கணக்கில் தங்கப்பதக்கத்தை மகளிர் அணி கைப்பற்றிட்டாங்க. நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் மகளிர் அணியும் தங்கம் வாங்கியிருக்காங்க, அதேமாதிரி வில்வித்தை போட்டிலும் தங்கம் வாங்கிறாங்க மகளிர் அணிகள். ஸோ மகளிர் தான் மிகப்பெரிய நிறைய பதக்கங்கள் இந்தியாவுக்காக வாங்கிட்டுருக்காங்க. ஐ சல்யூட் த உமன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போட்டியில் தங்கம் வாங்கிறதுனால நேரடியாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறக்கூடிய தகுதியை இந்திய மகளிர் அணி பெற்றிருக்காங்க என்பது நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான தகவலோடு இணைப்பில் இணையக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? காவாப்பட்டிங்களா? சரிங்க, அண்ணா நகர்ல இருந்து தன்ஷா. தன்ஷா, உங்களுக்கான வார்த்தைகள் கொடுக்கலாமா? உங்களுக்கான வார்த்தைகள் அதிமான் நெடுமான் அஞ்சி. அதிமான் நெடுமான் அஞ்சி.
7: மான்
6: ஆதி வர்றதுங்களே, இங்க குரில் ஆதா இருக்கு. ஆ நெடில் இல்ல. சூப்பர், வாங்க அடுத்த முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கங்க.
6: ராஜசேகர், உங்களுக்கான வார்த்தைகள் கொடுக்கலாமா?
8: சொல்லுங்க.
6: தீர்த்தகிரீஸ்வரர் கோயில். தீர்த்தகிரீஸ்வரர் கோயில். தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் தமிழகத்தில் இருக்கு, தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். கோவில். கோவில்
8: ஐயா வந்து
6: சரிங்க.
8: சொல்லுங்க
6: கேட்டுதான்
8: இருக்கோம்.

0: வந்து
1: தவில் தவில் வரும். தவில்
0: ஆமா. அப்புறம் கில்லு கில்லு கூட வரும். வில்லு வந்துட்டு
1: தீவில் தீ தீவுனுக்குல தீவில்.
0: ஆமா.
1: திதி சரிங்க. தீ ஒரு சொல்லு ஒரு எழுத்து தீ. சூப்பருங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க. இனி பண்ணி கூடிய நேயர் வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான வார்த்தைகள் கொடுக்கலாமா? சரிங்க, உங்களுக்கான வார்த்தைகள் ரொம்ப நீட்டமான வார்த்தைகள். ஊராட்சி ஒன்றியங்கள்.
2: ஊராட்சி
1: ஒன்றியங்கள்.
2: ஒன்றியங்கள். ஊராட்சி.
1: சரிங்க.
2: ஒன்றியங்கள்.
1: ராசி ஊசி வரும், நீங்க தான் சொல்லணும். ஏங்க அது சும்மா நம்ம, ஆமாம், அது நம்ம வழக்கு, நம்ம பேச்சு வழக்கில் சொல்றது. சரிங்க சரிங்க, என்ன வாங்க வாங்க. சூப்பர், நம்ம அடுத்து தான் சொன்னீங்க. இனிப்பில் இனிக்கூடிய நேர் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம் சொல்லுங்க. நாகலாபுரம் கனியப்பன். காவிரி ஆற்றில் பரிசல் பயணம். காவிரி ஆற்றில் பரிசல் பயணம். இதுல பிரிச்சு பார்க்கலாம்.
3: காவிரி ஆற்றில் பரிசல் பயணம்.
1: பரிசல் பயணம்.
3: பரிசல் பயணம். காவிரி ஆற்றில் பணம்.
1: சரி வாங்க, நன்றி நன்றி வாங்க. இனிப்பில் இனிமே நேயர் வணக்கம். சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
4: முருகேசன், காமராஜ் நகர்.
1: சரிங்க முருகேசன், உங்களை மாத்த கொடுக்கமா? இயற்கை வளம்.
4: கை.
1: இயற்கை வளம். கை
4: வளம்.
1: வளம்.
4: வா
1: இல்லைங்க, இல்லைங்க, இது வந்து குறில் வாதா இருக்கு, நெடில் தான் வா அப்படின்னுக்கும். சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர், அற்புதமா சொன்னீங்க, வாழ்த்து நன்றிங்க. சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவெளி.
5: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 இருபதாம் ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
6: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
8: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: യവനം.
1: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
2: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம்.

0: பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாவள்ளி, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: 8:16 நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தன்ற இன்னைக்கு சொல்லோடு விளையாடு. உங்களுக்கு ஒரு வார்த்தை எல்லாம் கொடுத்துருப்போங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 4-5 வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: கருக்கல்வாடி முல்லை நகர் மாணிக்கம்.

0: 2.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தண்டன் இன்னைக்கு சொல்லோடு விளையாடு. உங்களுக்கு ஒரு வார்த்தையெல்லாம் கொடுத்துருப்போங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 4-5 வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: கருக்கல்வாடி முல்லை நகர் மாணிக்கம்.
0: சரிங்க மாணிக்கம், உங்களுக்கான வார்த்தைகள் கொடுக்கலாமா?
1: ஆ கொடுங்க.
0: சரி, என்ன என்ன வேலை செய்றீங்க நீங்க?
1: நான் சுயதொழில் செஞ்சிட்டு இருக்கேன்
0: சார்.
1: பிசினஸ் தயிர் வேலை.
0: ஓ அப்படிங்களா?
1: ஓகே
0: சரி, கொடுக்குறோம்மா, கேட்டுக்கோங்க.
1: ஆ சரி.
0: அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இதுதான் உங்களுக்கான வார்த்தை.
1: அறிவியல் தொழில் அது
0: அதுங்களா? அது அது சரிங்க, அது ஆக்சுவலாக அது ஒரு வார்த்தை கிடையாது. அது இது அப்படின்றதுலாம் அது அப்ஜெக்ட் பொருளை குறிக்கூடியது.
1: தொழில்நுட்பம்
0: பரவாயில்லைங்க, சூப்பராக முயற்சி பண்ணீங்க, நல்லது, வாழ்த்துக்கள். இனிப்பிள்ளை நீம் நேயர் வணக்கம். சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? இனிப்பிள்ளை நீம் நேயர்
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபம்.
0: தொலைக்காட்சி பெட்டி உங்களுக்கான வார்த்தை.
2: தொலைக்காட்சி பெட்டி.
0: ஆமாங்க
2: சார். ஓரல் தோர்மடி பெட்டி. தொடி. தொலை சார்.
0: தொலை. சரிங்க, தொலை
2: தொலை தொலை. அப்புறம் தொடி தொடு
0: தொடு இங்க டூ இல்லைங்களே
2: வராது.
0: ஆமா.
2: காட்சி.
0: காட்சி.
2: காசி.
0: சூப்பர். காசி.
2: காட்சி. காசி. தொட்டி சார்.
0: சூப்பருங்க, தொட்டி.
3: உங்களுக்கான
0: வார்த்தை என்ன அப்படின்னா, மனித உரிமை பாதுகாப்பு சட்டம். மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் இதுதான் உங்களுக்கான வார்த்தை.
3: மனித
0: மனித
3: உரிமை
0: பாதுகாப்பு
3: சட்டம். பட்டம்.
0: பட்டம். சூப்பருங்க. இங்க பட்டம் வந்து குறியில் தான் இருக்கு, நெடில் பாதம் இங்க இருக்கு.
3: பாடல்.
0: பாடல் இங்க இல்லை இல்லைங்களே.
3: படிப்பு.
0: படிப்பு அது அதுங்க குறியில் தான், அது எல்லாமே இதில் நெடில் பா.
3: சட்டம். ஐந்து வார்த்தை.
0: சரிங்க, சூப்பருங்க. இனிப்பில் இனிக்கூடிய நேயர் வாங்க. நேயர் வாங்க. வணக்கங்க.
4: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க.
4: திருப்பத்தூர் மாவட்டம் கனகாட்சி அம்மன் கோயில்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
4: கொடுங்க.
0: வங்காள விரிகுடா கடல். வங்காள விரிகுடா கடல்.
4: கடல்.
0: கடல். சொல்லுங்க.
4: வங்காள விரிகுடா கடல்.
0: ஆமாமா வருதுங்க வார்த்தை.
4: விரிகுடா.
0: விரிகுடா. அது வரும். சரிங்க சரி, வாங்க வாங்க, நல்லதுங்க. இனிப்பிள்ளை நேயர் வணக்கம். ஐம்பெரும் காப்பியங்கள்.
4: ஐம்பெரும்
0: காப்பியங்கள்.
4: ஐம்பெரும் காப்பியங்கள்.
0: ஆமாங்க.
4: காப்பி.
0: காப்பிங்களா? காப்பின்றது ஆங்கில வார்த்தை தானேங்க.
4: ஐம்பெரும் காப்பியங்கள்.
0: யோசிக்கவே முடிய மாட்டேது, மைண்ட் அப்படி லாக் ஆயிடுச்சு. அடிங்களா சரிலாம், ஐஞ்சிரும் காப்பிங்க சொல்லுங்க.
4: ஐம்பெரும் காப்பிங்கள்லாம் சொல்லிடுவான்.
0: ஐம்பெரும் காப்பிங்கள்லாம் அந்த இது சொல்லுவீங்க.
4: குறுந்தொகை அது
0: இல்லைங்க, அதுலையும் கிடையாது. மணிமேகலை, சீவக சிந்தமணி, வளையபதி, கொண்டல்

0: சி அதாங்க ஐம்பெரும் காப்பியங்கள். சரி,
1: நன்றி.
0: நன்றி. இனி பிள்ளை நேர் வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம், நறுதியடி காமராஜர் இருந்து கலைச்செல்வி பேசுறீங்க.
0: கலைச்செல்விமா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: கொஞ்சம் எளிமையா கொடுங்க, முயற்சி பண்ணலாம்.
0: வாக்குப்பதிவு மையம்.
1: வாக்கு
0: பதிவு மையம்.
1: பதிவு மையம். பதிவு.
0: ஓகே, சூப்பர்.
1: மையம். வாக்கு. வானம்.
0: வானம் எங்க? இங்க நான் இல்லைங்கம்மா. இங்க நான் இல்ல. வா. ஓகே, ஒரு எழுத்து ஒரு மணி சொல். இங்க இன்னும் மை. சரிங்க, மை. மையம் அல வர்றீங்களா?
1: மையம். மையம்.
0: மயிலா?
1: மையம். மையம்.
0: சரிங்க, சூப்பருங்க, வாழ்த்துக்கள். இனிப்பில் இனிக்குடிய நேர் வணக்கங்க.
2: ஹலோ, வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: விண்வெளி ஆராய்ச்சி நிலையம்.
2: விண்வெளி.
0: ஆமா, விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் சொல்லுவேன்ல, அந்த மாதிரி.
2: விண்வெளி.
0: விண்வெளி இல்லம்மா, விண்வெளிமா. சரி, உங்களுக்கு சரி வேணா, உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப டிஃபிகல்டா ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா
2: இருக்கட்டும், இருக்கட்டும், சொல்லுங்க.
0: நீங்க தான் சொல்லணும்.
2: மையமா?
0: ஆமா, ஆராய்ச்சி நிலையம். ஆச்சி. மை இல்லீங்களே, மை இல்லீங்கம்மா. ஆராய்ச்சி நிலையமா? சூப்பர்மா, சாந்திமா, ரொம்ப முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். இனிப்பில் இனியக்கூடிய நேர் வணக்கம்.
3: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கு வார்த்தை கொடுக்கலாமா?
3: காவல்துறை.
0: காவல்துறை கண்காணிப்பாளர். காவல்துறை கண்காணிப்பாளர். நாங்கள் சொல்றதுக்குள்ள நீங்கள் ஒரு பேப்பர் கூட எழுதி வச்சுக்கலாம், அப்போ தான் நீங்கள் அதை வார்த்தை பார்த்து ஈஸியாக சொல்றதுக்கு வசதியாக இருக்கும், மைண்டில் அதை நிலைநிறுத்த முடியாது. சொல்லுங்க.
3: ஓகே, காவல். அப்புறமா துறை. கண். அப்புறமா வந்து கண்காணிப்பாளர். அப்புறமா வந்து கால்.
0: கால், சூப்பருங்க, சமயம் பண்றாரு.
3: அதுக்கப்புறமா பா, ஒரு எழுத்து ஒரு மொழி. கா, ஒரு எழுத்து ஒரு மொழி. கால் அப்படிங்கிற ஒண்ணு. அதுக்கப்புறமா
0: காணி நிலம், இல்ல அது இன்னொரு நீ வரும், இரண்டு சொல்லலாம், காணி நிலம் அப்படி சொல்லுவாங்க.
3: ஆமா ஆமா, இது வந்து கண்காணிப்பாளருக்கு மூணு தானே வரும்.
0: ஆமா இல்ல, காணி காணி நிலம்ன்றது இரண்டு சொல்லி வரக்கூடிய,
3: இரண்டு தான் வருமா? சரி, அப்புறமா வந்து கார்.
0: வாழ்த்துக்கள், நன்றிங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்போம், அதுக்கு முன்பாக விளம்பர இடைவேளை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போ

0: பொது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.

0: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
2: தாய்மார்கள் வந்து ஆரோக்கியமான ஃபுட்டு பேலன்ஸ் டயட்னு சொல்லிட்டோம், பட் பர்டிகுலராக நிறையா பவுடர் ஃபார்முக்கு இதுக்கெலாம் போகிறாங்க ஆர்டிஃபிஷியல் உற்பத்தி பண்ணுறதுக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மெயினாக அந்த காய்கறிகள், கீரை, கேரட்டு, மெயினாக பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம். நான்வெஜ் நல்லா எடுத்துக்கலாம் அவங்க. அதே மாதிரி வால்நட்டு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். நிலக்கடலை நல்லா சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி சொரக்காய் அந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடலாம். தண்ணி நல்லா குடிக்கணும். ப்ராப்பராக நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும் மதருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம நினைக்கிறது வந்து எல்லா நேரங்களையும் எல்லா வேலையுமே பணமாகவே மட்டுமே பார்க்கக்கூடாது. நம்ம குழந்தையோட எதிர்காலம்னு அதை திங்க் பண்ணுறப்ப அதுவுமே ஒரு முதலீடு தான். அதனால் நல்ல ரெஸ்ட்டு, நல்ல ஆரோக்கியமான உணவு ப்ளஸ் நல்ல தூக்கம், இது இருந்தால் தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்து 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த இதுலேயுமே இது இல்லை. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். இப்போ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயுமே 6 மந்த்ஸ் வரைக்குமே கொடுக்குறாங்க, எக்ஸ்டெண்டட் லீவும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த 1 இயர் கொடுத்ததை வந்து குழந்தைய ஆரோக்கியமாக உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை முதலீடு தான் இது. நீங்கள் இதையும் வேற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு குழந்தைய சரியாக கவனிக்காமல் இருக்கிறது, அதில் வந்து வேற எது மூலமாவது பணம் ஈட்டலாம், அது எல்லாமே பணமாக பார்க்காதீங்க.
3: எப்போனாலும் பணம் சம்பாதிச்சுக்கலாம்
2: கண்டிப்பாக. இது வந்து ஒரு முதலீடு, குழந்தைக்கான ஆரோக்கியத்துக்கான முதலீடு. இதுல பேபியோட ஐக்யூ நல்லா வளருதுன்னா அது நாளைக்கு அதுவே படிச்சு நல்லா சம்பாதிச்சுக்க போகுது. சோ இதையும் எல்லாத்தையுமே பணமா பார்க்க கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து கணவரோட ஒத்துழைப்பும் இருக்கணும். மனைவிக்கு வந்து பால் புகட்டும் பொழுது அவங்க சோர்வா இருக்கப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது, வீட்டு வேலைகளை பார்த்து கொடுக்கறது, கொஞ்சம் அவங்களுக்கு அன்பாவும் ஆறுதலாகவும் அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபேமிலியும் சேர்ந்து செய்யணும். இப்போ எல்லாரும் தனி குடித்தனம், தனி வீடு அப்படின்னு போறப்ப கண்டிப்பாக அதுக்கான கவனங்கள் வந்து குறையவும் அதுக்கான இன்ட்ரெஸ்டும் குறைய தான் செய்யும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியே சேர்ந்து செஞ்சு ஒரு வளமான எதிர்காலத்தை குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செயல் தான் இது. ஸோ தாய்ப்பாலை வந்து எல்லா ஃபேமிலியே என்கரேஜ் பண்ணணும் கொடுக்கறது.
0: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: 8:36 நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்குது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: பொம்பையிலிருந்து மாறி.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: கொடுங்க சார்.
0: அறிவியல் தொழில்நுட்பம்.
1: அறிவியல்
0: தொழில்நுட்பம்.
1: தொழில்நுட்பம்.
0: அறிவியல் தொழில்நுட்பம்.
1: தொழில்
0: தொழில்நுட்பம்.
1: நுட்பம்.
0: ஆ, சரி சரிங்க.
1: என்னங்க? அறிவியல்.
0: அறிவியல். ஹரி வரும்.
1: ஹரி.
0: இன்னும் நிறைய இருக்கு.
1: தொல்.
0: அந்த வார்த்தை எச்சமே நிற்குது. சரிங்க, அடுத்தது. சரிங்க, பரவாயில்லைங்க, நல்லா அற்புதமாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள்ங்க. இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: தருமபுரி ஒட்டப்பட்டியிலிருந்து கார்த்திக்.
0: கார்த்திக், உங்களுக்கு நான் கொடுக்கலாமா? பண்பாட்டு பாரம்பரியம். பண்பாட்டு பாரம்பரியம். ஆமாங்க.
2: பண்.
0: சரிங்க. பண.
2: பாட்டு. பாரம்பரியம்.
0: பாடு. பாடு வரும். பயம் வரும். சூப்பருங்க, அற்புதமாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். இனிப்பில் இணையக்கூடிய நேர் வணக்கம்.
3: அனைவருக்கும் நீங்கள் வணக்கம்.
0: சொல்லுங்க.
3: நான் மதுரை மாவட்டம் மதுநாடம் சண்முகசுந்தரன்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை பாருங்க. கல்வி மேம்பாட்டு திட்டம். கல்வி மேம்பாட்டு திட்டம்.
3: கல்வி மேம்பாட்டு திட்டம். கல்வி. கவி. மேம்பாடு. பாட்டு. கரெக்டாங்க?
0: சூப்பருங்க.
3: சரிங்க, நன்றி.
0: நன்றி. இனிப்பில் இனியும் நேர் வாங்க. வணக்கம்
4: ஐயா. பகடூர் பண்பலைக்கு 20வது பிறநாள் வாழ்த்துக்களுடன் இணைவது ஏறுவிறு ஒன்றியம் மலையனூர் கண்ணப்பங்க நகர் கண்ணாடி தங்கராஜ்.
0: சரிங்க தங்கராஜ், உங்களுக்கான வார்த்தை
4: சொல்லுங்க.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு.
4: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்று. சூழல்.
0: சரிங்க.
4: பாதுகாப்பு. பாது.
0: சரிங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை தொடர்ந்து சந்திப்போம். அதுக்கு முன்பாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு விளம்பர இடைவேளை.
5: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20வது ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
6: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்.

0: വാർത്തകൾ കൃഷ്ണഗിരി.
1: எட்டு மணி 46 நிமிடத்தில் நம்ம இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தென்றல், இன்னைக்கு இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு. உங்களுக்கான வார்த்தைகள் கொடுத்துரும், அந்த வார்த்தை வந்து கண்டுபிடிக்கணும். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சரிங்க, கண்ணியப்பன், உங்களுக்கு வார்த்தை கொடுக்கலாமா? மாணவர் திறன் மேம்பாடு. மாணவர் திறன் மேம்பாடு. மாணவருங்க, மாணவர்
2: மாணவர்
1: திறன் மேம்பாடு.
2: திறன் மேம்பாடு. ஐயோ, மாணவர்.
1: சரிங்க.
2: திறன் மேம்பாடு.
1: சரிங்க.
2: பாடு.
1: உங்களுக்கான வார்த்தை நகர்ப்புற வளர்ச்சி திட்டம். நகர்ப்புற வளர்ச்சி திட்டம்.
2: நகர்ப்புற
1: வளர்ச்சி திட்டம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
1: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: இரவு வணக்கங்க.
1: வணக்கங்க.
3: சேலம் மாவட்டம் வைங்குனத்திலிருந்து தனசேகர்.
1: தனசேகர், உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
3: ஆ, கொடுக்கலாம்.
1: நகர்ப்புற வளர்ச்சி திட்டம்.
3: நகர்
1: நகர்ப்புற வளர்ச்சி திட்டம்.
3: ஆ, ஓகேங்க. நகர்
1: நகர்
3: புறம் வளர்ச்சி.
1: சரிங்க.
3: திட்டம் திடம்.
1: சரிங்க.
3: வளர்
1: சூப்பருங்க, நல்லா அற்புதமாக சொன்னீங்க, வாழ்த்துக்கிறேங்க. இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் பி கொல்லல் மூர்த்தி பேசுறேன். 20வது உதவி விழா வாழ்த்துக்கள்.
1: சரிங்க, வாழ்த்துக்கள். வேளாண்மை தொழில்நுட்பம்.
4: வேளாண்மை தொழில்
1: நுட்பம்.
4: வேளாண் வேலை.
1: வேலைங்களா? அது வராதுங்களே.
4: வேதம். வேதம்
1: வேதமா? அதுவும் இல்லைங்களா ஐயா?
4: நன்றி சார்.
1: சரி வாங்க, இனிப்பில் இனிமே நேர் வணக்கம்.
5: ஐயா வணக்கம்யா.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: நான் தருமபுரி மதிமோன் பாளையம்.
1: மாணவர்களுக்கான வழிகாட்டுதல். மாணவர்களுக்கான வழிகாட்டுதல். மாணவர்களுக்கான வழிகாட்டுதல். காட்டு ஏங்க, அதெல்லாம் அது ஒரு வார்த்தை பொருள். சரிங்க.
5: இனிப்பிளினியம் அடுத்த நேர் வணக்கம்.
1: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
6: என்னங்க? காவப்பட்டி அண்ணன்ல இருந்து சாந்தி பேசுறேன்
1: ஐயா. சாந்திமா, உங்களுக்கான வார்த்தை சுற்றுச்சூழல் மாசுபாடு.
6: சுற்றுச்சூழல்
1: மாசுபாடு. அதுதான் எங்க படப்படமா வந்தீங்க. படப்படம் வந்து கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. சரிங்க, வாழ்த்துக்கள். ஐயோ, ஒன்றும் முடியலைங்களா? சரிங்கம்மா, சூப்பர்மா. சும்மா படப்பட வந்து கடைக்கான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. இனி இப்படி நீ மாடுத்துறையர் வணக்கம்.
7: ஹலோ,
1: சொல்லுங்க
7: சார். நான் பெரிய சோலை கிருஷ்ணன் பேசுறேன் சார்.
1: பெரிய சோலையிலிருந்து கிருஷ்ணன், என்ன வேலை செய்றீங்க கிருஷ்ணன்?
7: நான் காட்டு சார்.

0: ஆடு மாடு.
1: ஆடு மாடு மேய்ச்சிட்டீங்களா? என்ன வயசாகுது உங்களுக்கு?
0: எனக்கு வயசு 64 ஆகுதுங்க.
1: சரிங்க சார். ஏற்கனவே பேசுறீங்களா? நீங்க தான் முதல் முதலாக பேசுறீங்களா?
0: இல்லைங்க சார், ரெண்டு ஒன்று போட்டு வந்துருக்கிறேன், பேசிருக்கிறேன்.
1: ம்
0: ஏதோ பேசுவாங்க, முடிஞ்சதா தெரியலன்னு சொல்லுவாங்க.
1: சரிங்க, உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை நான் கொடுப்போம், அதுல உங்களுக்கு முடிஞ்சு தெரிஞ்ச வார்த்தை மட்டும் சொல்லுங்க, பரவாயில்ல.
0: ஆ சரிங்க சார்.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு.
1: ம்
0: அதுல
1: ஆமா
0: அதுல வந்து வரணும்.
1: ஆமா, அதுல இருந்து வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லணும்.
0: மக்கள்
1: ம்
0: மனம் வரலாமா சார்?
1: மனம் வராதுங்களே.
0: மனம் வராது.
1: ம்
0: ம் சரி சார், வணக்கம்.
1: சரி வாங்க, நல்லதுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். மறுபின்பாக ஒரு பாடல்.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ், இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930 கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களோட நினைவிற்கு இன்றிரவு 9:30 இடைவிடாத இசைமலை, இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய போட்டியின் தினசரி கண்ணோட்டம். 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் இன்னைக்கு ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட இணையர்கள் விருப்பப்படலை கேட்கலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட இணையர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்களுக்கு பிடித்தமான பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் நினைவிற்கு இன்றிரவு 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கண்ணோட்டம். 10:20 சுகமானராக இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேர்கள் விருப்பப்பாடலை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளம்தென்றல். இன்றைய இளம்தென்றல் சொல்லோடு விளையாடு. ஒரு சொல்லை கொடுத்துட்டு நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிக்க சொன்னோம். நிறைய நேர்கள் அற்புதமாக சொன்னாங்க, அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

அளவுக்கு திடக்கழிவுகள் வருகின்றன அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஒரு அதிகாரப்பூர்வமற்ற கணக்கு தான், ஏன்னா நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு துல்லியமாக கணக்கு செய்ய முடியாது. இப்போ இந்த 67 மில்லியன் டன் அப்படின்னு சொன்னால் பொதுமக்களுக்கு அது எவ்வளவுங்கிறது தெரியாமல் போயிடலாம், சரிங்களா? ஒரு லாரி நிறைய சரக்கு ஏத்துற வச்சுக்கலாம், அதிகபட்சமாக 10 டன் இருக்கும். அப்போ 67 மில்லியன் டன் அப்படின்னா கிட்டத்தட்ட 6.7 மில்லியன் லாரி அளவுக்கு இருக்கு. அதாவது 67 லட்சம் லாரி நிறைய ஏத்தனா எவ்வளவு இருக்கும், அவ்வளவு திடக்கழிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறோம். இது கூடுவதற்கு தான் அதிக சாத்தியங்கள் இருக்கிறது, குறைவதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு. நம்முடைய மக்கள் தொகை அது மாதிரியாக

0: லட்சம் லாரி நிறைய ஏற்றணும் எவ்வளோ இருக்கும், அவ்வளவு திடக்கழிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறது. இது கூடுவதற்குத்தான் அதிக சாத்தியங்கள் இருக்கிறது, குறைவதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு, ஏன்னா நம்முடைய மக்கள் தொகை அது மாதிரியாக. அப்போது இந்த திடக்கழிவு அப்படிங்கிறது சாதாரண பிற கழிவுகள் மாதிரி இல்லை. ஏன்னா இரண்டு மூன்று பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, அது இடம் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. இரண்டாவது, நாளாக நாளாக நாளாக அதிலிருந்து வரக்கூடிய நச்சுப் பொருட்கள், அது இரண்டு. மூன்றாவது, அது எப்போதுதான் அப்புறப்படுத்துவதுங்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த மூன்று உள்ளடக்கியதுதான் திடக்கழிவு மேலாண்மை. இதை நாம் எப்படி நம்ம கையாள போகிறோம், இதை எப்படி நாம் தீர்த்து வைக்க போகிறோம் அப்படிங்கறதுக்கான அந்த கேள்விக்கான விடைதான் திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது. புதிய கருத்துருவெல்லாம் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான். ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, இது ரொம்பவுமே இன் ஆல் சீரியஸ்னஸ் இந்த திடக்கழிவுக்கு எந்த அளவுக்கு நம்ம முழுமையாக இதை அப்புறப்படுத்தி விட முடியும் அப்படிங்கறத பாக்கிறோம். அதுதான் இப்போதை நம்ம பாக்கிறோம். இதுவரையில கடந்த சுமார் 76-78 ஆண்டுகள்ல சுதந்திர இந்தியாவில் திடக்கழிவுக்கென்று ஒரு தெரியாக ஒரு மேலாண்மை, அதற்கென்று தனியாக சட்டங்கள் விதிமுறைகள் வேணும் அப்படின்னு யாரும் முயற்சிக்கல. அது அவங்க தவறு இல்லை, பெரிதா எடுத்துக்கல. காரணம், சிறிது சிறிது சிறு சிறுதாக அது பெரிதாக வளர்ந்து கொண்டதுக்கு அப்புறம் தான், ஒரு அபாயத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற போதுதான் நமக்கு அதற்கான ஒரு தேவை இருப்பதாக உணர ஆரம்பித்தோம். ஆனால் அபாயம் சொல்றதுக்கு முன்னாலே இந்திய அரசாங்கம் விழுத்துக் கொண்டது. இப்போ திடக்கழிவு மேலாண்மை பற்றி சட்டங்கள் கொண்டு வருது. அதுதான் இப்ப சொல்லக்கூடிய அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026. இதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். ஏன்னா எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறத அதிலிருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும். அதனுடைய அபாயம் என்னவாக இருக்கும், எனக்கான அவசியம் என்னங்கிறது இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும். நமக்கு இவ்வளவு திடக்கழிவுகள் இருக்கிற பொழுது அது எவ்வாறு அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவ் எஃபர்ட்டா இப்பதான் நமக்கு தெரிய வருது. அதாவது சவாலான ஒரு பணியாக இப்பதான் தெரிய வந்திருக்கிறது. அப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு சவாலான பணியை ஒரு எடுத்து செய்கிறார் என்றால் அதற்கான சரியான விதிமுறைகள் வேணும். அந்த விதிமுறைகள் தான் இப்ப நம்ம வகுத்திருக்கிறோம். இந்த விதிமுறைகள் எதற்காக இருக்கிறது என்று சொன்னால், அதுல குறிப்பிட்ட வரையறைகள் இருக்கிறது, யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத அதுல சொல்லியிருக்கிறது. விதிமுறைகளும் இருக்கின்றன, வரையறைகளும் இருக்கின்றன, வழிமுறைகளும் இருக்கின்றன. இத்தையும் சேர்ந்த ஒரு தொகுப்பாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். இதற்கான அவசியம் ஏன் இப்போது வந்திருக்கிறதுன்னு சொன்னால், இப்போது இல்லை என்றால் எப்போது முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் காரணம். அதனால இந்த திடக்கழிவு மேலாண்மைங்கிற அந்த கருத்துருவம், இது சார்ந்த இந்த சட்டம் அல்லது விதிமுறை 2026 ஏப்ரல் 1 வந்திருக்கிற நடைமுறைக்கு, இது எல்லாமே என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மால் இந்த திடக்கழிவிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறது தான், அதை நோக்கிய முதல் படிதான் இந்த விதிமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமா சார், அதாவது ஒரு செயல் திட்டம் இருந்தாதான் அது வந்து ஒரு நடவடிக்கையா வந்து மாறும் அப்படின்றத கருத்தில் கொண்டுதான் அரசு இப்படி ஒரு சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் வந்து புரிஞ்சுக்க
0: சொல்லலாம்.
1: இப்போ திடக்கழிவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன்னு முன்பே சொல்லிருந்தீங்க. திடக்கழிவுனா என்ன, அதனுடைய மேலாண்மை அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு?
0: திடக்கழிவுகள் என்ன அப்படின்னா, இதற்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபினேஷன் கொடுக்க முடியாது. ஆனால் எதுவெல்லாம் திரவ கழிவு இல்லையோ அதெல்லாம் திடக்கழிவு அப்படின்னு சொல்ல முடியும், மேலோட்டமா சொல்லணும். ஆனால் இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, திடக்கழிவுகள் நான்காக பிரிக்கிறார்கள். இப்போது நான்காக பிரிச்சிருக்காங்க. ஒன்னு என்னன்னா வெட்டு, இன்னொன்னு ட்ரை அதாவது ஈரமானது, அடுத்து உலர்ந்தது, அப்புறம் சானிட்டரி, அதுக்கப்புறம் வந்து ஹசார்டஸ் அப்படின்னு நான்காக பிரிக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, இந்த பயோ வேஸ்ட் இருக்குல்ல, வேளாண் பொருட்கள் சார்ந்த வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முழுமையாக வேஸ்ட் நம்ம சொல்றதுக்கு இல்லை. அதனால மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பும் வரப்போறது இல்லை. அதெல்லாமே வந்து என்னென்ன சமையல் பண்றோம், அதுல இருந்து வரக்கூடிய மிச்சம் மீதி எல்லாம் எடுத்து போறாங்க வச்சுக்கலாம். இது பெரிய அளவுல சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, ஆனாலும் வரக்கூடிய திடக்கழிவு தான், அதுவும் திடக்கழிவு தான். அது ஒன்று. அதுதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரியான திடக்கழிவுகள் இதெல்லாம் ஒன்று ஒரு ரகம். அப்புறம் இரண்டாவது ஒண்ணு கொண்டு வராங்க. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னாக்க, இதுலயே இரண்டாவது ஓரளவுக்கு டீகம்போஸ் ஆகும், ஆகாமலையும் போகலாம், அதாவது ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிற ரீசைக்கிளபிள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து இரண்டாவதாக போடுறாங்க. மூன்றாவது சானிட்டரி வேஸ்ட், அது எல்லாருக்குமே தெரியும் அது என்ன சொல்லிட்டு. நான்காவது ஹசார்டஸ் வேஸ்ட். இப்போ இங்க தான் நமக்கு அதிக கவனம் தேவைப்படுகிறது. ஹசார்டஸ் வேஸ்ட்டுக்கு தான் மின்சார பல்புல இருந்து தொடங்கி, இ வேஸ்ட்ல இருந்து தொடங்கி, அதுக்கப்புறம் பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்படாத மருந்து பொருட்கள் வரைக்கும் அத்தனையும் இதுக்குள்ள வந்து ஹசார்டஸ் வேஸ்ட். இப்போ நான்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாலுல இந்த நான்காவது இருக்கிறதா மிகவும் அபாயகரமான ஒரு விஷயம். ஆனால் இதுவரைக்கும் இந்த திட கழிவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, எல்லா கழிவுகளும் ஒன்றுதான், ஒரே இடத்துல ஒன்னா போட்டு வச்சிருக்கோம். அதுலேருந்து நம்ம மாறணும். அப்போ இந்த திடக்கழிவு என்ன அப்படின்னா, மக்கள் உபயோகப்படுத்தி விட்டு அல்லது உபயோகப்படுத்துவதற்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தகுதியற்றது அப்படிங்கிறது எதெல்லாம் வீசி இருக்கிறார்களோ அதெல்லாம் திடக்கழிவு. அந்த திடக்கழிவுகளை முக்கியமான எங்க, ஏன் இது திரவ கழிவு இல்லாத திடக்கழிவுன்னு சொல்றோம் அப்படின்னா, திரவ கழிவுங்கிறது ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு நகர்ந்து செல்வதற்கு சாத்தியம் உண்டு, அதுதான் திரவம், ஏன்னா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது. இது அப்படி இல்லை, ஒரு இடத்துல போட்டோம்னா அப்படியே இருக்கும். இதே நான்காக பிரித்து இது எதுவும் மிக மோசமான ஒரு பின்விளைவு உண்டாக்குமோ அதை முதலில் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதும் ஆரம்ப கால ஒரு செயல் திட்டமாக இருந்தது. அதைத்தான் இப்போது ஒரு சட்ட வடிவிலே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நான்கு கொண்டு வரோம் இல்லையா, இப்போ நான்குமே ஏதேனும் ஒரு மூலைக்கு சென்று அத்தனையும் ஒரு இடத்துல கூட்டி விட்டு பிரிப்பது அப்படிங்கிறது இயலாத காரியம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, செக்ரிகேஷன் அட் சோர்ஸ்,
1: தரம் பிரிச்சிடணும்னு சொல்றாங்க.
0: ஆமா, வகை பிரிப்பது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, செக்ரிகேஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்படின்னா யார் குப்பை கொட்டுகிறார்கள்?

0: இருக்கிறாங்களோ அவர்களே அதை நான்காக பிரித்து அந்தந்த குப்பையை அந்தந்த இடத்துல சேருங்கள் அப்படிங்கிறது தான் ஐடியா. சரிங்களா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நான்கு பெட்டிகள் வைத்துக் கொள்ளுங்கள். பெட்டிகள் நம்ம சாதாரண ஒரு பாக்ஸ் தான், சாதாரண ஒரு கூடை இது வேணா இருக்கலாம். அப்போ நான்காக வச்சுக்கோங்க. அதுக்கு வண்ணமும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எளியில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பச்சை நிறம், பச்சை நிறம் பார்த்தவங்களும் நம்ம தெரிஞ்சிடும் இது வந்து வேளாண் பொருள் சார்ந்த அல்லது சமையல் பொருட்கள் சார்ந்த, உணவுப் பொருட்கள் சார்ந்த திடக்கழிவுகள் அதெல்லாம் அதில் போடலாம். இரண்டாவது ரீசைக்கிளபிள், பேப்பர்லாம் இருக்குது, புஸ்தகமெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கும் வச்சுங்களேன், இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போடுறீங்களா, அது வந்து இரண்டாவது இடத்துல அது வந்து ட்ரையாக இருக்கும், அதனால் பெரிய வந்து ட்ரை வேஸ்ட் தான் அதில் போடலாம். மூன்றாவது எல்லாருக்குமே தெரிஞ்சு சானிட்டரிக்கு. நான்காவது ஹசார்டஸ். இந்த ஹசார்டஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதுவெல்லாம் வந்து ஆபத்து விளைவிக்கு, எதுவெல்லாம் வந்து ஒரு ரசாயன வேதிகளை உருவாக்குமோ அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வேற இடத்த தனியாக போடுங்க. அப்படி நம்ம போடும்போது நம்ம நாளாக போடுமுன்னா அவர்கள் சேகரிக்கும் போதே அவங்க தனித்தனியாக சேகரிப்பாங்க. அப்போ வந்து தி ஜாப் கெட்ஸ் மச் ஈஸியர். ஏன்னா செக்ரிகேஷன் தான் குப்பையில் இருக்கிறது மிகப்பெரிய சவாலான காரியம் அதுதான். அதே ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒரு மைக்ரோ லெவலில் செக்ரிகேட் பண்ண முடிஞ்சு வச்சுக்கங்களேன், அப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்திய அரசாங்கம் அங்கே தான் முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டு இருக்கிறது. உண்மையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு பகுதி அது. அதனால இப்போ மக்கள் பற்றியில் நம்ம இன்றைக்கு காலந்த ரேடியோ மூலம் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த குப்பைகளை வகை பிரித்தல் இருக்குல்ல அதில் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். அது மிக முக்கியம். அத்தனை பேர் ஒரே சமயத்தில் ஒன்றா கொண்டு வந்து போட்டுட்டு அப்புறம் பிரிக்கிறதுங்கெல்லாம் இயலாத காரியம். அதனால இதை மட்டும் சரியாக பண்ண முடிஞ்சு வச்சுங்களேன், அப்போது இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் மிக முக்கியமான பாகம் எது வகிக்குது அப்படின்னா, சோர்ஸில் யார் குப்பை போடுகிறார்களோ அவர்கள் பக்கத்துலேருந்து நான்காக பிரித்து போட்டாங்க அப்படின்னா இது வந்து மிக முக்கியமான ஒரு மைல்கல்லை நம்ம தாண்டி விட்டோம் நடத்தும். அதுதான் இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். வகைப்படுத்துதல், செக்ரிகேஷன் ஆஃப் சாலிட் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியம். அதுலேருந்து அதுக்கப்புறம் அரசாங்கம் தன்னுடைய கடமை செய்ய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான்.
1: நிச்சயமாக சார், அதாவது குப்பையை போடுறவங்களே வந்து அதை வந்து சரியான முறையில் தரம் பிரித்து போட வேண்டியது அவங்களுடைய பொறுப்புணர்வு அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. மக்கள் வந்து இப்போ வந்து பழகி இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். தரம் பிரித்து கொடுக்கறதுக்கு வந்து பழகி இருக்கிறாங்க. இன்னமும் கூட இந்த பழக்கம் வந்து அதிகமாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டங்கள் வந்து வலியுறுத்தி கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த குப்பையை வந்து சேகரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நலனுக்காகவும் இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சார். அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: இந்திய அரசாங்கம் நான் கவனித்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து கடை ஊழியர்களுடைய நலனில் மிக முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது வந்து எடுத்து சொல்லணும் அவசியமே இல்லை, பார்த்தாலே தெரியும். ஏன்னா அதில் இரண்டு மூன்று இடங்களில் அவங்க மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அது எவ்வாறு கையாளுவது அப்படிங்கிறதுல, இந்த கையாளக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு என்ன கையுறைகள் அறிந்து கொள்ள வேண்டும், எது மாதிரி உடைகள் அறிந்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்தலாம், எதையெல்லாம் வந்து கரங்களால் அப்புறப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறலாம் விதிமுறைகள் இருக்கின்றன. அதனால் நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறிது சிறிது சிறிதாக இந்த கார்பேஜ் கிளீனுங்கிறது இட்ஸ் கெட்டிங் மெக்கானைஸ்ட். எங்கேயெல்லாம் இயந்திரங்கள் மூலம் எடுக்க முடியுமோ, எங்கேயெல்லாம் கருவிகள் மூலம் அது எடுக்க முடியுமோ, அங்கெல்லாம் அதுக்கான சாத்தியங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். அது இல்லாமல் கரங்களால் தான் ஒரு விஷயத்தை செய்தாகணும் அப்படின்னா, மிக நிச்சயமாக அவர்கள் மிகவும் பாதுகாப்பான கையுறைகள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது, முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது, இதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. அதற்கான வசதிகளும் செய்து தருகிறது அரசு. அப்புறம் இரண்டாவது, எப்போது செய்யலாம் அப்படிங்கிறது கூட இருக்கு. எந்த நேரம், காலை வேலையா, மாலை வேலையா, இரவு வேலையா, எப்போது செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்கு. ஒவ்வொன்றையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் போகிறது. அது மட்டுமே இல்லை, இந்த திடக்கழிவுகளை வந்து எந்த அளவுக்கு சிதறாமல் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதையும் கவனம் செலுத்தப்படுகிறது. அப்போ அந்த ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு அதில் பயிற்சி தரப்படுகிறது, அவர் மீது என்ன அளவுக்கு கவனம் செலுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்க போனால், அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமோ அது மிக நிச்சயமாக அரசாங்கம் செய்திருக்கிறது. முன்னெல்லாம் ஒரு மேலாளர் என்று தனியாக ஒருவர் இருக்க மாட்டாங்க, பட்டு போவாங்க அப்படியே தூங்கிப்பிள்ளை அவர்களோட கடமைகள் செய்வார்கள். ஆனால் இப்போல்லாம் மேலாளருக்கும் அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு தரப்பட்டிருக்கிறதுனா, மிகவும் கவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு தூய்மை பணியாளரும் அதற்காற்ற அந்த ஒரு பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் அந்த பணியில் ஈடுபடுவது இல்லைங்கிறத அவங்க உறுதி செய்யணும். இப்போ பாருங்களேன், இந்த பொறுப்பை கொண்டு வந்து மேலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவருடைய பணி தான் முக்கியம், அவங்களோட கடமை தான் முக்கியம், இறங்கி அப்படியே வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவர்களோட அந்த பொறுப்பை கொடுக்கல, அது கூட மேலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்க தான் பார்த்துக்கணும், நீங்க தான் பொறுப்பு, அவர் முழுமையாக அணிந்து கொள்கிறார்களாங்கிறது அதுவே வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் தான். அது இவர்களுடைய கடமை இது. ஆனால் இவர்கள் இது சரியாக அணிந்து கொண்டு முறையாக பணி செய்கிறார்களா அப்படி, முறையாகனா குப்பை சேகரிக்கிறது சொல்ல வரல, அவங்களோட பாதுகாப்பு அம்சங்கள்லாம் முறையாக இருக்கின்றன என்பதை கண்காணித்து உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மேலாளர்கிட்ட கொடுத்ததுனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஊழியர் நலன்கள் பாதுகாக்கப்படுகிறது. அப்புறம் இரண்டாவது, பணி நேரம், அப்புறம் பணிச்சூழல், அப்புறம் பணிக்கான ஊதியம், எல்லாத்திலும் இப்ப இந்திய அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கிறது. முன்னெல்லாம் அப்படி இல்லை, நீங்க போனீங்கன்னா அந்த பகுதி இருக்கு மொத்தமே நீங்க தான் எல்லாத்தையும் கல்வி கொண்டு வந்து கொட்டணும் அனுமதி. இப்ப அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் பணி நேரம் தொடங்கி பணி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை எல்லாமே
1: பணி செய்ய வேண்டிய பகுதி முதற்கொண்டு
0: எல்லாமே வரையறுக்கப்படுகிறது, எல்லாமே வரையறுக்கப்படுகிறது. இதெல்லாமே ஊழியர் நலன் சார்ந்தது தான். அது இல்லாமல் அவர்களுக்கு நிரந்தர வருமானம் வருவதற்கும், அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் கூட தொடர்ந்து இந்திய அரசாங்கம் இப்போ மிகவும் கவனத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால இப்போ கூட சொல்றாங்க, தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையை, நல்வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அதுதான். ஏதோ அரசாங்கம் மட்டுமே செய்யணுங்கிறது இல்லை, நமக்கும் கூட அது ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதனால இதெல்லாம் பண்ண சொல்றோம். வகைப்படுத்துதல்லாம் இருக்கு இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரே இடத்துல எல்லா திடப்பொருளும் இருக்கும்போது வகைப்படுத்த வேண்டும் சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்துக்கு ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸ் பாருங்களேன், அதிலிருந்து அவங்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறனால தான்.

0: இந்த செக்ரிகேஷன் மிக முக்கியமாக தூய்மை பணியாளர்களின் உடல்நலனுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதனால்தான் இது வேணும் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய முன்னெடுப்பு மிக முக்கியமான காரணமே என்னன்னா, தூய்மை பணியாளர்களின் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத முக்கிய குறிக்கோள்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்தை வந்து உங்க பேச்சுல வந்து நான் கவனிச்சேன், மருத்துவ கழிவுகளை வந்து ரொம்ப கவனமா வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்றத நீங்களுடைய பேச்சினுடைய சொன்னீங்க. மருத்துவ கழிவுகள் எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது முறையா அகற்றப்படாமல் இருக்கும் போது?
0: இதுல நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ கழிவு இரண்டு விதங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா மருத்துவ கழிவாக மட்டுமே இருக்கும், இன்னொன்று டீகம்போஸ் ஆகிட்டு அது ஒரு நச்சுத்தன்மை கலந்த ஒரு டாக்ஸிக் எலிமெண்டா மாறிடும். அது மாதிரி இரண்டு இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க ரத்த துளிகள், நோயாளியுடைய ரத்த துளிகள் வெளியே கிடக்கிற போது அது மிக அதிகமான நோய்க்கிருமிகளை உண்டாக்குவதற்கான, ஆபத்து நிறைந்த நோய்க்கிருமிகளை உண்டாக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இதுவே பயன்படுத்தப்படாத சிரஞ்சு ஊசி இருக்கு, யாருமே பயன்படுத்தல, அப்படியே போட்டுருக்காங்க வச்சுங்களேன், அது ஒரு மெடிசனல் எக்யூப்மெண்ட் தான், அதனால இது வரைக்கும் பயன்படுத்தப்படவில்லைன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ அது எந்த அளவுக்கு நோயாளியுடைய உடலிருந்து நேரடியாக ஏதேனும் தொடர்பு கொண்டு வெளியே வருகிறதோ அதெல்லாம் மிகவும் ஆபத்தானது. இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது மருந்துகள். சில மருந்துகள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஈஸியா காற்றுல எவாப்ரேட் ஆகும், காற்றுல கரைய தொடங்கும். அது மாதிரியான மருந்துகள் ஒருவேளை சரியாக மூடப்படாமல் அப்படியே கொட்டப்பட்டிருந்தா அதெல்லாம் வச்சுங்களேன், அது மிக நிச்சயமாக ஊறு விளைவிக்கும். காற்றுல பரவக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு இல்லையா, அது முழுவதுமாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும், சீல்டு கவர்ல இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்போ மருந்துகள் தானாக ஒரு ஆபத்தை உருவாக்குமானா இல்ல, அது எந்த நிலையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்ல பயன்படுத்தப்படாமலே இருந்திருக்கிறதா, முழுமையாக மூடப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதான் முக்கியம். அதனால எல்லாத்தையும் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செய்து மருந்து பொருட்களை குப்பையிலே போடுகிற போது ஏதேனும் ஒரு அட்டையிலையோ அல்லது ஒரு பெட்டியிலோ போட்டு மூடி அதுக்கப்புறம் போடுங்க, அப்படியே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அதுல இருந்து வரக்கூடிய அந்த கசிவுகள் வெளியே யாரும் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம்.
1: அதே மாதிரி இந்த திடக்கழிவு மேலாண்மையில உள்ளாட்சி அமைப்புகளோட பங்கு என்ன? ஏன்னா இப்ப வந்து பஞ்சாயத்தோ நகராட்சியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து இதுல முக்கியமான ஒரு பணியை வந்து செய்யறாங்க, அவங்களுடைய பங்கு என்ன சார்?
0: பங்களிப்புன்னு பார்க்க போனா ஒன்னே ஒண்ணுதான், அதை அகற்ற வேண்டும். ஆனா அதை அகற்றுவதற்கான அத்தனை சோர்சஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல, வழிமுறைகள் அவங்க தேர்ந்தெடுக்கான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து திடக்கழிவு அகற்றுல இருந்து இரண்டு மூன்று வழிமுறைகள் தான் உண்டு. ஒன்னு வந்து எரிப்பது, இரண்டாவது பள்ளம் தோண்டி புதைப்பது, மூன்றாவது மூடுவது. இந்த மூணு தான் இருக்கு, வேற பல வழிமுறையே இல்ல. இப்போ உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் வைத்துக் கொண்டு மிக அதிகமாக போனாலும் அவங்கள எரிக்கதான் முடியும். ஆனால் எல்லா கழிவுகளும் எரிக்க முடியாது, எரிக்க கூடாது. அப்போ அவங்களோட பங்களிப்பு எங்கே வருகிறது அப்படின்னு, எங்கே எல்லாம் எரிக்கக்கூடிய திட கழிவாக இருக்கிறதோ அங்கே அவ்வளவு பங்களிப்பு அதிகமாக இருக்க முடியும். இரண்டாவதுதான் மூடுவது, அது ஓரளவுக்கு செய்ய முடியும். ஆனால் அந்த ஃபில்லிங் இருக்குல்ல, அது மிக கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு இடம் வேணும், அதை பாதுகாப்பாக கொண்டு போகணும், எல்லாத்தையும் ஒரு இடத்த போட்டு ஃபில் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அங்கே அவ்வளவு பங்களிப்பு அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியவில்லை.
1: நேயர்களே, திடக்கழிவு மேலாண்மை மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம். தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: நேரம் 9:30.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் 9:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாது இசைமலை, அதற்கு முன்பாக விளம்பரம்.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 இருபதாம் ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கண்ணோட்டம்.

0: आपकी वाणी आकाशवाणी।
1: ऑलराइट, देयर वी गो, टाइम राइट नाउ इज
2: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இரவின் மடியின் இருளின் நிலவொளியுடன் நாளையை இனிமையான எதிர்நோக்கி கொண்டிருக்கும் அனைத்து இதயங்களையும் தாளாட்ட வருகிறது சுகமான ராகங்கள். அற்புதமான பழைய பாடல்களை கேட்கப் போகின்றோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் கேட்டாலும் கூட நம் இளமை காலங்களில் அந்த பழமையான பாடல்களை கேட்கும்போது நம் அந்த நினைவுகள் இன்றும் திரும்ப வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்பதால் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அறிமு நேயர்கள் மட்டும் வரவேண்டிய எண் 043-42-24-30 என்ற எண்ணிலும், மற்ற நக 94-86-81-10-25 என்ற எண்ணில் அறிமு நேயர்களும், மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்ற நக 94-86-65-20-25 என்ற எண்ணில் வரலாம். இனிப்பில் இணையக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். கணக்கம்பாளையம் கவிதா.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்னு சொல்றீங்க?
3: பாடலும் அதுக்கு முன்னாடிங்க, நம்ம தருமபுரி பண்பலைக்கு 20-ஆம் ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.

0: அதுக்கு வந்து புதிய பறவை படத்துல சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒட்டப்பாட்டி சமுதாயம் கொடுத்து
1: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலின்.

மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 10:27 எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி, எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது நம்போ அனுபவம் தான். அற்புதமான பழைய பாடல்களை அனுபவமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகுமான் ராக நிகழ்ச்சியில் நம்மோடு இணைக்கூடிய நேர் வாங்க. வணக்கம்.
3: 102 தருமபுரி பண்பலைக்கும் 103 ஏற்காடு பண்பலைக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். இதோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி நீம்பலையும் சோமசுந்தரம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
3: எனக்கு பல்லாண்டு பாடல்கள் இருந்து சொர்க்கத்தின் சீரப்பு விழா இந்த பாடல் அனைத்து நேரம் தான். நன்றி, வணக்கம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: பத்து மணி 32 மணிதில் நம்ம ஓடி இணையக்கூடிய நேர் வணக்கம் வாங்க.
2: வணக்கம் சார். 20வது உதய நாள் வாழ்த்துடன் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாடி கோவிந்தசாமி சார்.
1: சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாங்க
2: சார். நீதிக்கு தலைவனங்கள் இருந்துங்க சார்.

0: கனவுகள் 1000 கண்களில் ஆடினாலும் கண்ணுறுங்கும் போதுதான் நம்மளுடைய மனதின் நிம்மதியான உறக்கங்கள் வருகிறது. அற்புதமான அந்த மாதிரி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கணும். சுகமான நிகழ்ச்சியில் நம்மளோட இணைக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: ஐயா வணக்கம், நான் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சீனிம்பாளையம் செல்வம்.
0: செல்வம் சொல்லுங்க சார், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஐயா மகனே நீ வாழ்க படத்துல இருந்து ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்கு தெரியும் பாருங்க, பாப்பாவோட கார்த்திக் அவங்களுக்கு.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: நன்றி நன்றி.

0: 10 மணி 40 நிமிடத்தில் நம்ம இணையக்கூடிய நேரம். வாங்க, வணக்கம்,
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நான் முதல் முறையாக நான் அறிமுகமாகிறேன். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் ஆய்கொண்டன் தேவராஜன்.
0: தேவராஜ், இப்பதான் முதல் முதல்ல பேசுறீங்களா? என்ன வேலை செய்யறீங்க?
1: கைத்தறி செய்யறேங்க சார்.
0: அப்படிங்களா? இப்போ ஈரோடு மாவட்டம் பக்கமே தொலைவா இருப்பீங்களா?
1: ஆமாம், ஈரோடு பக்கமே தான். ஈரோட்லேருந்து பெருந்துறை 6 கிலோமீட்டருங்க.
0: சரி சரிங்க, நல்லதுங்க. இப்போ நம்ம தருமபுரி எஃப்எம் பொறுத்த வரைக்கும் எந்த டைமில் கேட்பீங்க
1: சார்? எனி டைம் கேட்பேங்க சார். இப்போ நல்லா எனக்கு ரொம்ப ரீச் ஆகிறதுனால, நிகழ்ச்சி நல்லா இருக்கிறதுனால நான் கேட்டு இருப்பேங்க.
0: ஓ, ஏற்காடில் டவர் போட்டால் வந்து நமக்கு ரீச் நல்லா இருக்குல்ல, உங்க கேட்க தெளிவாக
1: ரீச் ஆகுதுங்க.
0: சூப்பருங்க, தொடர்ந்து வாங்க. இனிப்புக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுங்கள், எஃப்எம் நிறைய கேளுங்க, பாடல் கொடுப்பாங்க. சரி, வாழ்த்துக்கள் அறிமுனர். இன்னைக்கு தருமபுரியோட 20ஆம் ஆண்டு உதய நாளில் அறிமுகிறீங்க, உங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸாக இருக்கும். சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்கள்.
1: 20ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள் சார்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்கள்
1: சார். தேடி வந்த மாப்பிள்ளையிலிருந்து மாணிக்க தேரில் மரகத கலசம் நின்னுவது என்ன என்ற பாடல்.
0: சரிங்க, கேட்கலாங்க. நன்றிங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார், நன்றிங்க.

0: 10:45 நம்முடைய இணைக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம். ஈரோடு மாவட்டம் செங்குட்டு சாமியாருங்க ஐயா.
0: சொல்லுங்க சாமியார், என்ன பாட்டு கேட்கலாம்
1: ஐயா? நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க, சொல்லுங்க.
1: சூழலாம் ஆண்டு தோப்புகளை வாழ்த்துக்கள் ஐயா.
0: ம், சரி, நல்லதுங்க, வாழ்த்துக்கள்.
1: தமிழ்நாடு படத்துல இருந்துங்க ஐயா. வாங்க ஐயா, வாத்தியார் ஐயா பாருங்க.
0: சரிங்க, கேட்கலாம், நன்றிங்க.

0: 10:50 நம்ம உடனேக்கூடிய நேர வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் என்ன பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டிவாரத்துலேருந்து இளங்கோ பேசுறேங்கய்யா.
0: என்ன பால் கேட்கலாங்க இளங்கோ?
1: ஐயா இன்னைக்கு 30 விழாங்கய்யா.
0: சரிங்க.
1: தர்மபுரி உதயமான நாள், அதே மாதிரி தர்மபுரி பண்பலைக்கு இன்னைக்கு 20வது உதய விழா, காந்தி ஜெயந்தி.
0: சூப்பர் சூப்பர்.
1: 30 விழால அதனால நாம் ஒவ்வொரு படத்துலேருந்து பாடல் கேட்கறேங்க.
0: சொல்லுங்க கேளுங்க.
1: ஏன்னா இந்த பிறந்த நாள் வாழ்த்து காலைல முயற்சி பண்ண 9:05 வரைக்கும்
0: சரி ஓகேங்க
1: இணைப்பு கிடைக்கல, அதனாலதான் பிறந்த நாள் இன்று பிறந்த நாள்னு இந்த பாடல் கொடுத்துருக்கல.
0: சரி கேட்கலாங்க.
1: அடுத்த

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமான ராக நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்பதால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட நேர்கள் பங்கேற்றுக்கிறாங்க. நாளைக்கு சனிக்கிழமை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்குங்க. சொல்லுங்க, யாருங்க
1: பேசுறீங்க? ஒரு நாள் கோயம்புத்தூர் சேர்த்து கொடுக்கலாம்ல?
0: கோயம்புத்தூர் சரிங்க சார்.
1: ரொம்ப ஈரோடு திருப்பூர் தாண்டி வர்றீங்க, லைனே கிடைக்கிறது இல்ல. இடையில ஒருத்தர் கொடுத்தீங்களா? நாங்க கொஞ்சம் முயற்சி பண்ணிப்பேன். நிறைய பேர் கேக்குறாங்க, அப்ப கேட்டீங்களா நேயர் பேசுனர்ல? அவர் நாம அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க சார். நாம தூரம் மேட்டுப்படி பக்கத்துல இருக்கிறோம்.
0: சரி சரி, ஓகே ஓகேங்க. கோயம்புத்தூர் மாவட்ட நேரில் ரொம்ப விருப்பப்பட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா?
1: அவங்க நிறைய பேர் சார், 2 லட்சம் பேர் கேட்பாங்க. இப்ப
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இரவு நேரத்துல கேட்கும் போதும்.
1: பழைய பாட்டு வருதுன்னு தெரிஞ்சு போச்சு.
0: அப்படிங்களா? சரிங்க.
1: இப்ப அந்த 20 நிமிஷம் அந்த

0: இங்கிலீஷ் பேசுறதுனால தான் கொஞ்சம் காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
1: சரி சரிங்க, அது வந்து நான்காம் தேதியோட முடிஞ்சிடும்.
0: சரி சரி,
1: என்ன பாடல்கள் சார்?
0: எனக்கு பிடிச்ச படம் சார் தெய்வத்தாய் படத்துல இருந்து சார், மூன்று இடத்தில் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் ஒரு பேச்சு இருக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டு போகுது சார்.
1: கேட்கலாங்க, நன்றிங்க.

0: இனிப்பில் இனியக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
1: இனிப்பேர் வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவரிடம் ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாங்க
1: சார்? உரிமைக்குரல் படத்திலிருந்து கல்யாண வளையத்தை கொண்டு அந்த பாட்டு
0: கேட்கலாங்க. நன்றி,
1: நன்றிங்க சார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகுமான ராக நிகழ்ச்சி. இன்று வெள்ளிக்கிழமை ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று அவங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டாங்க. நாளைக்கு சனிக்கிழமை நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பிடித்தமான பாடல்கள் கேட்கலாம். இந்த பாடலை தொடர்ந்து ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Milwaukee, US. Speaking on structural excess capacity and production, Mr. Goel said that India is the fastest growing large economy in the world, with a domestic demand driven economy serving 1.4 billion people. He highlighted that India is building manufacturing value chains from design to finished goods as a trusted link in global supply chains. He said India's manufacturing capacity serves its domestic and global needs, and India does not have structural excess capacity in the sectors identified by the G20 presidency. The nation pays homage to the father of the nation, Mahatma Gandhi, on his 157th birth anniversary today. A Sarvdharma Prarthana Sabha was held at Bapu Samadhi at Rajghat in the national capital. President Draupadi Murmu attended the Sarvdharma Prarthana this morning and paid floral tributes to the father of the nation. Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi, Lok Sabha Speaker Om Birla and other leaders also paid tributes to Mahatma Gandhi at Rajghat. The nation also paid homage to former Prime Minister Lal Bahadur Shastri on his 122nd birth anniversary today. Prime Minister Modi paid floral tributes to the former Prime Minister at his memorial Vijay Ghat in the national capital this morning. In Punjab, Border Security Force has neutralized two Pakistani intruders today in Tarn Taran sector. Quoting BSF sources, Akashvani correspondent reports that they illegally crossed over to the Indian side of the border. Despite giving warnings by the deployed security personnel to stop, they continued advancing, forcing the BSF to open fire. The gold rush continued for India at the Asian Games in Aichi, Nagoya, Japan, as Indian athletes delivered a stellar performance on day 13, clinching 6 gold medals in hockey, boxing, wrestling and archery in a spectacular display of skill, determination and sporting excellence. Indian women's hockey team clinched the gold medal, defeating China 1-0 in the closely fought final. Earlier, Indian wrestler Sujit Kalkal scripted a remarkable comeback to win the gold in the men's 65-kilogram freestyle event. In boxing, Parveen Hooda won the gold in the women's 65-kilogram category, defeating Chinese Taipei's Nian Qin Chen in a split decision in the final. Ankush Panghal clinched the gold in the men's 80-kilogram category, defeating South Korea's Kim Min-sung by a split decision in the final. India's star woman boxer Lavlina Borgohain also clinched a gold in the 75-kilogram category, defeating China's Bao Ziyi by a unanimous 5-0 decision in the final. In archery, women's recurve team created history by clinching its maiden Asian Games gold medal. With these impressive performances, India's medals tally has risen to 76. And that is the end of this news bulletin.
1: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நாளை நம் பண்பலையில் வளம்பெற நிகழ்ச்சி பற்றிய நிலையை கேட்போம். நாளை காலை 6:10 இணைத்தோணும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசு சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உள்ளவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழை மொழி நாளை மழையாக நம்மோடு இணைகிறார் எம் நகுலன். காலை 7:00 காலை வணக்கம் காலை வணக்க நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைநல மருத்துவமனை வழங்கும் 4 மலர், தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குழு அங்காடியின் விளைநேரும், தருமபுரி உழவு சந்தையின் காய்கனி விளைநேரும் கேட்கலாம். நிறைவாக தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதே இனிது. 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தேர் மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நடந்தாணி, 7:30 சந்தோஷ் சரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்பொன்னில், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலக்ஸ் வழங்கும் சிந்தனை சிறர்கள், 9:00 தருமபுரி சங்கஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸோடு ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சமயம் மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கம், 12:05 பூவை பெண் பூவை, 12:10 தமிழ் அருவி திறக்கட்டும் தமிழ் கதவு திரளட்டும் தமிழ் உறவு, தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் கீரை பிரபாகரன் அவரின் உரையினும் கேட்கலாம், 12:50 சூழல் காப்போம், 1:10 நேர்பிறப்பும், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் புகைப்பட கலைஞர் சி சிவரஞ்சி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 8:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கட்சவையில் கலக்கல் பாடல்கள், 4:00 விட்டு தெரியும் நாட்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பவுன் அண்ட் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் 4 நாளம் உடன், 5:05

அடுத்தநாள் 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:15 ஆர்னி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசிமா வழங்கும் திருமாவளியின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. 6:30 மாலை செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:55 சேலம் புதிய பேருந்து மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜெல்லா தொடங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரைசை. 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சக வழங்கும் கிஷான் வாணி. 8 மணிக்கு இளந்தென்றல் தமிழ் பேசுங்க. 9:30 இடைவிடாத இசைமலை. 10:20 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை நாளின பண்பில் வளம் வரும் நிகழ்ச்சி நிறைவினை கேட்டீர்கள். உறங்கும் சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள். நம் எழுத்தாலோ பேச்சாலோ பிறரை நம் பக்கம் இழுக்க வேண்டிய தேவையில்லை. மனதுக்கு எது சரிப்படுகின்றதோ அதை செய்வோம். பிற எப்போது வேண்டுமானாலும் பார்க்கும் திறந்த புத்தமாக நம் வாழ்க்கை இருக்கட்டும் என்ற மகாத்மாவின் முறைகளோடு தர்மபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சியில் ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.